0: அது சொன்னது. அங்கு இன்னும் 500 பேரை காணவில்லை. வானிலை மோசமாக இருந்தாலும் தேடல் மீட்பு பணிகளை தீவிரப்படுத்த அதிகாரிகள் உறுதி கூறினர். இந்நிலையில் பேரிடரில் மாண்டோர் மொத்த எண்ணிக்கை 1300 தாண்டிவிட்டது. 1000 காணவில்லை. அமெரிக்காவின் மயாமி நகரில் சரக்கு விமானம் ஒன்று ஓடுபாதையை தாண்டி சென்று விபத்துக்குள்ளாகியிருக்கிறது. 5 பேர் மாண்டனர், 5 காயமுற்றனர். மயாமி அனைத்துலக விமான நிலையத்தில் சம்பவம் நடந்தது. அமேசான் நிறுவனத்தைச் சேர்ந்த சரக்கு விமானம் சில வாகனங்கள் மீது மோதி பின்னர் தீப்பிடித்ததாக அதிகாரிகள் கூறினர். போர்ட்டோரிக்கோவிலிருந்து புறப்பட்ட போயிங் 767 ரக விமானம் உள்ளூர் நேரப்படி பிற்பகல் 2 வாக்கில் தரையிறங்கியது. அப்போது அது ஓடுபாதையை தாண்டி சென்று அருகில் இருந்த சில வாகனங்கள் மீது மோதியது. விபத்தால் விமான நிலையத்தின் அனைத்து ஓடுபாதைகளும் மூடப்பட்டுள்ளன. உக்ரைன் அதிபர் விளாடிமிர் ஜெலன்ஸ்கி ரஷ்யாவுடனான போர் குளிர்காலம் முழுக்க நீடிக்கும் என்று எதிர்பார்ப்பதாய் கூறியிருக்கிறார். கீவில் அமெரிக்க பேராளர்களுடன் பேச்சுவார்த்தை நடந்த போதும் சண்டை தொடரும் என்று எதிர்பார்ப்பதாக திரு ஜெலன்ஸ்கி சொன்னார். அமெரிக்க பேராளர்களான ஸ்டீவ் விட்காஃபும் ஜெரட் குஷ்னரும் கீவிற்கு முதல் முறை சென்றிருந்தனர். 4.5 மேல் நீடிக்கும் போரை முடிவுக்கு கொண்டுவர ட்ரம்ப் நிர்வாகம் புது முயற்சி எடுக்கிறது. ஒப்பந்தம் எட்டப்படலாம் என்று நம்பிக்கை கொண்டுள்ளதாக திரு விட்காஃபும் திரு குஷ்னரும் கூறினர். போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான அடுத்த கட்ட நடவடிக்கைகளை கலந்துரையாடியதாக அவர்கள் குறிப்பிட்டனர். முன்னதாக இருவரும் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டினை மாஸ்கோவில் சந்தித்தனர்.
1: சொல்லும் பொருளும் எஜ் விளிம்பு. பருவநிலை மாற்றத்தால் திமிங்கிலம், ஒட்டகச் சிவிங்கி போன்ற விலங்குகள் அழிவின் விளிம்புக்கு தள்ளப்பட்டிருக்கின்றன.
0: இதனுடன் செய்திகள் முடிவடைந்தன. அடுத்த செய்தி தொகுப்பை 10 கேட்கலாம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள செய்தி இணைய பக்கம் அல்லது செய்தி செயலியை நாடுங்கள். வணக்கம்.
2: திங்கட்கிழமையில நம்ம இணைந்திருக்கிறோம். நாள் நல்லா தொடங்கி இருக்கு. பாக்குறவங்க எல்லாரும் ஊக்கம் அளிக்கிற வார்த்தைகளா சொல்லிட்டு போறாங்க. ரொம்ப நாளா என் முகத்தை பார்த்து பேசாதவங்க கூட இப்ப திரும்பி பேசுறாங்க. என் மனசு வெள்ள ஈ எறும்புக்கு கூட நான் துரோகம் செஞ்சதில்ல. அப்படிப்பட்ட வாழ்க்கைய வாழும் ஒருத்தருக்கு எல்லாமே சிறப்பா தானே அமையணும். சிறப்பா அமையறதுல ஆச்சரியப்படுறதுக்கு எதுவும் இல்ல. எல்லாமே இருந்தும் ஏதோ ஒண்ணு குறையுதுப்பா அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிறவங்க ரொம்ப பேர் இருப்பீங்க. அப்படிப்பட்டவங்களுக்கு ஊக்கத்தையும் கொடுத்து நல்ல அழகான முகத்தையும் கொடுத்து இந்த திங்கக்கிழமையில இருந்து உங்களுக்கு வெற்றி மேல வெற்றி வரும்னு சொல்றாங்க.
3: இந்நிகழ்ச்சிக்கு ஆதரவு வழங்குவோர்
4: லவிஸ்டா காஃபியின் மொத்த விநியோகஸ்தர்
3: ஜோதி ஸ்டாப் புஷ்ப.

0: வணக்கம். சிங்க நிகழ்ச்சியில் இணைந்திருக்கீங்க. உங்களுக்காக தொடர்ந்து நிகழ்ச்சிகளை வழங்கிட்டு இருக்கேன் நான் ரவி ஜி. சிவகாசி பரத்ல இருந்து பாடலை கேட்டீங்க. ஸ்ரீகாந்த் தேவாவோட இசையில சங்கர் மாதேவன் அந்த பாடலை வழங்கியிருந்தாரு. இந்த பாட்டுல குறிப்பா ஒரு சில வரிகள் வரும். அட, உன்னோட உயர்வுக்கு உன்னோட வேர்வை, என்னோட உயர்வுக்கு என்னோட வேர்வை, யாரோட உயர்வையும் யாராலையும் தடுக்க முடியாது, கெடுக்க முடியாது அப்படின்னு எனக்கு ரொம்ப பிடிக்கும். இதை பறைசாற்றும் விதமாக வராரு சஃபின் ஷானவாஸ். அவரை சந்திக்கணும், அவரோட உரையாடணும், வாழ்த்துக்களை வாரி வழங்கணும் அப்படின்னு சொன்னா நீங்க ஃபேஸ்புக் லைவ் பக்கமா வரணும். @Oli 968 FM. வாங்க அந்த பக்கமா சந்திப்போம் இன்னும் கொஞ்ச நேரத்துல. இப்போ ஒலி 9:08 வானிலை நிலவரம். இன்று வானம் தெளிந்து காணப்படும் அப்படின்னு சொல்றாங்க வானிலை ஆய்வகத்தார். வானிலை நிலவரம் ஆதரவு
1: SP முத்தையா அண்ட் சன்ஸ் நிறுவனத்தின் கோல்ட் பொன்னியரிசி. தரத்தில் உயர்ந்தது, சுவையும் அளவில்லாதது. சமைத்து சுவையுங்கள் SPM கோல்ட் பொன்னிரைஸ்.
2: வெளிநாட்டு நாணய செலாவணி நிலவரம்.
0: ஓர் அமெரிக்க டாலர் 1.28 வெள்ளி. ஓர் யூரோ 1.49 வெள்ளி. ஒரு ஸ்டெர்லிங் பவுண்ட் 1.73 வெள்ளி. ஓர் ஆஸ்திரேலிய டாலர் 92 காசு. 100 இந்திய ரூபாய் 1.37 வெள்ளி. 100 இலங்கை ரூபாய் 39 காசு. ஒரு சிங்கப்பூர் வெள்ளிக்கு மலேசியன் 3 வெள்ளி 19 காசு.
3: ஒவ்வொரு கொண்டாட்டமும் சிறந்த சேமிப்பு திட்டத்தோடு தொடங்குகிறது. ஜாயல் காசின் எளிய

0: சமகமமனம் நலம் தரும் தினம் ஆர்கேஜி நெய்.
1: மீனா, எனக்கு ஒரு வழக்கறிஞரின் உதவி தேவை. உனக்கு நல்ல சட்ட நிறுவனம் ஏதாவது தெரியுமா?
2: விக்டரி லா சேம்பர்ஸ் LLC.
1: ஆமா, விக்டரி லா சேம்பர்ஸ் LLC
2: நம்பகமான சட்ட சேவை கொடுக்கறாங்க. வழக்கறிஞர் வித்யா நம்ம தேவையை அறிஞ்சு சிறப்பான சட்ட அறிவுரைய தமிழ்ல தெளிவா கொடுக்கறாங்க. உயிலையும் அவங்கதான் எழுதுனாங்க.
3: விபத்து இழப்பீடு கோரிக்கை, விவாகரத்து, சொத்து பிரச்சனை, உயில் எழுதுதல் போன்ற பல்வேறு சட்ட சேவைகளும் நியாயமான விலையில். இன்றை அழையுங்கள் விக்டரி லா சேம்பர்ஸ் LLC 8921 5363.

0: அதேதான் கேட்டாலே பரவசம் மொழி ஒன்பதா ரேட்ல இணைந்திருக்கீங்க. இப்ப நாம வானொலியில மட்டும் கிடையாது, பேஸ்புக் லைவ்லயோ நேரடியா இருக்கோம். நாம இப்ப சந்திக்க போறது சாதனை மனிதர் அப்படின்னு சொல்லியிருந்தோம் இல்லையா, சஃபின் ஷனவாஸ். அவர் தான் சந்திக்க போறோம். வணக்கம் சஃபின்.
1: வணக்கம். வணக்கம்,
0: எப்படி இருக்கீங்க நீங்க?
1: நல்லா இருக்கீங்க, ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க?
0: நல்லா இருக்கேன். சஃபின் பத்தி ஒன்னு சொல்லி ஆகணும், நேரிலே அவர் ரொம்ப கூச்சப்படுறாரு. இதான் முதல் முறையாக இப்படி ஒரு பேட்டி கொடுக்குறாரு. அதனால் என்ன பண்ணுங்க, எல்லாரும் ஃபேஸ்புக் லைஃப்பில் வந்து சஃபினுக்கு உங்களுடைய வாழ்த்துக்களை வாரி வழங்குங்க. அதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். சரி, சஃபினை பற்றி சொல்லணும்னா, நான் முதல் முதல்ல அவர் சந்தித்தது உடற்பயிற்சி கூடம். நான் அங்கே போயிருந்தேன், இது தாப்பில் நடந்து வந்தார். பார்த்தோன்னே தோணுச்சு, இவர்கிட்ட நான் பேசியே ஆகணும், இவருடைய பயணத்தை பற்றி நான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி. நீங்கள் வாங்க ஃபேஸ்புக் லைஃப் பக்கமாக சஃபின் கிட்ட உங்க கருத்துக்களை நீங்க பக்கத்துக்கலாம். சரி சஃபின், உங்களுடைய இந்த ஆரோக்கிய பயணம் எப்படி தொடங்கினுச்சு
1: சொல்லுங்களேன். கூட்டாளி நான், அங்கதான் வந்து என்ன புஷ் பண்ணாங்க. சோ அங்க இல்லைன்னா நான் இன்னிலிருந்து நான் ஸ்டார்ட் பண்ணிக்கவே மாட்டேன். சோ இட்ஸ் மோர் லைக் நான் எப்படி சொல்றது, அவங்க புஷ் பண்ணதுதான் நான் ஜிம்முக்கு போனேன். இல்லைன்னா நான் யூஸ்வலி நான் யோசிப்பேன், ஏன் ஜிம்முக்கு போயிட்டு என்ன பண்ண போறேன், இந்த கண்டிஷன்ல இருந்து நான் என்ன என்ன என்ன வாட் கேன் ஐ கெட் அவுட் ஆஃப் இட், அந்த மாதிரி நிறைய நிறைய யோசிச்சேன். அதுக்கப்புறம் தான் சொன்னேன், நீ பண்ணி பாரு, அப்புறம் தான் புரியும் ஏதாச்சும் டிஃபரன்ஸ் இருக்கா, ஏதாச்சும் ஏதாச்சும் பாடிக்கு ஏதாச்சும் எனி இம்ப்ரூவ்மெண்ட். ஸோ நானும் பார்த்தேன், ஓகே ஓகே போவோம், ட்ரை பண்ணி பார்ப்போம். தென் எனக்கு பிடிச்சிருச்சு ஜிம். சோ அப்டர் தட் கண்டினியூஸ்லா போயிட்டே இருந்தேன். சோ அங்கதான் புஷ் பண்ணாங்க, பண்ண முடியும், இது பண்ண முடியும். எனக்கு அந்த மைண்ட் செட் இருக்கும், லைக் இது எனக்கு பண்ண முடியாது, என்னோட கண்டிஷன் பத்தி எப்படி எப்படி பண்ண முடியும், எனக்கு அந்த ஹைட் இல்ல, எனக்கு அந்த ஸ்ட்ரென்த் இல்ல, எனக்கு எப்படி பண்ண முடியும், அப்படி நிறைய நெகட்டிவ் தாட்ஸ் இருந்துச்சு. ஸோ அப்புறம்தான் அவங்க வந்து நீ பண்ணலாம்தான், நீ பண்ணதானது புரியும், பண்ணலன்னா எப்படிதான், நீ சொல்லிட்டு இருந்தா எப்படி எப்படி உனக்கு புரியும், ஏன்னா எப்படி உனக்கு தெரியும் உனக்கு பண்ண முடியாதுன்னு. அப்புறம் பார்த்தேன், ஓகே ட்ரை பண்ணி பார்த்தேன், ட்ரை பண்ணி பார்த்தேன், ஓகே அப்பதான் தெரிஞ்சிச்சு ஆக்சுவலி எனக்கு முடியும். இட்ஸ் ஜஸ்ட் என்னோட மைண்ட் செட் வந்துன்னா சரி உனக்கு முடியாது முடியாது முடியாது. ஃப்ரம் தே ஆன்வர்ட்ஸ் ஐ ஸ்டார்டட் ஜிம்மிங் அண்ட் ஐ டுக் இட் வெரி சீரியஸ்லி.
0: சஃபின், நீங்கள் ரொம்ப சுலபமாக சொல்லிட்டீங்க. சில பேருக்கு புரிஞ்சிருக்கும், சில பேருக்கு புரியறதுக்கான வாய்ப்பு இல்லாமல் இருக்கலாம். உங்கள் கண்டிஷன் ஒரு பெரிய பிரச்சனையாக உங்களுக்கு தெரிஞ்சுது, அந்த கண்டிஷன் என்ன அப்படிங்கிறத நீங்களே சொல்லிடுங்களேன்.
1: So the condition that I'm going through is என்ன சொல்லுங்க, dwarfism, dwarf syndrome. So இது வந்து லைக் மோர் லைக் உனக்கு கை சின்னதா, லைக் ஷார்ட் லிம்ஸ் ஷார்ட் லெக்ஸ். ஸோ ஹைட் வந்து ரொம்ப சின்ன, லைக் 1 meter அந்த அந்த ஹைட்ல தான் இருக்கும். ஸோ இந்த கண்டிஷன்ல வச்சு லைக் நிறைய விஷயத்துக்கு லைக் ஜிம்ல பண்ண முடியாது, லைக் அந்த கண்டிஷன்ல தான் இருக்கேன் இப்போ, லைக் டுவார்ஃப் சிண்ட்ரம்.
0: நிச்சயமா இந்த டுவார்ஃப் சிண்ட்ரம் அப்படிங்கிறதுனால நீங்க பல சவால்களை சந்திச்சிருப்பீங்க வளரும் போதே. எப்போ முதல் முதல்ல உங்களுக்கு தெரிஞ்சது சஃபின் நீங்க வித்தியாசமா இருக்கீங்க
1: அப்படின்னு? யூஸ்வலி நான் வெளியே போகும்போது அப்போ எல்லாரும் என்ன பார்த்து என்ன சிரிப்பாங்க, பார்த்து என்ன காணும், என்ன இப்படி சின்னதா இருக்காங்க, பிள்ளைகள்லாம் என்ன பார்த்து என்ன இப்படி இருக்காங்க, எல்லாரும் பார்த்து என்ன சிரிப்பாங்க, பார்த்து சிரிச்சுட்டே இருப்பாங்க. லைக் தேவர் பின் அ டே ஆர் தட் நான் வெளியில போனா லைக் ஆளு என்ன பார்த்து சிரிக்க மாட்டாங்க, சிரிப்பாங்க, பார்த்து சிரிப்பாங்க, வீடியோ எடுப்பாங்க, என்ன போட்டோ எடுப்பாங்க, ஃப்ரெண்ட்ஸ் கூட அனுப்பாங்க. எனக்கு தெரியும், இதெல்லாம் எனக்கு தெரியும், லைக் இட் ஹேஸ் பீன் அ நார்மல் திங் ஃபார் மீ. ஸோ ஸ்டார்டிங் வந்து நான் ரொம்ப சென்சிட்டிவ் ஆகுது என்னோட கண்டிஷனை பத்தி, லைக் எனக்கு வெளியில போய் பிடிக்க பிடிக்காது எனக்கு வந்து, லைக் ஆஃப்டர் வால் எனக்கு கூட்டாளி எல்லாம் ஹானஸ்ட்லி சேயிங் லைக் என் கூட்டாளி தான் எனக்கு, மை மை ஃப்ரெண்ட்ஸ் அரௌண்ட் மீ ஹேஸ் பீன் த ஒன் டே புஷிங் மீ டு லைக்
0: வெளியில போகும்போது ஒரு மாதிரி பாப்பாங்க, ஒரு மாதிரி சிரிப்பாங்க அப்படின்னு. இங்க வந்து வருத்தப்பட வேண்டியது, கூச்சப்பட வேண்டியது, அவமானப்பட வேண்டியது நீங்கல்ல, அவங்கதான். அவங்க நடத்தைய நினைச்சுதான் அவங்க அவமானப்படணும். அந்தந்த இடத்துல நான் வலியுறுத்த விரும்புறேன். நேர்களே, நீங்களும் வந்து சஃபீனுக்கு உங்களை வாழ்த்துக்களை சொல்லணும், உற்சாகத்தை வழங்கணும். அவர் சுற்றி இருக்கிற நண்பர்கள் மட்டும் இல்லை, சிங்கப்பூரே அவருக்கு நல்ல தன்னம்பிக்கையை கொடுக்க தயாராக இருக்குது அப்படிங்கிறத காட்டணும்னா ஃபேஸ்புக் லைஃப்க்கு வாங்க, சஃபீனுக்கு உங்களுடைய வாழ்த்துக்களை சொல்லுங்கள். சஃபீன், இப்போ ஒரு சின்ன இடைவெளிக்கு நம்ம போக போகிறோம். இந்த இடைவெளியை தொடர்ந்து உங்களுடைய பயணத்தை பற்றி நம்ம இன்னும் விரிவாக பேசுவோம், சரியா? கொஞ்சம் காத்துருங்க எனக்காக. இணைந்திருங்க நேர்களே, சஃபீன் சாதனை மனிதர், அவரை தொடர்ந்து சந்திப்போம். இது வணக்கம் சிங்கை.
2: ஒலி 968 போக்குவரத்து நிலவரம்.
0: வாகனங்கள் பழுதாகியுள்ளன. KPETPE செல்லும் அந்த வழியில் பாட்லி ரோட் ஈஸ்ட், அந்த பகுதிக்கு பிறகு மூன்றாம் தடத்தில்
3: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு.
4: ஊட்டி பருப்பு பார்த்து பார்த்து தேர்ந்தெடுக்கப்பட்டது.
5: இந்தியாவிலிருந்து தயாரிக்கப்பட்ட முதல் தரமான ஊட்டி பருப்பு வகைகள்.
4: ஊட்டி பருப்பு எப்போதும் டேஸ்டி பருப்பு.
6: மொத்த விற்பனையாளர்கள் ஸ்ரீ அம்பிகாஸ்.
7: மக்கள் அதிகம் விரும்பியதால் பீட்சா ஹாட்டின் 10 வெள்ளி பீட்சா சலுகை மீண்டும் வந்துவிட்டது. சுட சுட ருசியான ஒரு பெரிய அளவு பீட்சா வெறும் 10 வெள்ளி தான். 25 வெள்ளி வரை நீங்கள் சேமிக்கலாம். நாபுற வைக்கும் பாபக்யூ சங்கி செக், சிக் ஹேம் அண்ட் ஷ்ரூம், ஓதா லாக்ஸா என உங்களுக்கு பிடித்த சுவைகளில். செவ்வாய்க்கிழமை புதன்கிழமைகளில் மட்டும்தான் இச்சலுகையை பெற இறுதி 2 நாள்கள், தவற விடாதீர்கள். இன்றே கடையிலிருந்து வாங்கி சென்று சாப்பிடுங்கள். ஒவ்வொரு முறையும் நீங்கள் 2 பீட்சாக்களை மட்டும் வாங்கலாம். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. இத்தகவலை வழங்கியது பீட்சா ஹட்.
8: COE உயர்ந்த போதிலும் BYD மற்றும் டென்சா வாகனங்களின் விலைகளில் எந்த மாற்றமும் இல்லை. இப்போதே BYD வாகனங்களின் அற்புதமான சிறைகளை கண்டறியுங்கள், அல்லது டென்சா வாகனத்துடன் உங்கள் பயணத்தை அடுத்த நிலைக்கு உயர்த்தி 20,000 வெள்ளி வரையிலான பிரத்யேக சிறைகளை பெறுங்கள். COE அண்மையில் உயர்ந்த போதிலும் விலையேற்றம் இன்றி கூடுதல் மதிப்பும் கூடுதல் சிறைகளும் உங்களுக்காக காத்திருக்கின்றன. இன்றே உங்களுக்கு அருகில் உள்ள BYD அல்லது டென்சா காட்சியகத்திற்கு வாருங்கள். விதிமுறைகளும் நிபந்தனைகளும் பொருந்தும்.

0: 8:23 ஆகிவிட்டது. Facebook Live-ல இருக்கோம். ஊழியர் மதாரீட்ல நீங்க நின்றிருக்கீங்க. நம்ம கூட இருக்காரு சஃபின் ஷானவாஸ். அவருக்கு வாழ்த்துக்களை சொல்லணும், உங்களுடைய கருத்துக்களை வழங்கணும் அப்படின்னு சொன்னா Facebook Live பக்கமா வாங்கன்னு சொன்னேன். வாட்ஸ்அப் வாயிலா கருத்துக்கள் அனுப்ப நேர்களுக்கு நன்றி. அதை என்னால பார்க்க முடியும், அவரால் பார்க்க முடியாதுல்ல, அவரும் படிச்சு சந்தோஷப்படணும்ல. அதனால Facebook வாங்க, இன்னும் ஒரு 5 நிமிஷம் வேலை, வந்து அவருக்கு வாழ்த்துக்களை சொல்லுங்க. வானொலி பக்கமா நீங்க இருந்தீங்கன்னு சொன்ன நேர்களே, நீங்களும் வந்து நிச்சயமா சாஃபினை பார்த்து வாழ்த்துக்களை சொல்லணும். சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்கன்னு சொல்லிக்கிட்டே பல பேரும் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. மும்தாஜ் பிவி சொல்லிருக்காங்க, சஃபின் உங்களுக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு. அதனையடுத்து நபீசா ஷவுல் ஹமீத் வாழ்த்துக்கள் அப்படின்னு அனுப்பி வச்சிருக்காங்க. கேசவன் சுப்பிரமணியம் உங்களுடைய இந்த மனப்போக்கு ரொம்ப ரொம்ப வலிமையானது அப்படின்னு பாராட்டியிருக்காரு. அதனையடுத்து அன்புடன் காலை வணக்கம் அப்படின்னு சுசிலா அனுப்பி வச்சிருக்காங்க. மனோ உங்களுடைய தன்னம்பிக்கை ரொம்ப நல்லா இருக்கு, மற்றவங்களை பற்றி கவலைப்படாதீங்க, முடிஞ்சதை செய்யுங்க அப்படின்னு ரொம்ப அழகாகவே எழுதி அனுப்பியிருக்காரு. இளமதி உங்களுக்கு வாழ்த்துக்களை அனுப்பியிருக்காங்க. அதே மாதிரி புவனேஸ்வரி ஆறுமுகம் அவங்களும் வாழ்த்துக்களை சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் படிக்கும்போது எப்படி இருக்கு சஃபின்?
1: ரொம்ப சந்தோஷமா இருக்கு.
0: பாத்தீங்களா, நான் சொன்னேன் நம்ம நீர்களா இருக்காங்கன்னு சொன்னா இல்லையா சஃபின்? இப்ப மறுபடியும் உங்களுடைய ஆரோக்கிய பயணத்து பக்கமா வருவோம். இந்த டிராப் சிண்ட்ரோம் ஒரு பக்கம் இருக்க, இதை தள்ளி வச்சுட்டீங்க, ஜிம்முக்கு வந்துட்டீங்க. பொதுவா நீங்க என்ன மாதிரியான பயிற்சிகளை ஜிம்ல மேற்கொள்வீங்க, அதை பத்தி
1: சொல்லுங்களேன். ஜிம்முக்கு வந்து லைக் 2 times a week போவேன், on Wednesdays and Sundays. So இந்த 2 நாளைக்கு லைக் நான் வந்து லைக் என்னோட ஜிம் செஷன் வந்து ஸ்கிட் பண்ணுவேன். லைக் I focus more on like different parts on the body and உடம்பு, like, you know. So for example வந்து லைக் on Wednesday வந்து நான் போனேன்னா மேபி நான் வந்து chest, shoulders அந்த மாதிரி செய்வேன். Then on Sundays போனேன்னா மேபி on the back and you know, on the arms and all that. So it's more like வந்து split workout. So I won't really like ஒரு நாளைக்கு வந்து எல்லாமே செய்ய மாட்டேன்.
0: ஆரோக்கிய பயணத்தை
1: அதுக்கப்புறம் எனக்கு ஒரு மாதிரி ஆயிட்டு அன்னையில இருந்து நான் போல. சோ இப்ப என் கூட்டாளி கூட தான் போறேன்னு வந்துச்சு. சோ அவங்க வந்து அந்த ஃபோக்கஸ் சேஞ்ச் பண்ணாங்க.
0: நானும் சொல்லி ஆகணும்னு ஆசைப்படுறேன். சில நேரத்துல நானும் பார்ப்பேன் இந்த உடற்பயிற்சி கூடங்கள்ல, சிலர் வந்து நம்மளோட பருமனா இருக்கிறவங்க, அல்லது வந்து உயரத்துல குறைவா இருக்கிறவங்க, அல்லது இவங்கெல்லாம் ஜிம்முக்கு போறாங்களா அப்படின்னு கொஞ்சம் சந்தேகமா பாக்குற மாதிரியே பார்ப்பாங்க. எனக்கு அந்த பழக்கமே பிடிக்காது சஃபின். ஒரு காலத்தில் நானும் ரொம்ப குண்டா இருந்தேன் சஃபின். நான் வந்து ஒரு 83 கிலோ இருந்தேன். அப்போ நான் முதல் முதல்ல உடம்பை குறைக்கணும், கோவிட் தாண்டி வந்தபோது உடம்பை குறைக்கணும்னு ஜிம்முக்கு போகும்போது ரொம்ப அவமானமாக இருந்தது. சுற்றி இருக்கிறவங்களும் மாதிரி பார்க்குற மாதிரி இருந்துச்சு, கேலி செய்கிற மாதிரி இருந்துச்சு. எதுக்காக நம்ம இங்கே இருக்கோம், அப்போ சாமி ஓடிடுவோமே அப்படின்லாம் தோணுச்சு. ஆனால் போக போக போக ஒரு முக்கியமான விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டேன். இந்த உலகம் எனக்கானது, மற்றவங்களை பற்றி நான் கவலைப்படக்கூடாது. எனக்கு கவலையே இல்லை. இப்போ இன்னைக்கு நீங்கள் பார்த்துருப்பீங்க என் உடற்பயிற்சி கூடத்தில், நான் தினமும் போவேன், என்னால் என்ன முடியுமோ செய்வேன். யார் என்ன செய்கிற எத்தா பற்றியும் நான் கவலைப்பட மாட்டேன். என்னை சுற்றி இருக்கிறவங்களாம் கண்டுக்கவே மாட்டேன் உடற்பயிற்சி கூடத்தில். ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் நான் நல்லா ஆரோக்கியமாக இருக்கணும், அது மட்டும் தான் எனக்கு கவலை. அந்த வலிமையை எனக்கு உடற்பயிற்சி கூடம் கொடுத்துருக்கு. அதே மாதிரி உங்களுக்கும் அந்த தன்னம்பிக்கையை கொடுத்துருக்குன்னு சொல்லலாமா?
1: ஆமா ஆமா. சோ என்னோட வந்து லைக் ஃபோக்கஸ் வந்து என் மேல தான் இருக்கணும். நான் தான் லைக் நோ ஐ ஷுட் பி மோர் வரிட். நான் என்ன பண்றேன்னு அதர் பீப்பிள் ஆகணும், அவங்க என்ன பண்றாங்க, அவங்க அவங்க என்ன செய்யறாங்க. சோ என்னோட மைண்ட் செட் வந்து மாத்திருக்காங்க
0: நிச்சயமா இல்ல. ஆனா என்னதான் இருந்தாலும் மருத்துவ ரீதியா பார்க்கும்போது உங்களுக்கு சில கட்டுப்பாடுகள் இருக்கலாம், உங்களோட இந்த கண்டிஷன்னால. அதை எப்படி நீங்க சமாளிக்கிறீங்க? ஏன்னா சில பேருக்கு சந்தேகமா இருக்கும், இதெல்லாம் செஞ்சா அவங்க உடல் பாதிக்கப்படாதா? ஏன்னா டுவார்ஃப் சிண்ட்ரோமால பாதிக்கப்பட்டவங்க கூட யோசிப்பாங்க, நான் இந்த எடையெல்லாம் தூக்குனேன்னா என் கை கால் வந்து முறியறதுக்கான வாய்ப்பு இருக்கா, பாதிக்கப்படுமானே, அதுக்கான சாத்தியம் இருக்கா சொல்லுங்களே சஃபி.
1: Before you start, it's better to go and get a doctor or advice, because not every dwarf syndrome will have the same condition. சில பேருக்கு வந்து மேபி knee வலிக்கும், பேக் வலிக்கும். So அங்க வந்து the best way to actually start is you better go and get a doctor's advice, அந்த மாதிரி அந்த மாதிரி முதல் எடுத்துட்டு அதுக்கப்புறமா தொடங்கணும். பிகாஸ் நாட் எவ்ரி கண்டிஷன் இஸ் த சேம் ஃபார் டுவார்ஃப் சிண்ட்ரோம். சில பேருக்கு மேபி கை வந்து ரொம்ப வீக்கா இருக்கும், ஸோ அவங்களுக்கு வந்து வெயிட் தூக்க முடியாது. டாக்டர் சொல்லுவாங்க டோன்ட் கேரி எனி வெயிட், அந்த மாதிரி எல்லாம். ஸோ கண்டிஷன் வைஸ்
0: எப்போதுமே மருத்துவர்
1: கண்டிஷன் வைஸ் நாட் சேம்
0: ஆலோசனை பெற்ற பிற்பாடு போறது சிறப்புன்றீங்க இல்லையா? எந்த கண்டிஷன் அவங்களுக்கு இருந்தாலும் சரி. தொடர்ந்து உங்களுக்கு வந்திருக்க வாழ்த்துக்களை ஒரு எட்டு பார்த்துருவோம். செல்வராணி வந்து வாழ்த்துக்கள், வாழ்க வளர தம்பி அப்படின்னு போட்டிருக்காங்க, பிரமாதமா இருக்கு. பிரதாப் பாலசுப்ரமணியம் வாழ்த்துக்கள் ப்ரோ பிரதர்னு போட்டிருக்காரு. தேவி உங்களுக்கு கை தட்டியிருக்காங்க, அது மட்டும் இல்லை வாழ்த்து சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு வந்து உங்களுடைய தன்னம்பிக்கையையும் தைரியத்தையும் பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருக்கு அப்படிங்கிற மாதிரி அவங்க வாழ்த்திருக்காங்க. சைரா பானு ஹேட்ஸ் ஆஃப் அப்படின்னு போட்டிருக்காங்க. நீங்கள் உங்களுடைய இலக்குகளை அடைய எதிர்கால இன்னும் உங்களுக்கு பிரகாசமாக இருக்க அவங்களுடைய வாழ்த்துக்களை சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் ரெப்ளிகா பானு, நான் உங்கள் பக்கம் இருக்கேன், இந்த எதிர்மறையான கருத்துக்களை கவலைப்படாதீங்க, அதை பார்த்து கவலைப்படாதீங்க, என்ன முடியுமோ செய்யுங்க, உங்கள் லட்சியத்தை அடையுங்க, நாங்கள் இருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. படிக்கும் போது எப்படி இருக்கு உங்களுக்கு?
1: ரொம்ப ரொம்ப மோட்டிவேட்டரா இருக்கு. இதுக்கு இப்பவே ஜிம்முக்கு போன ஒரு ஆசை வந்திருக்கு, இப்பவே
0: போனோன்னு. பாக்குற உங்களுக்கு இல்ல கேக்குற நேர்களுக்கும் ஆரோக்கியம் எவ்வளவு முக்கியம் அப்படிங்கறத வலியுறுத்துற மாதிரிதான் உங்களை நான் வர சொன்னேன். சரி, இப்போ உடல் ரீதியா உங்களுக்கு மாற்றங்கள் இருக்குன்னு சொல்லியிருக்கீங்க, உங்களுடைய மனப்போக்கு குறிப்பா மன ஆரோக்கியம் எப்படி மேம்பட்டு இருக்கு? ஏன்னா மென்டல் ஹெல்த் இந்த காலத்துல ரொம்ப முக்கியம், அதுக்கு எந்த அளவுக்கு உதவியா இருக்கு ஜிம், அதை பத்தி சொல்லுங்களேன்.
1: சோ இது வந்து the biggest change வந்து எனக்கு சொல்லணும்னா இட்ஸ் மோர் ஆஃப் மை பிசிக்கல் அண்ட் மென்டலி. இன் ஆர்டர் டு கெயின் ஆல் திஸ் நான் சொல்றேன்னா இட்ஸ் மோர் ஆஃப் கான்பிடன்ஸ். எனக்கு கொடுத்து வந்து கான்பிடன்ஸ், நான் வந்து இப்படி இருக்கேன், இந்த கண்டிஷன்ல இருந்தாலும் இந்த ஜிம்முக்கு போயிட்டு பாடி ஃபிட்டா இருக்க மாதிரி தான். ஸோ எனக்கு அந்த கான்பிடன்ஸ் பில்ட் பண்ணது ஆஃப்டர் ஐ வென்ட் டு தி ஜிம் ரைட். தென் எனக்கு வந்து ஐ டோன்ட் ரியலி கேர் அபவுட் வாட் பீப்பிள் அரௌண்ட் மீ ஆர் டு சே அண்ட் திங், பிகாஸ் எனக்கு பண்ண முடியும், எனக்கு பண்ண முடியும். இட்ஸ் ஜஸ்ட் தட் அந்த லாங் டிஸ்டன்ஸ் வந்து மேபி ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஆர்டினரி பர்சன் வந்து மேபி டே டேக் 10 ஸ்டெப்ஸ் டு ரீச் தி எண்ட் கோல், ஆனா எனக்கு வந்து மேபி ஐ நீட் 20 ஸ்டெப்ஸ் டைம்ஸ் 2. ஸோ பட் அட் தி எண்ட் ஆஃப் தி டே இஸ் உனக்கு அந்த எண்ட் கோல் வந்து யூ ஸ்டில் கேன் ரீச், you still can reach the end goal, but and to do that right you need to have confidence, which is what I have built and enakku vandu build panichu. The confidence has been has been building up so far for the past 3 months, then certain things enakku vandu romba difficult ah irukku seiyiradhukku, adu vandu with the friends around me anga vandu mudiyum unakku mudiyum nee seiya mudiyum nee da nee sollite irukku unakku mudiyadhu mudiyadhu avashyam unakku mudiyum nee panni paaru after that enakku paatha actually enakku mudiyum. So from there I'm not saying, confidence da, you just have to have confidence in yourself and you are able to achieve everything.
0: முக்கியமான ஒரு கருத்தை நீங்க முன் வச்சீங்க, அதாவது மத்தவங்களுக்கு 10 அடி தேவைப்படுதுன்னா எனக்கு 20 அடி தேவைப்படும், அதை மனசுல வச்சுக்கிட்டு என்னோட இலக்கை நோக்கி போவேன். அதுதான் உண்மை. ஏன்னா நம்ம சொல்லலாம் கவலைப்படாதீங்க சஃபின் உங்களால முடியும்னு, ஆனா உங்களுக்குன்னு சில கட்டுப்பாடுகள் இருக்கும், உங்களுக்குன்னு கூடுதல் சவால்கள் இருக்கும், அதை தாண்டி வர வேண்டிய அந்த வலிமையை இறைவன் கொடுப்பாரு, ஒத்துழைப்பை நாங்கள் மனிதர்கள் கொடுக்கணும் அப்படின்னு நான் நம்புகிறேன். அந்த முக்கியமான கருத்தை நீங்கள் சொன்னதுக்கு மிக்க நன்றி சஃபி. நான் திரும்ப திரும்ப மக்கள் பக்கம் போக வேண்டியதாக இருக்கேன்னா வந்துக்கிட்டே இருக்க கருத்துக்கள்லாம் தப்பாக எடுத்துக்காதீங்க. வசந்தா முருகன் அவங்க வந்து உங்களுக்கு வாழ்த்து சொல்லியிருக்காங்க, அதுக்கப்புறம் தேவி அவங்கள கடவுள் உங்களுக்கு என்றைக்குமே வாழ்த்து தெரிவிப்பார் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. நீங்க தொடர்ந்து முயற்சி எடுத்துக்கிட்டே இருங்க அப்படின்னு பிச்சை மணி தெரிவிச்சிருக்காரு. ஒழுக்கம் மற்றும் தொடர்ச்சி இது எல்லாத்தையும் மாத்தும் அப்படின்னு உங்களுக்கு வாழ்த்து சொல்லியிருக்காரு MMK. உங்களுடைய அனுபவம் அவங்களுக்கு உற்சாகத்தை கொடுக்குது அப்படின்னு அஞ்சலை தேவி சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வாழ்த்துகள், வருங்காலம் உங்களுடையது அப்படின்னு அன்பு சிவா தெரிவிச்சிருக்காரு. கந்தன் அவர் வாழ்த்து சொல்லியிருக்காரு, உங்களை மகனாக நினச்சி கையில் விழி ஆசீர்வாதம் வழங்கியிருக்காங்க. செந்தில்குமார் அவரும் வாழ்த்து சொல்லியிருக்காரு. வைரமணி இவருக்கும் வந்து உங்கள் கதையை கேட்டு உற்சாகம் கிடைச்சிருச்சு. முக்கியமான கருத்தை வந்து நம்ம அனீசா அன்சாரி தெரிவிச்சிருக்காங்க, இதை சொல்லி ஆகணும். இதை தான் நான் உங்ககிட்டயும் சொல்லியிருந்தேன், ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன் சஃபீனுக்கு. இப்போது சில பேருக்கு காலங்காத்தால் எழுந்து வேலைக்கு போயிட்டு அதுக்கப்புறம் உடற்பயிற்சி செய்கிறது அதுக்கே ரொம்ப சோம்பேறிப்படுவாங்க, ரொம்ப சோம்பேறியாக இருப்பாங்க. ஆனால் அவங்களுக்கு எந்த வித பாதிப்பும் இருக்காது. ஆனால் நீங்கள் உங்களுக்கு தடைகள் இருக்குது, சவால்கள் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சும் கூட இதயபூர்வமாக இதை செய்யணும், நான் ஆரோக்கியமாக இருக்கணும்னு செயல்படுறீங்க தெரியுமா, அதை பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. இது எல்லாருக்குமே ஒரு நல்ல படிப்பினை அப்படின்னு அனீசா அன்சாரி தெரிவிச்சிருக்காங்க. இதுதான் சஃபீன், இதுதான் இந்த நிகழ்ச்சியின் பிரதான நோக்கமே நான் உங்ககிட்ட சொன்ன மாதிரி. ஏன்னா எல்லாரும் சாக்கு போக்கு தேடுற இந்த உலகத்தில் சவால்களையும் கடந்து வருவேன் அப்படிங்கிற தைரியம் எங்கேருந்து உங்களுக்கு வருதுன்னு எனக்கு தெரியல. ரொம்ப பொறாமையாக இருக்குது உங்களை பார்க்கும்போது. உங்கள் தைரியத்தில் ஒரு 10 விழுக்காடு எனக்கு இருந்தால் கூட நான் இன்னும் நிறைய செஞ்சிருப்பேனும்னு தோணுது. எங்கேருந்து வருது சஃபீன் இந்த தைரியம் உங்களுக்கு, யார் கொடுக்குறாங்க?
1: ஹானஸ்டா சொல்லணும்னா the people around me, my family, friends, இவங்க தான் சப்போர்ட் பண்ணிருக்கீங்க. இவங்க இவங்க இல்லைன்னா மேபி நான் ஹானஸ்டா சொல்லணும்னா இவங்க இல்லைன்னா மேபி நான் இன்னும் கேஃப்ல தான் இருப்பேன். லைக் யூனோ நான் வெளியில எங்கேயோ போக மாட்டேன். லைக் யூனோ வீட்டுல தான் இருப்பேன், வேலை முடிஞ்சு வீட்டுக்கு வந்துருப்பேன். யூனோ எங்கேயோ போக மாட்டேன் பிகாஸ் அந்த அந்த கான்பிடன்ஸ் உனக்கு இல்ல. ஸோ ஹானஸ்டா சொல்லணும்னா இட்ஸ் பிகாஸ் ஆஃப் மை ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ், அங்கதான். ஸோ ஐ எம் வெரி தேங்க்ஃபுல் ஃபார் தேம்.
0: நிச்சயமா உங்க குடும்ப உறுப்பினர்கள், உங்க நண்பர்கள் பேர்லாம் நீங்க சொல்லலாம் இந்த இடத்துல.
1: ஜிம் போனது கூட்டாளிகள்னா அந்த அருள், அவன் பேர் அருள், அதுக்கப்புறம் பிரவீன், அவங்க இங்க ரெண்டு பேர் தான் எனக்கு வந்து ரொம்ப மோட்டிவேட் பண்ணாங்க. இவங்க தே ஹவ் பீன் வித் மீ ஃபார் இயர்ஸ் ஐ வுட் சே. தென் தே ஹவ் பீன் சீயிங் மீ, யூ நோ ஹவ் ஐ பிஹேவ் அவுட்சைட் இன் பப்ளிக் அண்ட் தென் தே டோல்ட் மீ தட் யூ நோ இஃப் ஜிம்முக்கு போனா யூ நோ அட்லீஸ்ட் மேபி உன் கான்ஃபிடன்ஸ் பில்ட் பண்ணலாம், யூ நோ you feel much more, you know, stronger, you feel much more confident, you will unakku vandu you will lift your shoulders up, you will know, you will be able to walk with confidence, you won't even worry about other people. And then for my parents has been anga da vandu like daily ah solvanga, you know, unakku ellam panna mudiyum, is just the mindset da vandu like anga stop pannadhu, you know, mudinja alukku poi try pannunga, poi try panni paaru, adukapra ungalukku puriyum. So I'm really thankful for all this.
0: உங்களுக்கு சகோதர சகோதரிகள் இருக்காங்களா?
1: எனக்கு ரெண்டு அண்ணன், ஒரு அண்ணன் ஒரு தம்பி இருக்காங்க. அவங்க அண்ணன் பேரு சஹீத், தம்பி பேர் வந்து ஷஃபிக்.
0: இந்த அழகான குடும்பம் உங்களுக்கு என்றைக்குமே பலமாக அமையட்டும். சஃபீன், இந்த நேரத்தில் வானொலி பக்கமாக இருக்கிற சில பேருக்கு வாழ்க்கையில் சவால்கள் இருக்கலாம், சில பேருக்கு உங்களை போல கண்டிஷன் கூட இருக்கலாம். அப்படிப்பட்டவங்க நீங்கள் சொன்னீங்க தெரியுமா, நான் ஒளிஞ்சிக்கிட்டு இருந்தேன், வெளியில் வராமல் இருந்தேன் அப்படின்னு, அப்படிப்பட்ட ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் இருக்கலாம். அவங்களுக்கு அந்த இடத்துலேருந்து வந்த ஒரு நபரா, ஒரு அண்ணனா தம்பியா, நீங்கள் என்ன சொல்லுங்க இந்த இடத்துல?
1: definitely na vandu motivate pannuvanga, like na vandu solven, like you know, like na most probably I'll share my story, I'll let them know that no na idla pannitirukken, na idla pannitirukken, idhukku munnadi na eppadi irundhen, idhukku appuram na eppadi irukka poren, na vandu share pannuven, like I'd like to tell them to, like you know, like sila peru vandu like maybe they also avanga mindset vandu positive ah irukanga, sila peru vandu negative ah irukanga, but more to I'll say is nera per vandu negative mindset da irupanga because of the you know people making fun, people avanga jokes solvanga, you know, idu ipdi irka apdi irka, you know, so sera per vandu affected ah irukku. So na solren vandu you should try before you even know. You try pannalena unakku onnu theriyadhu, so modha try pannu, eppdi irukudho poi paapom, like you know, like if it's difficult for you then I'm modified pannalam. மாடிஃபை பண்ணி லைக் நோ திஸ் தி கீவேர்ட்ஸ் இஸ் வந்து மாடிஃபை எல்லாமே லைக் நாட் அஸ் an ordinary person you can do. You definitely you cannot do what an exact person can do. Maybe there's a lot of exercise. So the keyword here is modify. அது வந்து லைக் மாடிஃபை பண்ணி at the end of the day you are still reaching the end goal, you know. So yeah, so motivation and confidence building very important.
0: இது வந்து ஆரோக்கியம் சார்ந்து நீங்க சொல்றீங்க. இப்போ பொதுவா வாழ்க்கையில சவால்களை தாண்டி வர முடியலன்னு நினைக்கிறவங்களுக்கு என்ன சொல்லுவீங்க?
1: தாண்ட முடியலன்னா
0: என்ன? இப்ப வந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க, இல்ல என்னால முடியாது அது முடியாதுன்னு நினைக்கிறாங்க வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும், அப்படிப்பட்டவங்களுக்கு உற்சாகம் தர மாதிரி நீங்க என்ன சொல்வீங்க?
1: முதல் ட்ரை பண்ணி பார்க்கணும். டோன்ட் டிசைட் தட் சம்திங் யூ கேன் ஈவன் டு பிஃபோர் யூ டெவ இன் ட்ரை, யூ நோ, யூ எக்ஸ்பிளைன் டு தெம் அண்ட் எக்ஸ்பிளைன் பண்ணணும் லைக் யூனோ இதெல்லாம் நடந்தா என்ன நடக்கும், யூனோ இப்படி பண்ணா எப்படி இருக்கும், யூனோ கிவ் தெம் சம் மோட்டிவேஷன். ஈவன் I would say that I would also go to an extent where I will push that person to follow me to go to gym. Like when I want to, like, you come with me, we do together, you see what I'm doing, you see whether it's comfortable for you. You know, and the madin, I'm open to doing that also. So I find my own ways, like, you find your own ways to do things, I would say. So motivate them, don't tell them to always, you know, and don't have the negative mindset, you know, just because you can't do it, then, yeah.
0: உங்களை மேம்படுத்திக்கிறது ஒரு ரகம்னா, உங்களை மேம்படுத்திக்கிட்டு மத்தவங்களுக்கும் உதவணும்னு ஆசைப்படுறீங்களே, அதுதான் சஃபின் உங்களுடைய உண்மையான, அதுதான் சஃபின் என்னை பொறுத்த வரைக்கும். அந்த அந்த மனசு தான் சஃபின், வேற மற்றது எல்லாம் விட்டுருங்க. ஏன்னா நான் எப்பவுமே சொல்லுவேன், இந்த உடல் வந்து வெறும் இதுதான், ஒரு ஒரு ஒரு மீடியம் தான். நம்ம உள்ளார என்ன இருக்குமோ நம்ம ஆத்மா அதுதான் நம்ம. இப்போ நீங்கள் சொன்னீங்க தெரியுமா, மற்றவங்களோட நான் உதவ தயாராக இருக்கேன்னு, அதுதான் உண்மையிலே சஃபின். அந்த அந்த மனசுக்கு தான் பார்த்தீங்களா வந்துக்கிட்டே இருக்குது வாழ்த்தெல்லாம். ரசீரா சொல்லியிருக்காங்க, நீங்கள் எல்லா சவால்களையும் தாண்டி வந்து இன்னும் பல வெற்றிகளை அடைய இறைவனுடைய வாழ்த்து உங்களுக்கு இருக்குது அப்படின்னு. தேவி மீண்டும் மீண்டும் விடவே மாட்டுறாங்க, மறுபடியும் மறுபடியுமா அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டே இருக்காங்க வாழ்த்தை. அதுக்கப்புறம் ஜெயா அவங்களும் உங்கள் தன்னம்பிக்கைக்கும் விடாமுயற்சிக்கும் வாழ்த்து சொல்லியிருக்காங்க. இவரும் பன்னீர்செல்வம், அவரும் வந்து அவருடைய வாழ்க்கை அனுபவத்தை சொல்லியிருக்காரு, இந்த மாதிரி நீங்கள் சிறப்பாக செஞ்சுருக்கீங்க, அவரும் 59 வயசில் உடற்பயிற்சி செஞ்சுக்கிட்டு வராரு அப்படின்னு. உங்களை வந்து ஒரு ராக் ஸ்டார் அப்படின்னு மலர் வாழ்த்திருக்காங்க, உங்களுடைய தோழியா தெரிஞ்சவங்களா? இல்லை ஓகே, வாழ்த்துக்காங்க. பாருங்க, நீங்கள் என்றைக்குமே சிறப்பானவர் தான், நீங்கள் எது செஞ்சாலும் இறைவனுடைய அருள் உங்களுக்கு இருக்கும் அப்படின்னு ஜெயலக்ஷ்மி சொல்லியிருக்காங்க. வந்துக்கிட்டே இருக்குது சஃபின், என்னால் நிகழ்ச்சி முடிஞ்சிடும்னு நினைக்கிறேன். அதான் உண்மை, வந்துக்கிட்டே இருக்குது. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள், ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது இதெல்லாம் பார்க்கும்போது. சஃபினுக்கு லட்சியம் என்ன, அடுத்து என்ன சாதிக்கணும்னு ஆசைப்படுறாரு சஃபின்?
1: அடுத்து வந்து லைக் what I want to do is and come to just continue lifting heavier weights, you know, other than like on the or as like I want to focus more on the body. I want to do more training. Like that's another goal that I've also been trying to do, is actually I want to boost like for 10k steps daily. Daily 10k steps. இது வந்து லைக் சொல்றது ரொம்ப ஈஸியா இருக்கு, ஆனா பண்ண போதுதான் ரொம்ப கஷ்டமா இருக்கு. லைக் யூனோ பார்த்தேன், பட் யெஸ் ஹானஸ்ட்லி ஐ வாண்ட் டு ட்ரை திஸ் 10k ஸ்டெப்ஸ் டெய்லி. லைக் தட்ஸ் மை மெயின் கோல் ரைட் நவ.
0: சரி, ஆரோக்கியம் சார்ந்து அந்த ஒரு இலக்கு வச்சிருக்கீங்க. வாழ்க்கையில ஏதாவது ஒரு லட்சியம் இருக்குமே, இதை சாதிக்கணும், இந்த இடத்துல போகணும், அதை பார்க்கணும், ஏதாவது ஒன்று இருக்கா சஃபினுக்கு?
1: வாழ்க்கையில் வந்து ட்ராவல் அரௌண்ட் தி வேர்ல்ட், தட் இஸ் மை யூனோ ஐ வாண்ட் டு கிளியர் ஆல் தி கண்ட்ரீஸ். So I have been slowly like now medho medho try pannit iruken, like so far na Asia vandu like clear pannit iruken. So adukapra na vandu Europe indha maadhiri countries la pona aasa irukku. So adu vandu like it's a long goal, it's not a very short, you know, it's a long goal, but before anything I want to complete all traveling around the world.
0: Safi, ninga oru udhavi seiyano engalukku, ungalaude anubavathai ungalaude kadhaiya நீங்க தாண்டி வர்ற இந்த சிக்கல்களை சவால்களை நீங்க சொன்ன மாதிரி இதை தொடர்ந்து நீங்க சொல்லிக்கிட்டே இருக்கணும் உலகத்துக்கு. ஏன் தெரியுமா, எந்த நேரத்தில் யாருக்கு இது உதவியாக அமையணும்னு தெரியாது. வானொலி இப்போ கேட்டுட்டு இருக்க யாராவது ஒருத்தர் ஏதாவது ஒரு கஷ்டத்தில் இருக்கலாம், உங்களுடைய இந்த அற்புதமான வார்த்தைகளை கேட்டு அவங்களுடைய வாழ்க்கையை மாற்றி அமைச்சுக்க அவங்களும் முற்படலாம் இல்லையா. அதனால இன்னைக்குமே அவங்களுடைய கதையை சிங்கப்பூர்லயும் சரி, தமிழ்லயும் சரி, ஆங்கிலத்திலும் சரி, வேற ஏதாவது மொழி பேசுவீங்களா? அப்ப உலகம் முழுவதும் உங்க கதையை சொல்லிக்கிட்டே இருங்க. ஏன்னா உங்களை போன்ற ஆட்கள் தான் பிரபலம் அடையணும் என்னை பொறுத்த வரைக்கும். ஏன்னா எப்பவுமே ஒரு ஒரு தவறான மனப்பான்மை இருக்கு, இந்த லவ்ஸி பீப்பிளை வந்து ஃபேமஸ் ஆக்காதீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. எனக்கு அதுல ரொம்ப ஒரு ஈடுபாடு இருக்குன்னு வச்சுக்கீங்களேன். இந்த லவ்ஸி பீப்பிளெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு உங்களை மாதிரி ஆளுங்களை தான் பிரபலமாக்கணும், உங்களை மாதிரி ஆளுங்களை தான் எல்லாருக்கிட்டையும் கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னு எனக்கு ரொம்ப ஆசை. ஒலிக்கும் நிச்சயமாக அதுதான் ஆசை, நாங்கள் நேர்களுக்கும் அதுதான் ஆசையாக இருக்குது. அதனால நீங்கள் தொடர்ந்து உங்களுடைய கதையை சொல்லிக்கிட்டே இருக்கணும், செய்வீங்களா? இன்னும் பல சாதனைகளை நீங்கள் படைக்கணும். ஒலி 9:06 மறுபடியும் சாதனையாளராக உங்களை சந்திக்கணும்னு ஆசைப்படுறோம். ரொம்ப நன்றி சஃபின், காலங்காத்தால உங்கள் நேரத்தை ஒரு அற்புதமான உங்களுடைய பயணத்தை பற்றி எங்களோட பகிர்ந்து கொடுத்துக்கு. நேர்களே, இந்த பேட்டி இதோட முடிஞ்சிருக்கலாம், ஆனா சஃபினுடைய பயணம் முடிய போறது கிடையாது. அவர் இன்னும் பல சாதனைகளை செய்யணும் அப்படின்னு சொன்னா அதுக்கு பக்க பலமா உற்சாகத்தை வழங்குற ஆட்களா நாம இருக்கணும். சஃபினுடைய இந்த பேட்டி ஒலி 9:06 ஃபேஸ்புக் லைஃப்ல இருக்கு, போங்க லைக் பண்ணுங்க, எல்லாருக்கூடையும் பகிர்ந்துக்குங்க. முக்கியமா சஃபினுக்கு உங்களுடைய அன்பான வார்த்தைகளை தெரிவிச்சிருங்க. இப்போதைக்கு ஃபேஸ்புக் லைஃப்ல இருந்து நாங்க விடைபெறோம், தொடர்ந்து வானொலி பக்கமா இருங்க. இது ஒலி 9:08 கேட்டாலே பரவசம். நேரம் இப்பொழுது 8:44 ஆகிவிட்டது.
2: ஒலி 9:08 போக்குவரத்து நிலவரம்.
0: வாகனங்கள் பழுதாகியுள்ளன. PIE சாங்கியை நோக்கி செல்லும் வழியில் பிடோக் ரெசர்வாக்கு பிறகு அங்கே செல்லும் வாகன ஓட்டிகளுக்கு கவனம் தேவை.
3: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு
4: ஊட்டி பருப்பு பார்த்து பார்த்து தேர்ந்தெடுக்கப்பட்டது.
5: இந்தியாவிலிருந்து தயாரிக்கப்பட்ட முதல் தரமான ஊட்டி பருப்பு வகைகள்.
4: ஊட்டி பருப்பு எப்போதும் டேஸ்டி பருப்பு.
6: மொத்த விற்பனையாளர்கள் ஸ்ரீ அம்பிகாஸ்.

0: அதோட அப்பப்பா பூசு மஞ்சளும் கஸ்தூரி மஞ்சளும் முகத்துல கரும்புள்ளிகளை குறைக்க உதவலாம்.
1: அப்போ நானும் என் முகத்தை பொலிவா வச்சுக்க அப்பப்பாவை பயன்படுத்த போறேன்.
0: அப்பப்பாவை எடு, கவலையை விடு. அப்பப்பானா பியூரிட்டி.
2: மொத்த விநியோகஸ்தர்கள் ஜோதி ஸ்டோர், புஷ்பகடை, சிங்கப்பூர்.
3: வர வர தினசரி செலவு அதிகரிச்சுகிட்டே போகுது.
4: சிங்கப்பூர் ஒரு சிறிய நாடுங்கிறதால உலக நடப்புகள் நம்மள பல விதங்கள்ல பாதிக்கலாம். ஆனா நல்ல வேளையா அதை சமாளிக்க அரசாங்கம் நமக்கு துணையா இருக்கு.
5: பட்ஜெட் 2026 வாழ்க்கை செலவின சிறப்பு தொகை வர இருப்பதா கேள்விப்பட்டேன்.
4: ஆமா, மத்திய கிழக்கு நிலவரத்தை கருத்துல கொண்டு ஆதரவு வழங்கும் வகையில ஏப்ரல் மாதத்துல இது மேம்படுத்தப்பட்டுச்சு. தகுதியுள்ள சிங்கப்பூர்களுக்கு இந்த மாதம் 400 வெள்ளி முதல் 600 வெள்ளி வரை கிடைக்கும். இது முன்பு இருந்த 200 வெள்ளி முதல் 400 வெள்ளி வரையிலான தொகையை விட அதிகம்.
5: நல்லதுதான். இதுக்கு நாம விண்ணப்பிக்கணுமா?
4: தேவையே இல்ல. நீங்க தகுதி பெறுபவரா இருந்தா உடனே கிடைக்கும். தொகை கிடைப்பதற்கு முன்னாடியோ கிடைச்ச பிறகோ குறுஞ்செய்தி மூலம் நமக்கு தகவல் தெரிவிக்கப்படும்.
6: செப்டம்பர் 9 முதல் 2.4 மில்லியன் சிங்கப்பூரர்களுக்கும் அதிகமானோர் 400 வெள்ளி முதல் 600 வெள்ளி வரை மேம்படுத்தப்பட்ட வாழ்க்கை செலவின சிறப்பு தொகையை பெறுவர். மேல் விவரங்களுக்கு go.gov.sg/specialpayment.

0: வாயிலாக ஒலி 96.8 கேட்டுக்கொண்டிருக்கும் நேர்களே, உங்கள் அனைவருக்கும் நன்றி.
1: இப்போது வசந்தத்தில் நிகழ்ச்சிகள் தொடங்கவிருப்பதால் ஒலி 96.8 ஒலிபரப்பு நிறைவடைகிறது.
0: தொடர்ந்து எங்களுடைய நிகழ்ச்சிகளை கேட்க வானொலி பக்கம் வாருங்கள். FM அலைவரிசை 96.8 MHz வாயிலாக இணையுங்கள்,
1: அல்லது நீலிசன் வாயிலாகவும் எங்கள் ஒலிபரப்பை 24 மணி நேரமும் நீங்கள் கேட்கலாம்.
0: ஒலி 96.8
1: கேட்டாலே பரவசம்.
2: ஒலி 96.8 போக்குவரத்து நிலவரம்.
1: வணக்கம் சிங்க, நிகழ்ச்சியில் இணைந்திருக்கீங்க. நேரம் இப்பொழுது 8:58. போக்குவரவு அதிகமாக இருக்கின்றது. துவாசை நோக்கி செல்லும் PIE, ஜலன் பஹார், KPE எக்ஸிட் ஆகிய இடங்களில் போக்குவரத்து நிலவரம் ஆதரவு.
3: ஊட்டி பருப்பு பார்த்து பார்த்து தேர்ந்தெடுக்கப்பட்டது.
4: இந்தியாவிலிருந்து தயாரிக்கப்பட்ட முதல் தரமான ஊட்டி பருப்பு வகைகள்.
3: ஊட்டி பருப்பு எப்போதும் டேஸ்டி பருப்பு.
5: மொத்த விற்பனையாளர்கள் ஸ்ரீ அம்பிகாஸ்.

0: பீட்டு ஆதரவு
1: தங்கம் வாங்கணும், அழகா இருக்கணும், அப்போ நம்ம ஆல்கா ஜுவல்லர்ஸ்க்கு போகணும். அழகு, தரம், நம்பிக்கை எல்லாம் ஒரே இடத்தில். ஆல்கா ஜுவல்லர்ஸ், 77 ஸ்ரீரங்கம் ரோட், சிங்கப்பூர். இந்நிகழ்ச்சிக்கு ஆதரவு வழங்குவோர்
2: லவிஸ்டா காஃபியின் மொத்த விநியோகஸ்தர்
3: ஜோதி ஸ்டா புஷ்ப கடை.
4: நல்ல தருணங்களை தருவேன், உன் புன்னகையில் மகிழ்வேன்.
5: 9:03 ஆகிவிட்டது. சாய் அபியாங்கர் கொண்டு வந்த பாடலை கேட்டீங்க. ரத்தீமா அப்படிங்கிற பாடல் உங்களுக்காக இடம்பெற்றது. அடுத்து வரப்போறது எல்லாமே விறுவிறுப்பான 90களில் வந்த பாடல்கள்.
6: அழகு எல்லாம் அவள் இவளது
5: உள்ளத்தை அழித்த அமர்த்தன் பாட வரப்போகுது. மேகமூட்டமா இருக்கும் வானிலை ஆய்வகத்தார். வானிலை நிலவரம் ஆதரவு
1: எஸ்பி முத்தையா என்சான்ஸ் நிறுவனத்தின் கோல்ட் புண்ணியரிசி. தரத்தில் உயர்ந்தது, சுவையும் அளவில்லாதது. சமைத்து சுவையுங்கள் எஸ்பிஎம் கோல்ட் புண்ணிராய்ஸ்.
7: கொஞ்சம் சிந்தனை
2: நிறைந்த புன்னகை.
7: வணக்கம் சிங்கே.

0: பாரு அம்மா சமையல் தான் பிடிக்கும்னு சொன்னவருக்கு ஒரு நாள் ஆர்கே ஜின்னையில சமைச்சு கொடுத்தேன். உபயோகப்படுத்தினாலே கிடைச்சிருது. இது சுத்தமான பசுனைங்கிறதுனால நம்ம ஆரோக்கியத்தை அம்மா மாதிரி பாத்துக்குவோம். ரொம்பவே கொஞ்சம் பாராட்டையும் வாங்கி கொடுத்தா வேண்டாம் நான் சொல்லுவோம்.
1: ஆர்கே ஜின்னை சிங்கப்பூரின் திருப்பமான
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது வணக்கம் சிங்கே.

0: இனிமையான 90
1: இவ்வங்கத்திற்கு ஆதரவு
2: ஹட்சன் பன்னீர், பிரபலமான இந்தியன் பன்னீர் இப்பொழுது சிங்கப்பூரில்.
3: 9:14 சில வினாடிகள் மட்டும்தான் இருக்கு. போக்குவரவு அதிகமாக இருக்கின்றது பல இடங்கள்ல. துவாசி நோக்கி செல்லும் AYE கிளெமென்டி அவென்யூ 6 பிறகும், சாங்கி நோக்கி செல்லும் PIE ஜூரோங் வெஸ்ட் அவென்யூ 2 நுழைவாயில் அதற்கு பிறகும் வாகனங்கள் பழுதாகியுள்ளன. போக்குவரத்து நிலவரம் ஆதரவு
4: ஊட்டி பருப்பு பார்த்து பார்த்து தேர்ந்தெடுக்கப்பட்டது.
5: இந்தியாவிலிருந்து தயாரிக்கப்பட்ட முதல் தரமான ஊட்டி பருப்பு வகைகள்.
4: ஊட்டி பருப்பு எப்போதும் டேஸ்டி பருப்பு.
6: மொத்த விற்பனையாளர்கள் ஸ்ரீ அம்பிகாஸ்.
7: உங்களுக்கு தெரியுமா,
3: 1822 இதே நாள் செப்டம்பர் 7 அன்று தனது சுதந்திரத்தை பெற்றது பிரேசில். பிரேசில் பத்தின சுவாரஸ்யமான தகவல்களை இப்ப நாம தெரிஞ்சு போவாங்க. நிலப்பரப்பளவு, மக்கள் தொகை ஆகியவற்றின் அடிப்படையில பிரேசில் உலகத்தின் 5வது பெரிய நாடு அப்படின்னு புள்ளி விவரங்கள் சொல்லுது. தென் அமெரிக்க கண்டத்துல போர்ச்சுகீஸ் மொழிய பிரதானமா பேசுற ஒரே நாடு பிரேசில். ஜப்பானுக்கு வெளியில ஜப்பானியர்கள் அதிகம் வாழும் நகரம்னு சொன்னா அது பிரேசில் இருக்கிற சாவ் பாலோ. பிரசீலியா, இது வெறும் 41 மாதங்களே கட்டி முடிக்கப்பட்ட பிரேசிலின் தலைநகரம்.

0: வானத்திலிருந்து இந்த தலைநகரத்தை நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா அது விமான வடிவத்துல இருக்கும் அப்படின்னு தகவல்கள் சொல்லுது. இத்தகவலை வழங்கியோர்
1: அதிக தூய்மை அதிக சுவை சுத்தமான பசும்பாலில் இருந்தும் புத்தம் புது சுவைகளில் தயாரிக்கப்பட்ட மில்கி மிஸ்ட் ஐஸ்கிரீம் சுவையான குளிர்ச்சி அளவற்ற மகிழ்ச்சி.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் நிகழ்ச்சி
3: வணக்கம் சிங்கே.

0: சொல்லுங்கள் ராஜமாதா.
1: காலையில் நான் எழுந்தவுடன் கதிரவனின் கதிர்கள் என்னை தட்டி எழுப்ப வேண்டும், அதற்கு ஒரு வழி சொல்.
0: ஹோ, அப்படி என்றால் நீங்கள் கேட்க வேண்டியது வணக்கம் சிங்கே.
1: காலை 7 மணிக்கு மேல மாணவர்களை நாங்க கேள்வி கேட்போம்.
0: 7:30 மணிக்கு மேல வேலைக்கு போறவங்களுக்கு ஒரு சவால் கொடுப்போம்.
1: நிகழ்ச்சிக்கு ஆதரவு
0: BYD, சிங்கப்பூரின் முதன்மை வாகனம்.
1: சிறந்த வாழ்க்கைக்கு அதிநவீன தொழில்நுட்பம்.
2: அழகுக்கு அழகு சேர்க்கும் ஜுவல் பேலஸ்
3: இப்போது தரைத்தளத்திலேயே இன்னும் பெரியதாய் புதுப்பிக்கப்பட்டிருக்கிறது.
2: இதுவரை நீங்கள் பார்த்திராத தங்க நகைகள், எதிர்பார்த்திராத பட்டு சேலைகள், பிரத்யேகமாக வடிவமைக்கப்பட்ட சேலைகள்,
3: ஆண்களுக்கான பிரத்யேக ஆடை ரகங்கள், அத்தனையும் தீபாவளி சிறப்பு விற்பனையில்.
2: தரமான நகைகளும் அழகான ஆடைகளும் இங்குதான் சங்கமிக்கின்றன.
3: ஜுவல் பேலஸ், பஃபலோ சாலை, சிங்கப்பூர்.
0: கொஞ்சம் சிந்தனை
1: நிறைந்த புன்னகை.
0: வணக்கம் சிங்கே.
4: மசாலா குரோ மாச்சி லகே.

0: யுவன் சங்கர் ராஜாவுடைய சில பாடலை கேட்டீங்க. உனக்காக எல்லாம் உனக்காக திரைப்படத்துல இருந்து, அதுக்கு முன்னால அவருடைய அண்ணன் கார்த்திக் ராஜாவுடைய சில பாடலை கேட்டீங்க. நாம் இருவர் நமக்கு இருவர் படத்துல இருந்து. அடுத்து வர்றது இவங்க ரெண்டு பேருடைய அப்பா. இசைஞானி இளையராஜாவோட இசையில வாட்டர் வெற்றிவேல் படத்திலிருந்து பாடல கேட்க போறீங்க. மனோ எஸ் ஜானகி குரல்ல. இப்போ வணக்கம் சிங்க நிகழ்ச்சியில தங்க விலை நிலவரம். 22 கேர தங்கம் கிராமுக்கு 174 வெள்ளி 50 காசு.
1: இவ்வங்கத்திற்கு ஆதரவு DMY ஜுவலர்ஸ், அழகிய ஆபரணங்களின் அதிசய உலகம், 113 ஸ்ட்ராங்கன் ரோட், சிங்கப்பூர்.
0: மக்கள் அதிகம் விரும்பியதால் பீட்சா ஹாட்டின் 10 வெள்ளி பீட்சா சலுகை மீண்டும் வந்துவிட்டது. சுட சுட ருசியான ஒரு பெரிய அளவு பீட்சா வெறும் 10 வெள்ளி தான். 25 வெள்ளி வரை நீங்கள் சேமிக்கலாம். நாபுரவைக்கும் பாபக்யூ சங்கி செக் Chick Ham and Shroom, Ota Laksa, என உங்களுக்கு பிடித்த சுவைகளில். செவ்வாய்க்கிழமை புதன்கிழமைகளில் மட்டும்தான் இச்சலுகையை பெற இறுதி 2 நாள்கள் தவற விடாதீர்கள். இன்றே கடையிலிருந்து வாங்கி சென்று சாப்பிடுங்கள். ஒவ்வொரு முறையும் நீங்கள் 2 பீட்சாக்களை மட்டும் வாங்கலாம். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. இத்தகவலை வழங்கியது பீட்சா ஹாட்.

0: BYD உயர்ந்த போதிலும் BYD மற்றும் டென்ஸ வாகனங்களின் விலைகளில் எந்த மாற்றமும் இல்லை. இப்போதே BYD வாகனங்களின் அற்புதமான சிறைகளை கண்டறியுங்கள் அல்லது டென்ஸ வாகனத்துடன் உங்கள் பயணத்தை அடுத்த நிலைக்கு உயர்த்தி 20,000 வெள்ளி வரையிலான பிரத்யேக சலுகைகளை பெறுங்கள். COE அண்மையில் உயர்ந்த போதிலும் விலையேற்றம் இன்றி கூடுதல் மதிப்பும் கூடுதல் சலுகைகளும் உங்களுக்காக காத்திருக்கின்றன. இன்றே உங்களுக்கு அருகில் உள்ள BYD அல்லது டென்ஸ காட்சியகத்திற்கு வாருங்கள். விதிமுறைகளும் நிபந்தனைகளும் பொருந்தும்.
1: இந்த டிசம்பர் விடுமுறையில் சான்ஸ் வேர்ல்ட் ஹாலிடேஸ் வழங்கும் மீடியாகோ ஒலி 968 படைப்பாளர் ரவி ஜியுடன் டோக்கியோ ஃபூஜி மலை சுற்றுலா பயணம். ஃபூஜி மலை வெண்ணீர் ஊற்று விடுதியில் தங்கி நேரடி விற்பனை அங்காடியில் பொருட்களை வாங்கி பிரமிக்க வைக்கும் காட்சிகளை கண்டு மகிழுங்கள். பருவ கால பழங்களை பறித்து சுவைத்திடுங்கள். அசக்சாவின் புகழ் பெற்ற சிவப்பு லேண்டன் விளக்கு அருகே பாரம்பரிய கிமோனோவை அணிந்து படங்கள் எடுக்கலாம். அருகில் உள்ள வசீகர கடை வீதிகளை சுற்றி பார்க்கலாம். சுஷியை உங்கள் கையால் செய்து சுவைத்து மகிழுங்கள். சான்ஸ் வேர்ல்ட் ஹாலிடேஸ் வழங்கும் மீடியாகோ ஒலி 968 படைப்பாளர் ரவிஜியுடன் 7 நாள் டோக்கியோ ஃபூஜி மலை சுற்றுலா பயணம். புறப்பாடு டிசம்பர் 5. இப்போதே பதிவு செய்யுங்கள். தம்பதியருக்கு 1,000 வெள்ளி கழிவு. மேல் விவரங்களுக்கு chanceworld.com அல்லது அழையுங்கள் 6206 176 9797.

0: மேட்டுக்குடி பட பாடல கேட்டீங்க, மனோ சித்ரா பாடிருந்தாங்க. சிற்பி இசையில அந்த பாடல் இடம்பெற்றது.
1: 968 போக்குவரத்து நிலவரம்.
0: 9:39 ஆகிவிட்டது. போக்குவரவு அதிகமாக இருக்கின்றது பல இடங்கள்ல. இசிபி நகரை நோக்கி செல்லும் வழியில் MCEAYE மெரின் பரேட் பகுதியில், அதோடு துவாசை நோக்கி செல்லும் AYE நொமேண்டன் பார்க் எக்ஸிட் அங்கேயும் போக்குவரவு நெரிசலாக இருக்கின்றது. PIE துவாசை செல்லும் வழியில் KPE ECP பிடோக் நார்த் அவென்யூ 3 ஜலான் பஹார் KPE ECP ஆகிய பகுதிகளில் போக்குவரவு நெரிசலாக இருக்கின்றது. போக்குவரத்து நிலவரம் ஆதரவு
2: ஊட்டி பருப்பு பார்த்து பார்த்து தேர்ந்தெடுக்கப்பட்டது.
3: இந்தியாவிலிருந்து தயாரிக்கப்பட்ட முதல் தரமான ஊட்டி பருப்பு வகைகள்.
2: ஊட்டி பருப்பு எப்போதும் டேஸ்டி பருப்பு.
4: மொத்த விற்பனையாளர் ஸ்ரீ அம்பிகாஸ்.
0: ஒலி 968
5: சினிமா.
0: 1951 இதே நாள் செப்டம்பர் 7 தேதி பிறந்தவர் மம்முட்டி.

0: மம்முட்டி பனம்பரம்பில் இஸ்மாயில் என்ற இயற்பெயரை கொண்ட மம்முட்டி இன்று அவருடைய 75வது பிறந்த நாளை கொண்டாடுறாரு.
1: கல்யாணத்தே நிலா காய்ச்சாத பால் நிலா நீதா.
0: பல படங்களை நடிச்சு பல கோடி மக்களுடைய மனதை கவர்ந்த மம்முட்டி நடிப்புல அடுத்ததா வெளிவர காத்திருக்கிற திரைப்படம் ஓம். கதாநாயகன் நடிச்சிருக்கிற இந்த படத்துல மம்முட்டி ஒரு முக்கிய கதாபாத்திரத்துல வராரு அப்படின்னு தகவல்கள் சொல்லுது.
2: இந்த திரை தகவல உங்களுக்கு வழங்கி இருந்தாங்க அணி மணி, தரம் குறையாத தங்கம், தலைமுறைகள் தாண்டும் நம்பிக்கை, 73 மற்றும் 87 ஸ்ட்ரங்கன் ரோட், சிங்கப்பூர். தரம் கைராசி நம்பிக்கை அணி மணி.

0: சாம்சங் கேலக்ஸி ஜி கைத்தொலை பேசியை இலவசமாக பெற ஆசையா? ஸ்டார் மூலம் வாங்கி மொத்தம் 2200 வெள்ளிக்கும் மேல் மதிப்புடைய சேமிப்புகளையும் சலுகைகளையும் பெற்றுக் கொள்ளுங்கள். பணத்திற்கேற்ற மதிப்பை பெறுங்கள். கைத்தொலைபேசி சாதன கழிவுகளை பெறுங்கள். பழைய கைத்தொலைபேசியை கொடுத்து கூடுதலான 300 வெள்ளியையும் பெறுங்கள். 5G அன்லிமிடெட் பிளாஸ் திட்டத்தின் மூலம் அளவில்லாத இணைய சேவையின் வழி நீங்கள் மகிழ்ச்சியாக வெளிநாட்டு பயணத்தை அனுபவிக்கலாம். இன்னும் நிறைய சலுகைகள் உண்டு. 380 வெள்ளி மதிப்புடைய சந்தாவை இலவசமாக பெற்று பிரீமியர் லீக் காட்பந்து ஆட்டங்களை நேரடியாக காணலாம். உங்கள் வீட்டிற்கு அருகில் இருக்கும் ஸ்டார்ஹப் கடைகளுக்கு இப்பவே செல்லுங்கள் அல்லது starhub.com/samsung. விதிமுறைகளுக்கும் நிபந்தனைகளுக்கும் உட்பட்டது.
1: ஸ்டார்ஹப், we got you.
2: மதுரையோட மனமும் ருசியும், ஆஹா, அதுக்கு மதுரைக்கு தான் போகணுமா? அதான் இப்ப சிங்கப்பூருக்கே வந்துருச்சு குமார் மெஸ். கருவாட்டு குழம்பு வாசம் மூக்க தொலைக்கும், மீன் குழம்பு சும்மா சொக்க வைக்கும், கறி தோசை கோலா உருண்டை சுண்டி இழுக்கும், சுட சுட சீரக சம்பா பிரியாணி கம கமக்கும். ஒரு முறை வந்து பாருங்க, ஒவ்வொரு முறையும் விரும்பி வருவீங்க. இணையம் வாயிலாகவும் வாங்கலாம், வீட்டுக்கும் வாங்கி செல்லலாம்.
3: குமார் மெஸ், இப்போது 9 அப்பர் டிக்சன் சாலை, 321 கிளெமென்டி மால், 6 வேர்டன் சாலை.

0: எதிரும் புதிரும் படத்துல இருந்து பாடலை கேட்டீங்க. மலேசிய வாசுதேவன், புஷ்பவனம் குப்புசாமி, கோபால் ராவ், அனுராதா ஸ்ரீராம் பாடிய பாடல் வந்துச்சு வித்யா சாகருடைய இசையில. அதுக்கு முன்னால டி சுந்தர், சித்ரா பாடிய பாடல் கேட்டீங்க. உழவாளி படத்துல இருந்து வந்துச்சு, சிற்பி இசையில அந்த பாடல் இடம்பெற்றது.
1: வீரபாண்டி கோட்டையிலே மின்னலடிக்கும் வேளையிலே
0: மனோஜ் சித்ரா பாடிய பாடலை கேட்க போறேன். கொஞ்ச நேரத்துல திருடா திருடா படத்துல இருந்து ஏ ஆர் ரஹ்மான் இசையில.
2: 968 போக்குவரத்து நிலவரம்.
0: 9:52 ஆகிவிட்டது. போக்குவரவு அதிகமாக இருக்கின்றது. KJEPIE செல்லும் வழியில் சுவாசுகாங் டிரைவ்க்கு பிறகு. காரணம், அங்கே முதலாம் இரண்டாம் தடங்களில் விபத்துகள் நேர்ந்துள்ளன. சாங்கி விமான நிலையத்தை நோக்கி செல்லும் PIE, புக்கிட் பாத்தோக், ஈஸ்ட் அவென்யூ 3, தங்கா பலவார் ஆகிய பகுதிகளில் போக்குவரவு அதிகமாக இருக்கின்றது. போக்குவரத்து நிலவரம் ஆதரவு
3: ஊட்டி பருப்பு, பார்த்து பார்த்து தேர்ந்தெடுக்கப்பட்டது.
4: இந்தியாவிலிருந்து தயாரிக்கப்பட்ட முதல் தரமான ஊட்டி பருப்பு வகைகள்.
3: ஊட்டி பருப்பு எப்போதும் டேஸ்டி பருப்பு.
5: மொத்த விற்பனையாளர்கள் ஸ்ரீ அம்பிகாஸ்.
0: வணக்கம் சிங்கே நிகழ்ச்சியில இன்னைக்கு என்னுடைய கண்களை திறந்து வச்சுட்டாரு சஃபின். அவருடைய தன்னம்பிக்கை தைரியம் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சு போச்சு. சஃபின் ஷானவாச போற்றி பாராட்டி கொண்டாட வேண்டியது நம்முடைய கடமைன்னு நம்புறேன். முக்கியமா இனிமே யாராவது வாழ்க்கையில இதை செய்ய முடியாது, அதை சாதிக்க முடியாதுன்னு சொன்னாங்கன்னா உடனடியா சஃபின் ஷானவாஸ் அவருடைய வாழ்க்கையை எடுத்துக்காட்டுங்க. அதுக்கப்புறம் பாருங்க ஓஹோன்னு வந்துருவாங்க. இந்த சிந்தனையோட விடைபெற்றுக் கொள்வது நான் ரவிஜி. பாய்.

வணக்கம். காலை மணி 10, மீடியா காபூலி 9:08. செய்திகள் தொகுத்து வாசிப்பது கீர்த்திகா பெருமாள். இந்தோனேசியாவில் அனக் ரகடாவ் எரிமலையின் சாம்பலால் 8 விமான நிலையங்கள் இன்று காலை தொடர்ந்து மூடப்பட்டிருந்தன. ஜகார்த்தாவிற்கு சேவை வழங்கும் 2 விமான நிலையங்கள் அவற்றில் அடங்கும். இந்தோனேசிய போக்குவரத்து அமைச்சர் அதனை தெரிவித்தார். எரிமலை கக்கிய சாம்பல் ஜகார்த்தாவிலும் அதனை சுற்றியுள்ள வட்டாரங்களிலும் படர்ந்துள்ளது. பாதுகாப்பு காரணங்களால் விமான நிலையங்கள் மூடப்பட்டன. விமான சேவைகள் ரத்து செய்யப்பட்டதில் சுமார் 170,000 பேர் பாதிக்கப்பட்டனர். குறைந்தது சிங்கப்பூர் நேரப்படி காலை 9:59 மணி வரை விமான நிலையங்கள் மூடப்படும் என்று அதிகாரிகள் கூறினர். பாதிக்கப்பட்ட விமான நிறுவனங்களில் சிங்கப்பூர் ஏர்லைன்ஸும் அடங்கும். ஜகார்த்தாவிற்கு செல்லும் அங்கிருந்து புறப்படும் சேவைகளை ரத்து செய்ததாக அது சொன்னது. அப்படி அதன் 9 சேவைகள் இன்று பாதிக்கப்பட்டன. எரிமலை வெள்ளிக்கிழமை வெடித்தது. அப்போதிலிருந்து அது தொடர்ந்து குமுறுகிறது. அமெரிக்காவின் மயாமி நகரில் சரக்கு விமானம் ஒன்று ஓடுபாதையை தாண்டி சென்று விபத்துக்குள்ளாகியிருக்கிறது. 5 பேர் மாண்டனர், 5 காயமுற்றனர். மயாமி அனைத்துலக விமான நிலையத்தில் சம்பவம் நடந்தது. அமேசான் நிறுவனத்தைச் சேர்ந்த சரக்கு விமானம் சில வாகனங்கள் மீது மோதி பின்னர் தீப்பிடித்ததாக அதிகாரிகள் கூறினர். போர்ட்டோரிக்கோவிலிருந்து புறப்பட்ட போவிங் 767 ரக விமானம் உள்ளூர் நேரப்படி பிற்பகல் 2 மணி வாக்கில் தரையிறங்கியது. அப்போது அது ஓடுபாதையை தாண்டி சென்று அருகில் இருந்த சில வாகனங்கள் மீது மோதியது. விபத்தால் விமான நிலையத்தின் அனைத்து ஓடுபாதைகளும் மூடப்பட்டுள்ளன. ஹார்முஸ் நீரிணை அருகே ஒரு தடை செய்யப்பட்ட பகுதி விரைவில் அறிவிக்கப்படும் என்று ஈரான் கூறியிருக்கிறது. அதன் விவரங்கள் வரும் நாள்களில் பகிரப்படும் என்று ஈரானின் உச்ச பாதுகாப்பு மன்ற செயலாளர் மொஹ்சென் ரிசாய்சி தெரிவித்தார். கட்டுப்படுத்தப்பட்ட அந்த பகுதிக்குள் நுழையும் எந்த கப்பலும் தடை உத்தரவுகளுக்கு உட்படுத்தப்படும் என்றார் அவர். புதிய பகுதி அமெரிக்க கடற்படை முற்றுகை நடத்தும் இடத்திலிருந்து தொடங்கும் என்று தெஹ்ரான் சொன்னது. பாரசீக வளைகுடாவின் சில பகுதிகள் அதில் அடங்கும் என்றும் அது குறிப்பிட்டது. தடை செய்யப்பட்ட பகுதியை சித்தரிக்கும் வரைபடங்களுக்கு ஓமான் ஒப்புதல் அளித்திருப்பதாக ஈரான் சொன்னது. எதிர்வரும் நாள்களில் இருதரப்புக்கும் இடையே ஒப்பந்தம் கையெழுத்தாகும் என்றும் தெஹ்ரான் குறிப்பிட்டது. உக்ரைனிய அதிபர் விளாடிமிர் ஜெலன்ஸ்கி ரஷ்யாவுடனான போர் குளிர்காலம் முழுக்க நீடிக்கும் என்று எதிர்பார்ப்பதாய் கூறியிருக்கிறார். கீவில் அமெரிக்க பேராளர்களுடன் பேச்சுவார்த்தை நடந்த போதும் சண்டை தொடரும் என்று எதிர்பார்ப்பதாக திரு ஜெலன்ஸ்கி சொன்னார். அமெரிக்க பேராளர்களான ஸ்டீவ் விட்காஃபும் ஜெரட் குஷ்னரும் கீவிற்கு முதல் முறை சென்றிருந்தனர். 4.5 ஆண்டுக்கு மேல் நீடிக்கும் போரை முடிவுக்கு கொண்டுவர ட்ரம்ப் நிர்வாகம் புது முயற்சி எடுக்கிறது. ஒப்பந்தம் எட்டப்படலாம் என்று நம்பிக்கை கொண்டுள்ளதாக திரு விட்காஃபும் திரு குஷ்னரும் கூறினர். போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான அடுத்த கட்ட நடவடிக்கைகளை கலந்துரையாடியதாக அவர்கள் குறிப்பிட்டனர். முன்னதாக இருவரும் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டினை மாஸ்கோவில் சந்தித்தனர். இந்திய தலைநகர் புதுடில்லியில் கட்டடம் ஒன்று இடிந்து விழுந்ததில் 5 பேர் மாண்டனர், பலர் இன்னும் இடிபாடுகளில் சிக்கியிருக்கின்றனர். 11 பேர் மீட்கப்பட்டனர். தேடல் பணிகள் தொடர்கின்றன. டெல்லி பல்கலைக்கழகம் அருகில் உள்ள அந்த 5 மாடி கட்டடம் ஆண்களுக்கான விடுதியாக இருந்தது. கட்டடம் நேற்று மதியம் இடிந்து விழுந்தபோது 30 முதல் 40 மாணவர்கள் அதில் இருந்ததாக நம்பப்படுகிறது. மாண்டோர் குடும்பத்தாருக்கு பிரதமர் நரேந்திர மோடி அனுதாபங்களை தெரிவித்தார். கட்டடம் பல்லாண்டு பழமையானது என்று கூறப்பட்டது. கீழ்த்தளத்தில் பழுதுபார்ப்பு வேலைகள் நடந்து கொண்டிருந்தபோது கட்டடம் விழுந்ததாக தெரிவிக்கப்பட்டது. நேபாள திபெத் வெள்ளப்பேரிடரில் மேலும் 12 சடலங்கள் மீட்கப்பட்டிருப்பதாக சீனா கூறியிருக்கிறது. அத்துடன் திபெத்தில் மாண்டோர் எண்ணிக்கை 43 அதிகரித்ததாக அது சொன்னது. அங்கு இன்னும் 500 பேரை காணவில்லை. வானிலை மோசமாக இருந்தாலும் தேடல் மீட்பு பணிகளை தீவிரப்படுத்த அதிகாரிகள் உறுதி கூறினர். இந்நிலையில் பேரிடரில் மாண்டோர் மொத்த எண்ணிக்கை 1300 தாண்டிவிட்டது.
ஆயிரக்கணக்கானோரை காணவில்லை. மலேசியாவில் புகை மூட்டத்தை சமாளிக்க பாதிக்கப்பட்ட மாநிலங்கள் உடனடி நடவடிக்கை எடுக்கின்றன. தீபகற்ப மலேசியாவின் தென்மேற்கு கரையோரமாக உள்ள பல பகுதிகளில் காற்றின் தரம் ஆரோக்கியமற்ற நிலையில் உள்ளது. ஸ்லாங்கூர் மாநிலத்தில் திறந்த வெளியில் எரிப்பது தடை செய்யப்பட்டது. காற்று தூய்மை கேட்டு குறியீடு 200 தாண்டும் பகுதிகளில் பள்ளிகள் மூடப்படும் என்று மாநில அதிகாரிகள் கூறினர். குறியீடு ஆக அதிகம் பதிவாகும் இடங்களில் முகக்கவசங்களும் விநியோகிக்கப்படும். சரவாக் மாநிலத்தில் செயற்கையாக மழை பெய்ய வைக்கும் நடவடிக்கைகள் இன்று தொடரவுள்ளன. முன்னதாக சனிக்கிழமை அன்று அந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது. அதன் மூலம் குறிப்பிட்ட இடங்களில் மழை பெய்து நிலைமை மேம்பட்டதாக அதிகாரிகள் கூறினர். சிங்கப்பூரில் காற்றின் தரம் மிதமாகவே உள்ளது. காலை 9 நிலவரப்படி 24 காற்று தூய்மை கேட்டு குறியீடு 69.93 இடைப்பட்டிருக்கிறது. ஆக அதிகமாக மத்திய வட்டாரத்தில் குறியீடு 93 உள்ளது. இதனுடன் செய்திகள் முடிவடைந்தன. அடுத்த செய்தி தொகுப்பை நண்பகல் 12 கேட்கலாம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள செய்தி இணைய பக்கம் அல்லது செய்தி செயலியை நாடுங்கள். வணக்கம்.

0: Production வழங்கும் மசாலா காஃபி லைவ் இன் சிங்கப்பூர் தி ரிட்டர்ன் டூர். இசை ரசிகர்களே, 8 ஆண்டுகளுக்கு பிறகு மசாலா காஃபி மீண்டும் சிங்கப்பூரில். மசாலா காஃபி தனித்துவமான ஃபியூஷன் இசை நீண்ட இடைவெளிக்கு பிறகு ரசிக்க நீங்கள் தயாரா? October 10, 7 PM D-Marquee, Downtown Eastdale. Masala Coffee, live in Singapore. The Return Tour. bookmyshow.sg.
1: வந்துருச்சு. பீட்சா ஹட்டின் புத்த புதிய சீசி 7 கொரிய சோய் காலி கோடி பீட்சா இதோ வந்துருச்சு. வெறும் 13.95 காசு மட்டும்தான். சுவையான சோய் காலிக் சாஸ், சாறு நிறைஞ்ச ருசியான கோழி, நவுறவைக்கு பாலாடிகளால் சமைக்கப்பட்ட பீட்சாவை ஒரு முறை சாப்பிட்டால் அட அட அட ருசியோ ருசி என்று தான் சொல்வீங்க. பீட்சா ஹட் செயலி வழி வீட்டிற்கு அனுப்பி வைக்கும் சேவையை பயன்படுத்துங்க, அல்லது கடையில் இருந்து வாங்கி சென்று சாப்பிடுங்க. இந்த சலுகை September 16 வரை மட்டும்தான்.

செப்டம்பர் 7 உங்க எல்லாரையும் மீண்டும் தன்னந்தனியா சந்திக்க வந்துவிட்டேன். நான் ஹலீமா அஸ்மான். எப்படி இருக்கீங்க? நல்லபடியாக உங்களுடைய வார இறுதி இருந்திருக்கும் அப்படின்னு நம்புறேன். பல பேரும் இன்றைக்கு நீங்க வேலைக்கு திரும்பி இருக்கலாம், பிள்ளைகளுக்கு பள்ளி விடுமுறை இல்லையா, அதனால அவங்க ரொம்ப சந்தோஷமா குஷியா கொஞ்சம் தாமதமா எழுந்திருப்பாங்க. சில பேர் அவங்களோட சேர்ந்து நீங்க வெளியூர் பயணம் மேற்கொள்றதுக்கு திட்டம் எல்லாம் போட்டிருப்பீங்க. சில பேர் வெளியூர்ல கூட இருக்கலாம். இப்ப அதே நேரத்துல சிங்கப்பூர்ல நீங்க பாத்தீங்கன்னா இப்ப கொஞ்சம் புகைமூட்டமா இருக்குது. வெளிப்புற நடவடிக்கைகளை நீங்க கொஞ்சம் பார்த்துதான் செய்யணும். நல்லபடியாக உங்களையும் பார்த்துக்கொள்ளுங்க, உங்க பிள்ளைகள் வீட்டில் இருக்கிற பெரியவர்களை நீங்க பார்த்துக்கணும். ஏன்னா இப்ப புகைமூட்டமா இருக்கும் போது சுவாசிக்கிறதுக்கு நமக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கலாம். அதே நேரத்துல மற்ற சவால்களையும் நம்ம எதிர்கொள்ளலாம் இல்லையா, அதனால நம்ம தான் நம்மள பார்த்துக்கணும். அதே நேரத்துல இன்றைக்கு 4 மணி நேரம் உங்களுக்காகவே நிறைய அங்கங்கள் காத்துட்டு இருக்கு. அதோட ஒரு சிறப்பு விருந்தினர் இன்றைக்கு ஒலி கூடத்துக்கு வரப்போறாரு. 1 மணிக்கு பிறகு அவரை நம்ம சந்திக்க போறோம், பேஸ்புக்ல நேரடியா இணைய போறோம். யார் அவர் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருங்க. 2 ரொம்ப புகழ்பெற்ற பிரபலமான மகன்களின் அப்பா தான் இவரு, தந்தை தான் இவரு. யாரு அப்படின்னு சில பேருக்கு தெரிஞ்சிருக்கும், சில பேருக்கு ஆரம்பத்திலேயே ஒரு புதினோட ஆரம்பிக்கிறாங்களே ஹலீமா அப்படின்னு யோசிக்கலாம். யோசிச்சுக்கிட்டே இருங்க, பிறகு உங்களுக்கு தெரியும். இப்ப வாங்க நிகழ்ச்சி ஆரம்பிக்கலாம். உங்களுக்காக கமல்ஹாசன், உதித் நாராயண் அடுத்த பாடலை கொண்டு வராங்க. காதல் காதல் படத்துல இருந்து கார்த்திக் ராஜாவின் இசையில மெனிஃபெஸ்டேஷன் பற்றி நம்ம கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா. நிறைய காசு வரணும், நிறைய காசு வரணும் அப்படின்னு சொல்லும் போது நம்ம இன்னும் அதிகமா சம்பாதிப்போம் அப்படின்னு அந்த நம்பிக்கை நம்ம கிட்ட முதல்ல இருக்கணும். அதே மாதிரிதான் இந்த பாட்டை பாடிக்கிட்டே இருக்கேன், காசு மேல காசு.

ஆனந்தம் ஆரம்பம். உங்களுக்கான ஒரு கேள்வி, வெப்பம் என்பதற்கான எதிர்ச்சொல் என்ன? வெப்பம் என்பதற்கான எதிர்ச்சொல் என்ன அப்படின்னு கண்டுபிடிச்சு சொல்லுங்க பாப்பா. வாட்ஸ்அப் செய்யுங்க 9 6 7 8 8 9 6 8. குஷி படத்துல இருந்து ஹரிணி கொண்டு வரும் பாடல் இதோ.

சங்கிகளை நீங்க அணியும் போது அது ஒரே அளவுல இருக்க வேண்டிய அவசியம் இல்லைங்க. சங்கிலிகளை நீங்க அடுக்கி அணியும் போது வெவ்வேறு நீளங்களை நீங்க தெரிவு செய்யலாம். முதல்ல ஒரு மெலிதான சங்கிலி, அதற்கு கீழே சற்று நீளமான சங்கிலி, அதன் கீழே அழகான ஒரு பதக்கம் கொண்ட இன்னொரு சங்கிலிய நீங்க லேயர் செய்யலாம். உடனே உங்க தோற்றத்தை பாருங்க, ரொம்ப வித்தியாசமா இருக்கும், அழகா காணப்படும். மஞ்சள் தங்கத்துடன் இளஞ்சிவப்பு நிற தங்கம் அல்லது வெள்ளை தங்கத்தை நீங்க சேர்த்து அணியும் போது அது பார்க்கறதுக்கு ரொம்ப அற்புதமா இருக்குங்க. ஆனா ஒரு விஷயம் இதை நீங்க நினைவில் கொள்ளணும், ஒரே ஒரு நகையை மட்டும் முக்கியமாக காட்டுங்க. அப்படி நீங்க பெரிய காதணி அணியறதா இருந்தீங்கன்னா உங்களுடைய சங்கிலிய எளிமையான ஒரு சங்கிலியா வச்சுக்கோங்க. அப்படி பெரிய ஒரு சங்கிலி நீங்க அணிஞ்சீங்கன்னா உங்க காதணி கொஞ்சம் சிம்பிளா இருக்கணும், பாக்குறதுக்கு எளிமையா இருக்கணும். தங்கத்தின் அழகு அதிகமா அணிவதுல இல்ல, சரியா கோர்வையா நீங்க எப்படி அணிவதுல தான் இருக்குது. இந்த தகவலை உங்களுக்கு வழங்கியது ஜாயல் காஸ், வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவல்லர். காலை 10 மணி முதல் பிற்பகல்

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் ஆதரவு.
1: உங்கள் குடும்பத்திற்கு சுவையாகவும் ஆரோக்கியமாகவும் சமைக்க நினைக்கிறீர்களா? SPM பருப்பு வகைகள் சுவை சத்து தரம் அனைத்தும் நிறைந்தது. இன்றே சமைத்து பாருங்கள்.
2: ஞாயிற்றுக்கிழமை அக்டோபர் 4ஆம் தேதி காலை 7:30 மணிக்கு உடற்பயிற்சி நல்வாழ்வு நடவடிக்கையில் என்னோடு ஈடுபட வாருங்கள். உங்களுக்கு பிடித்த மீடியா கப் கலைஞர்களையும் நீங்கள் சந்திக்கலாம். வார்ம் அப்

0: செல்லுங்கள் fitandfun.sg. பதிவு செய்யும் அனைவருக்கும் Fit and Fun T-Shirt வழங்கப்படும். இருப்பு இருக்கும் வரை Fit and Fun 2026 Everybody News நிகழ்ச்சியை முன்னிட்டு மீடியாகாப் ஏற்பாடு செய்யும் நிகழ்ச்சி. குட் டே பியூட்டி பார்லரில் இப்போது புத்தம் புதிய சிறப்பு அழகு பராமரிப்பு சலுகை. 10 முக பராமரிப்பு சேவைகள் அடங்கிய சலுகைகளை பெற்றுக் கொள்ளுங்கள். ஆனால் நீங்கள் வெறும் 8 சலுகைகளுக்கு மட்டும் கட்டணம் செலுத்தினால் போதும். இந்த 10 முக பராமரிப்பு சலுகைகளையும் உங்கள் குடும்ப உறுப்பினர்கள், நண்பர்கள், யார் வேண்டுமானாலும் பயன்படுத்திக் கொள்ளலாம். இச்சலுகை மூலம் எல்லோரும் பயன்பெற நல்ல வாய்ப்பு. குட் டே பியூட்டி பார்லர், 6392212 101 சுரங்கன் சாலை, வாரத்தில் 7 நாட்களும்
1: காலை 10 மணியிலிருந்து பிற்பகல் 2 மணி வரை ஆனந்தம் ஆரம்பம். எனக்குள் ஒருவன் படத்துல இருந்த எஸ்பி பாலசுப்ரமணியம் கொண்டு வந்த பாடல் ஒலிபரப்பானது மேகம் கொட்டட்டும். ஆமா, பல இடங்கள்ல நேற்று மழை பெய்திருக்கலாம். ஏன்னா இரவு நேரத்துல ரொம்ப குளிரா இருந்துச்சு, காற்றோட்டமா இருந்துச்சு. அது கண்டிப்பா நமக்கு தேவை, ஏன்னா ரொம்ப வெயிலா இருக்குதுங்க, ரொம்ப சூடா இருக்குது. முடியல, அப்படியே முட்டை புரிகிற அளவுக்கு இருக்கைகள்லாம் ரொம்ப வெப்பமா இருக்கு, சூடா இருக்குன்னு பல பேரும் சொல்லிட்டு இருக்காங்க. அதே நேரத்துல புகை மூட்டமாகவும் இருக்குது இல்லையா, அதனால வெளிப்புற நடவடிக்கைகளை நீங்க கொஞ்சம் குறைச்சிக்கணும். வெளிப்புற நடவடிக்கைகள் இருந்துச்சுன்னா அதை நீங்க எப்ப செய்ய போறீங்க அப்படின்னு திட்டமிட்டு செயல்படுங்க. சரி, ஒரு கேள்வி சற்று முன்பு நான் கேட்டிருந்தேன், சில பேர் இப்பதான் நீங்க வானொலி பக்கமா வந்திருப்பீங்க, வெப்பம் என்பதற்கு எதிர்ச்சொல் என்னன்னு கேட்டதுக்கு பல நேர்கள் நீங்க முயற்சி செஞ்சிருக்கீங்க.
2: காலை வணக்கம் ஹலிமா. வணக்கம். சொல்லுங்க. எதிர்ச்சொல் வந்து குளிர்.
3: வெப்பத்துக்கு எதிர்ச்சொல் வந்து குளிர்.
4: வணக்கம், காலை வணக்கம், ஜீரோ வேஷாந்தா பேசுறேன். வெப்பம் என்பதற்கு எதிர்ச்சொல் குளிர்.
5: காலை வணக்கம் ஹலிமா. வெப்பம் வந்து அனல்.
1: வெப்பம் வந்து அனல் தான், அதற்கான எதிர்ச்சொல் என்னன்னு கேட்டிருந்தேன். ஆனா பல நேர்கள் சரியான பதிலை நீங்க கண்டுபிடிச்சு சொல்லிட்டீங்க, குளிர் என்பதுதான் சரியான பதில். ஆனா உனக்கு கவனிச்சிங்களா, ஒரு கேள்விதான் நான் உங்ககிட்ட கேட்டேன், அந்த பதில நான் உங்ககிட்ட சொல்ல இல்லையா. நீங்களே தான் யோசிச்சு குரல் பதிவை எடுத்து அந்த பதில அனுப்பி வைத்திருந்தீங்க. நீங்களே கண்டுபிடித்ததுதான் அந்த பதில். இதுதான் உளவியல் ரீதியா ஜெனரேஷன் இஃபெக்ட் அப்படின்னு சொல்றாங்க. ஒரு தகவலை வெறுமனை நம்ம வாசிக்கிறத விட அந்த கேள்விக்கான பதிலை நம்ம தேடும் போது அந்த ஒரு தகவல் நம்ம மனசுல நீங்க இடம் பிடிச்சிருக்கும், பல நாட்கள் நினைவில் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா பதில தேடி கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம முயற்சி செஞ்சோம் இல்லையா, நம்ம மூளைக்கு வேலை கொடுத்துருக்கோம். 86 ஆய்வுகள்ல கிடைத்த 445 முடிவுகள்ல ஆராய்ந்த பெரிய ஆய்விலும் வெறுமனை வாசித்த தகவலை விட அவங்களே சொந்தமா உருவாக்கிய தகவல் இல்ல அவங்களே கண்டுபிடிச்ச ஒரு பதில் அவங்களுடைய மனசுல போய் பதிஞ்சிருக்கு, நன்றாக நிற்குது அப்படின்னு சொல்லப்படுது. எளிமையா சொல்ல போனா, புத்தகத்தை நம்ம 10 முறை வாசித்தாலும் அதை வாசிக்கிறத விட இப்ப நான் என்ன படிச்சேன் அப்படின்னு உங்களை நீங்க சோதிச்சு பார்க்கும் போது அந்த ஒரு தகவல் உங்களுடைய மனசுல இன்னும் பல நாட்கள் பல மாதங்கள் இருக்குமா. சரி, உங்ககிட்ட இன்னொரு கேள்வி. ஒரு விஷயத்தை நீங்க கண்டிப்பா உங்க மனசுல நிறுத்தணும், அதை ஞாபகம் வச்சுக்கணும்னா என்ன செய்வீங்க, எந்த ஒரு உத்திய நீங்க கையாள்வீங்க, பகிர்ந்து கொள்ளுங்களேன்.

0: தொண்ணூறாம் ஆண்டு காலகட்டத்தில் வந்த பாடல்.
1: இவ்வங்கத்திற்கு ஆதரவு
2: ஹட்சன் டயர். பிரபலமான இந்தியன் டயர் இப்பொழுது சிங்கப்பூரில் அனைத்து முன்னணி கடைகளிலும் கிடைக்கும். ஹட்சன் டயர்.
3: மதுரையோட மனமும் ருசியும், ஆஹா, அதுக்கு மதுரைக்கு தான் போகணுமா? அதான் இப்ப சிங்கப்பூருக்கே வந்துருச்சு குமார் மெஸ். கருவாட்டு குழம்பு வாசம் மூக்க தொலைக்கும், மீன் குழம்பு சும்மா சொக்க வைக்கும், கறி தோசை கோலா உருண்டை சுண்டி இழுக்கும், சுட சுட சீரக சம்பா பிரியாணி கம கமக்கும். ஒரு முறை வந்து பாருங்க, ஒவ்வொரு முறையும் விரும்பி வருவீங்க. இணையம் வாயிலாகவும் வாங்கலாம், வீட்டுக்கும் வாங்கி செல்லலாம்.
4: குமார் மெஸ் இப்போது 9 அப்பர் டிக்சன் சாலை, 321 கிளெமென்டி மால், 6 வேர்டன் சாலை.
5: என்ன நடந்தது இந்த வாரத்தின் பாகம்? உடனே அந்த சிறுவனை தூக்கி கொண்டு அந்த கழிவறையை விட்டு வெளியாகிறார். அதன் பிறகுதான் அந்த தாக்குதல் ஒரு முடிவுக்கு வந்தது. அவர் சிறுவனை உடனடியாக மருத்துவமனைக்கு அழைத்து செல்ல விரும்பினார். ஆனால் தான் கைது செய்யப்படலாம் என்ற பயத்தில் பீட்டர் அதை தடுக்க முயன்றதாக நீதிமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டது. சில நாட்களுக்கு பிறகு சிறுவனின் பெற்றோருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது. மூச்சு விடுவதில் சிரமமும் கடுமையான இருமலும் ஏற்பட்டதை தொடர்ந்து அவன் மருத்துவமனைக்கு அழைத்து செல்லப்பட்டான். 6 வயது சிறுவன் தாங்கிய சொல்ல முடியாத கொடுமை என்ற தலைப்பில் இந்த வாரத்தின் என்ன நடந்தது பாகம் வெளியிடப்பட்டுள்ளது. இந்த பாகத்தை நீங்க முழுமையா கேட்கணும்னா மீலிசன் வழியாகத்தான் கேட்க முடியும். 9:08 முழுமையாக ஒளிபரப்பாகாருங்க. அதனால நீங்க மீலிசன் செயலியை பதிவிறக்கம் செய்யுங்க. லிங்க் வேணும்னா கேளுங்க. இந்த பாகத்துடைய லிங்க உங்களுக்கு நான் அனுப்பி வைக்கிறேன். மீடியகம் ஒலி 968 பிரத்யேக வலையொலிதான் என்ன நடந்தது.

0: வணக்கம் அலிமா,
1: வணக்கம். சொல்லுங்க.
0: இங்க வாசிக்கமா பொங்கல் வந்து பேசுறேன்.
1: சொல்லுங்கம்மா.
0: நாளைக்கு ஏதாச்சும் நான் செய்யணும், அது என்னது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும்னா, நான் அம்மா என்ன செய்வேன்னா, ஹெட்போன்ல இருக்கிற கிளாண்டரை ஸோ அதை எடுத்து பார்ப்பேன். நாளைக்கு நான் என்னைக்கே போட்டு வச்சிருவேன், நாளைக்கு இத்தனை மணிக்கு இது, இத்தனை மணிக்கு இதை நான் செய்யணும் அப்படின்னு போட்டு வச்சிருவேன். காலையில் எந்திரிக்கிறேன்னா, என்னோட ஹெட்போனை திறக்கிறேன்னா, ஒரு வழியாக திறக்க மாட்டேன், தூங்கி அடிச்சுட்டு ஒரு 1 hour சென்று தான் ஹெட்போனையும் பார்ப்பேன். அப்போ பார்க்குறப்போ, சார் இன்னைக்கு என்ன இருக்கு, என்ன செய்யணும், இத்தனை மணிலேருந்து இத்தனையா, இத்தனை மணிலேருந்து இத்தனை, முக்கியமானதை போட்டு வைப்பேன். எல்லாத்தையும் போட்டு வைக்க மாட்டேன். முக்கியமாக ஏதாச்சும் ஒன்று, ஒரு அப்பாயின்மெண்ட் இல்லை, ஏதாச்சும் நான் என் வீட்டில் செய்கிறதுக்கு யாராச்சும் வராங்க அப்படின்னா அதை முக்கியமாக போட்டு வச்சிருப்பேன்.
1: ஆஹா, அது ரொம்ப முக்கியமான ஒரு பழக்கம் இல்லையா? ஏன்னா எல்லாமே நம்மளால ஞாபகம் வச்சுக்க முடியாது, அதை எழுதணும், தட்டச்சு செய்யணும். அப்படி செஞ்சால் மட்டுமே நம்மளால அதை ஞாபகப்படுத்தி பார்க்க முடியும். யாருக்குமே சூப்பர் பவர் இல்லை. அந்த ஞாபக சக்தி கூர்மையாக இருக்கணும்னா அதற்கு முக்கியமாக நம்ம எழுதி வைக்கணும். ஏன்னா சில பேருக்கு நிறைய பொறுப்புகள் ஒரு நாளில் இருக்கும். அந்த பொறுப்புகளை எப்படி நம்ம நினைவு கூர்ந்து பார்க்கறது இல்லையா? அதனால வாட்ஸ்அப் செய்யலாம், உங்களுக்கே நீங்கள் வாட்ஸ்அப் செய்யலாம், உங்களுக்குன்னு தனிப்பட்ட ஒரு சேட் குரூப்பை திறந்து அதில் நீங்கள் மட்டுமே இருக்கலாம். சில பேர் நோட்ஸ்ல வந்து அவங்க எழுதி வைப்பாங்க, சில பேர் நோட்டிபிகேஷன்ஸ் வைப்பாங்க, அலாரம் மாதிரி. இப்ப இந்த வேலையை நான் 3:30 செய்யணும்னா 3:30 என்னுடைய அலாரம் அடிக்கும், எனக்கு தெரியும் இதை நான் செஞ்சு முடிக்கணும் அப்படின்னு. ஏன்னா அந்த அலாரத்தின் தலைப்பே அந்த செயலாக தான் இருக்கும். அதனால பார்த்துட்டோன்னே அவங்களுக்கு தெரியும் என்ன செய்யணும் அப்படிங்கறத. அமுதா என்ன சொல்றாங்கன்னா, அவங்களுக்கு போஸ்டிட் பேட் இருக்குதா, அந்த போஸ்டிட் பேட்டை அவங்க ஒட்டி வச்சிருவாங்க. எங்க பாக்குற மாதிரி இருக்குமோ அங்க ஒட்டி வச்சிருவாங்க. அல்லது ஒரு செயலை நான் செய்யணும் ஆனா நான் மறந்து அதை ஒரு பாடலோடு அவங்க இணைத்து ஞாபகம் வச்சுப்பாங்களா. இந்த மாதிரி அவங்க செய்யும் போது அது ரொம்ப சுலபமா என்னுடைய மனசுல போய் உட்காரும், மனசுல போய் பதியும்னு அமுதா பகிர்ந்து கொண்டிருக்காங்க. ரொம்ப அழகா சொல்லியிருக்கீங்க. கண்டிப்பா நீர்களே, எழுதி வைக்கிறது ஒரு நல்ல பழக்கம். அப்படி அதிகமா உங்களுக்கு மறதி இருக்கு, மறந்து மறந்து போகுதுன்னா தயவு செய்து எழுதி வைங்க. ரொம்ப முக்கியமான ஒரு பழக்கம்.
2: துக்கிரித்தனமா பேசிக்கிட்டு இருந்தா துண்ட சோத்துக்கு தாளம் தான் போடணும்.
3: நீ வளர்த்தத அப்படி நான் என்ன பண்ணுவேன்?
2: ராங்கு பண்ணாத, என் கையில ராங்கு காட்டினா எல்லாமே ராங்க போடும்.
3: அது எப்படி போவோம்? ராஜா கைய வச்சாடே அது ராங்கா பூடு மாடம். நான் பூடுன்றீங்களா போதுன்றீங்களா? அப்படி சொல்லு. ராஜா கைய வச்சா அது ராங்கா போனதில்லை.

மாலை 10 மணியிலிருந்து பிற்பகல் 2 மணி வரை ஆனந்தம் அரபம் நிழல்கள் படத்தில் இருந்து எஸ் பி பாலசுப்ரமணியம் கொண்டு வந்த பாடல் சற்று முன்பு ஒளிபரப்பானது. அதற்கு முன்னால அபூர்வ சகோதரர்கள் படத்தில் இருந்து கமல்ஹாசன் மனோரமா கொண்டு வந்த பாடலை கேட்டோம். இப்ப உங்களுக்காக எங்கே எங்கே அங்கத்துல உங்களுக்கான 3 குறிப்புகளை நான் எடுத்துட்டு வந்துட்டேன். அந்த 3 குறிப்புகளை வச்சு எந்த இடத்த பத்தி நான் பேசிட்டு இருக்கேன் அப்படின்னு நீங்க கண்டுபிடிச்சு சொல்ல போறீங்க. தயாரா? இத உங்களுக்கான முதல் குறிப்பு. ஒரு காலத்துல சிங்கப்பூரின் வளர்ச்சிக்கு இந்த இடம் முக்கிய பங்காற்றியிருக்கு. இந்த இடம் செயல்பட கடல் நீர் தேவைப்பட்டதா, அதனால கடலுக்கு அருகில் இருந்த பகுதி இதற்காக தேர்ந்தெடுக்கப்பட்டது. காலப்போக்கில இந்த கட்டடம் பல்வேறு தேவைகளுக்காக பயன்படுத்தப்பட்டது. இருந்தாலும் அதன் பழைய தொழில்துறை அடையாளத்தை இன்னும் நம்மளால காண முடியும். எந்த இடமா இருக்கும் அப்படின்னு யோசிச்சு பாருங்க. வாட்ஸ்அப் செய்யுங்க 9678 8968. சிங்கப்பூர்ல இருக்கும் ஒரு இடம் தான், வெளியூர்ல இருக்கும் இடம் கிடையாது. எந்த இடம் இருக்கும்?

0: என்றோ கேட்ட ஞாபகம் ஆதரவு.
1: கஸ்தூரி மஞ்சளும் முகத்துல கரும்புள்ளிகளை குறைக்க உதவலாம்.
2: அப்போ நானும் என் முகத்தை பொலிவா வச்சுக்க அப்பப்பாவை பயன்படுத்த போறேன்.
1: அப்பப்பாவை எடு, கவலைய விடு. அப்பப்பானா பியூரிட்டி.
3: மொத்த விநியோகஸ்தர்கள் ஜோதி ஸ்டோர், புஷ்பக்கடை, சிங்கப்பூர்.
4: டிராவல் மூலம் இன்னும் சிறப்பான சலுகைகளை பெற்று ஐரோப்பாவின் சிறந்த அம்சங்களை அனுபவிக்கலாம். ஐரோப்பாவிற்கு நீங்கள் நேரடியாக பயணம் செய்யலாம். ஒவ்வொரு இரண்டாவது பயணிக்கு 800 வெள்ளி வரையிலான தள்ளுபடி, அதோடு இருவர் பயணம் செய்யும் போது 600 வெள்ளி வரையிலான தள்ளுபடி, இலவச பயண காப்பீடு, இலவச சுற்றுலா ரத்து செய்தல், கொடுக்கும் பணத்திற்கு சிறந்த மதிப்பு, சிறந்த விலை உத்தரவாதம். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. ஆல்பைனின் பிரம்மாண்ட மலைப்பகுதிகளை ரசியுங்கள். அஞ்சல் அட்டையில் இடம்பெறும் அழகிய இடங்களுக்கு செல்லுங்கள். வணக்கம் கூறி வடதுருவ ஒளியை நோக்கி நடக்கலாம். இச்சலுகை செப்டம்பர் 27 வரை. பதிவுக்கு செல்லுங்கள் sunbrothers.com. அழையுங்கள் 6212-9660.

0: நான் கொடுத்த குறிப்புகளை வச்சு நேர்கள்லாம் இடத்தை கண்டுபிடிச்சிட்டாங்களா? தெரிஞ்சுக்கலாம் வாங்க.
1: ஹாய் அலியம்மா.
0: வணக்கம் சொல்லுங்க
1: மேடம். லூட்ஸ் மேரி ஜோசப். என் பதில் வந்து கெப்பல் ஷிப்யார்ட்.
0: நினைக்கிறாங்க. தஞ்சோங் பாகா கெப்பல் அப்படின்னு யார் சொல்லிருக்காங்க? பிரபாகர் சொல்லிருக்கீங்க. நல்ல நல்ல பதில்களா வந்துகிட்டு இருக்கு. ஆனா இன்னும் யாருமே சரியான பதில் சொல்லல. சிங்கப்பூர் 6 அப்படின்னு மைமூன் தெரிவிச்சிருக்காங்க, அதுவும் தவறான பதில். சரி, இப்பதான் சில பேர் வானொலி பக்கமா வந்திருப்பீங்க. என்னென்ன குறிப்புகளை வழங்கியிருந்தேன்னு மீண்டும் பார்ப்போம். ஒரு காலத்துல சிங்கப்பூரின் வளர்ச்சிக்கு இந்த இடம் முக்கிய பங்காற்றிருக்கு. இந்த இடம் செயல்பட கடல் நீர், அதாவது ஆங்கிலத்துல சீ வாட்டர், இந்த சீ வாட்டர் தேவைப்பட்டது. அதனால கடலுக்கு அருகில் இருந்தா இந்த பகுதியை அவங்க தேர்ந்தெடுத்தாங்க. காலப்போக்கில் இந்த கட்டடம் பல்வேறு தேவைகளுக்காக பயன்படுத்தப்பட்டது. இருந்தாலும் அதன் பழைய தொழில்துறை அடையாளத்தை இன்றும் காணலாம். யோசிச்சு பாருங்க, இந்த இடமா இருக்கும் அப்படின்னு. அன்னை கிள்ளி படத்திலிருந்து எஸ் ஜானகி கொண்டு வரும் பாடல் காந்துட்டு இருக்க நேரம் சரியா 11:15.

0: இருக்கும் திங்கட்கிழமையில நம்ம இணைந்திருக்கிறோம்.
1: நாள் நல்லா தொடங்கி இருக்கு. பாக்குறவங்க எல்லாரும் ஊக்கம் அளிக்கிற வார்த்தைகளா சொல்லிக்கிட்டு போறாங்க. ரொம்ப நாளா என் முகத்தை பார்த்து பேசாதவங்க கூட இப்ப திரும்பி பேசுறாங்க. என் மனசு வெள்ள ஈ எறும்புக்கு கூட நான் துரோகம் செஞ்சதில்ல. அப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழும் ஒருத்தருக்கு எல்லாமே சிறப்பா தானே அமையணும். சிறப்பா அமையறதுல ஆச்சரியப்படுறதுக்கு எதுவும் இல்ல. எல்லாமே இருந்தும் ஏதோ ஒண்ணு குறையுதுப்பா அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிறவங்க ரொம்ப பேர் இருப்பீங்க. அப்படிப்பட்டவங்களுக்கு ஊக்கத்தையும் கொடுத்து நல்ல அழகான முகத்தையும் கொடுத்து இந்த திங்கக்கிழமையில இருந்து உங்களுக்கு வெற்றி மேல வெற்றி வரும்னு சொல்றாங்க.
2: புதியதொரு பாகம் என்ன நடந்தது அவ்வளவுதான். டன்னுக்கு கோபம் வந்தது. அந்த வாகனத்தை மீண்டும் முந்த வேண்டும் என்ற ஆத்திரத்தில் தனது காரின் வேகத்தை மணிக்கு குறைந்தது 122 கிலோமீட்டர் வரை அதிகரித்தார். பிடக்ரதுவா சாலையில் வாகனங்களுக்கு இடையே மாறி மாறி வேகமாக சென்றார். ஒரு மோட்டார் சைக்கிள் ஓட்டுநர் மீதும் மோத போனார். அதன் பிறகு என்ன நடந்தது? மீ லிசன் செயலிக்கு செல்லுங்கள். என்ன நடந்தது கோப்பை தேர்ந்தெடுங்கள். பதிவிடப்பட்ட அனைத்து குற்ற வழக்குகளையும் நீங்கள் அங்கே சென்று கேட்கலாம். மீடியா காப் ஒலி 968 பிரத்யேக வலையொலிதான் என்ன நடந்தது. நீங்கள் கேட்டுக்கொண்டு இருப்பது ஆனந்தம் ஆரம்பம். காலை 10 மணி முதல் பிற்பகல் 2 மணி வரை இணைந்திருங்க எங்களுடன்.
3: குட் மார்னிங் ஹலிமா.
2: வணக்கம் ஐயா.
3: நான் நினைக்கிறேன் மரீனா பராஜ்
2: நினைக்கிறேன். யார் தெரிவிச்சிருக்காங்க? புத்த நீஸ் தெரிவிச்சிருக்கீங்க. நல்ல நல்ல பதில்களா வந்துட்டு இருக்கு. ஆனா சரியான பதிலா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்லைங்க, கிடையாது. சிறும அந்த குறிப்புகளை வழங்குறேன். இது மக்கள் ஏறி இறங்கிய ரயில் நிலையமோ கப்பல் துறைமுகமோ கிடையாது. ஒரு காலத்துல சிங்கப்பூருக்கு தேவையான மின்சாரத்தை உருவாக்கிய ஒரு முக்கிய இடமாக இந்த இடம் இருந்திருக்கு. இந்த இடம் 1920களில் கட்டப்பட்டது. இங்கு மின்சாரம் உற்பத்தி செய்ய நிலக்கரி எரிபொருளாக பயன்படுத்தப்பட்டது. ரொம்ப சுலபமான குறிப்புகளை வழங்கிட்டேன், யோசிச்சு பாருங்க. பாடல்களை கேட்ட பிறகு தொடர்ந்து பழைய பாடல்களை கேட்கலாம்.

0: இவ்வாறு நட்சத்திரம் ஆதரவு
1: ஹட்சன் டயர். பிரபலமான இந்தியன் டயர் இப்பொழுது சிங்கப்பூரில் அனைத்து முன்னணி கடைகளிலும் கிடைக்கும். ஹட்சன் டயர்.

0: வெளிநாட்டு நாணய செலாவணி நிலவரம்.
1: மாற்று விகிதம் எப்படி இருக்க போகுதுன்னு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. ஒரு அமெரிக்க டாலர் ஒரு வழி 28 காசு, ஒரு யூரோ ஒரு வழி 49 காசு, ஒரு ஸ்டர்லிங் பவுண்ட் ஒரு வழி 73 காசு, ஒரு ஆஸ்திரேலிய டாலர் 92 காசு, 100 இந்திய ரூபாய் ஒரு வழி 37 காசு, 100 இலங்கை ரூபாய் 39 காசு, ஒரு சிங்கப்பூர் வழிக்கு மலேசிய ரிங்கேட் 3 ரிங்கேட் 19 காசு.
2: ஒவ்வொரு கொண்டாட்டமும் சிறந்த சேமிப்பு திட்டத்தோடு தொடங்குகிறது. ஜாய் அலுகாஸின் எளிய தங்க திட்டம் வழி புத்திசாலித்தனமாக சேமிக்கலாம். ஜாய் அலுகாஸ் வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவலர்.
3: குடிநுழைவு சோதனை சாவடிகள் ஆணையத்தின் போக்குவரத்து அறிவிப்பு. மலேசிய சோதனை சாவடியில் ஏற்பட்ட நெரிசலால் வூட்லண்ட் சோதனை சாவடியில் ஜொகூருக்கு செல்லும் வழியில் போக்குவரத்து நெரிசலாக இருக்கிறது. தாமதத்தை எதிர்பார்க்கலாம். பயணிகள் தங்கள் பயணத்தை தொடங்குவதற்கு முன் போக்குவரத்து நிலவரத்தை சரிபார்க்க அறிவுறுத்தப்படுகின்றனர். மேல் விவரங்களுக்கு ICA Facebook பக்கத்தை நாடலாம்.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டு இருப்பது ஆனந்தம் ஆரம்பம். காலை 10 மணி முதல் பிற்பகல் 2 மணி வரை இணைந்திருங்க எங்களுடன்.
4: சில மணிகள் அலிமா, காலை வணக்கம். அன்சர் வந்து செஞ்சி பவுத்தேஷன்.
5: காலை வணக்கம். நீங்க கொடுத்த குறிப்பா வச்சு பார்த்தா ஃபார்மர் செயின்ட் ஜேம்ஸ் பவர் ஸ்டேஷன் சிங்கப்பூர்.
1: சோ ஸ்வீட்டி தனா, நிலா, ஈஸ்வரன் ஒரு சூரியகாந்தி இமோஜி வச்சிருக்காங்க. அவங்க பேரா, ஆனா அவங்க பேரை குறிப்பிடல. அவங்களும் செயின்ட் ஜேம்ஸ் பவர் ஸ்டேஷன் அப்படின்னு சொல்லிருக்காங்க.
6: இனிய காலை வணக்கம் ஹலிமா அஸ்மான் அவர்களே, நான் ராதாகிருஷ்ணன் நாயுடு பீசாந்து அழைக்கிறேன். நீங்கள் கேட்ட அந்த கேள்விக்கு பதில், அந்த மின்சாரம் செய்யும் அந்த இடம் செயின்ட் ஜேம்ஸ் பவர் ஸ்டேஷன்.
1: செயின்ட் ஜேம்ஸ் பவர் ஸ்டேஷன் அப்படின்னு கேரளினா குறிப்பிட்டிருக்காங்க. இத்தனை பேரு அதே பதில சொல்லிருக்கீங்க. அப்ப அது தவறா இருக்க முடியுமா? பல பேரும் சரியான பதிலை நீங்க கண்டுபிடிச்சு சொல்லிருக்கீங்க. செயின்ட் ஜேம்ஸ் பவர் ஸ்டேஷனுக்கான ஆழமான வரலாறு இன்னும் கொஞ்ச நேரத்துல நான் உங்களோட பகிர்ந்து கொள்ள போறேன். தொடர்ந்து வாடகை பக்கமா நீங்க இணைச்சிருக்கணும்.

0: சாம்சங் கேலக்ஸி ஜி கைத்தொலைபேசியை இலவசமாக பெற ஆசையா? ஸ்டார் மூலம் வாங்கி மொத்தம் 2200 வெள்ளிக்கும் மேல் மதிப்புடைய சேவைகளையும் சலுகைகளையும் பெற்றுக் கொள்ளுங்கள். பணத்திற்கேற்ற மதிப்பை பெறுங்கள். கைத்தொலைபேசி சாதன கழிவுகளை பெறுங்கள். பழைய கைத்தொலைபேசியை கொடுத்து கூடுதலான 300 வெள்ளியையும் பெறுங்கள். 5G அன்லிமிடெட் பிளாஸ் திட்டத்தின் மூலம் அளவில்லாத இணைய சேவையின் வழி நீங்கள் மகிழ்ச்சியாக வெளிநாட்டு பயணத்தை அனுபவிக்கலாம். இன்னும் நிறைய சலுகைகள் உண்டு. 380 வெள்ளி மதிப்புடைய சந்தாவை இலவசமாக பெற்று பிரீமியர் லீக் கால்பந்து ஆட்டங்களை நேரடியாக காணலாம். உங்கள் வீட்டிற்கு அருகில் இருக்கும் ஸ்டார்ஹப் கடைகளுக்கு இப்போவே செல்லுங்கள் அல்லது starhub.com/samsung. விதிமுறைகளுக்கும் நிபந்தனைகளுக்கும் உட்பட்டது.
1: ஸ்டார்ஹப், we got you.
2: இந்த டிசம்பர் விடுமுறையில் சான்ஸ் வேர்ல்ட் ஹாலிடேஸ் வழங்கும் மீடியாகாப் ஒலி 968 படைப்பாளர் ரவிஜியுடன் டோக்கியோ ஃபூஜி மலை சுற்றுலா பயணம். 4 இரவுகளும் டோக்கியோவின் மையத்தில் அமைந்துள்ள அதே 4 நட்சத்திர விடுதியில் தங்கிடுங்கள். ஷிபா பூங்காவில் இருந்து டோக்கியோ கோபுரத்தின் அழகை கண்டு ரசித்திடுங்கள். ஷின்ஜூகு ஒடாய்பா, அங்கே நினைவு பொருட்களையும் அழகு சாதன பொருட்களையும் வாங்கலாம். டோக்கியோ டிஸ்னிலேண்ட், அங்கே ஒரு முழு நாளையும் அன்புக்குரியவர்களுடன் கழித்து அற்புதமான நினைவுகளை உருவாக்குங்கள். அமெரிக்க அர்ப்பணிக்கப்பட்ட பரந்த வன சரணாலயமும் புனித தலமுமான மெய்ஜி ஜிங்குவிற்கு சென்றிடுங்கள். ரோபோங்கி ஹில்ஸ், அங்கே உள்ள கண்ணை கவரும் கிறிஸ்துமஸ் ஒளி அலங்காரங்களை கண்டு வியந்திடுங்கள். சான்ஸ் வேர்ல்ட் ஹாலிடேஸ் வழங்கும் மீடியாகாப் ஒலி 968 படைப்பாளர் ரவிஜியுடன் 7 நாள் டோக்கியோ ஃபூஜி மலை சுற்றுலா பயணம். புறப்பாடு December 5. இப்போதே பதிவு செய்யுங்கள். தம்பதியருக்கு 1000 வெள்ளி கழிவு. மேல் விவரங்களுக்கு chanceworld.com அல்லது அழையுங்கள் 6206 17 97.

0: ஆமாங்க, இது வரைக்கும் நான் கொடுத்த குறிப்புகள் ஃபார்மர் செயின்ட் ஜேம்ஸ் பவர் ஸ்டேஷன் பற்றினது தான். கேப் செயின்ட் ஜேம்ஸ் பகுதியின் ஒரு பகுதி சதுப்பு நிலமா இருந்தது. அதனால கட்டுமானத்திற்கு முன்பு அந்த நிலம் நிரப்பப்பட்டு சமப்படுத்தப்பட்டது. இதன் அடித்தள பணிகள் எப்ப தொடங்கின? 1924 தொடங்கின. முதல்ல மின் உற்பத்தி இயந்திரம் செப்டம்பர் 30 1926 செயல்பட தொடங்கியது. அதன் பிறகு 27 ஜூன் மாதத்துக்குள்ள முழு மின் உற்பத்தி அமைப்பும் செயல்பாட்டுக்கு வந்ததா. அதே ஆண்டுல நவம்பர் 7 அன்று இந்த மின் நிலையம் அதிகாரப்பூர்வமாக திறக்கப்பட்டது. இது சிங்கப்பூர் தீவின் முதல் நிலக்கரி மின் நிலையமாக கருதப்பட்டது. முழு வீச்சில் அது செயல்படும் போது சுமார் 22,000 கிலோவாட் மின்சாரம் உற்பத்தி செய்யும் திறன் இதற்கு இருந்தது. அதன் பிறகு புதிய மின் நிலையங்கள் கட்டப்பட்டதனால 1970 செயின்ட் ஜேம்ஸ் பவர் ஸ்டேஷன் படிப்படியாக பயன்பாட்டிலிருந்து நீக்கப்பட்டது. அதன் கடைசி எரிவாயு விசையாழிகள் 1976 செயல்பாட்டை நிறுத்தின. சரி, இந்த மின் நிலையத்துக்கு கடல் நீர் ஏன் அவ்வளவு முக்கியமா இருந்துச்சு? அதாவது சீ வாட்டர் ஏன் ரொம்ப முக்கியமா தேவைப்பட்டது? மின் நிலையத்தின் இயந்திரங்கள் தொடர்ந்து செயல்பட அதன் நீர் சுழற்சி அமைப்புக்கு பெரிய அளவுல நீர் தேவைப்பட்டதா. ஆங்கிலத்துல இத சர்க்குலேட்டிங் வாட்டர் சிஸ்டம்னு சொல்றாங்க. அதனால கடல் நீரை ரொம்ப சுலபமா எளிதா பெற முடிஞ்சதுனால கேப் செயின்ட் ஜேம்ஸ் இந்த மின் நிலையத்திற்கான இடமாக தேர்ந்தெடுக்கப்பட்டது. அப்ப அங்க பணியாற்றிய தொழிலாளர்கள் நிலக்கரியை தூக்கி சென்று கொதிக்கலன்களுக்கு தேவையான எரிபொருளை தொடர்ந்து வழங்கினாங்களாம். பொறியாளர்களும் தொழில்நுட்ப பணியாளர்களும் அங்க இருக்கிற இயந்திரங்களை பராமரித்து அதுல ஏதாவது கோளாறு ஏற்பட்டுச்சுன்னா அதை உடனடியா சரி செய்ய வேண்டியிருந்தது. அப்படிப்பட்ட திறன்களும் அந்த தொழிலாளர்களுக்கு இருந்தன. ஒரு காலத்துல சிங்கப்பூர்ல இருக்கிற வீடுகளிலும் தொழிற்சாலைகளிலும் விளக்குகள் இருந்ததற்கு பின்னால இந்த கட்டடமும் இங்க உழைத்த மனிதர்களும் தான் ஒரு பெரிய முக்கிய காரணமா இருந்திருக்காங்க. ஃபார்மர் செயின்ட் ஜேம்ஸ் பவர் ஸ்டேஷன் இருந்த இடத்துல இப்ப என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா விவோ சிட்டி பக்கத்துல தாங்க, கண்டிப்பா நீங்க பார்த்திருப்பீங்க. இந்த வரலாற்று கட்டடம் இப்ப டைசனின் உலகளாவிய தலைமை இருக்குது. புதிய தலைமுறை பொறியாளர்கள் இங்க இருக்கிறாங்க. தொழில்நுட்ப வல்லுநர்களும் இங்க பணியாற்றி வராங்க. ஒரு காலத்துல மின்சாரம் உருவாக்கிய இடம் இன்று புதிய தொழில்நுட்பங்களும் புதிய யோசனைகளும் உருவாகும் இடமாக மாறியிருக்குதான் சொல்லணும்.
1: இத்தகவலை வழங்கியோர்
2: மனதை தொடும் மனமும் சுவையும் கொண்ட மில்கி மிஸ்ட் நெய். சுத்தமானது, நம்பகமானது. நெய் என்றால் மில்கி மிஸ்ட்.

0: தள்ளி கொள்ளவும் துள்ளி விழவும் வெளிவட்ட நிலவேவா.
1: சமைக்க
2: இந்த போறப்பு தான் நல்லா ருசிச்சு சாப்பிட கிடைச்சது.
1: ஏலக்காய் இத விழா காலங்கள்ல இனிப்பு பதார்த்தங்களை செய்யும் பொழுது நம்ம அதிகமா சேர்த்துக்கொள்வோம். நெய் சக்கரை போலவே இனிப்பு பதார்த்தங்களுக்கு சுவை சேர்ப்பது மனம் கொடுப்பது இந்த ஏலக்காய். இந்த இனிப்பு பதார்த்தங்களை செய்வதற்கு தேவையான ஏலக்காவை பெரும்பாலும் அரைக்கும் பொழுது அது கொர கொரன்னு இருக்கும். அத பலகாரத்துல சேர்த்தா கடிக்கும் போது கஷ்டமா இருக்கும் இல்லையா? அதனால தூள் போன்ற ஏலக்காய் வேணும்னா ஒரு சிட்டிகை அளவு சக்கரையோ ஏலக்காவையும் சேர்த்து அரைச்சு பாருங்க. இப்படி அரைக்கப்படும் ஏலக்காய் தோலை நீங்க பலகாரங்களுக்கு மட்டும் இல்லைங்க, காஃபி அல்லது தேநீர் கலக்கும் போது இந்த ஏலக்காய் தூளை சேர்த்தீங்கன்னா உங்க காஃபி அல்லது தேநீர் தூக்கலா இருக்குங்க.
3: அனைவரும் சுலபமாக சமைக்கலாம், சுவைத்து மகிழலாம். ஹவுஸ் பிரெட் ரெடி டு குக், பட்டர் கோழி, இறைச்சி, மீன், கோழி குழம்பு மற்றும் பிரியாணி மசாலை வகைகள்.
4: காலை 10 மணி முதல் பிற்பகல் 2 மணி வரை ஆனந்தம் ஆரம்பம்.
5: திருசூலம் படத்தில் இருந்து எஸ்பி பாலசுப்ரமணியம் கொண்டு வந்த பாடல் சற்று முன்பு உங்களுக்கு ஒலிபரப்பானது. செயின்ட் ஜேம்ஸ் பவர் ஸ்டேஷன் பற்றி நிறையவே தெரிஞ்சுக்கிட்டோம், நிறைய நினைவுகள் உங்களுக்கு வந்திருக்கலாம் சொல்ல சொல்ல. அதே நேரத்தில் இப்போ உங்களுக்காக உலகம் சுற்றும் வாலிபன் படத்தில் இருந்து டி எம் சவுந்தரராஜன் பி சுசீலா கொண்டு வரும் பாடல் காத்துக்கிட்டு இருக்குது. அதன் பிறகு நண்பகல் 12 மணி செய்திகள் நம்ம கேட்க போறோம். மூன்றுக்கும் என்ன தொடர்பு, என்ன ஒற்றுமை அங்கத்துல உங்களை செய்திகளுக்கு பிறகு நான் சந்திக்க போறேன். அதே நேரத்தில் பிற்பகல் 1 மணிக்கு பிறகு ஒரு சிறப்பு விருந்தினர் ஒலி கூடத்துக்கு வரப்போறாரு, நேரடியாக வரப்போறாரு. 2 பிரபலமான மகன்களின் தந்தை தான் இவர், திரையுலகத்தை சேர்ந்த ஒருத்தர். யார் அவர் அப்படின்னு இன்னும் கொஞ்ச நேரத்துல தெரிஞ்சுக்கலாம். தொடர்ந்து இணைந்திருங்க.

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் ஆதரவு
1: உங்கள் குடும்பத்திற்கு சுவையாகவும் ஆரோக்கியமாகவும் சமைக்க நினைக்கிறீர்களா? SPM பருப்பு வகைகள் சுவை சத்து தரம் அனைத்தும் நிறைந்தது. இன்றே சமைத்து பாருங்கள்.
0: வணக்கம். நண்பகல் மணி 12, மீடியா கப் ஒளி 968. செய்திகள் தொகுத்து வாசிப்பது கீர்த்திகா பெருமாள். சிங்கப்பூர் செஞ்சிலுவை சங்கம் வெப்பத்தையும் புகை மூட்டத்தையும் சமாளிக்க உதவும் நடவடிக்கையை தீவிரமாக்கியிருக்கிறது. மூத்தோரையும் எளிதில் பாதிக்கப்படுவோரையும் பாதுகாக்க முயல்வதாக அது சொன்னது. முதற்கட்ட ஆதரவால் 700 பேர் பயன்பெறுவர் என்று சங்கம் எதிர்பார்க்கிறது. அடுத்த சில நாள்களில் தனியாக வாழும் 200 மூத்தோருக்கு காற்றை தூய்மைப்படுத்தும் ஏர் பியூரிஃபயர் சாதனங்களை சங்கம் வழங்கும். அத்தியாவசிய பொருட்கள் அடங்கிய பைகள், தேவைப்பட்டால் மின்சார கட்டண உதவி ஆகியவையும் வழங்கவிருப்பதாக சங்கம் சொன்னது. எளிதில் பாதிக்கப்படும் நிலையில் உள்ள சுமார் 500 பேர் இளநீர் உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்கள் கொண்ட பைகளை பெறவுள்ளனர். வெப்பமும் புகை மூட்டமும் மோசமாவதால் எளிதில் பாதிக்கப்படுவோருக்கு சுகாதார அபாயம் அதிகரிப்பதாக சங்கம் கூறியது. சிங்கப்பூரில் காற்றின் தரம் மிதமாகவே உள்ளது. காலை 11 மணி நிலவரப்படி 24 மணி நேரத்துக்கான காற்று தூய்மை கேட்டு குறியீடு 67 97 இடைப்பட்டிருந்தது. ஆக அதிகமாக மத்திய வட்டாரத்தில் குறியீடு 97 இருந்தது. சிங்கப்பூரில் 3 பில்லியன் வெள்ளி பண மோசடி வழக்கில் பறிமுதல் செய்யப்பட்ட ஆடம்பர பொருட்கள் ஏலத்திற்கு வந்துள்ளன. காலை 10 மணிக்கு சுமார் 600 பொருட்கள் ஏல நிறுவனமான ஹாட்லாட்ஸின் இணைய பக்கத்தில் பட்டியலிடப்பட்டன. கைப்பைகள், ஆபரணங்கள், நகைகள் ஆகிய பொருட்கள் 2 ஏலங்களில் விற்பனைக்கு விடப்படுகின்றன. அவற்றின் மூலம் 2.9 மில்லியன் வெள்ளி முதல் 3.9 மில்லியன் வெள்ளி வரை திரட்டப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. வரும் 20 தேதி ஓர் ஏலமும் 28 தேதி மற்றோர் ஏலமும் முடிவுக்கு வரும். இந்தோனேசியாவில் அனக் ரகடாவ் எரிமலை சாம்பலால் 4 விமான நிலையங்கள் தொடர்ந்து மூடப்பட்டிருக்கும். முக்கியமான சுகர்ணஹாட்டா அனைத்துலக விமான நிலையமும் சிங்கப்பூர் நேரப்படி 7 மணி வரை மூடப்படும். வெள்ளிக்கிழமை எரிமலை வெடித்தது. அப்போதிலிருந்து அது தொடர்ந்து குமுறுகிறது. ஜகர்த்தாவிலும் அதனை சுற்றியுள்ள வட்டாரங்களிலும் எரிமலை சாம்பல் படர்ந்துள்ளது. 200 கிலோமீட்டர் தூரம் வரையில் சாம்பல் காணப்பட்டது. எரிமலை மேலும் வெடிக்கும் சாத்தியம் அதிகம் உள்ளதாக அதிகாரிகள் எச்சரித்தனர். விமான சேவைகள் ரத்து செய்யப்பட்டதில் சுமார் 170,000 பேர் பாதிக்கப்பட்டனர். சிங்கப்பூர் ஏர்லைன்ஸ் உள்ளிட்ட நிறுவனங்களின் விமான சேவைகள் தடைபட்டுள்ளன. ஜகார்த்தா சிங்கப்பூர் இருவழியில் 18 சேவைகள் இன்று பாதிக்கப்பட்டதாக நிறுவனம் சொன்னது. இந்திய தலைநகர் புதுடில்லியில் கட்டடம் இடிந்து விழுந்ததில் மாண்டோர் எண்ணிக்கை 6 அதிகரித்துள்ளது. இடிபாடுகளிடையே இன்னும் பலர் சிக்கியிருக்கலாம். அவர்களை தேடி மீட்க அவசர குழுக்கள் செயல்படுகின்றனர். இதுவரை 11 பேர் காப்பாற்றப்பட்டனர். டெல்லி பல்கலைக்கழக வளாகம் அருகேயுள்ள அந்த 5 மாடி கட்டடம் ஆண்களுக்கான விடுதியாக இருந்தது. நேற்று மதியம் கட்டடம் இடிந்து விழுந்தபோது 30 முதல் 40 மாணவர்கள் அங்கிருந்ததாக நம்பப்படுகிறது. மாண்டூர் குடும்பத்தாருக்கு பிரதமர் நரேந்திர மோடி அனுதாபம் தெரிவித்தார். பல்லாண்டு பழமையான கட்டடத்தின் கீழ்த்தளத்தில் பழுதுபார்ப்பு வேலைகளின் போது அது இடிந்து விழுந்தது. ஜப்பானிய வானிலை ஆய்வகம் நிஜிமா தீவிற்கு ஆக உச்சக்கட்ட நிலச்சரிவு எச்சரிக்கையை விடுத்திருக்கிறது. தலைநகர் டோக்கியோவிற்கு தெற்கே உள்ள அந்த தீவில் 24 மணி நேரத்தில் 381 மில்லிமீட்டர் மழை கொட்டியது. நாட்டின் பல பகுதிகளில் அடைமழை பெய்கிறது. அடுத்த 3-4 நாள்களுக்கு கனத்த மழை தொடரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. நிலச்சரிவுகள் ஏற்படலாம். ஆறுகளின் தாழ்வான பகுதிகளிலும் வெள்ளம் சூழலாம். மக்கள் விழிப்புடன் இருக்கும்படி அதிகாரிகள் கேட்டுக் கொண்டனர். கனத்த மழையால் சில பள்ளிகளுக்கு விடுமுறை, சில ரயில் சேவைகளும் ரத்து செய்யப்பட்டன. ஹார்மஸ் நீரிணை அருகே விரைவில் ஒரு தடை செய்யப்பட்ட பகுதி அறிவிக்கப்படும் என்று ஈரான் கூறியிருக்கிறது. அதன் விவரம் வரும் நாள்களில் பகிரப்படும் என்று ஈரானின் உச்ச பாதுகாப்பு மன்ற செயலாளர் மொஹ்சின் ரெசாயி தெரிவித்தார். கட்டுப்படுத்தப்பட்ட அந்த பகுதிக்குள் நுழையும் எந்த கப்பலுக்கும் தடை விதிக்கப்படும் என்றார் அவர். அமெரிக்க கடற்படை முற்றுகை தொடங்கும் இடத்திலிருந்து புதிய பகுதி ஆரம்பமாகும் என்று தெஹ்ரான் சொன்னது. பாரசீக வளைகுடாவின் சில பகுதிகளும் அதில் அடங்கும் என்றும் அது குறிப்பிட்டது. தடை செய்யப்பட்ட பகுதிக்கான வரைபடத்துக்கு ஓமான் ஒப்புதல் அளித்திருப்பதாக ஈரான் சொன்னது. விரைவில் இருதரப்பு ஒப்பந்தம் கையெழுத்தாகும் என்றும் தெஹ்ரான் கூறியது. உக்ரைன் அதிபர் விளாடிமிர் செலன்ஸ்கி ரஷ்யாவுடனான போர் குளிர்காலம் முழுக்க நீடிக்கும் என்று எதிர்பார்ப்பதாய் கூறியிருக்கிறார். கீவில் அமெரிக்க பேராளர்களுடன் பேச்சு தொடரும் வேளையில் திரு செலன்ஸ்கி அவ்வாறு சொன்னார். அமெரிக்க பேராளர்களான ஸ்டீவ் விட்காஃபும் ஜெரட் குஷ்னரும் முதல் முறை கீவ் சென்றிருந்தனர். 4.5 ஆண்டுக்கு மேல் நீடிக்கும் போரை முடிவுக்கு கொண்டுவர ட்ரம்ப் நிர்வாகம் புது முயற்சி எடுக்கிறது. ஒப்பந்தம் எட்டப்படலாம் என்று நம்பிக்கை இருப்பதாக திரு விட்காஃபும் திரு குஷ்னரும் கூறினர். போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான அடுத்த கட்ட நடவடிக்கைகளை கலந்துரையாடியதாக அவர்கள் குறிப்பிட்டனர். முன்னதாக இருவரும் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டினை மாஸ்கோவில் சந்தித்தனர்.
2: சொல்லும் பொருளும் எஜ் விளிம்பு. பருவநிலை மாற்றத்தால் திமிங்கிலம், ஒட்டகச் சிவிங்கி போன்ற விலங்குகள் அழிவின் விளிம்புக்கு தள்ளப்பட்டிருக்கின்றன. எஜ் விளிம்பு.
0: இதனுடன் செய்திகள் முடிவடைந்தன. அடுத்த செய்தி தொகுப்பை மாலை 6 மணிக்கு கேட்கலாம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள செய்தி இணையப்பக்கம் அல்லது செய்தி செயலியை நாடுங்கள். வணக்கம்.

0: வர வர தினசரி செலவு அதிகரிச்சுக்கிட்டே போகுது.
1: சிங்கப்பூர் ஒரு சிறிய நாடுங்கிறதால உலக நடப்புகள் நம்மள பல விதங்கள்ல பாதிக்கலாம். ஆனா நல்ல வேளையா அதை சமாளிக்க அரசாங்கம் நமக்கு துணையா இருக்கு.
0: பட்ஜெட் 2026 வாழ்க்கை செலவின சிறப்பு தொகை வர இருப்பதா கேள்விப்பட்டேன்.
1: ஆமா, மத்திய கிழக்கு நிலவரத்தை கருத்துல கொண்டு ஆதரவு வழங்கும் வகையில ஏப்ரல் மாதத்துல இது மேம்படுத்தப்பட்டுச்சு. தகுதியுள்ள சிங்கப்பூர்களுக்கு இந்த மாதம் 400 வெள்ளி முதல் 600 வெள்ளி வரை கிடைக்கும். இது முன்பு இருந்த 200 வெள்ளி முதல் 400 வெள்ளி வரையிலான தொகையை விட அதிகம்.
0: நல்லதுதான். இதுக்கு நாம விண்ணப்பிக்கணுமா?
1: தேவையே இல்ல. நீங்க தகுதி பெறுபவரா இருந்தா உடனே கிடைக்கும். தொகை கிடைப்பதற்கு முன்னாடியோ கிடைச்ச பிறகோ குறுஞ்செய்தி மூலம் நமக்கு தகவல் தெரிவிக்கப்படும்.
2: செப்டம்பர் 9 முதல் 2.4 மில்லியன் சிங்கப்பூரர்களுக்கும் அதிகமானோர் 400 வெள்ளி முதல் 600 வெள்ளி வரை மேம்படுத்தப்பட்ட வாழ்க்கை செலவின சிறப்பு தொகையை பெறுவர். மேல் விவரங்களுக்கு go.gov.sg/special payment.
3: ஹட்சன் பன்னீரை சுவைத்து பாருங்க. இவ்ளோ மென்மையா இருக்கே. அது மட்டும் இல்ல, இதுல எந்த பதன பொருட்களும் இல்ல, செயற்கை நிறங்களும் இல்ல, செயற்கை சுவையொட்டிகளும் இல்ல.
4: ஹட்சன் பன்னீர். மழையோ வெயிலோ காலங்கள் மாறும், சுவை மாறாது. ஹட்சன் தயிர். எந்த பதன பொருட்களும் இல்ல, செயற்கை நிறங்களும் இல்ல, செயற்கை சுவையொட்டிதலும் இல்ல. ஹட்சன் தயிர்.
5: குடிநுழைவு சோதனை சாவடிகள் ஆணையத்தின் போக்குவரத்து அறிவிப்பு. மலேசிய சோதனை சாவடியில் ஏற்பட்ட நெரிசலால் வூட்லண்ட் சோதனை சாவடியில் ஜொகூருக்கு செல்லும் வழியில் போக்குவரத்து நெரிசலாக இருக்கிறது. தாமதத்தை எதிர்பார்க்கலாம். பயணிகள் தங்கள் பயணத்தை தொடங்குவதற்கு முன் போக்குவரத்து நிலவரத்தை சரிபார்க்க அறிவுறுத்தப்படுகின்றனர். மேல் விவரங்களுக்கு ICA Facebook பக்கத்தை நாடலாம்.
0: காலை 10 மணியிலிருந்து பிற்பகல் 2 மணி வரை
6: செய்திகளுக்கு பிறகு மீண்டும் நிகழ்ச்சியில் சந்திக்கிறோம். இந்த அங்கத்தில் உங்களுக்காக எப்படிப்பட்ட பாடல்கள் காத்துக்கொண்டிருக்கின்றன?

0: பிடிச்சிருக்கான், இந்த பாடல்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நான் நம்புறேன். தொடர்ந்து வானிலை பக்கமா இணைஞ்சிருங்க, ஒரு கேள்வியும் உங்களுக்கு காத்துட்டு இருக்கு. ஆனா அதற்கு போகிறதுக்கு முன்னால வாங்க வானிலை எப்படி இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கலாம். இன்றைக்கு மேகமூட்டமா இருக்கும், வெப்பநிலை 27-க்கும் 35 டிகிரி செல்சியஸ்க்கும் இடைப்பட்டு இருக்கும். ஈரத்தன்மை 60-க்கும் 85 வழிகாட்டிற்கும் இடைப்பட்டு இருக்கும். வெளியே பொறுத்தாருங்கன்னா எதுக்கு ஒரு கொடை எடுத்துட்டு போங்க, எந்த நேரத்தில் மழை வரும்னு சொல்லவே முடியாதுப்பா.
1: வானிலை நிலவரம் ஆதரவு
2: எஸ்பி முத்தையா அண்ட் சன்ஸ் நிறுவனத்தின் கோல்ட் பொன்னியரிசி, தரத்தில் உயர்ந்தது, சுவையோ அளவில்லாதது. சமைத்து சுவையுங்கள் எஸ்பிஎம் கோல்ட் பொன்னி ரைஸ்.

வெல்க்ரோ, முள்ளுள்ள விதை, நாயின் முடி, வெல்க்ரோ, இந்த மூன்றுக்கும் என்ன தொடர்பு, என்ன ஒற்றுமை அப்படின்னு நீங்க கண்டுபிடிச்சு சொல்ல போறீங்க. வாட்ஸ்அப் செய்யுங்க 9678 8968. சாமி படத்திலிருந்து ஹரிஹரன் மகதி கொண்டு வரும் பாடல் இதோ.

0: போக்குவரத்து நெரிசல் உள்ளன் சுங்கச்சாவடியில் சாங்கியை நோக்கி செல்லும் PIEBKEக்கு பிறகு வாகனம் ஒன்று பழுதாக இருக்குதுங்க. சாங்கியை நோக்கி செல்லும் PIE தாம்சன் ரோட்டுக்கு பிறகு சாலை பண்ணி, சாங்கியை நோக்கி செல்லும் ECP ரோச்சர் ரோட்டுக்கு பிறகு சாலை பண்ணி அங்கு முதலாம் தடத்தை நீங்க தவிர்த்தரணும்.
1: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு
2: ஊட்டி கோல்ட் பொன்னி அரிசி, தங்க பஸ்பத்தின் தரம், பழைய அரிசியாய் ரகம், உயர்ந்த தரம், சுவை, சத்து, ஊட்டி கோல்ட் பொன்னி அரிசி.
3: வணக்கம், நேர்காணலுக்கு வந்ததற்கு நன்றி. செயற்கை நுண்ணறிவு செயல்முறைகள் நிறைந்த வேலை இடத்திற்கு உங்களை எப்படி தயார்படுத்திக் கொள்றீங்க?
4: நான் ASK ட்ரெய்னிங்ல பயிற்சி பெற்று வர, அவங்களுடைய பயிற்சி வகுப்புகள் நடைமுறை செயற்கை நுண்ணறிவு திறன்கள்ல கவனம் செலுத்துது. விற்பனை, விளம்பரம், செயல்பாடுகள், வணிக நுண்ணறிவு.
3: வேலை இடத்துல உங்களுக்கு எப்படி உதவுறது?
4: தினசரி வேலை பணிகளை தானியக்கமாக்குவது எப்படி என்பது நேரடி பயிற்சிகள் மூலம் அறியலாம். வாழ்க்கை தொழில் மாற்றம் மேற்கொள்பவரோ திறனை மேம்படுத்துபவரோ உங்க குழுவுக்கோ பொருத்தமான பயிற்சி திட்டங்கள் இருக்கு. தகுதி பெறவங்க ஸ்கில்ஸ் ஃபியூச்சர் உதவி தொகையை 90 விழுக்காடு வரை பயன்படுத்தலாம்.
3: செயற்கை நுண்ணறிவுடன் வேலை செய்யும் உங்கள் எதிர்காலத்தை ASK உடன் கண்டறியுங்கள். People first, learning always. மேலும் தெரிந்து கொள்ள செல்லுங்கள் asktraining.com.sg. அழையுங்கள் 6484-6723. விதிமுறைகளுக்கும் நிபந்தனைகளுக்கும் உட்பட்டது.
5: We gonna blow the speakers, baby.
6: ஒலி எங்கேயும் எப்போதும்
7: ஒன்பது 6-8.

மக்கள் அதிகம் விரும்பியதால் பிட்சா ஹாட்டின் 10 வெள்ளி பிட்சா சலுகை மீண்டும் வந்துவிட்டது. சுட சுட ருசியான ஒரு பெரிய அளவு பிட்சா வெறும் 10 வெள்ளி தான். 25 வெள்ளியை நீங்கள் சேமிக்கலாம். நான் உறவைக்கும் பாபக்யூ சங்கி சீக், சீக் ஹேம் அண்ட் ஷ்ரூம், ஓட்டா லக்ஸா என உங்களுக்கு பிடித்த சுவைகளில் இச்சலுகை செவ்வாய்க்கிழமை புதன்கிழமைகளில் மட்டும்தான், குறுகிய காலத்திற்கு மட்டும். தவற விடாதீர்கள், இன்றே கடையில் இருந்து வாங்கி சென்று சாப்பிடுங்கள். ஒவ்வொரு முறையும் நீங்கள் 2 பீட்சாஸ்களை மட்டும் வாங்கலாம். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது இந்த அவளை வழங்கியது பீட்சா ஹாட்.

0: மூன்றுக்கும் என்ன தொடர்பு என்ன சம்பந்தம்னு கேட்டிருந்தேன். முள்ளுள்ள விதை நாயின் மொழி வெல்க்ரோ கண்டுபிடிச்சு சொல்லுங்க பார்ப்போன்னு சொன்னதுக்கு.
1: ஹாய் ஹலீமா,
0: வணக்கம்.
1: இவ்வளவு ஈஸியா இருக்காது, இருந்தாலும் எனக்கு தெரிஞ்ச பதில் அது. அது வந்து உங்க துணியில வந்து ஒட்டிக்கும் ஈஸிலி.
0: ரொம்ப சுலபமா இருக்கே, பதிலா இருக்க முடியாதே அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க, ஆனா அது தாங்க பதில். வெல்க்ரோன்னு சொன்னாலே கண்டுபிடிச்சிருப்பீங்க. ஒரு சுவிஸ் பொறியாளர் இருந்தாருங்க, இவர் பெயர் ஜார்ஜ் டி மிஸ்ட்ரல். ஒரு நாள் அவருடைய நடைப்பயணத்தை முடிச்சுட்டு வீட்டுக்கு வரும்போது அவருடைய அணிந்த உடையிலையும் அவருடைய நாயின் முடியிலையும் சிறிய முள்ளுள்ள விதைகள் ஒட்டி கொண்டிருப்பதை அவர் கவனிச்சாரு. ஏய், எப்படி இது உறுதியா ஒட்டி கொள்ளுது, எப்படி எப்படி இது சாத்தியம் அப்படின்னு அந்த ஆர்வம் அவருக்கு இருந்ததுனால என்ன செஞ்சாருன்னா, அந்த விதைகளை எடுத்துக்கிட்டு மைக்ரோஸ்கோப்ல நுண்ணோக்கியில அவர் பார்க்க ஆரம்பிச்சாரு. அப்பதான் அதுல மிக சிறிய கொக்கி போன்ற அமைப்புகள் இருப்பதை அவர் உணர்ந்தாரு. அந்த கொக்கிகள் துணியிலோ விலங்குகளின் முடியிலோ இருக்கும் சிறிய வளையங்கள்ல சிக்கிக் கொள்வதால விதை எழுதுல கீழே விடாம ஒட்டி கொண்டதை அவர் கவனிச்சாரு. அங்கிருந்துதான் அவருக்கு ஒரு யோசனை பிறந்ததுங்க. இயற்கையில இருக்கும் இந்த அமைப்பை நாமும் ஒரு பொருளா உருவாக்குனா என்ன அப்படின்னு யோசிச்சு, ஒரு பக்கத்துல சிறிய குக்கிகளும் இன்னொரு பக்கத்துல சிறிய வளையங்களும் இருக்கும் அமைப்பு அவரு உருவாக்கி இருந்தாரு. இரண்டையும் ஒன்றா அழுத்தினீங்கன்னா அது ஒட்டிக்கொள்ளும், இழுத்தீங்கன்னா அது பிரியும், மீண்டும் மீண்டும் பயன்படுத்தவும் முடியும். அதுதான் அவர் உருவாக்கிய வெல்க்ரோ. இன்று அது காலணி, பைகள், உடைகள், மருத்துவ சாதனங்கள், விண்வெளி பயன்பாடுகள்னு பல இடங்கள்ல பயன்படுத்தப்படுகின்றன. ஒரு சிறிய விதை நாயின் முடியில ஒட்டியதுங்க, ஆனா அத ஜார்ஜ் டி மிஸ்ட்ரல் அப்படியே விடாம அதை பார்த்துட்டு இயற்கை நமக்கு என்ன கற்றுக் கொடுக்குது, அதுல இருந்து நம்ம என்ன பாடம் வந்து பெறலாம், எப்படி ஒரு பொருளை உருவாக்கலாம்னு நமக்கு ஒரு பெரிய இன்வென்ஷன் பொருளையே அவரு உருவாக்கி கொடுத்திருக்காரு. அப்பா, அதாங்க சில பெரிய கண்டுபிடிப்புகள் ஆய்வுக்கூடத்துல மட்டும் தொடங்கல, அன்றாட வாழ்க்கையில நாம கவனிக்கும் ஒரு சிறிய விஷயத்துல இருந்து கூட தொடங்கலாம்.

0: நான் இப்பதான் என் சட்ட பிரச்சனைக்காக விக்டரி லா சேம்பர்ஸ்க்கு போயிட்டு வந்தேன்.
1: அனுபவம் எப்படி?
0: வழக்கறிஞர் வித்யா என் பிரச்சனையை கவனமா கேட்டு தமிழ்ல எளிமையா விளக்கினாங்க. என்ன செய்யணும்னு படிப்படியாக சொல்லி தெளிவான ஆலோசனையும் கொடுத்தாங்க.
2: கோவன், மரின்பரே, டெம்பனிஸ்னு மூன்று கிளைகள், அனைத்தும் MRTR-ல இருக்கா, நமக்கு வசதியா போச்சு.
0: விபத்து இழப்பீட்டு கோரிக்கை, விவாகரத்து, சொத்து பிரச்சனை, உயில் எழுதுதல் என எல்லா சட்ட சேவையும் நியாயமான விலையில். விக்டரி லா சேம்பர்ஸ், 8921-5363.
3: இந்த டிசம்பர் விடுமுறையில் சான்ஸ் வேர்ல்ட் ஹாலிடேஸ் வழங்கும் மீடியா ஒலி 968 படைப்பாளர் ரவிஜியுடன் டோக்கியோ ஃபூஜி மலை சுற்றுலா பயணம். ஃபூஜி மலை வெந்நீர் ஊற்று விடுதியில் தங்கி நேரடி விற்பனை அங்காடியில் பொருட்களை வாங்கி பிரமிக்க வைக்கும் காட்சிகளை கண்டு மகிழுங்கள். பருவகால பழங்களை பறித்து சுவைத்திடுங்கள். அசக்சாவின் புகழ் பெற்ற சிவப்பு லேண்டன் விளக்கு அருகே பாரம்பரிய கிமோனோவை அணிந்து படங்கள் எடுக்கலாம். அருகில் உள்ள வசீகர கடை வீதிகளை சுற்றி பார்க்கலாம். சுஷியை உங்கள் கையால் செய்து சுவைத்து மகிழுங்கள். சான்ஸ் வேர்ல்ட் ஹாலிடேஸ் வழங்கும் மீடியா கார் ஒலி 968 படைப்பாளர் ரவிஜியுடன் 7 நாள் டோக்கியோ ஃபூஜி மலை சுற்றுலா பயணம். புறப்பாடு December 5. இப்போதே பதிவு செய்யுங்கள். தம்பதியருக்கு 1000 வெள்ளி கழிவு. மேல் விவரங்களுக்கு chanceworld.com அல்லது அழையுங்கள் 6206-17976.

பரதம் படத்துல இருந்து கார்த்திக் ஸ்வேதா மோகன் கொண்டு வந்த பாடல் ஒளிபரப்பானது. அதற்கு முன்னால மதராசப்பட்டினம் படத்துல இருந்து ரூப்குமார் ராத்தூர் ஹரிணி அன்றைய ஜரமாயா கொண்டு வந்த பாடலை கேட்டோம். நேரம் சரியா 12:51 ஆகுது. இன்னும் கொஞ்ச நேரத்துல திரை செய்திகள் உங்களுக்கு வந்துட்டு இருக்குதுங்க. அதன் பிறகு சிறப்பு விருதினரை நம்ம நேரடியா ஒலி பேஸ்புக்ல சந்திக்க போறோம். ஒலி 9:08 நீங்க கேட்கலாம். இப்ப வாங்க இஸ்வி ராஜாவும் இதய ராணியும் படத்துல இருந்து பாடல் உங்களுக்காக ஒலிபரப்பாக இருக்கு. அனிருத்துடைய குரல்ல

0: COE உயர்ந்த போதிலும் BYD மற்றும் டென்ஸ வாகனங்களின் விலைகளில் எந்த மாற்றமும் இல்லை. இப்போதே BYD வாகனங்களின் அற்புதமான சிறைகளை கண்டறியுங்கள் அல்லது டென்ஸ வாகனத்துடன் உங்கள் பயணத்தை அடுத்த நிலைக்கு உயர்த்தி 20,000 வெள்ளி வரையிலான பிரத்யேக சலுகைகளை பெறுங்கள். COE அண்மையில் உயர்ந்த போதிலும் விலையேற்றம் இன்றி கூடுதல் மதிப்பும் கூடுதல் சலுகைகளும் உங்களுக்காக காத்திருக்கின்றன. இன்றே உங்களுக்கு அருகில் உள்ள BYD அல்லது டென்ஸ காட்சியகத்திற்கு வாருங்கள். விதிமுறைகளும் நிபந்தனைகளும் பொருந்தும்.
1: உங்களால் ஒராங் ஊத்தான் போல ஊஞ்சலாட முடியுமா? புலியை விட உரக்க கர்ஜிக்க முடியுமா? பெங்குவினை விட வேகமாக நீந்த முடியுமா? உங்கள் பிள்ளைகள் வகுப்பறைக்கு அப்பாலும் கற்க நம் சொந்த வனவிலங்கு பூங்காவில் காணப்படும் தனித்துவமான விலங்குகளை நம் மண்டாகிய நட்சத்திரங்களை சந்தியுங்கள். கவர்ச்சிகரமான கதைகள், விறுவிறுப்பான சவால்களின் மூலம் மேலும் தெரிந்து கொள்ளுங்கள். குடும்பத்தோடு பார்க்க தயாரா? ஸ்பாட்லைட் ஸ்டார்ஸ் ஆஃப் மண்டாய் நிகழ்ச்சியை மீ வாட்சிலும் மீரிகா அப்டோ யூடியூபிலும் இலவசமாக பாருங்கள். 9

0: அழகுக்கு அழகு சேர்க்கும் ஜுவல் பேலஸ்
1: இப்போது தரைத்தளத்திலேயே இன்னும் பெரியதாய் புதுப்பிக்கப்பட்டிருக்கிறது.
0: இதுவரை நீங்கள் பார்த்திராத தங்க நகைகள், எதிர்பார்த்திராத பட்டு சேலைகள், பிரத்யேகமாக வடிவமைக்கப்பட்ட சேலைகள்,
1: ஆண்களுக்கான பிரத்யேக ஆடை ரகங்கள், அத்தனையும் தீபாவளி சிறப்பு விற்பனையில்.
0: தரமான நகைகளும் அழகான ஆடைகளும் இங்குதான் சங்கமிக்கின்றன.
1: ஜுவல் பேலஸ் பஃபலோ சாலை, சிங்கப்பூர்.
2: சன் பிரதர்ஸ் டிராவல் மூலம் இன்னும் சிறப்பான சலுகைகளை பெற்று ஜப்பானின் சிறந்த அம்சங்களை அனுபவிக்கலாம். ஹொக்கைடோவுக்கு நீங்கள் நேரடியாக பயணம் செல்லுங்கள். ஒவ்வொரு இரண்டாவது பயணிக்கு 7400 வெள்ளி வரையிலான தள்ளுபடி. ஹோச்சிமின் நகரம் அல்லது புக்கிட் ஏ பயண நுழைவுச்சீட்டுகள் இலவசம். வரி கட்டணம் 130 வெள்ளியிலிருந்து. கொடுக்கும் படத்திற்கு சிறந்த மதிப்பு, சிறந்த விலை உத்தரவாதம். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. இலையுதிர் கால வண்ணங்களின் வழியே பயணம் செய்யுங்கள். அடர்ந்த பனியால் மூடப்பட்ட மரங்களை பாருங்கள். முழுமையாக மலர்ந்த குறாவை பாருங்கள். இச்சலுகை செப்டம்பர் 27 வரை. பதிவுக்கு செல்லுங்கள் chanbrothers.com. அழையுங்கள் 6212-9679.
3: வெளிவரும் ஒரு அற்புதமான படம் தான் AGS 29. அவங்களுடைய தற்காலிக தலைப்பா வச்சிருக்காங்க. இந்த திரைப்படத்துல ஜெய், பிரியங்கா, மோகன், யோகி பாபு பல பேரும் நடிக்கிறாங்க. முக்கிய கதாபாத்திரங்கள்ல இவங்க வர போறாங்க. சரி, படம் எப்படி இருக்க போகுது அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னால யார் இந்த படத்தை இயக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விஷால் நடிச்ச சக்ரா படம் இருக்குது இல்லையா, 2021 வெளிவந்திருந்துச்சு. அந்த படத்தை இயக்கிய MS ஆனந்தன் தான் இந்த படத்தையும் இயக்குறாரு. AGS தயாரிப்புல இந்த படம் வெளிவர இருக்கு. இந்த படத்துல நாசர், ராஜீவ் மேனனும் நடிக்கிறாங்க. முதல் போஸ்டர் வெளிவந்த போது பல பேரும் இது ஒரு கிரைம் த்ரில்லரா இருக்குமா, சஸ்பென்ஸ், அதாவது நிறைய அதிர்ச்சிகள், நிறைய சுவாரஸ்யமான நுணுக்கங்கள் இந்த படத்துல இருக்கும் அப்படின்னு பல பேரும் சொல்லியிருந்தாங்க. விமர்சனங்கள் வெளிவந்திருந்தன. அப்படிதான் இந்த படம் இருக்க போகுதா என்பதை இப்ப நமக்கு தெரியாது. இன்னும் போக போக டீசர், ட்ரெய்லர்லாம் வெளிவரும் போது இந்த படம் எதை சம்பந்தப்படுத்தி இருக்க போகுது, எதை மையமா கொண்டு இருக்க போகுதுன்னு நமக்கு கண்டிப்பா தெரியும். AGS 29 தயாரிப்பு வேலைகள்லாம் தடபடலா நடந்துகிட்டு இருக்கு.
4: இந்த திரை தகவலை உங்களுக்கு வழங்கி இருந்தாங்க அணி மணி, தரம் குறையாத தங்கம், தலைமுறை தாண்டும் நம்பிக்கை, 73 மற்றும் 87 சிங்கப்பூர், தரம் கைராசி நம்பிக்கை அணிமணி.

0: முதல் பாட்டு ஆதரவு
1: மெய் மறக்க செய்யும் பாரம்பரிய சுவை கொண்ட கோத்தாஸ் பில்டர் காபி தூள், கோத்தாஸ் துரித வகை காபி தூள், கோத்தாஸ் டிகாக்ஷன் இப்போது சிங்கப்பூரில். மொத்த விற்பனையாளர்கள் SP முத்தையான் சன்ஸ்.
0: இது உங்க ஆனந்த மாரபம். நேரம் சரியா 1:04. இப்ப ஒலி பேஸ்புக்லயும் நம்ம நேரில் எழுந்திருக்கோம். இன்றைக்கு ஒரு சிறப்பு விருந்தினர் வரப்போறாங்க அப்படின்னு நிகழ்ச்சியின் தொடக்கத்திலேயே நான் உங்களோட பகிர்ந்து கொண்டேன். சிறப்பு விருந்தினர்னு ஒருமையில நான் சொல்ல முடியாது. இன்றைக்கு இருவர் நம்முடைய இடையறதுக்கு வந்திருக்காங்க. ஆமா, ஒலி கூடத்துக்கே நேரடியா வந்திருக்காங்க. அதுல ஒருத்தர் இவரை பார்த்தீங்கன்னா, இவ்வளவு நீங்க பல ஆண்டுகளா பாத்துக்கிட்டு இருக்கீங்க. ஒரு எழுத்தாளர், இயக்குனர், தயாரிப்பாளர், பாடல் ஆசிரியர், நடிகர்னு பல முகங்கள் கொண்டவர். அவரை இன்றைக்கு வருக வருகன்னு நம்ம வரவேற்கிறோம். திரு கஸ்தூரி ராஜா, வணக்கம் ஐயா, எப்படி இருக்கீங்க?
2: வணக்கம்.
0: வணக்கம். எப்படி இருக்கீங்க ஐயா? சிங்கப்பூருக்கு முதல் முறையா வரீங்க இல்லையா?
2: சிங்கப்பூருக்கு முதல் முறையா வருகை.
0: அந்த ஒரு அனுபவம் எப்படி இருக்கு? முதல் முறையா பல ஆண்டுகள் கழித்து நீங்க சிங்கப்பூருக்கு வந்திருக்கீங்க.
2: இல்ல, முதல் முறையா தான் வந்திருக்கேன், பல ஆண்டுகள் கழித்து வரல.
0: ஆமா ஆமா, சிங்கப்பூருக்கு முதல் முறையா.
2: ஒரு வேற ஒரு உலகத்துக்கு வந்த மாதிரி இருக்கு.
0: எந்த ஒரு சாப்பாடு வகை ஏதாவது உங்களுக்கு பிடிக்குமா?
2: அது கொஞ்சம் கஷ்டம்தான். எப்பவுமே எனக்கு மனைவியின் கை சமையல் சாப்பிட்டே பழக்கம். அதனால எங்க ஊர்லயே எனக்கு வேற சாப்பாடு பிடிக்காது. இங்க என்ன, இது கொஞ்சம் அந்நியமா தான் இருக்கு.
0: ஆமா, பழகிக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டம் தான், ஒத்துக்கிறேன். சரி ஐயா, நீங்க நிறைய நேர்காணல்கள் பேட்டிகள் கொடுத்துருக்கீங்க. அந்த பேட்டிகளுக்கு வருவோம். அதுல சிலவற்றை கேட்கும் போதும் பார்க்கும் போதும் எனக்கும் ரொம்ப பிடித்திருந்தது. அதை நான் உங்களோட பகிர்ந்து கொள்ளணும் அப்படின்னு ஆசைப்படுறேன். உங்களுடைய அண்மையில ஒரு வந்து ஒரு பேட்டியில நீங்க சொல்லியிருந்தீங்க இல்லையா, எனக்கு சென்னைக்கு வந்தபோது ஒரு பெரிய திட்டமோ பெரிய ஒரு வசதியோ எனக்கு இல்லை. அது எதுவுமே இல்லாம தான் நான் முதல்ல கால் எடுத்து வைத்தேன். காசு இல்லாம பெரிய ஒரு ஒரு பொறுப்பு எல்லாமே, சரி எப்படி செய்யலாம் என்ன செய்யலாம்னு தெரியாம தான் நான் வந்தேன். ஆனா திரை உலகம் என்னை இழுத்தது. அதனால இங்க வந்து நான் பல விஷயங்கள் செய்ய ஆரம்பிச்சேன் அப்படின்னு சொல்லி இருந்தீங்க. இது உங்களுடைய உழைப்பா இல்ல விதியின் அழைப்பா, எதை நீங்க குறிப்பிடுவீங்க?
2: உழைப்பு, அதுதான் முதலிடம் எப்பவுமே. அழைப்புங்கிறது அதிர்ஷ்டம். எதை நோக்கி நம்ம போகணும் அப்படிங்கிறத இறுதி செய்கிறது அழைப்பு. அழைப்பு தான் எனக்கு இதில் பெரிய வாழ்க்கையை கொடுத்தது. அதில் உழைப்பை நான் முதலீடாக போட்டேன். ஆக உழைப்பு இல்லாமல் நாம எதையுமே சாதிக்க முடியாது, மூச்சு விட கூட முடியாது.
0: அது கண்டிப்பா எல்லா இடங்களிலும் இருக்கணும் இல்லையா? ஆனா உங்க வாழ்க்கை பயணத்தை நம்ம பார்க்கும் போது, உங்க வாழ்க்கை பயணத்துல இருவர் முக்கிய பங்கு வகிக்கிறாங்க. ஒருத்தர் விசு சார், இன்னொருத்தவர் ராஜ் கிரண் சார். இவங்களை பற்றி நீங்க நிறையவே பேசியிருக்கீங்க. ஏன்னா விசு சார் கூட தான் நீங்க பணி ஆற்றிருக்கீங்க ஆரம்ப காலகட்டத்தில இருந்து. இருவர்கிட்ட இருந்து நீங்க கற்றுக்கொண்ட பாடங்கள் எவை? எல்லாமே சொல்றதுக்கு கண்டிப்பா இந்த நேரம் பத்தாது சார். ஆனா முக்கியமா இவர்கிட்ட இருந்து நான் இதுதான் கற்றுக்கிட்டேன், இது இப்ப வரைக்கும் நான் என்னோட வைத்திருக்கேன் அப்படின்னு சொல்லணும்னா எதை நீங்க சொல்வீங்க?
2: விசு சாருக்கு தான் அதுல முதன்மை. ஒரு மிருகமா இருந்த என்னை ஒரு மனிதன் ஆக்கினவர் அவர்.
0: சரி,
2: அவர்கிட்ட இருந்து தான் எழுத்து கற்றுக்கிட்டேன், அவர்கிட்ட இருந்து தான் டிசிப்ளின் கற்றுக்கிட்டேன். ஒரு இயக்குனர்னா எப்படி இருக்கணும், ஒரு மனிதாபிமானம்னா எப்படி இருக்கணும், ஒரு ப்ரொடியூசரை எப்படி காப்பாற்றணும் அந்த படத்தின் மூலமாக, இதெல்லாம் நான் விசு சார்கிட்ட இருந்து தான் கற்றுக்கிட்டேன். இதையெல்லாம் அப்படியே ராஜகிரண் படத்தில் பயன்படுத்தினேன், அவர்கிட்ட கற்றுக்கிட்டதை வச்சு. ராஜகிரண் வந்து எனக்கு கடவுள் மாதிரி. விசு சார் ஒரு கடவுள், இவர் ஒரு கடவுள், இரண்டு கடவுள்களால உருவாக்கப்பட்டவன் நான்.
0: இருவர் உங்களை செதுக்கிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம்.
2: இல்ல, என்னை செதுக்குனது வந்து விசுசாரு தான். ராஜகிரண் என்னை செதுக்கல, எனக்கு வந்து வாழ்வு கொடுத்தார். இரண்டாவது முறையா நான் சினிமாவில் பிறப்பெடுத்ததுக்கு ராஜகிரண் தான் காரணம்.
0: ரொம்ப அழகா சொல்லி இருந்தீங்க. மறுபிறவி உங்களுக்கு கொடுத்திருக்காருன்னு சொல்லலாமா?
2: கொடுத்திருக்காரு. இன்னொருத்தர் இருக்காரு, மீரா கதிரவன் அப்படி.
0: ஆமா, அவருக்கு தான் அடுத்து நம்ம வர போறோம் அந்த பட்டியல்ல. நீங்க பல ஆண்டு காலமா இயக்கிட்டு இருந்திருக்கீங்க, பல படங்கள் நமக்கு கொடுத்திருக்கீங்க. நீங்க மண் வாசனை கமழும் படங்கள் நிறையவே நீங்க கொடுத்திருக்கீங்க. அதே நேரத்துல ஒரு நடிகராகவும் சில படங்கள்ல நீங்க நடிச்சிருக்கீங்க. இப்ப அண்மையில வந்து DC படத்திலயும் உங்களை பாத்திருக்கலாம். இப்போ சமீபத்துல ஹபீபி படத்திலையும் ரொம்ப ஒரு முக்கியமான கதாபாத்திரத்துல நீங்க நடிச்சிருக்கீங்க. அதற்கு முக்கிய காரணமா திரு மீரா கதிரவன் அவர்கள் தான். இப்போ மீரா கதிரவனும் நம்மோட நிகழ்ச்சியில இணையறாரு, அவர்கிட்ட தான் நம்ம பேச போறோம். வணக்கம் திரு மீரா கதிரவன் அவர்கள், எப்படி இருக்கீங்க நீங்க?
2: வணக்கம், நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க?
0: நலமா இருக்க, நலமா இருக்க. சரி திரு மீரா கதிரவன், இந்த படம் ஹபீபி, இது அண்மையில திரையரங்குகளுக்கு வெளிவந்து இருந்துச்சு, பல பேரும் இந்த படத்தை பார்த்திருப்பாங்க. இந்த படத்தை பார்க்கும் போது நிறைய நுணுக்கங்கள், நிறைய அம்சங்களை நீங்க புகுத்தி இருக்கீங்க. அதுல பாத்தீங்கன்னா நெசவு தொழில் இருந்தது, குடும்பத்துடைய அந்த பிணைப்பு, உறவு, கடையநல்லூர் அவங்க எப்படி இருந்தாங்க, அங்க இருக்கிற இந்திய முஸ்லிம்கள் எப்படி இருக்காங்க அப்படின்னு இந்த படத்தை பத்தி நீங்க எழுதும் போது திரு கஸ்தூரி ராஜா சார் அவர் தான் யூசுப் கதாபாத்திரத்துல நடிக்கணும்னு எப்படி நீங்க முடிவு செஞ்சீங்க?
2: சாரோட இயல்பான ஒரு தோற்றம், அதாவது முஸ்லீம்னாலே சினிமாவில் இதுக்கு முன்னாடி வந்து ஒரு ஸ்டீரியோடைப் ஒன்று இருந்தது இல்லையா, நம்ம அது இல்லாமல் இயல்பாக இப்போ நம்ம பார்த்த நம்ம உறவுகளுக்குள்ளார, நம்ம தெருக்களில், நம்ம வீடுகளில் பார்த்த ஒரு இயல்பான ஒரு மனித ஒருத்தராக இருக்கணும் அப்படிங்கும்போது, அப்புறம் அவர் எனக்கு பிடிச்ச டைரக்டர், பிடிச்ச ரைட்டர், பிடிச்ச லிரிக் ரைட்டர்.
0: அவர் இயக்க எந்த படம் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்?
2: எனக்கு அவர் நிறைய படங்கள், அவருடைய படங்கள் பிடிக்கும், அதில் குறிப்பாக என்ராசாவின் மனசிலே பிடிக்கும் அந்த. ஸோ அப்போ இது இந்த கதையில எல்லாருமே புதுமுகங்கள், ஹபீபில ஹீரோ ஹீரோயின்ஸ் ரெண்டு பேர்ல இருந்து எல்லாருமே புதுமுகங்கள். அப்போ வந்து இந்த கேரக்டர் கொஞ்சம் ரொம்ப மெச்சூர்டான கேரக்டர் இருக்கனால, இந்த குடும்பத்துக்கு தலைவரான கேரக்டர் இருக்கனால, கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆன ஒரு ஆர்டிஸ்ட் இருந்தா நல்லா இருக்கும், அதாவது சினிமா தெரிஞ்ச ஒருத்தர் இருந்தா நல்லா இருக்கும் அப்படிங்கும் போது, அப்போ சாருடைய படங்களுக்கு ஆல்மோஸ்ட் வந்து இந்த தமிழ்நாட்டுடைய அந்த ரீஜனல் அந்த குவாலிட்டியில் இருக்கக்கூடிய எத்தனிக்கலான எலிமெண்ட்ஸில் இருக்கக்கூடிய படங்கள் வந்து. ஸோ அப்போ அவர் இந்த கதைக்குள்ளே வந்தார்னா அது ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு தோணுச்சு. அப்புறம் அவரை அப்ரோச் பண்ணேன், அவர் பண்ணார், நல்லபடியாக பண்ணார். வந்து
0: முதல்ல திரு மீரா கதிரவன், திரு ராஜா உங்ககிட்ட வந்து கதையை சொல்லும் போது, ஏய் இந்த கதை நல்லா இருக்குப்பா அப்படின்னு இது உங்களை முடிவு செய்ய வச்சது, சரி இந்த படத்தை நம்ம செய்யலாம் அப்படின்னு?
3: நான் அந்த படத்தில் செய்யக்கூடாதுன்னு தான் முடிவு பண்ணேன்.
0: செய்ய வேண்டாம் நினைச்சிங்க முதல்ல?
3: இல்லை, எனக்கு நடிக்கிறதுக்கு வராது.
0: ஒரு இயக்குனர் வேற, நடிகர் வேற.
3: நடிகர் வேற. இயக்குனருங்கிறது தலைமை ஆசிரியர் மாதிரி. ஒரு தலைமை ஆசிரியரை கூப்பிட்டு வகுப்பறையில் உட்காந்து படின்னா எப்படி படிக்கிறது? அதைத்தான் அவர்கிட்டையும் சொன்னேன்.
0: சரி,
3: எனக்கு நடிகை வராது மீரா கதிரன், நீங்க வளர வேண்டிய இயக்குனர், ஒரு நல்ல டைரக்டரா பாரு, நல்ல இயக்குனர், நல்ல ஆக்டரா பாருங்க அப்படின்லாம் சொன்னேன். அவர் ஒரு பவுண்டட் ஸ்கிரிப்டை கொடுத்து இதை வாசிங்க, இதை வாசிச்சுட்டு நீங்கள் சொல்லுங்கள் சார், நான் நீங்கள் சொல்கிறபடி கேட்குறேன்னு சொன்னார்.
0: சரி,
3: அதை வாசிக்கும் போது ஒரு பயனுள்ள இதுவாக தெரிஞ்சது. ஒரு குடும்ப தலைவன் எப்படி இருக்கணும், அவனுடைய கடமைகள் என்ன, அந்த படம் 1000 கருத்துக்கள் சொன்னாலும் ஒரு குடும்ப தலைவன் எப்படி இருக்கணுங்கிறது அதில் சொல்லியிருக்காரு. அந்த குடும்ப உறவுகள் எப்படி கட்டுப்படுத்தப்படணும், எவ்வளோ ஒற்றுமையாக இருக்கணும், ஒரு குடும்பத்தினுடைய வளர்ச்சிக்கு எது காரணமாக இருக்குது அப்படிங்கிறது அது தெளிவாக சொல்லியிருந்தார். ஓ, இப்படி ஒரு கதைக்கு ஒரு தகப்பனாக நம்ம நடித்தா

0: நிராகதர்வன்.
1: அந்த மாதிரி வாழ்க்கையிலானது ஒருத்தவங்க நமக்கு வேணும் இல்லையா? ஏன்னா நமக்கே அந்த நம்பிக்கை இல்லாத போத, நம்மளால செய்ய முடியுமா முடியாதா என்கிற நம்பிக்கை இல்லாத போத, நம்ம மேல இன்னொருத்தவங்க அவங்க வச்சுக்கிற அந்த நம்பிக்கையை பார்க்கும் போது, சரி அவங்களுக்காக வந்து நம்ம நல்லபடியாக செய்யணும்.
0: அந்த ஒரு வார்த்தை தான் சொன்னாரு, நடிக்க தெரியாதவங்க நடிக்க வேண்டாம் சார், இந்த உருவம் போதும், அப்படி அதை கொடுங்க அப்படின்னு தான் சொன்னார். எப்படி சொன்னாருன்னு தெரியல. அவருக்குள்ள ஒரு தீர்க்க தரிசனம் இருந்திருக்கு. அதை ஒரு அது மாதிரி ஸ்பாட்லேயும் நான் அவரை கஷ்டப்படுத்தினா தான் நினைக்கவே இல்லை. இல்லையா சார், எங்கேயாவது
1: கஷ்டப்படுத்திட்டேன்
0: சொல்லிருங்க, ஒளிவு மறைவெல்லாம் சொல்லலாம்,
2: இருந்தா உண்மையை சொல்லிடுவோம்.
1: சரி, இப்போ இந்த காட்சிகளை நீங்க சொல்லும் போது அதை எழுதும் போது வித்தியாசமா இருக்கும், அதை நடிக்கும் போது வேறுபட்டு இருக்கும் இல்லையா? ஆனா இப்ப நீங்க அதை நடிக்க சொல்லும் போது இந்த ஒரு காட்சி இப்படிதான் இருக்கும்னு நீங்க ஒரு கற்பனையில வச்சிருப்பீங்க, அதை நீங்க வெளிக்கொணர வரணும் இல்லையா? அதை நீங்க ஐயா கிட்ட சொன்ன போது அவர் அதை எப்படி எடுத்துக்கிட்டாரு? ஏன்னா சில இயக்குநர்கள் அந்த காட்சிய வாசிப்பாங்க, நடிச்சு காட்டுவாங்க, அந்த நடிகரை அப்படியே நடிக்க சொல்லுவாங்க. ஆனா சில பேர் சரி நீங்க எப்படி பண்றீங்கன்னு நான் பார்க்க போறேன் அப்படின்னு விட்டுருவாங்க. நீங்க எந்த ரகத்துல சேர்வீங்க?
2: நான் மற்ற நடிகர்களுக்கு கொஞ்சம் நடித்து காட்டுவேன், வந்து மற்ற நடிகர்களில் நடிக்க சொல்லி பார்ப்போம், அதுலேருந்து ஒன்று பெஸ்ட்டாக எடுப்போம் வந்துட்டு. பட் இந்த யூசுஃப்ங்கிற கேரக்டரை சாரை பொறுத்த வரைக்கும், கிறிஸ்துவ சாரை பொறுத்த வரைக்கும், அவர் வந்து நிறைய சிவாஜி கணேசன் வரைக்கும் அவர் நடிக்க வச்ச ஒரு டேரக்டர். ஸோ அப்போ அவர்கிட்ட என்னென்னா, அவர் வந்த உடனே சீன் பேப்பர் வந்த உடனே இல்லை, முதல் நாளே சீன் பேப்பர் வாங்கிடுவார். ஸோ சீன் பேப்பர் வாங்கிட்டு அவர் வந்து பெஸ்ட்டாக நமக்கு என்னவோ அதை விட பெஸ்ட்டாகவே பண்ணுவார். ஒரு சில இடங்களில் வந்து நமக்கு தயக்கம் இல்லாமல், அவர் இப்போ சார் சொன்ன மாதிரி ஒரு சுதந்திரம் இருந்ததுங்கிற மாதிரி, அவர் ஒரு சீனியர் டைரக்டர், ஆனாலும் நமக்கு சொல்லவா வேண்டாமா அப்படின்னு தயக்கம்லாம் நமக்கு இருக்கும். ஆனால் அவர் அதெல்லாம் பிரேக் பண்ணி சொல்லலாம், எதுவானாலும் நீங்க வந்து ஒரு ஆக்டரா மட்டுமே பாக்கலாம், அவர் ஆக்டரா மட்டும் தான் வந்தார் உள்ள.
1: இயக்குனருடைய அந்த தொப்பியை வந்து கழட்டி விட்டு நீங்க ஒரு நடிகரா உள்ள நுழைந்தீங்க அந்த படப்பிடிப்பு இடத்துக்கு.
2: ஆமா, அதனால வந்து என்னன்னா, நமக்கு அப்படி ஒரு சுதந்திரம் அவர்கிட்ட இருந்தது. சில இடங்கள்ல நம்ம சொல்லும் போது சார் வந்து அதை வந்து ஒத்துப்பார், அது ஒரு பெரிய குணம். அப்புறம் அதே நேரத்துல அவர் டைரக்டரா இருக்கிறதுனால நமக்கு சில இன்புட்ஸ் தருவார் வந்து. ஸோ அது நமக்கு வந்து இன்னொரு பெர்ஸ்பெக்டிவ் நமக்கு கிடைக்கும், அது இன்னொரு பெர்ஃபெக்ஷன், அதில் வந்து நமக்கு பர்ஃபெக்ஷன் நம்ம அதில் கிடைக்கும்ன்றது. ஸோ அந்த வகையில் வந்து அவர்கிட்ட கொஞ்சம் ஈஸியாக தான் எனக்கு இருந்தது. மற்ற நடிகர்கள் எல்லாரையுமே விட கஸ்தூரேஸ்வரரை பொறுத்த வரைக்கும் வந்து பெஸ்ட்டாக இருக்குது. அது அவருடைய உழைப்பு நிறையா இருக்குது. அது டைரக்டராக வந்து நம்ம சில விஷயங்களை சொல்ல முடியும் நடிகர்கிட்ட, ஆனால் அது நடிகர்களுடைய இண்டிவிஜுவல், அவங்களுடைய எல்பு வாங்குறாங்க, அதுக்காக எவ்வளோ மெனக்கிடுறாங்க. அவர் சொல்கிறேன் இல்லையா, முதல் நாளே சீன் பேப்பர் வாங்கிடுவார். அவர் காலையில் ஸ்பாட்டுக்கு வந்தோடனே சீன் பேப்பர் வாங்கிடுவார். அவர் நான் எல்லா இன்டர்வியூஸ்லேயும் சொன்ன மாதிரி தான், அவர் வந்து ஒரு 100% முழுமையான ஒரு இயக்குனருடைய நடிகர்,
1: டைரக்டர்ஸ் ஆக்டர்.
2: ஆமாம். ஸோ அதனால வந்து நமக்கே சில இடங்களில் மறந்துடும், சார் டைரக்டரில் அவர் ஒரு 28 படம் பண்ணியிருக்கிறாரு அப்படிங்கிற அளவுக்கு தான் அவர் நமக்கு ஃப்ரெண்ட்லியாக இருப்பார் வந்து. ஆமாம் ஆமாம்,
1: அவர் பார்த்தாலே தெரியுது ரொம்ப சீக்கிரமா பேசலாம், பயப்பட வேண்டிய அவசியம் இல்ல. எல்லாருக்குமே அப்படிப்பட்ட ஒரு முகமும் அப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பும் இருக்காது. ஆனா ஐயா பார்க்கும் போது எனக்கும் அப்படிதான் தோணுது.
2: சில இடங்கள் நான் சொல்லவே இல்லை. ஆமா, சில இடங்கள் நான் சொல்லவே இல்லை. இப்ப நான் படம் திரும்ப திரும்ப பார்க்கும் போது, சார் சூப்பரா பண்ணிருக்கிறாரு அப்படின்னு, அது அவருடைய எக்ஸ்பீரியன்ஸ்ல இருந்து
1: தெரியுது நமக்கு
2: வந்த விஷயம் தான், படத்துக்குள்ள வந்த விஷயம்.
1: சரி, அவர் இந்த ஹபீபி படம் அப்படின்னு சொல்லும் போது இது ரொம்ப ஒரு வித்தியாசமான கதைகளும் கொண்டது இல்லையா? அந்த படத்தை பத்தி புரிஞ்சுக்கிறதுக்கே நமக்கு கொஞ்சமாவது படிச்சிருக்கணும், இல்ல தெரிஞ்சிருக்கணும், இல்ல போய் பேசணும், இவங்க எப்படி இருப்பாங்க, எப்படி அவங்க துணி இருக்கும், எப்படி பேசுவாங்க. ஏன்னா அவங்களுக்குன்னு ஒரு வட்டார மொழி இருக்கும், அந்த வட்டார மொழியை நம்ம உள்வாங்கணும். ஆனா அந்த வசனங்களை நம்ம பேசும்போது அந்த வசனம் மாதிரி இருக்கக்கூடாது, அது ரொம்ப கஷ்டமான ஒன்று, சவாலான ஒண்ணுது. ஐயா, நீங்க உங்களுடைய வீட்டு பாடம் செய்யும் போது, இல்ல உங்களுக்கு நண்பர்கள் முஸ்லிம் நண்பர்கள் அப்படி இருந்திருக்காங்களா, அவங்க கிட்ட பேசுனீங்களா, எப்படி பேசுவாங்க, சரி பேசி பாப்போடு கண்ணாடி முழங்கள பேசுனீங்களா, பயிற்சி செஞ்சுக்கலாம்?
0: நான் ஒண்ணுமே பண்ணலம்மா. மீரா கதிரவன் என்ன சொன்னாரோ அதை அப்படியே செஞ்சேன். இன்னொரு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா, அந்த கதையினுடைய கதாபாத்திரம் எப்படியோ அதே மாதிரி தான் என்னுடைய வாழ்க்கையும். நான் ஒரு பொறுப்புள்ள தகப்பன், பாசமுள்ள தகப்பன், பிள்ளைகளுக்காக ஏங்குற ஒரு தகப்பன், இதுதான் அதுலேயும் இருக்கு. அதனால எனக்கு இந்த உணர்வுகளை தூக்கி அப்படியே அங்க கொடுத்தேன்.
1: அவ்வளவுதான்
0: அவ்வளவுதான்.
1: என்ன அந்த வட்டார வழக்கு பேசுறதுதான் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு
0: அப்படிங்கறது கூட எனக்கு ரொம்ப கஷ்டம் இல்ல. இந்த படத்துடைய ரைட்டர் அவர் பேர் என்ன தம்பி?
2: அமீன், முகமது அமீன்.
0: அமீன் அப்படின்னு அவரு ரொம்ப

0: அதில் பக்கத்திலே இருந்து சொல்லி கொடுத்தாரு. கர்ப்பிங்கில் ரொம்ப அதை திருத்தினார். அப்படியெல்லாம் அது கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் வந்தது. மற்றபடி அதனுடைய நடவடிக்கைகள், அந்த கதாபாத்திரம் அமைப்பு, என் உருவம் அதுக்கு புரிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன்.
1: நிச்சயமா சொல்லலாம்,
0: அப்படித்தான் நினைக்கிறேன். அதுவும் என்னுடைய ஒரு குடும்ப பின்னணியும் அந்த படத்துக்கு என்னால் அவ்வளவு பெரிய ஒத்துழைப்பு கொடுக்கறதுக்கு உதவியா இருந்தது.
1: இப்போ ஒரு காட்சியை திரும்ப திரும்ப எடுக்க வேண்டியதா இருந்தது அப்படின்னு சொன்னா எந்த ஒரு காட்சியை நீங்க சொல்வீங்க?
2: புதுமுகங்கள் நடிகருங்கிறதுனால நிறைய இடங்கள் நிறைய டேக்ஸ் ரீடேக்ஸ் போச்சு வந்தாங்க. அப்புறம் என்னன்னா அது கம்ப்ளீட் வேற ஒரு கல்ச்சர். இப்போ மலையாளம் சினிமா மாதிரி மற்ற இடங்கள் மாதிரி நிறைய அங்கே இஸ்லாமிய படங்கள் இருக்கு. இது தமிழில் வந்து ஒரு முழுமையான முதல் ஒரு ஃபர்ஸ்ட் சினிமா அப்படிங்கிறதுனால அந்த கல்ச்சருக்கு வெளியே இருக்கக்கூடிய ஆட்களை வச்சு தான் நம்ம அந்த லைஃப் பண்ணும்போது அது இயல்பாகவே சில சின்ன ஒரு தயக்கங்கள் இருக்கும் இல்லையா. அதனால இருந்தது காட்சியாக ஸ்பெசிஃபிக்காக அதில் வந்து அந்த இந்த ஊர்கூட்டம் சீன் ஒன்று வரும். அந்த செகண்ட் ஹாஃபில் வந்து அந்த பொண்ணு செகண்ட் ஹீரோயின் கிட்ட ஒரு தன்னுடைய பாஸ்ட் ரிவீல் பண்ண வர வந்து அப்போ வந்து அந்த காட்சியை வந்து கொஞ்சம் நிறைய எடுத்தோம். நைட்ஸ் எடுத்தோம் அது. அதை பொறுத்த வரைக்கும் வந்து அது நிறைய எடுத்த காட்சியை சொல்லலாம். வந்து
1: இந்த யூசுப் கதாபாத்திரம் அப்படின்னு சொல்லும் போது அவர் எங்க வாழ்கிறாரு? கடையநல்லூர்ல வாழ்றாரு. ஆனா நேர்கள் சிலருக்கு அது தெரியாம இருக்கலாம், கடையநல்லூரா அந்த ஊர் எங்க இருக்கு தெரியும், ஆனா அதை பற்றின வரலாறோ பின்னணியோ பலருக்கும் தெரியாம இருக்கலாம். சில பேருக்கு உங்களுக்கு தெரிஞ்சிருந்துச்சுன்னா இது இன்னொரு தகவலாக உங்களுக்கு இருக்கும். தமிழ்நாட்டின் தென்காசி பகுதியில் தான் இந்த ஒரு நகரம் இருக்குதுங்க. அங்க இருக்கிற இந்த தமிழ் முஸ்லிம் குடும்பங்களுக்கும் நெசவு தொழிலுக்கும் ஒரு பெரிய நீண்ட ஒரு வரலாறு தொடர்பு இருக்குது. சிங்கப்பூருக்கும் ஒரு பெரிய தொடர்பு இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா 19ஆம் நூற்றாண்டின் இறுதி பகுதியில் இருந்தே கடைநல்லூரை சேர்ந்த தமிழ் முஸ்லிம்கள் சிங்கப்பூருக்கு வந்திருந்தாங்க. இங்க வரணும் பல வேலைகள் தேடி இருந்தாங்க. சிங்கப்பூருக்கு மட்டும் இல்ல, மற்ற நாடுகளுக்கும் அவங்க போயிருந்தாங்க. அதுவும் நெசவு தொழில்னு சொல்லும் போது அது முக்கியமான பங்கு வகிக்குது. நெசவு தொழில்னா இந்த ஒரு சமுதாயத்தை அவங்க ஒட்டி பேசி இருந்தாங்க. சிங்கப்பூர்லயும் கடைநல்லூர் ஸ்ட்ரீட்னு ஒண்ணு இருக்குதுங்க, தெருன்னு நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, இருக்கு. இது எல்லாமே நம்ம சிங்கப்பூரின் வரலாறு இருக்கு. அதை ரொம்ப அழகா படத்திலையும் நீங்க காட்டியிருக்கீங்க. அதனால உங்களுடைய ஆராய்ச்சியை தான் இந்த நேரத்துல நான் பாராட்டி ஆகணும். ஏன்னா அந்த உச்சரிப்பு, பேசுற விதம், அந்த வரலாறு, அவங்க எப்படி நடந்துப்பாங்க, எப்படி பேசுவாங்க, இவை அனைத்தும் அழக தத்ரூபமா நீங்க கொண்டு வந்திருக்கீங்க படத்துக்குள்ள. ஆனா கண்டிப்பா இந்த படத்தை எடுக்கிறதுக்கு நீங்களும் நிறைய சிரமப்பட்டிருப்பீங்க. அது தொழில்நுட்ப சார்ந்து இருக்கலாம், நடிகர்களை விட்டுருங்க, தொழில்நுட்ப சார்ந்து இருக்கலாம், மற்ற வழிகள்ல உங்களுக்கு அது கொஞ்சம் சவாலா இருந்திருக்கலாம் இல்லையா? இந்த சவாலை நீங்க ரொம்ப பெரிய ஒரு சவாலாக பார்த்தீங்க.
2: அதுதான் நமக்கு ஆல்ரெடி ஏற்கனவே போடப்பட்டு அதில் பயணமாகக்கூடிய ஒரு பாதையாக அது இல்லை. முதல் முயற்சியாக இருக்கிறதுனால ஒரு காட்டை வெட்டி ஒரு புதிய தடத்தை திறக்கிறதுக்கான ஒரு பிரயாசம் தான் வந்து. அப்போ நம்ம ஒரு புதிய தடத்தை உருவாக்கும் போது அந்த அது சரியான திசைக்கு தான் போகுமா அந்த பாதை? அந்த பாதையில் வந்து என்னென்ன சிக்கல்கள் இருக்குமோ தெரியலை. அந்த பாதையில் நம்பி போகலாமா? அல்ல அந்த பாதையில் போய் பாதி பயணம் வந்துட்டு இல்லை எனக்கு நிறைய சிரமமாக இருக்குன்னு அந்த பாதி பாதையிலேருந்து திரும்பி போகிறவங்க இருப்பாங்க. இப்படின்னே எப்படி இருக்குமோ அது எல்லாமே இந்த படத்துக்குமே இருந்தது. ஆனால் நாங்கள் என்னென்னா அது ஒரு கமிட்மெண்ட்டாக வந்து ஒரு லைஃப்பில் வந்து ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட்டாக ஒரு 110 வருட கால தமிழ் சினிமாவுடைய வரலாற்றில் நிகழாத ஒன்றை பேசா கதைகளை பேச துணிந்த மாதிரி நம்ம அதை பேசிடுவோம் அப்படின்னு இருந்தது. பாதையிலே இந்த படத்தை விட்டுட்டு போகிறதுக்கான சூழல்கள் நிறையா இருந்தது. அப்போ எனக்கு வந்து நிறைய பிரச்சனைகள் இருந்தது எல்லா வகையிலுமே. அப்போ நம்ம வந்து இதை விட்டுற வேண்டாம், இது வந்து இந்த படத்தை விட்டால் ஒரு சமூகத்தோட தோல்வியாக மாறிடும், இது ஒரு படைப்பாளியோடைய தோல்வியாவோ இல்லை ஒரு படத்தோட தோல்வியாக இருக்காது. இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி கடைநிலை இருக்குன்னு ஒரு பெரிய பாரம்பரியம் இருக்கு. ஸோ அந்த ஊருக்கான ஒரு அந்த ஊருக்கான ஒரு தோல்வியாக மாறிடக்கூடாதுங்கிறதுனால அந்த கடினமான போராட்டங்கள் மூலமாக தான் அந்த படம் வந்தது. வந்து நம்ம வந்தது ஆனால் அந்த போராட்டங்களில் ரொம்ப நல்ல சரியான காலங்களில் சரியான மனிதர்களை இந்த படம் வந்து எடுத்துக்கிச்சு. கஸ்தூர் ராஜா சார் மாதிரி, இந்த படத்துடைய தயாரிப்பாளர்கள் நேசம் என்டர்டெயின்மெண்ட், முகமது இப்ராஹிம், ஷாவுல் ஹமீத் அப்படிங்கிற அவங்க. அப்புறம் இந்த படத்தை பார்த்துட்டு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு இந்த படத்தை விரும்பின வாங்கின ராமநாதபுரத்தைச் சேர்ந்த ஜி கே எஸ் பிரதர்ஸ், அவங்க ஆல்ரெடி டைரக்டர் ராம் சாருடைய பறந்துபோ படத்தை வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தவங்க. அவங்க வந்து கருப்பசாமி, குணசேகரன், சங்கர் அப்படிங்கிற மூணு பேர் வந்து அந்த படம் ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி கனெக்ட் ஆகுதுன்னு சொல்லி அவங்க. அப்புறம் இந்த படத்தை வந்து வேர்ல்டு வைடாக ரிலீஸ் பண்ண ரோமியோ பிக்சர்ஸ், விஜயுடைய கோட், அஜித்துடைய குட் பை டக்கிள் எல்லாம் ரிலீஸ் பண்ணாங்க இல்லையா, அந்த ப்ரொடியூசர் ரோமியோ பிக்சர்ஸ் மிஸ்டர் ராகுல் வந்து இந்த படம் வந்து ரொம்ப எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, இதை நான் ஒரு வேர்ல்டு வைடாக நான் கொண்டு போய் இதை வந்து ரிலீஸ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி அவரும் வந்து சேர்ந்தது வந்து சரியான காலங்களில் சரியான நபர்களை இந்த படம் கொண்டு வந்து சேர்த்துருக்கே வந்தது.
1: அதனால தான் இதை ரொம்ப அழகாக அவங்களால எடுக்க
2: முடிஞ்சது.
1: தொடர்ந்து பேசுவோம். இன்றைக்கு நம்மோட நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கிறாங்க இருவர், அவங்க தான் திரு வீரா கதிரவன், திரு கஸ்தூரி ராஜா. இருவரையும் நீங்க எங்க பார்க்கலாம், பேஸ்புக் லைவ்ல நீங்க பார்க்கலாம், நேரடியா இணைஞ்சிருக்கோம். அதே நேரத்தில் ஒலி 968 நம்ம கேட்டுக்கிட்டு இருக்கோம். உங்களுக்கு ஏதாவது கேள்வி இருந்துச்சுன்னா அந்த கேள்விகளையும் நீங்க எனக்கு அனுப்பி வைக்கலாம், 9678 8968. சரி, பல பேரும் இப்ப சிங்கப்பூர்ல நீங்க பயணம் மேற்கொண்டு இருக்கலாம், சாலையில குறிப்பா பயணம் மேற்கொண்டு இருக்கலாம். உங்களுக்கு தாங்க அடுத்த செய்தி.
3: ஒலி 968 போக்குவரத்து நிலவரம்
1: எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. நகரத்தை நோக்கி செல்லும் ஜாலான் பூரோ பயணியர் ரோட்டுக்கு பிறகு விபத்து, அங்க நீங்க முதலாம் தடத்தை தவிர்த்தரணும். பிஆர்இ நோக்கி செல்லும் பிகேஇ டேரி ஃபார்ம் ரோட்டுக்கு பிறகு வாகனம் பழுதாகி இருக்குதுங்க. துவாசி நோக்கி செல்லும் பிஆர்இ எடம் ரோட்டுக்கு பிறகு சாலை பண்ணி. உட்லன்ஸ் நோக்கி செல்லும் பிகேஇ உட்லன்ஸ் சுங்கச்சாவடி எக்ஸிட்டில் போக்குவரத்து நெரிசலா காணப்படுது, அங்கே செல்லும் வாகன மூட்டிகளுக்கு கவனமும் பொறுமையும் தேவை.
3: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு ஊட்டி கோல்ட், பொன்னி அரிசி, தங்க பஸ்பத்தின் தரம், பழைய அரிசியாய் ரகம், உயர்ந்த தரம், சுவை, சத்து, ஊட்டி கோல்டு பொன்னி அரிசி.
4: புதிய சாம்சங் கேலக்ஸி Z கைத்தொலைபேசியை இலவசமாக பெற ஆசையா? ஸ்டார் மூலம் வாங்கி மொத்தம் 2200 வெள்ளிக்கும் மேல் மதிப்புடைய சேமிப்புகளையும் சலுகைகளையும் பெற்றுக் கொள்ளுங்கள். பணத்திற்கேற்ற மதிப்பை பெறுங்கள். கைத்தொலைபேசி சாதன கழிவுகளை பெறுங்கள். பழைய கைத்தொலைபேசியை கொடுத்து கூடுதலான 300 வெள்ளியையும் பெறுங்கள். 5G அன்லிமிட்டட் பிளாஸ் திட்டத்தின் மூலம் அளவில்லாத இணைய சேவையின் வழி நீங்கள் மகிழ்ச்சியாக வெளிநாட்டு பயணத்தை அனுபவிக்கலாம். இன்னும் நிறைய சலுகைகள் உண்டு. 380 வெள்ளி மதிப்புடைய சந்தாவை இலவசமாக பெற்று பிரீமியர் லீக் கால்பந்து ஆட்டங்களை நேரடியாக காணலாம். உங்கள் வீட்டிற்கு அருகில் இருக்கும் ஸ்டார்ஹப் கடைகளுக்கு இப்போவே செல்லுங்கள் அல்லது starhub.com/samsung. விதிமுறைகளுக்கும் நிபந்தனைகளுக்கும் உட்பட்டது.
5: ஸ்டார்ஹப், we got you.
6: ஆனந்தம் ஆரம்பம்.
7: நிகழ்ச்சியில அப்படி என்ன இருக்கு?
8: மட்டன் சுக்கா.
7: அது இல்லங்க,
1: கொஞ்சம்
7: சாப்பாடு காணும். இந்த அங்க இருக்குது,
1: அது மட்டுமா?
7: புதிய வார்த்தைகளை கற்றுக்கொள்வீங்க. அதனால எங்க நிகழ்ச்சியை நீங்க தவறாம கேட்கணும். திங்கள் முதல் வெள்ளி வரை
1: காலை 10 மணி முதல் பிற்பகல் 2 மணி வரை காத
7: ஹலீமா
1: நாகப்படைக்கும் கேக்க தவறாதீங்க. மக்கள் அதிகம் விரும்பியதால் பிட்சா ஹாட்டின் 10 வெள்ளி பிட்சா சலுகை மீண்டும் வந்து விட்டது. சுட சுட ருசியான ஒரு பெரிய அளவு பிட்சா வெறும் 10 வெள்ளி தான். 25 வெள்ளியை நீங்கள் சேமிக்கலாம். நான் ஊற வைக்கும் பாபக்யூ சங்கி சீக், சீக் ஹேம் அண்ட் ஷ்ரூம், ஓட்டா லக்ஸா என உங்களுக்கு பிடித்த சுவைகளில் இச்சலுகை செவ்வாய்க்கிழமை புதன்கிழமைகளில் மட்டும்தான், குறுகிய காலத்திற்கு மட்டும். தவற விடாதீர்கள், இன்றே கடையில் இருந்து வாங்கி சென்று சாப்பிடுங்கள். ஒவ்வொரு முறையும் நீங்கள் 2 பீட்சாஸ்களை மட்டும் வாங்கலாம். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. இந்த அவளை வழங்கியது பீட்சா ஹாட். ஒலி 968 இணைந்திருக்கீங்க கேட்டாலி பரவசம். இன்றைக்கு ஆனந்த மார்பு நிகழ்ச்சியில திரு மீரா கதிரவன், திரு கஸ்தூரி ராஜா நம்மோட ஒலி பேஸ்புக்ல நேரடியா இணையறாங்க. அவங்க கிட்டதான் நம்ம பேசிட்டு இருக்கோம். ஹபீபி படம் அண்மையில வெளிவந்து இருந்துச்சு. அந்த படத்தை பற்றி நிறைய தகவல்கள், நிறைய விவரங்களை நமக்கு கொடுத்திருந்தாரு இயக்குனர் திரு மீரா கதிரவன். அந்த படத்துல நம்ம கஸ்தூரி ராஜா அவர்கள் இயக்குனரா வரல, நடிகரா வந்திருந்தாரு. முன்னணி கதாபாத்திரத்துல நடித்திருந்தாரு. யூசுப் என்கிற பெயருக்கு ஒரு முகம் கொடுக்கணும்னா இப்ப கஸ்தூரி ராஜா அவர்களுடைய முகம் தான் நமக்கு பிரத்யேகமா தெரியும், ஞாபகத்துக்கு வரும். ஏன்னா அவ்வளவு தத்ரூபமா யூசப மாறி அவரு நடித்திருந்தாரு. சரி, ஒரு நடிகரையும் தாண்டி சார், நீங்க ஒரு இயக்குனர், முதல்ல ஒரு இயக்குனராக தான் கால் பதித்தீங்க இல்லையா. 28 படங்கள் கிட்ட நீங்க இயக்கியிருக்கீங்க, பல வெற்றி படங்களை நமக்கு கொடுத்துருக்கீங்க. காலம் தாண்டியும் இப்ப நம்ம அந்த படத்தை பார்க்கிறோம்னா அதற்கு காரணம் நம்மளால உணர முடியுது. படங்கள் கிராமத்து வாழ்க்கையை சம்பந்தப்படுத்தி இருந்தாலும் உணர்ச்சிகள் ஒன்றுதானே. அந்த உணர்ச்சிகளை நம்ம எங்க இருந்து பார்த்தாலும், நவீனமயமான ஒரு உலகத்துல இருந்து நீங்க பார்த்தாலும் உணர்ச்சிகள் உணர்ச்சிகள் தான். அந்த வரிசையில ஒரு டைரக்டர்ஸ் ஆக்டர் அப்படின்னு திரு மீரா கதிர அவர்கள் உங்களை பார்த்து சொல்லியிருந்தாங்க. ஆனா அதே கேள்வி நான் உங்ககிட்ட கேக்குறேன், ஒரு இயக்குனரின் நடிகர்னா இவர்தான் அப்படின்னு உங்க இயக்கத்துல நடித்தவரை நீங்க யாரு சொல்வீங்க சொல்லுங்க சார்.
0: நடிகர் திலகம், சிவாஜி கணேசன்.
1: அடேங்கப்பா, நடிகர் திலகம், சிவாஜி கணேசன், நீங்க டைரக்டர்ஸ் ஆக்டர்னு சொல்றதுக்கு கண்டிப்பா பல காரணங்கள் இருக்கலாம். அதற்கு நம்ம பின்னோக்கி போவோம்.
0: ஒரு போட்டோ எடுத்துக்கிட்டாலே போதும்ங்கிற அளவுக்கு அவருடைய ரசிகன் நான்.
1: அவர் கூட பக்கத்துல இருந்து பணியாற்றிருக்கீங்க.
0: அவரை ஒன் மோர் டேக் வாங்கியிருக்கேன், நடிச்சிருக்காரு. அவரை மாதிரி ஒரு இயக்குனருடைய நடிகரை நான் பார்த்ததே இல்லை. அது லக்கிலி எனக்கு வந்தவங்க எல்லாமே அந்த மாதிரி நடிகர்கள் தான். நடிகர்கள் இல்லாமல் புதுமுகங்களோட நான் பண்ண படங்கள் தான் அதிகம்.
1: சரி,
0: ஃபர்ஸ்ட் ராஜகரனே ஒரு புதுமுகம் தான். அதில் நடித்த மீனா, வடிவேலு, இவங்கெல்லாம் என்னுடைய அறிமுகங்கள் தான்.
1: சரி,
0: அதுக்கப்புறமும் கஸ்தூரி பண்ணு. நான் அனுபவமான நடிகர்களோட நடித்த படங்கள்னா பெரிய நடிகர்கள் பண்ணியிருக்காங்க. விஜயகாந்த் சார் பண்ணியிருக்காரு, முரளி, குஷ்பு 9 படங்கள் பண்ணியிருக்காங்க, ரோஜா 3 படங்கள் பண்ணியிருக்காங்க. எல்லாரோடையும் பண்ணியிருக்கேன். பட் எல்லாத்துலேயும் விட நல்ல அனுபவம் என்னென்னா புதுமுகங்களோட பண்ணுறது தான். இதில் என்னவா கிடைக்கும் அப்படின்னா, நடிகர் திலகம் அந்த படத்தில் பண்ணும்போது அவரை விட அவர் கூட படம் பண்ணுறத விட எளிதான காரியம் எதுவுமே கிடையாது. அது சிங்கம் கிடையாது, ஆனை கிடையாது, புலி கிடையாது, ஒரு களிமண். ஒரு இயக்குனர் எப்படி வேணாலும் பிடிச்சு வைக்கலாம்,
1: அப்படியே மாறிடுவார்,
0: அப்படியே மாறிடுவார். தம்பி உனக்கு ஓகேவா அப்படின்னு கேட்டு டைரக்டர் ஓகே சொன்னால்தான் அவர் போவார். அவர்கிட்ட எந்த நடிகர்கிட்டையும் இல்லாத ஒரு குணம் என்ன இருக்குன்னா, ஒரு ஷாட் எடுத்தாச்சுன்னா எல்லாரும் போய் கரவனில் உட்காந்துப்பாங்க, வேற எங்கேயோ இருப்பாங்க, ஷாட் அடின்னு கூப்பிடணும். இவர் அந்த இடத்துலயே சேர போட சொல்லி அப்படியே உட்காந்து மற்ற நடிகர்கள் என்ன பண்றாங்கன்னு வாட்ச் பண்ணுவார். அவங்க ஏதாவது நடிப்பில் சில பேர் தப்பு பண்ணுவாங்க, எல்லாருமே அவரை தவிர எல்லாரும் கொஞ்சம் தவறுதலாக தான் நடிப்பாங்க. அந்த தவறுகளை தன்னுடைய நடிப்புனால சரி பண்ணுவார். இதெல்லாம் தான் அவர்கிட்ட நம்ம கற்றுக்கிட்டது. அவர்கிட்ட கற்றுக்கிட்டதை பயன்படுத்துறதுக்கு இப்போ காலங்கள் மாறி போச்சு, இப்போ அப்படி பண்ண முடியாது. ரெண்டாவது கோஆபரேஷன் விஜயகாந்த், சிவகுமார், ராதிகா, எல்லாருமே இயக்குனருங்கிறவனுக்கு ஒரு பதவி இருக்குமா, ஒரு பவர் இருக்கு. இதை சரியான முறையில் பயன்படுத்தினா எவ்வளவு பெரிய நடிகராக இருந்தாலும் அதுக்கு கண்ட்ரோலாக கட்டுப்பட்டு வருவாங்க. நம்ம சொல்கிறது தான் அங்கே நடக்கும், நம்ம நினைக்கிறத அப்படியே எடுக்கலாம். இவர் சரியாக பண்ணலை, இவர் இப்படி வரலை. நம்ம ஒரு சரியான சிவகுமார் ஒரு டைரி எழுதி வச்சுருந்தார். அப்போ நான் போகும்போது அதை எடுத்து காமிச்சார் என்கிட்ட. என் படம் கும்மி பாட்டுன்னு ஒரு படம் நினைக்கிறேன், அதில் ராதிகா, ஊர்வசி இவங்கெல்லாம் இருந்தாங்க. அவங்களெல்லாம் போட்டு நான் இத்தனை மணிக்கு ஷார்ட்டுக்கு போனேன், இந்த இடத்துல இது நடந்தது, ஒரு தரமான படம் வருது அப்படிங்கிறது அதில் நடிக்கிற அந்த தரமான நடிகர்கள் மூலமாகவே நமக்கு தெரிஞ்சிடும். அவ்வளோ ஒரு மகிழ்ச்சியாக அந்த படப்பிடிப்புக்கு நான் போனேன் அப்படின்னு எழுதியிருக்கார். இதுக்கு அந்த இயக்குனருடைய தன்மை ஒரு முக்கியமான காரணம். அது நம்ம சில நடிகர்கள்ட்டிருந்து நம்ம கற்றுக்குவோம், சில பேருக்கு நம்ம கற்றுக் கொடுப்போம். அது எனக்கு கற்றுக் கொடுத்தவர் நடிகர் திலகம் தான். அந்த டைமிங்களை என்கரேஜ் பண்ணவர் கேப்டன் விஜயகாந்த். மற்றபடி முரளி ரொம்ப அதுதான் நம்ம ஒரு இயக்குனராக எப்படி இருக்கோம்ங்கிறது தான் அவங்களுக்கு ஒரு இன்வால்மெண்ட்டை ஏற்படுத்தும் ஒரு நடிகர்களை. மற்றபடி நமக்கு ஒரு படம் நல்லா வரணும்னு அதுக்கு நடிகர்களுடைய ஒத்துழைப்பும் டைமிங். நான் ஸ்பாட்டுக்கு வந்து ஏழு மணிக்கு அழைச்சிட்டேன்னா ஆறு மணிக்கு போயிடுவேன். அங்கே இருக்கிற தண்ணி இலை இலை தலை பறவைகள் ஆடுக்குட்டி மாடு எல்லாத்தையும் நான் எடுத்து வச்சுப்பேன். எனக்கு படத்தில் நடிகர்களோட அதுதான் ரொம்ப ஹெல்ப் பண்ணும். அப்படி இருக்கும்போது அந்த டைமுக்கு அந்த லைட்டிங் இருக்குல்ல, அதிகாலை வெளிச்சம் அந்த நேரத்துக்கு வரணுங்கிறது டைரக்டர் எப்படி அதை குவாலிட்டியாக நினைக்கிறானோ அதே மாதிரி ஆக்டர்ஸும் நினைக்கணும். அப்போ தான் அது சரியானபடி படம் வரும் அப்படிங்கிறது தான் என்னுடைய இது. நான் நிறைய பேர் அது சிவாஜி சார்கிட்ட இருக்கு, விஜயகாந்த்கிட்ட இருக்கு, சிவகுமார்கிட்ட இருக்கு. சிவாஜி சார் வந்து நம்ம அவர் எப்பவுமே 6:50 மேக்கப்போட செட்டில் இருப்பார். மற்றவங்கள 9 மணிக்கு வருவாங்க, 8 மணிக்கு வருவாங்க. மனோரமா முக்கியமாக மனோரமாவை சொல்ல மறந்துட்டேன். கிட்டத்தட்ட 7 படம் பண்ணியிருக்காங்க என்னோட. கவுண்டமணி செந்தில் கிட்டத்தட்ட எல்லாரோடையும் ரஜினி கமல் எல்லாரோடையும் பண்ணியிருக்கேன் நான். தனுஷ் நான் தான் இன்ட்ரோடியூஸ்
1: பண்ணேன்.
0: அப்போ சிவாஜி சார் என்ன பண்ணார், நான் சொன்னேன் ஒரு நாள் நீங்கள் ரொம்ப எர்லியாக வர்றீங்க, நீங்கள் ஒரு 10 மணிக்கு வாங்க போதும் எனக்கு அப்படின்னு ரொம்ப நாள் வற்புறுத்தி வற்புறுத்தி சொன்ன அவரை சும்மா உட்கார வைக்கிறதுக்கு நமக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கு. இல்லை ராஜா அப்படி என்னால் வர முடியாது அப்படின்னா, அப்போ ஒரே ஒரு நாள் வற்புறுத்தி 8:30 வந்துட்டார். அப்போ கூட 9 மணிக்கு வரல, ஒரே நாள் தான். அடுத்த நாள் அதே 6:50 வந்துட்டார்.
1: பார்த்தீங்களா,
0: என் பாடி அப்படி டியூன் அப் ஆயிடுச்சு,
1: மாற்ற முடியாது
0: முடியாது. அவருக்கு இருந்தா செட்ல தான் இருக்கணும், அதுதான் அவருக்கு மகிழ்ச்சி. அவர் சொல்லுவாரு, என் உயிர் இந்த செட்ல போச்சுன்னா எனக்கு பெரிய பாக்கியமையான ஒரு கலைஞன்கிறதுக்கு அப்படின்னு அவர் சொல்லிட்டே இருப்பார். இப்போ பெரும்பாலான ஆக்டர்ஸ் கிட்ட இன்னைக்கு இல்லை, ரஜினி சார்கிட்ட இருக்கு. ரஜினி சார் அதை கீப் அப் பண்றாரு, சொன்னா அந்த டைம் அப்படிதான், அந்த அந்த டிசிப்ளின் இருக்கு. அந்த டிசிப்ளின் இருக்கிறவங்க தான் டாப் ஸ்டார் ஆகுறாங்க.
1: நிலைச்சியும் நிக்கலாம் இல்லையா?
0: ஆமா,
1: ஏன்னா திரை உலகத்துக்கு வந்துடலாம் சார். நம்ம எந்த வயதுல வேணும்னாலும் திரை உலகத்துக்கு நம்ம வந்துடலாம், கால் எடுத்து வச்சிடலாம். ஆனா அதை தக்க வைக்கணும் இல்லையா?
0: தக்க வைக்கிறதுக்கு அந்த காலம் தவறாமைங்கிறது சினிமாவுக்கு ரொம்ப முக்கியமான ஒண்ணுமா. பணத்தை விட, நடிப்பை விட, திறமையை விட காலம் தவறாமை. இயக்குநருடைய மூடும் நடிகர்களுடைய மூடும் ஒத்து போகணும், அப்பதான் அந்த காட்சி கரெக்டா வரும்.
1: வாக்குவாதம் மனஸ்தாபம் இருந்துகிட்டே இருந்துச்சுன்னா ரொம்ப கஷ்டம், அந்த படத்தையும் முடிக்க முடியாது இல்லையா?
0: பாரதி ராஜாவனுடைய இப்ப அவர் இல்ல, இந்த நேரத்துல நம்ம அவரை பத்தி மென்ஷன் பண்றது ரொம்ப பொருத்தமா இருக்கும்னு நினைக்கிறேன்.
1: கண்டிப்பா
0: அவருக்கெல்லாம் அவர் தான் சினிமா. சிவாஜி கணேசனா இருந்தாலும் அவர் தான், வேற பாண்டியனா இருந்தாலும் அவர் தான், ரேவதியா இருந்தாலும் அவர் தான், ராதிகாவா இருந்தாலும் அவர் தான், பாரதி ராஜாவா தான் வெளியில வருவாங்க. அந்த மாதிரி சில விஷயங்கள் தான் சினிமாவை தீர்மானிக்கிறது.
1: கண்டிப்பா, ஏன்னா கிராமத்து படங்களை வேற ஒரு கண்ணோட்டத்துல அவரு காட்ட ஆரம்பிச்சாரு.
0: ஆமா,
1: நமக்கு அப்படிப்பட்ட ஒரு படம் அப்படிப்பட்ட ஒரு சாயல்ல எடுக்கலாம் என்பதை அவர் அறிமுகம் செஞ்சு வச்சாரு. அதை பார்க்கும்போது நமக்கும் ஒரு ஈடுபாடு வந்துச்சு, இப்படிப்பட்ட படங்களையும் பார்க்கலாம், இவ்வளவு எளிமையா இருக்கலாமே, ஒரு ஒரு பெரிய ஒரு கிளாமர், ஒரு பெரிய ஆர்ப்பாட்டம் இல்லாம அவங்க சாதாரணமான மக்களா இருந்தாலும் அந்த படத்துடைய களம், அந்த படத்துடைய கதை வந்து அதை தூக்கி காட்டுச்சு இல்லையா? அதே போல உங்க படங்களை பார்க்கும் போதும் அந்த ஒரு சாயல் நமக்கு தெரியும். ஆனா ஐயா, இப்போ நீங்க விசுவுடன் பல ஆண்டுகள் வந்து பணியாற்றி இருந்தீங்க, ஆனா ஒரு
0: 20 படங்கள் பண்ணேன்.
1: ஆமா, ஒரு இயக்குனரா நீங்க தனிச்சு நிற்கும் போது, உங்க சொந்த படங்களை நீங்க இயக்கி அதை செய்யும் போது அவருடைய சாயல் உங்க படத்துல இருந்திருக்கு அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா?
0: இல்ல, அது இருக்க கூடாதுங்கிறதுல ரொம்ப குறிக்கோளா இருந்தேன்.
1: தீர்மானமா இருந்தீங்க?
0: ஆமா, தீர்மானமா இருந்தேன். நான் நானா தான் இருக்கணும், நான் இன்னொருவர் சாயலா இருக்க கூடாது. நம்ம அப்பா ஒரு காலத்துல அப்படி இருந்தாருன்னு அவர் மாதிரியே நம்ம நடக்க முடியுமா?
1: கற்றுக்கொள்ளலாம், ஆனா அவரு இருக்காரு, நான் தனித்துவமா
0: தனித்துவமா தான் இருப்பேன். அதுக்குன்னு ஒரு உதவியாளரே கூட வச்சிருந்தேன் நான். எந்த காட்சியிலையாவது அவர் மாதிரி வசனம் வருதா, அவர் மாதிரி ஷார்ட்ஸ் வருதா, மூமெண்ட்ஸ் வருதா, கவனிச்சுக்க அப்படின்னு சொல்லி ஒருத்தர் வச்சிருந்தேன். ஆனா தெய்வாதீனமா எந்த இடத்துலயும் வரல, வராது. நான் பிறந்த இடம் வேற, நான் வளர்ந்த விதம் வேற, நம்ம ரத்தத்துல என்ன ஓடுதோ
1: அனுபவங்கள் வேறுபட்டிருக்கு,
0: அதுவும் நம்ம கத்துக்கிட்டது ரெண்டும் சேர்ந்துதான் அப்படி வரும். எனக்கு லக்கிலி என்னுடைய முதல் படத்துல பேர் அதிர்ஷ்டம், எந்த இயக்குநருக்கும் கிடைக்காத ஒரு அதிர்ஷ்டம் என்னன்னா இளையராஜா கிடைச்சது. இசைஞானி இளையராஜா தான் வேணும், ஆஹா அவர் கிடைக்க மாட்டாரா, ஒரு புதுமுகங்களா அதுல நடிக்க கூடாதா, அவங்களே இந்த படத்தை ரிலீஸ் பண்ணக்கூடாதா, இப்படியெல்லாம் ஆசைப்பட்டுக்கிட்டு தான் ஒரு என் ராசாவன் மனசுலேங்கிற கதையை வச்சுருந்தேன். இது எல்லாமே அமைஞ்சது. எந்த இயக்குநருக்கும் அப்படி அமையவே அமையாது.
1: உங்களுக்கு அமைச்சிருச்சு.
0: ஆமாம் ஆமாம், இசைஞானி இளையராஜா இல்லைனாலும் அந்த என்னுடைய படங்கள் நிறைய. அவர் ஒரு படம் என் ராசாவன் மனசில் ரீரிகார்டிங்கில் திடீர்னு என்னை கூப்பிட்டாரு. அப்பெல்லாம் அவர் என்கிட்ட பேசுறதே ரொம்ப சொற்பம், நான் புதுசு இல்லையா, நான் பயந்து பயந்து ஒதுங்கி இருப்பேன். கூப்பிட்டு இந்த இடத்துல என்ன கொஞ்சம் ஷார்ட்ஸ் வச்சிருக்கியா அப்படின்னு கேட்டா, இருக்கும்னா இல்லைன்னா கூட ஷூட் பண்ணி எடுத்து போடு, எனக்கு அங்க ஒரு 2 நிமிஷத்துக்கு ஒரு ஃபுட்டேஜ் தேவைப்படுது. நம்ம எடிட்டிங்ல தேட்டின இருந்தது, கொடுத்தேன், கொண்டு வந்து போட்டு அவருக்கு காமிச்சேன். எனக்குன்னா கியூரியாசிட்டி, அப்படி ஒரு சஸ்பென்ஸ் திகில் படம் மாதிரி, என்னடா இது, இந்த படத்துக்கு நம்ம டைரக்டர் சிச்சுவேஷன் சொல்லிட்டோம், பாட்டு கொடுத்துட்டாரு, இப்போ ஒரு சேக்க சொல்றாரு, இந்த இடத்துல என்ன பண்ண போறாரு அப்படின்னு நானும் அப்படியே பிரம்ம பிடிச்சு பார்த்துக்கிட்டே இருக்கேன்.
1: சரி,
0: அப்படியே அந்த படம் ஓடுது, அது மேல ஒரு பாட்டு போடுறாரு, பெண் மனசு ஆழமென்ன ஆம்பளைக்கு தெரியும், அது பொம்பளைக்கும் தெரியும், இப்படின்னு ஒரு பாட்டு டைரக்டருடைய கற்பனையிலேயே இல்லாத ஒன்றை உருவாக்கி அதுக்கு அவரே பாடல் எழுதி அந்த பாட்டுனால அந்த படம் பெரிய ஹிட் ஆகிப்போச்சு. இந்த மாதிரி டெக்னீஷியன்லாம் எனக்கு அமைஞ்சதுனால தான் எனக்கு இவ்வளோ பெரிய வாழ்க்கை. அதர்வைஸ் என்னுடைய கற்பனை ஆற்றல் அதுக்கு இதெல்லாம் சொன்னால் ரொம்ப கம்மி. நான் குடும்பத்துக்காக உழைச்சவன், எனக்காக உழைச்சவன் கிடையாது, என் குடும்பத்துக்காக உழைச்சேன், அவங்களுக்காக தான் படங்கள் பண்ணினேன், அவங்களுக்காக தான் இயக்குனரான அவன். நான் சம்பாதிச்சது எல்லாமே எனக்கு என் மனைவிக்கு தான் தெரியும், எல்லாமே வேற எதுவுமே தெரியாது எனக்கு.
1: கண்டிப்பா. அதே நேரத்தில் உங்க குடும்பம் அப்படின்னு சொல்லும் போது கலை குடும்பம் இல்லையா?
0: ஆமா ஆமா,
1: உங்கள்லாம் ஆரம்பிச்சு உங்களுடைய 2 மகன்களும் கலை குடும்பத்துல.
0: அது வியாதிமா, தொத்து வியாதி,
1: சக்க போடு போடுறாங்க.
0: அப்பா பண்ற தொழிலுக்கு பிள்ளைங்க வந்துடுறாங்கிறது சினிமா மட்டும்,
1: ஆனா சிறப்பா செய்யறாங்களே. ஏன்னா பல பேரும் அப்பா மாதிரி ஆக முயற்சி செய்யலாம்.
0: அப்பா மாதிரி கடுமையான உழைப்பும் இருக்கு,
1: கண்டிப்பா
0: டிசிப்ளின் இருக்கு. என் மகனுக்கு 2 பேருக்குமே நான் சொன்னது, உன் டைரக்டர் உன்னை 7 மணிக்கு வர சொல்றாரா, நீ மேக்கப்போட 6:30 போயிடு. அவங்க நாள் பூரா ஷார்ட் எடுக்கலனாலும் பரவாயில்லை, 5 மணிக்கு ஷார்ட் எடுத்தாலும் பரவாயில்லை, உன் கடமை நீ 8:30 போயிடணும். தனுஷ் வந்து இன்னைக்கு வரைக்கும் அதை கீப் அப் பண்றாரு. அது என் படத்திலே ஒரு நாள் நடந்தது, நான் சன்ரைஸ் ஷார்ட் எடுக்கணும் அப்படின்னு ஏவிஎம் ஸ்டுடியோல ஒரு நாள் சொல்லிட்டேன்.
1: சரி,
0: நான் வீட்டுக்கு வந்துட்டேன், வீட்டுக்கு வந்தோடனே அந்த ப்ரோக்ராம் மாறிடுச்சு. இந்த ப்ரொடக்ஷன்ல எல்லாருக்கிட்டையும் சொன்னவங்க தனுஷுக்கு சொல்லலை. இவர் கேரவனை வச்சு அங்கேயே படுத்துக்கிட்டாரு நைட்டு. எனக்கு என்னடா பிள்ளைய காணமே அப்படின்னு தேடும்போது வரவே இல்லை அப்படிங்கிறாங்க. அப்புறம் ஏவிஎம்ல பார்த்தா கேரவன்ல படுத்துருக்காரு. என்னடா இப்படி வந்து இங்கே இருக்க, இல்லை நீங்க சன்ரைஸ் சொன்னீங்கல்ல, அதுதான் இன்னைக்கு வரைக்கும் அவருக்கு சக்சஸ்.
1: அந்த ஒழுக்கம் அவருக்கு,
0: அந்த ஒழுக்கம், அந்த தொழில் ஒழுக்கம், திறமை.
1: நிச்சயமா, என்ன ஒரு வித்தியாசம், ஒரு இயக்குனரா நீங்க நடிகரா மாறினீங்க, அவர் ஒரு நடிகரா இயக்குனராக மாறி பல படங்களை இயக்கவும்.
0: செல்வராகவன் ரொம்ப பெரிய ஒரு அசட்டுமா.
1: ஆமா,
0: செல்வராகவன்
1: பெரிய தூண்.
0: தனுஷ் அப்படி செதுக்கி இருக்க முடியாது. ஆமா, இது வந்து என் பிள்ளைங்க தான் 2 பேருமே. திறமை இல்லைன்னா அவரும் இந்த வளர்ச்சிக்கு வந்திருக்க முடியாது. நாங்கள்லாம் எதிர்பார்க்கவே இல்லை. ஒரு தேசிய விருது வாங்குற அளவுக்கு 2 முறை 3 முறை, இப்போ இந்த தடவை கூட 2 விருது ஏதோ வாங்கி இருக்கிறாரு. இதுக்கெல்லாம் நம்ம ஒருத்தா, நம்ம பிள்ளைகள் ஒருத்தான் அப்படிங்கிறது எனக்கு இன்னும் கனவு மாதிரி தான் இருக்கு. ஆனால் கடவுளருள் இன்னும் அவர் நிறைய சாதிப்பாருன்னு நான்.
1: கண்டிப்பா சார், கண்டிப்பா. ஏன்னா அசுர வளர்ச்சி அடையும் போது அந்த வளர்ச்சியை பார்க்கும் போது நமக்கே மெய் சிலிர்க்கும் இல்லையா? இந்த அளவுக்கு நம்ம பிள்ளைகள்
0: தேசிய விருது வாங்கும் போது அழுதுட்டேன் நான்.
1: கண்டிப்பா, எப்படி ஒரு ஒரு ஒரு ஒரு தகப்பனா ஒரு தந்தையா நமக்கு புல்லரிக்கும் அதே நேரத்துல நினைச்சு கூட பார்க்க முடியாது. ஏன்னா அவர் வாங்கும் அந்த விருதுக்கு பின்னால எவ்வளவு உழைப்பு இருக்குன்னு கண்டிப்பா உங்களுக்கு தெரியும். எந்த ஒரு கட்டத்துல இருந்து நீங்க வந்திருக்கீங்க, உங்க ஆரம்ப காலகட்டத்துல இருந்து?
0: 1 ரூபாய் நாணயம் கூட இல்ல சென்னையில நான் வந்து இறங்கும் போது.
1: அதேதான், காசே இல்லாம வந்து உங்களுக்கான ஒரு தனி வழிய நீங்க பாதையை உருவாக்கி அந்த பாதையில ரொம்ப திடமா இருந்து பல படங்களை இயக்கி அதற்கு உறுதுணையா இருவர் இருந்து இப்போ ஒரு இயக்குனரா, ஒரு நடிகரா, ஒரு எழுத்தாளரா, தயாரிப்பாளரா, பல பரிமாணங்களை நீங்க ரொம்ப அழகா செய்துட்டு வரீங்க. இப்போ உங்களை நடிகரா நம்ம பார்க்க ஆரம்பிச்சுட்டு இருக்கோம் சார். டிசி படத்துலயும் சரி, ஹபீபி படத்துல ஒரு அருமையான கதாபாத்திரத்துல நீங்க வந்திருக்கீங்க, தொடர்ந்து நடிப்பீங்களா?
0: ரெண்டாவது படம் தான் ஹபீபியில பண்ண சாதனை என்னுடைய இயக்குனருக்கு தான்.
1: கண்டிப்பா மீரா கதிரவன் அவர்கள் உங்களை ரொம்ப
0: இன்னொரு வாசல திறந்து வச்சு, இன்னொரு சாலை அமைச்சு கொடுத்து, ஓடு மகனே இந்த பக்கம் உனக்கு இன்னும் இளமை இருக்குன்னு எனக்கு ஒரு இளமையை திருப்பி கொடுத்துட்டாரு.
1: எல்லாமே மனசார இருக்கிறது தான் சார். வயது என்பது ஒரு எண் தான்.
0: உழைப்பு, உழைப்பு, தொழில் மேல இருக்கிற மரியாதை, இது இருந்தால் அவரும் ஒண்ணுதான், மணிரத்னம் ஒண்ணுதான், எல்லாரும்
1: ஒண்ணுதான்.
0: வழியில நம்ம போயிட்டே இருக்கலாம்.
1: இயக்குனர் பார்வை மட்டும்தான் வேறுபடுது அப்படின்னு சொல்லலாம். அவங்க எப்படி அதை பார்க்கறாங்க, அதை எப்படி அணுகிறாங்க என்பதுலதான் அந்த ஒரு வித்தியாசம் அமையுது. திரு மீரா கதிரவன், ஹபீபி படத்தை நீங்க எடுத்து முடிச்சிருக்கீங்க, வெற்றிகரமான ஒரு படமாக அமைஞ்சிருக்கு, பலரும் பார்க்கறாங்க, சம்மந்தப்படுத்த முடியுது. இந்த படம் கடையநல்லூர்ல முஸ்லீம் குடும்பமா இருந்தாலும் யாரு வேணாலும் இந்த படத்தை பார்த்து சம்மந்தப்படுத்தலாம். ஏன்னா அவர் சொன்னது போலதான், ஒரு குடும்ப தலைவன் அந்த தலைவருக்காக என்னென்ன போராட்டங்கள், என்னென்ன சவால்கள், வீட்டுல எப்படிப்பட்ட பிரச்சனைகள் நடக்குது, அதை எப்படி நம்ம அணுகலாம், வேலை வாய்ப்புகள், வெளிநாடுக்கு போகிறது, அந்த தொழிலை நம்ம விடலாமா, இல்ல இன்னும் தொடர்ந்து நடத்தலாமா, இவை அனைத்தும் கண்டிப்பா எல்லா குடும்பங்களாலையும் சம்மந்தப்படுத்த முடியும் இல்லையா? உணர்ச்சிகள் ஒன்றுதான். இப்ப அடுத்த படம் நம்ம மீரா கதிரவன் கைவசமா எந்த படம் இருக்கு, அதை நோக்கி உங்களுடைய ஏற்பாடுகள்லாம் ஆரம்பிச்சாச்சா?
2: ஆமா, ஆரம்பிச்சாச்சு. அவங்க நம்ம ரோமியோ பிக்சர்ஸ் மிஸ்டர் ராகுல், நான் சொன்னேன் இல்லையா, வந்து ஹபீபி ரிலீஸ் பண்ண ப்ரொடியூசர், அவர் வந்து இப்போ அடுத்த படம் எனக்கு கமிட் பண்ணியிருக்காங்க, அந்த பேனர்ல தான் பண்றேன். அது வந்து கிழக்கு கடற்கரையோர இஸ்லாமியர்கள் பற்றிய கடல் வாணிபம். இப்போ வந்து எப்படி கடையநல்லூர் மேற்கே மலையடிவாரம் சார்ந்த நிலப்பரப்பில் இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களோட வாழ்க்கை இருந்ததோ அது மாதிரி கடலோர இஸ்லாமியர்கள் பற்றிய ஒரு கதை ரிசர்ச் ஒன்று பண்ணிகிட்ருக்குறோம் அவன்கிட்ட வந்து வந்து. ஆமாம் ஆமாம் ஆமாம் ஆமாம் ஆமாம். ஸோ அதனால் வந்து அதுக்கான ரிசர்ச் போயிட்டுருக்கு. டிசம்பரில் அதோடய ஷூட்டிங் ஆரம்பிக்கிறோம். அது இல்லாமல் ஹபீபி வந்து தமிழ் சினிமாவில் முதல் ஒரு ஒரு நம்பிக்கையை உருவாக்கியிருக்கு.
1: கண்டிப்பாக,
2: ஏன்னா இப்போ ஈரான் சினிமா மாதிரி, மலையாளம் சினிமா மாதிரி இங்கே வந்து ஒரு இஸ்லாமிய வாழ்க்கையை சொல்லக்கூடிய, ஏன்னா இஸ்லாமியர்கள் வந்து வழிபாடு ஒன்றா இருந்தாலும் வாழ்க்கை முறை வேறு வேறையாக இருக்குது ஒவ்வொரு நிலப்புறத்துக்கும். ஆமாம் ஆமாம். ஸோ தமிழ்நாட்டுக்குள்ளாரையே வேறு வேறு லேண்ட்ஸ்கேப்பில் வேறு வேறு ஊர்கள் இருக்கவங்களுக்கு வேறு வேறு வாழ்க்கை முறை,
1: வேறு
2: வேறையாக இருக்குது. இப்போ
1: சிங்கப்பூரில் இருக்கிற, இங்கே இருக்கிறவங்களை நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா, பேசுனீங்கன்னா அவங்க ரொம்ப வேறுபட்டு பேசுவாங்க. அதுவே இந்தியாவில் இருக்கிற சில பேரை நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா அவங்களும் கொஞ்சம் வித்தியாசமாக பேசுவாங்க.
2: அப்படி சொல்ல வேண்டிய கதைகள் நிறைய இருக்குது. அப்போ ஹபீபி வந்து ஒரு கதவை திறந்து வச்சிருக்கு. நாங்கள் சொன்ன மாதிரி வந்து ஒரு ஒரு புதிய பாதையை தமிழ் சினிமாவுக்குள்ளார உருவாக்கி பெரிய ஆதரவும் இருக்கு. இப்போ சிங்கப்பூர்ல கூட வந்து இந்த படத்துடைய போராட்டு விழா நடந்தது. இந்த படத்துடைய போராட்டு விழாவை வந்து அண்ணன் நசீர் கனி அவங்க, அவங்க குடும்பம் மிஸ்ஸஸ் மும்தாஷ் நசீர் கனி அவங்க, அது இல்லாமல் வந்து ஃபெடரேஷன் ஆஃப் முஸ்லீம் இந்தியன்
0: அவங்க வீட்டில் தான் பிரேக்.
2: ஆமாம் ஆமாம் ஆமாம்.
0: பொங்கல், இட்லி, அதாவது என்ன வகை உண்டோ எல்லாமே கொண்டு வந்தவங்க வச்சுட்டாங்க. நாங்க எங்களுக்கு வேண்டியதை மட்டும் சாப்பிட்டோம்.
1: ஒரு பெரிய விருந்து மாதிரி இருந்துச்சு.
0: பெரிய விருந்து இல்ல, ரொம்ப மிக ஒரு 10 பேர் சாப்பிடக்கூடிய உணவு 2 பேருக்கு வச்சாங்க அவங்க. இப்படியெல்லாம் ஒரு உபசரிப்பு, அதை முதல்ல சொல்லணும். சிங்கப்பூர்ல அவரு நம்ம போகும்போது, எனக்கு இப்போ தானே முதல் பழக்கம், அவங்க அங்கே போய் பார்த்தாக்க என்னென்ன ஒரு பணியாள் மாதிரி ஓடி வந்து ஓடி வந்து, அந்த எளிமை, அந்த பணிவு இருக்கிறதுனால தான் அவங்க ரொம்ப உயர்ந்த மனிதர்களாக இருக்காங்க. இதெல்லாம் நம்ம வாழ்க்கையில் அவங்க அவர்கிட்டருந்து நிறைய வித்தியாசமாக நான் கற்றுக்கிட்டேன்.
1: இந்த பணிவன்பு எப்போதுமே இருக்கும். அதே நேரத்தில் வீட்டுக்கு வந்த விருந்தாளிகளை உபசரிக்கிறதுல வந்து அவங்கள மிஞ்ச முடியாதுன்னே சொல்லலாம்.
2: சிறப்பான ஒரு விழா நடந்தது, திரையிடல் நடந்தது, நிறைய பேர் படம் பார்த்தாங்க, நிறைய இங்கே இருக்கக்கூடிய எல்லோருமே வந்து படம் பார்த்தாங்க. படம் பார்த்துட்டு வந்து படம் குறித்து நிறைய விவாதங்கள், உரையாடல் நிகழ்த்தினாங்க. அந்த படம் குறித்து தொடர்ந்து முகநூலில் எழுதிட்டு இருக்காங்க. ஸோ அந்த வகையில் வந்து ஹபீபி வந்து ஒரு பெரிய பாதையை உருவாக்கியிருக்கு. இதை தொடர்ந்து இதை ஒரு தொடர் செயல்பாட்டுக்குள்ள கொண்டு வரணுங்கிற ஒரு திட்டம் எனக்கு இருக்கு. இந்த திட்டம் என்பது வந்து தமிழ் சினிமாவுக்குள்ளார இஸ்லாமியர்களுடைய வாழ்வியலை சொல்லக்கூடிய, தொடர்ச்சியான இப்படியான கதைகளை சொல்லக்கூடிய ஒரு படம் தேவையாகவும் இருக்கு. அது ஒரு மூமெண்ட்டாகவும் மாற்ற வேண்டிய ஒரு முயற்சியில் இருக்கிறோம். பார்க்கலாம் இறைவன் அருள் அது எவ்வளோ சத்தியமாக பார்க்கணும்.
0: ஒரு 40-50 நாளும் அவர் கூடவே தான் நான் உறவில் இருக்கேன்.
1: அந்த 40-50 நாட்கள்ல நீங்க எவ்வளவு திரு மீரா கதிரவனை தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னு இப்போ இன்னும் கொஞ்ச நேரத்துல நீங்க சொல்ல போறீங்க, யோசிச்சு வைங்க. இப்போ அங்க தங்க விலை நிலவரம் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். 22 கர தங்கம் கிராமுக்கு 174 வள்ளி 70 காசு.
7: வங்கத்திற்கு ஆதரவு DMY ஜுவலர்ஸ், அழகிய ஆபரணங்களின் அதிசய உலகம், 113 ஸ்ட்ராங்கன் ரோட், சிங்கப்பூர்.
8: தங்கத்தையே இன்னும் நகையாகவே பாக்குறோம், நீண்ட கால முதலீடா பார்த்தா அடுத்த தலைமுறை செழிக்க இப்பவே திட்டமிடுங்க. இந்த தீபாவளிக்கு லயன் பூலியன் தங்க கட்டிகள்ல முதலீடு செய்யுங்க. சிங்கப்பூர் நாணயசாலையின் நம்பகமான முதலீட்டு தர தங்கம், செய்கூலி இல்லை, அதோட GST விலக்கு பெற்ற வெளிப்படையான விலை. 1 கிராம், 100 கிராம், 1 கிலோ என உங்க வசதிக்கேற்ப முதலீடு செய்யலாம். தகவல்களுக்கு www.lionbullion.com.sg. இந்த தீபாவளிக்கு லயன் பூலியனோட உங்க தங்க முதலீட்டு பயணத்தை தொடங்குங்க.
9: மதுரையோட மனமும் ருசியும், ஆஹா, அதுக்கு மதுரைக்கு தான் போகணுமா? அதான் இப்ப சிங்கப்பூருக்கே வந்துருச்சு குமார் மெஸ். கருவாட்டு குழம்பு வாசம் மூக்க தொலைக்கும், மீன் குழம்பு சும்மா சொக்க வைக்கும், கறி தோசை கோலா உருண்டை சுண்டி இழுக்கும், சுட சுட சீரக சம்பா பிரியாணி கம கமக்கும். ஒரு முறை வந்து பாருங்க, ஒவ்வொரு முறையும் விரும்பி வருவீங்க. இணையம் வாயிலாகவும் வாங்கலாம், வீட்டுக்கும் வாங்கி செல்லலாம்.
10: குமார் மெஸ், இப்போது 9 அப்பர் டிக்சன் சாலை, 321 கிளெமென்டி மால், 6 வேர்டன் சாலை.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டு இருப்பது ஆனந்தம் ஆரம்பம், காலை 10 மணி முதல் பிற்பகல் 2 மணி வரை இணைந்திருங்க எங்களுடன். ஆனந்த மாறவ நிகழ்ச்சியில் நினைச்சிருப்பேங்க, என்னுடைய மனைவி இப்ப சிங்கப்பூர்லயே கூட இருந்தாங்கன்னா நான் இங்கே ஒரு வீட்டை வாங்கி இருந்துருவேன் அப்படின்னு திரு கஸ்தூரி ராஜா விளம்பர இடைவெளியின் போது சொல்லி இருந்தாரு. சார், அவ்வளவு பிடிச்சு போச்சா சிங்கப்பூர?
0: ஆமா, என்ன எனக்கு இப்பவே இங்கே இருந்து ஒண்ணு ஆசைதான், ஏன்னா என் உயிரே சென்னையில இருக்கு.
1: என்ன
0: துணைவியார் அங்க இருக்காங்க, எப்படியாவது கூட்டிட்டு வந்திருந்தா இன்னொரு 10 நாள் இருந்துட்டு கூட போகலாம்.
1: அடுத்த வாய்ப்புன்னு அமையும் சார், கவலைப்படாதீங்க.
0: நீங்களும் கொஞ்சம் ரெக்கமெண்ட் பண்ணுங்க.
1: நான் சொல்றேன், அம்மா வாங்கம்மா, உங்களையும் பார்க்கணும் அப்படின்னு.
0: சில பேர் கூச்சல் பண்ணுவாங்க. 1.5 மணி நேரம் விமானத்துல பிரயாணம் பண்ற அளவுக்கு அவங்களுக்கு எது இல்ல, இல்லாட்டி என்னை விட்டுட்டு அதுவும் அவங்களுக்கும் நான் தான் உயிர்.
1: சரி பரவாயில்ல, நாங்க அங்க வந்துடுறோம்.
0: ஆமா, நீங்க வந்துருங்க
1: பாக்குறேன். சரி ஐயா, நீங்க 40-50 நாட்களா நம்ம திரு மீரா கதிரவனோட பயணிச்சு இருந்தீங்க. அப்படி பயணிக்கும் போது அவரை பற்றி கண்டிப்பா உங்களுக்கு நிறையவே தெரிஞ்சிருக்கும் இல்லையா? எது அவரை ரொம்ப கோபப்படுத்தும்? ஷார்ட்ல இது இல்லனா, காட்சியில இது இல்லனா அவர் டென்ஷன் ஆயிருவாரு.
0: இல்ல, அதுக்கு எல்லா மனிதனுக்கும் இருக்கிற சராசரி கோபம் தான். அவர் அனாவசியமா எந்த கோபமும் பட மாட்டாரு.
1: கத்திருக்காரா?
0: நல்லா கத்திருக்கா.
1: ஐயோ, போட்டு உடைச்சிட்டாரு.
0: படப்பிடிப்பு நேரத்துல நல்லா கத்தி இருக்காரு. வார்த்தைகள் நுண்ணினாக்கு வரைக்கும் வந்துட்டு வராம போயிடும். அந்த அளவுக்கு எல்லாம் கத்தி இருக்காரு. அவங்களும் அப்படித்தான் பண்ணுவாங்க.
1: ஏன்னா அவருக்கு இருக்கிற டென்ஷன் அவரு தான் தெரியும் இல்லையா.
0: இருக்கிற டெக்னீஷியன்ஸ் கிட்ட கொஞ்சம் ஒழுங்கினங்கள் இருக்கு. அது அதெல்லாம் பார்க்கும்போது அவர் கொஞ்சம் எமோஷன் ஆயிடுவார். இல்லாம ஒரு படத்தை இப்படி தான் கொடுக்கணும்னு நாம நினைச்சு உயிரை வச்சு உழைக்கிறோம். அதுல சில பேர் அதுல சாப்பிட்டுக்கிட்டு அதுக்கு துரோகம் பண்ணும்போது கோபம் வராம என்ன பண்ணும்?
1: கண்டிப்பா கோபம்.
0: அந்த கோபம் தான்
1: கோபம்,
0: தர்மமான கோபம். அப்படித்தான் பண்ண வர தவிர அனாவசியமா கோவப்பட்டதே கிடையாது. இல்லாட்டி நான் எந்த மனிதனோடையும், எனக்கு சினிமாவில் 48 வருடங்களா இருந்துட்டு இருக்கேன், எனக்கு நண்பர்களே கிடையாது. அவர் ஒருத்தர் தான் நண்பர்,
1: திருமீரா கதிரவன்.
0: அவ்வளவுதான், அவர் மட்டும்தான் மனிதர். இத்தனை வருஷ காலம் அவரோட தான் டிராவல் பண்றேன். எங்க வீட்லயே என்னங்க அவரோட இப்படி இருக்குங்க அப்படின்னு அவருக்கும் எனக்கும் கள்ள உறவு ஆகி என்ன ஒரு அளவுக்கு சந்தேகப்படுறாங்க.
1: அந்த அளவுக்கு
0: எல்லாருமே எல்லாருமே அவங்க ரொம்ப என் மனைவி வந்து மரியாதையா பேசுவாங்க. அவர் மட்டும்தான் மீரா கதிரவன் அப்படின்னு சொல்லுவாங்க, வேற யாரையும் சொல்ல மாட்டாங்க. ஒன்னு பேசாம ஓய்வெடுக்கணும் நான் அப்படிங்கறதா என் பிள்ளைகளுடைய ஆசை. சட்டம் நான் அடங்க மாட்டேன்னு அவங்களுக்கு தெரியும். இந்த மீரா கதிரவன் இழுத்துட்டு போய் வீட்டுல இருந்தால கொண்டு போய் வெளியில விட்டுட்டாரு,
1: நடிக்க வச்சுட்டாங்க,
0: ஒரு கோபம்
2: ரொம்பவே பகையா இருக்குது.
0: அதுல என்னன்னா அவரு எங்க போறாருமா அப்பா, அப்பப்ப திடீர் திடீர்னு வெளியூர் போறாரு, குற்றாலம் போயிடுறாரு, கடையநல்லூர் போறாரு, எங்கம்மா போறாரு, ஏதாவது சின்ன வீடு சின்ன வீடு வச்சிருக்காரான்னு கேட்டு இருக்காங்க. இந்த படம் பார்த்தோம் வீட்டுல, தனுஷோட வீட்டில் தான் பார்த்தோம். படம் பார்த்துட்டு தான் என் மகன் சொன்னார், நீங்கள் எங்கேயோ போகிறீங்க வர்றீங்கன்னு நினச்சேன்ப்பா, நம்ம குடும்பத்துக்கே ஒரு பெருமையான படம் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறது தான் எனக்கு என் மகன் கொடுத்த சான்றிதழ், இந்த உலகம் கொடுத்த சான்றிதழ். எனக்கு வாழ்க்கையிலே இன்னும் இப்போ அந்த டிசி கூட பண்ணேன், அது ஒரு மூணு நாலு நாள் ஒர்க்கு தான், ஆனால் நான் இருக்கிற காட்சியில் நான் பிரதானமாக இருப்பேன். இப்படி தான் பண்ணணும்னு எனக்கு வழி போட்டு கொடுத்தவர் மீரா கதிரவன் தான். அது எங்கள் வீட்டில் ஒரு நல்ல நம்பிக்கையை கொடுத்து நான் இறுதி வரைக்கும் உழைச்சிக்கிட்டே என் வாழ்க்கை முடியணும்னு நினைக்கிறேன் நான். அதுக்கு எனக்கு ஒரு வழித்தடம் அமைச்சு கொடுத்தது அவர் தான். அதுக்கு அவர் வாழ்நாள் பூரா நான் நன்றி கடன் பட்டிருக்கேன். அடுத்த படத்துக்கு இதை விட நல்ல சம்பளம் கொடுப்பாரு,
1: கண்டிப்பா கொடுப்பாரு.
0: ஒருவேளை கொடுக்கலன்னா கூட ஆமா ஆமா, எனக்கு சம்பளம் கொடுக்க நிறைய இடங்கள் இருக்கு.
1: அருமையா சொல்லியிருந்தீங்க சார், விசு கொடுத்த பாடம், நம்ம ராஜ்கிரண் திறந்த பாதை, மீரா கதிரவன் வெளிக்கொண்டு வந்த நடிகர், உங்களுடைய வாழ்க்கை கதையை இந்த மூன்று வாக்கியங்கள்ல நம்ம உள்ளடக்கலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த மூன்று வாக்கியங்கள்ல உள்ளடக்கி இருந்தாலும் நிறைய பேருக்கு நீங்களும் வந்து வாழ்க்கை கொடுத்துருக்கீங்க, அவங்களுக்கு நிறைய படங்கள்ல வந்து கொடுத்துருக்கீங்க, அந்த படங்கள் அவங்களுக்கு ஒரு பெரிய புகழ்ச்சிய பெயரை வந்து எடுத்து கொடுத்துருக்க இல்லையா. இப்ப உங்களை நாங்க ஹபீபி படத்துல யூசுப் கதாபாத்திரத்துல பாக்குறோம், அடுத்ததா எந்த ஒரு படம் நீங்க செய்ய போகிறதா இருக்கீங்க அப்படின்னு ஒரு படம் இருக்குதா சார்?
0: இப்போ ஒரு அஞ்சு படங்கள் இருக்குமா?
1: அஞ்சு படங்கள்? அட இங்கப்பா, ஹபீபி படத்துக்கு அப்புறம்.
0: ஆமா, ஹபீபி தான் பிள்ளையார் சுழி, அதுல இருந்து விஜயகாந்த் சார் பையனுக்காக அப்பாவா படைத்தலைவன்கிற படத்துல பண்ணினேன், அது ரிலீஸ் ஆயிடுச்சு. இப்போ டிசியில பண்ணேன், அது ரிலீஸ் ஆயிடுச்சு. அடுத்த மாசம் எவிடன்ஸ்னு ஒரு படம் வருது, சசிகுமாருக்கு அப்பாவா பெரிய கதாபாத்திரம், அதுல நடிச்சிருக்கேன். அதுக்கப்புறம் வள்ளி திருமணம்னு ஒரு படம், பெரிய படம் தான் அது, அதில் கமிட் ஆயிருக்கு. இன்னொரு படம் பேர் சொல்ல, இன்னும் ரெண்டு பேரும் புது இயக்குநர்கள், இன்னும் கதை மட்டும் சொல்லியிருக்காங்க, ஆக எதுவும் ஆரம்பிக்கலை. இந்த செப்டம்பருக்கு அப்புறமே எல்லாம் ஆரம்பிக்கும் நினைக்கிறேன். நிற்க நேரம் இல்லாமல் மீரா கதர்வனுடைய அருளால் நிற்க நேரம் இல்லாமல் இருக்கும்னு நினைக்கிறேன். குடும்பத்தில் ஒரு சண்டை வரும்.
1: அப்படிலாம் இல்லை சார், கண்டிப்பா இந்த படங்களை வந்து அவங்களும் பார்க்கும் போது உங்களுடைய உழைப்பு அவங்களுக்கு தெரியும், எவ்வளவு நாட்கள் நீங்க செலவிட்டு இருக்கீங்க, எத்தனை மணி நேரம் நீங்க உழைத்திருக்கீங்க அப்படின்னு.
0: என்ன இப்போ தனுஷ் என்ன சொல்றாருன்னா, நீங்க கஷ்டப்பட்டதையே நாங்க பார்த்து வளர்ந்தோம்ப்பா. நான் அவங்க வளரும் போது ரொம்ப கஷ்டப்பட்டது, ரொம்ப நாள் வந்து இந்த பிள்ளைங்க என்ன கிளாஸ்ல படிக்குதுன்னு கூட எனக்கு தெரியாது. நாலு பேருமே அவங்க மாஸ்டர் டிகிரி வந்தபோது தான், ஓ இந்த பிள்ளை எம்பிபிஎஸ் படிக்குது, இந்த பிள்ளை எம்டிஎஸ் படிக்குது அப்படிங்கறது அப்புறம் தான் தெரியும். ரொம்ப நாள் நான் போகும்போது தூங்கிக்கிட்டு இருப்பாங்க, நான் வரும்போதும் தூங்கிக்கிட்டு இருப்பாங்க. அப்பா ஊருக்கு போயிருக்காராமா அப்படின்னு. இவ்வளோ கஷ்டப்பட்டீங்களே, நீங்கள் சந்தோஷமாக இருந்தால் நாங்கள் எப்போ பார்க்கறது?
1: அதுதான் அவங்களுக்கு வேணும்,
0: அதுதான் அவங்க கேள்வி. போதும், உங்களுக்கு என்ன வேணும், சுவிட்சர்லாண்டில் போய் அம்மாவோட போய் இருங்க, அமெரிக்காவில் போய் அம்மாவோட போய் இருங்க அப்படின்னு எவ்ரிடே சண்டை. அவங்களுக்கு நமக்கு அப்படி ஒரு பிள்ளைங்க, என்னுடைய பெண்கள் ரெண்டு பேர் மருத்துவர்களாக இருக்காங்க, அவங்களுக்கெல்லாம் என் மேலே ரொம்ப உயிருங்க, ரொம்ப உயிர். இப்போ ஒரு நாளைக்கு நாலு தடவை என் ரெண்டாவது டாக்டர்லாம் ஒரு நாளைக்கு நாலு தடவை ஃபோன் பண்ணும், என் பெரிய பொண்ணுலாம் என்ன வாடா போடான்னு கூப்பிடும். பெண்கள் தான் என்னை, எங்கள் வீட்டு மூணு பெண்களும் தான் என்னை கண்ட்ரோல் பண்ணுறவங்க. அப்படியா, அப்படியே இருக்கணும், ஏன் மறைமுறை நடிக்கிறது, அப்புறம் போய் என்ன டைரக்ட் பண்ணுறது. அவங்க சொல்கிற ஒரு பாயிண்ட் கரெக்டு, சினிமா மாறி இருக்கு, டெக்னாலஜி மாறி இருக்கு, கட்டுப்பாடுகள் செதஞ்சிருக்கு, யார் யார் எந்தெந்த வேலையை செய்யணுமோ அதை தான் செய்யறதில்ல. ஒரு தயாரிப்பாளரே பணத்தை இன்வெஸ்ட் பண்ணுறவரே கூட முறையானபடி இருந்து அதை செயலவு பண்ணுறதில்ல. ஒரு டெக்னீஷியன் இருக்கான்னா அவங்க செய்கிற வேலையை அவங்க செய்கிறதில்ல. இப்படி இருக்கும்போது இப்போ எல்லாமே மாறிடுச்சே, நீங்கள் எப்படி இதில் தாக்கு பிடிப்பீங்க அப்படின்னா, நான் சின்ன முதலீட்டு படங்கள் தான் எடுப்பேன். இன்றைக்கி எனக்கு ஒரு பண்ணணும் பிளான் பண்ணிகிட்ருக்கேன் ஒரு டைரக்டருக்கு. எனக்கு அந்த டைரக்டருங்கிறத விட்டுட்டா வேறு மாதிரி இருக்குது, பைத்தியம் ஆகிடுவேன் நான். அதனால அது பண்ணும்போது இனி அப்படி பண்ண முடியுமா? மாறிடுச்சுப்பா, நீங்கள் வீட்டில் பீஸ்ஃபுல்லாக இருங்க. ஒரு மனிதன் உழைக்கிற வயசில் உழைக்கணும், ஓய்வு எடுக்கிற வயசில் ஓய்வு எடுக்கணும், சந்தோஷத்தை அனுபவிக்கிற வயசில் அனுபவிக்கணும் அப்படின்னு. அம்மாவுக்கு நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க? இப்படி எல்லாம் குற்றச்சாட்டுகள் நம்ம வீட்டில் இருக்கும்.
2: அதுக்கெல்லாம் காரணம் மீராகரம் தான். அதெல்லாம் இல்லை இல்லை இல்லை.
0: ஏதாவது ஒரு வகையில் ஓட்டச்சு இல்லைம்மா, நான் சுயம்பு. ஏதாவது ஒரு வகையில் ஒரு இவங்க படத்தில் நடிச்சுக்கிட்டு ஒரு நாவல் எழுதி முடிச்சிட்டேன், ஒரு பழைய காதல் கடிதம் அப்படின்னு. அதுக்கு முன்னாடி பாமர இலக்கியம் அப்படின்னு ஒரு 1000 பக்கத்து ஒரு நாவல் எழுதி அது பெரிய ஹிட் ஆச்சு. நல்ல பெரிய பெரிய அறிஞர்கள்கிட்ட எல்லாம் ஒரு பேர் வாங்குச்சு. பல கல்லூரிகளில் பாடநூல் திட்டத்தெல்லாம் வச்சாங்க. இந்த ஒரு வழியை நான் விதைச்சிட்டேன். இந்த நேரத்தில் தான் இவர் வந்து இப்போ அதையும் நிறுத்திட்டார். இப்போ எழுதவும் முடியல.
1: நீங்களும் பல படங்களை தொடர்ந்து நடிக்கணும், அதையும் நாங்க பார்க்கிறோம்.
0: அதையும் பார்க்கணும் சொல்லுங்க.
1: அதையும் நாங்க பார்க்கணும். இன்னும் பல படங்கள் நீங்க செய்யணும், ஒரு இயக்குனராகவும் சரி ஒரு நடிகராகவும் சரி. இன்றைக்கு சிங்கப்பூருக்கு வந்து அதே நேரத்தில் ஒலி 968 கூடத்துக்கு வந்து எங்களோட இணைந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இருவரோட இன்னும் நிறைய பேசணும்னு ஆசைதான், ஆனா 2 மணி நிகழ்ச்சி முடியுது. அதனால இப்ப நான் நேர்காணல்
0: சிங்கப்பூர் மக்களுக்கு, சிங்கப்பூர் ரேடியோ நிலையத்துக்கு மனமார்ந்த நன்றி.
1: நன்றி நன்றி உங்களுக்கு, உங்களோட மனமார்ந்த நன்றி. மீண்டும் வாய்ப்பிருந்தாலும் சந்திப்போம். உங்க மனைவியோட வர முடிஞ்சா சிறப்பா இருக்கும். அப்படி இல்லனா பரவாயில்ல, நாங்க அங்க வரோம், சென்னைக்கு வரோம், சரியா?
0: ஒரு மைக் எடுத்துட்டு வந்துருங்க.
1: வந்துடுறேன் வந்துடுறேன். நன்றி ஐயா, நன்றி நன்றி.

0: பீட்டு
1: ஆதரவு
2: தங்கம் வாங்கணும், அழகா இருக்கணும், அப்போ நம்ம ஆல்கா ஜுவல்லர்ஸ்க்கு போகணும். அழகு, தரம், நம்பிக்கை எல்லாம் ஒரே இடத்தில். ஆல்கா ஜுவல்லர்ஸ், 77 ஸ்ரீங்கன் ரோட், சிங்கப்பூர்.
3: நித்யா, உன் வீட்ல எல்லா பொருளும் பாரம்பரியமா அழகா இருக்கு.
4: அழகு மட்டுமல்ல, சுவையும் பாரம்பரியமா இருக்கும்.
3: சுவையா?
4: இந்த காஃபி.
3: இது கோத்தாஸ் ஃபில்டர் காஃபி ஆச்சே. இந்தியால கிடைக்கிற இந்த பாரம்பரிய சுவை இப்போ இங்க எப்படி?
4: கோத்தாஸ் ஃபில்டர் காஃபி இப்ப சிங்கப்பூர்லயும் கிடைக்கும். இந்தியாவின் அசல் சுவை, மனதை தொடும் மெய் மறக்க வைக்கும் சுவை.
5: மெய் மறக்க செய்யும் பாரம்பரிய சுவை கொண்ட கோத்தாஸ் ஃபில்டர் காஃபி தூள், கோத்தாஸ் துரித வகை காஃபி தூள், கோத்தாஸ் டிகாக்ஷன் இப்போது சிங்கப்பூரில். மொத்த விற்பனையாளர்கள் SP முத்தையான் சன்ஸ்.
6: சொல்லுங்கள் ராஜமாதா.
7: காலையில் நான் எழுந்தவுடன் கதிரவனின் கதிர்கள் என்னை தட்டி எழுப்ப வேண்டும், அதற்கு ஒரு வழி சொல்.
6: அப்படி என்றால் நீங்கள் கேட்க வேண்டியது வணக்கம் சிங்கே.
7: காலை 7 மணிக்கு மேல மாணவர்களை நாங்க கேள்வி கேட்போம்.
6: 7:30 மணிக்கு மேல வேலைக்கு போறவங்களுக்கு ஒரு சவால் கொடுப்போம்.
7: நிகழ்ச்சிக்கு ஆதரவு
6: BYD, சிங்கப்பூரின் முதன்மை வாகனம்.
7: சிறந்த வாழ்க்கைக்கு அதிநவீன தொழில்நுட்பம்.

0: events in production Varangum. Masala Coffee live in Singapore. The return tour. இசை ரசிகர்களே, 8 ஆண்டுகளுக்கு பிறகு மசாலா காஃபி மீண்டும் சிங்கப்பூரில். மசாலா காஃபியின் தனித்துவமான ஃபியூஷன் இசை நீண்ட இடைவெளிக்கு பிறகு ரசிக்க நீங்கள் தயாரா? October 10, 7 PM DMK Downtown Eastdale. Masala Coffee live in Singapore. The return tour. நுழைவுச்சீட்டுகளுக்கு bookmyshow.sg.
1: மதுரையோட மனம் ருசியும் ஆஹா, அதுக்கு மதுரைக்கு தான் போகணுமா? அதான் இப்ப சிங்கப்பூருக்கே வந்துருச்சு குமார் மெஸ். கருவாட்டு குழம்பு வாசம் மூக்க தொலைக்கும், மீன் குழம்பு சும்மா சொக்க வைக்கும், கறி தோசை கோலா உருண்டை சுண்டி இழுக்கும், சுட சுட சீரக சம்பா பிரியாணி கம கமக்கும். ஒரு முறை வந்து பாருங்க, ஒவ்வொரு முறையும் விரும்பி வருவீங்க. இணையம் வாயிலாகவும் வாங்கலாம், வீட்டுக்கும் வாங்கி செல்லலாம்.
2: குமார் மெஸ் இப்போது 9 அப்பர் டிக்சன் சாலை, 321 கிளெமென்டி மால், 6 வேர்டன் சாலை. You're listening to Hindi Numbers on Mediacom Only 968.
3: Mediacom Only 968 Hindi Paadalgal.

0: முதல் தரமான கூடவே பாரம்பரிய முறையில தயாராகும் எஸ்பிஎம் கோல்டு மரச்செக்கு தேங்காய் எண்ணெய், நல்லெண்ணெய், கடலெண்ணையும் சிங்கப்பூர்ல எல்லா பிரபல கடைகளிலும் கிடைக்கும்.
1: இனிமே எஸ்பிஎம் கோல்டு சன்ஃபிளவர் ஆயிலுக்கு நாங்களும் எஸ் எஸ் தான்.
2: மொத்த விற்பனையாளர் எஸ்பி முத்தையா அண்ட் சன்ஸ் பிரைவேட் லிமிடெட்.
3: 8 singles looking for love.
4: We're here to find love.
3: Get a little help from the person they trust most.
4: You've brought the one person that knows you best, and they're here to finally find you love.
3: Their love life is in the hands of their wingman.
5: We have to make it happen.
6: I want to go on a date.
3: Their biggest cheerleader and their harshest critic.
4: Your wingman will go head to head in a series of challenges.
3: The wingman wins a challenge, the single gets the date.
7: A chance to get a bit closer with her.
3: To spice up the stakes, the winning couple will walk away with $20,000 and $10,000 for the best wingman. But when loyalty gets tested and hearts are on the line, will it be happily ever after?
8: Whatever happens, I do want you in my life forever.
3: Or betrayal and heartache.
9: I got played.
10: I literally want to throw up right now.
11: Girl, you gotta fix yourself.
12: Who knows what's coming next?
3: Catch Wingman. Available on MeWatch and Mediacorp Entertainment on YouTube from 10 September. Find out more at mewatch.sg/wingman.
0: You're listening to Hindi Numbers on Mediacorp Only 968.
2: Mediacorp Only 968 Hindi Paadalgal.

0: அழகுக்கு அழகு சேர்க்கும் ஜுவல் பேலஸ்
1: இப்போது தரைத்தளத்திலேயே இன்னும் பெரியதாய் புதுப்பிக்கப்பட்டிருக்கிறது.
0: இதுவரை நீங்கள் பார்த்திராத தங்க நகைகள், எதிர்பார்த்திராத பட்டு சேலைகள், பிரத்யேகமாக வடிவமைக்கப்பட்ட சேலைகள்,
1: ஆண்களுக்கான பிரத்யேக ஆடை ரகங்கள், அத்தனையும் தீபாவளி சிறப்பு விற்பனையில்.
0: தரமான நகைகளும் அழகான ஆடைகளும் இங்குதான் சங்கமிக்கின்றன.
1: ஜுவல் பேலஸ், பஃபலோ சாலை, சிங்கப்பூர்.
2: மதுரையோட மனமும் ருசியும், ஆஹா, அதுக்கு மதுரைக்கு தான் போகணுமா? அதான் இப்ப சிங்கப்பூருக்கே வந்துருச்சு குமார் மெஸ். கருவாட்டு குழம்பு வாசம் மூக்க தொலைக்கும், மீன் குழம்பு சும்மா சொக்க வைக்கும், கறி தோசை, கோலா உருண்டை, சுண்டி இழுக்கும், சுட சுட சீரக சம்பா பிரியாணி கம கமக்கும். ஒரு முறை வந்து பாருங்க, ஒவ்வொரு முறையும் விரும்பி வருவீங்க. இணையம் வாயிலாகவும் வாங்கலாம், வீட்டுக்கும் வாங்கி செல்லலாம்.
3: குமார் மெஸ் இப்போது 9 அப்பர் டிக்சன் சாலை, 321 கிளெமென்டி மால், 6 வர்டன் சாலை. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஹிந்தி பாடல்கள். 7 6 8 9 6 8.

0: வித்யா, உன் வீட்டுல எல்லா பொருளும் பாரம்பரியமா அழகா இருக்கு.
1: அழகு மட்டுமல்ல, சுவையும் பாரம்பரியமா இருக்கும்.
0: சுவையா?
1: இந்த காஃபி.
0: இது கோத்தாஸ் ஃபில்டர் காஃபி ஆச்சு. இந்தியால கிடைக்கிற இந்த பாரம்பரிய சுவை இப்போ இங்க எப்படி?
1: கோத்தாஸ் ஃபில்டர் காபி இப்ப சிங்கப்பூர்லயும் கிடைக்கும். இந்தியாவின் அசல் சுவை, மனதை தொடும் மெய் மறக்க வைக்கும் சுவை.
2: மெய் மறக்க செய்யும் பாரம்பரிய சுவை கொண்ட கோத்தாஸ் ஃபில்டர் காபி தூள், கோத்தாஸ் துரித வகை காபி தூள், கோத்தாஸ் டிகாக்ஷன் இப்போது சிங்கப்பூரில். மொத்த விற்பனையாளர்கள் SP முத்தையான் சன்ஸ்.
3: உங்களால் ஒராங் ஊத்தான் போல ஊஞ்சலாட முடியுமா? புலியை விட உறக்க கர்ஜிக்க முடியுமா? பெங்குவினை விட வேகமாக நீந்த முடியுமா? உங்கள் பிள்ளைகள் வகுப்பறைக்கு அப்பாலும் கற்க நம் சொந்த வனவிலங்கு பூங்காவில் காணப்படும் தனித்துவமான விலங்குகளை, நம் மண்டாகிய நட்சத்திரங்களை சந்தியுங்கள். கவர்ச்சிகரமான கதைகள், விறுவிறுப்பான சவால்களின் மூலம் மேலும் தெரிந்து கொள்ளுங்கள். குடும்பத்தோடு பார்க்க தயாரா? ஸ்பாட்லைட் ஸ்டார்ஸ் ஆஃப் மண்டாய் நிகழ்ச்சியை மீ வாட்சிலும் மீரிக்கா ஆக்டோ யூடியூபிலும் இலவசமாக பாருங்கள்.
4: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மலையாள பாடல்கள்.

0: புதிய சாம்சங் கேலக்ஸி ஜி கைத்தொலைபேசியை இலவசமாக பெற ஆசையா? ஸ்டார் மூலம் வாங்கி மொத்தம் 2200 வெள்ளிக்கும் மேல் மதிப்புடைய சேமிப்புகளையும் சலுகைகளையும் பெற்றுக் கொள்ளுங்கள். பணத்திற்கேற்ற மதிப்பை பெறுங்கள். கைத்தொலைபேசி சாதன கழிவுகளை பெறுங்கள். பழைய கைத்தொலைபேசியை கொடுத்து கூடுதலான 300 வெள்ளியையும் பெறுங்கள். 5G அன்லிமிடெட் பிளாஸ் திட்டத்தின் மூலம் அளவில்லாத இணைய சேவையின் வழி நீங்கள் மகிழ்ச்சியாக வெளிநாட்டு பயணத்தை அனுபவிக்கலாம். இன்னும் நிறைய சலுகைகள் உண்டு. 380 வெள்ளி மதிப்புடைய சந்தாவை இலவசமாக பெற்று பிரீமியர் லீக் காட்பந்து ஆட்டங்களை நேரடியாக காணலாம். உங்கள் வீட்டிற்கு அருகில் இருக்கும் ஸ்டார்ஹப் கடைகளுக்கு இப்போவே செல்லுங்கள் அல்லது starhub.com/samsung. விதிமுறைகளுக்கும் நிபந்தனைகளுக்கும் உட்பட்டது.
1: ஸ்டார்ஹப், we got you. பாலாடிகளால் சமைக்கப்பட்ட பீட்சாவை ஒரு முறை சாப்பிட்டால் என்றுதான் சொல்வீங்க. பீட்சா ஹட் செயலி வழி வீட்டிற்கு அனுப்பி வைக்கும் சேவையை பயன்படுத்துங்க.
2: நீங்கள் கேட்டு மகிழ்ந்து கொண்டிருப்பது மலையாள பாடல்கள்.

0: நீ விஷமிக்கின்ற ஏன் ப்ரொடியூசர் ஏன் ஒரு கண்டிஷன்
1: ஆக்ஷன் கட் கட் கட் கட்

0: முதல் தரமான கூடவே பாரம்பரிய முறையில தயாராகும் எஸ்பிஎம் கோல்டு மரச்செக்கு தேங்காய் எண்ணெய், நல்லெண்ணெய், கடலெண்ணையும் சிங்கப்பூர்ல எல்லா பிரபல கடைகளிலும் கிடைக்கும்.
1: இனிமே எஸ்பிஎம் கோல்டு சன்ஃபிளவர் ஆயிலுக்கு நாங்களும் தான்.
2: மொத்த விற்பனையாளர் எஸ்பி முத்தையா அண்ட் சன்ஸ் பிரைவேட் லிமிடெட்.
3: சொல்லுங்கள் ராஜமாதா.
4: காலையில் நான் எழுந்தவுடன் கதிரவனின் கதிர்கள் என்னை தட்டி எழுப்ப வேண்டும், அதற்கு ஒரு வழி சொல்.
3: ஹோ, அப்படி என்றால் நீங்கள் கேட்க வேண்டியது வணக்கம் சிங்கே.
4: காலை 7 மணிக்கு மேல மாணவர்களை நாங்க கேள்வி கேட்போம்.
3: 7:30 மணிக்கு மேல வேலைக்கு போறவங்களுக்கு ஒரு சவால் கொடுப்போம்.
4: நிகழ்ச்சிக்கு ஆதரவு
3: BYD, சிங்கப்பூரின் முதன்மை வாகனம்,
4: சிறந்த வாழ்க்கைக்கு அதிநவீன தொழில்நுட்பம்.
0: ஒலி 9.68 நீங்கள் கேட்டுக்கொண்டு இருப்பது தெலுங்கு பாடல்கள்.

ஒலி 9:68 நீங்கள் கேட்டுக்கொண்டு இருப்பது தெலுங்கு பாடல்கள்.

0: உங்க நானு தேனு இன்னும் ரெண்டு சொல்லுங்களேன். உங்க தவு வாவு இந்த பிளேட்ல கொஞ்சம் வைங்க. உங்க அப்பஞ்சாலா என்னமோ போலாம். எத்தனை சாப்பிட்டேன்னு எனக்கே தெரியல. மைசூர் மாக் மட்டும் மறுபடி கூப்பிடுதே, டேக்அவே கிடைக்குமா? வெஜ் லக்ஸாவை காணும்.
1: ப்ரோ உங்களை எல்லா கலந்துல பாக்குறேன். இந்த மாப்பிள்ள சொந்தமா பொண்ணு வீடு சொந்தமா?
0: காயத்ரி கேட்டீங்கனாலே எல்லாரும் நம்ம சொந்தம் தான். நீங்களும் சாப்பிடுங்க.
2: மனம் நெகிழ திருமணம் நிகழ காயத்ரி கேட்டரிங்.
3: சன் பிரதர்ஸ் டிராவல் மூலம் இன்னும் சிறப்பான சலுகைகளை பெற்று ஐரோப்பாவின் சிறந்த அம்சங்களை அனுபவிக்கலாம். ஐரோப்பாவிற்கு நீங்கள் நேரடியாக பயணம் செய்யலாம். ஒவ்வொரு இரண்டாவது பயணிக்கு 800 வெள்ளி வரையிலான தள்ளுபடி, அதோடு இருவர் பயணம் செய்யும் போது 600 வெள்ளி வரையிலான தள்ளுபடி, இலவச பயண காப்பீடு, இலவச சுற்றுலா ரத்து செய்தல், கொடுக்கும் பணத்திற்கு சிறந்த மதிப்பு, சிறந்த விலை உத்தரவாதம். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. அல்பைனின் பிரம்மாண்ட மலைப்பகுதிகளை ரசியுங்கள். அஞ்சல் அட்டையில் இடம்பெறும் அழகிய இடங்களுக்கு செல்லுங்கள். வணக்கம் கூறி
4: நீங்கள் கேட்டுக்கொண்டு இருப்பது தெலுங்கு பாடல்கள்.

0: மாலை 4 மணி முதல் 8 மணி வரை டீ கடை ஆதரவு.
1: மீனா, எனக்கு ஒரு வழக்கறிஞரின் உதவி தேவை. உனக்கு நல்ல சட்ட நிறுவனம் ஏதாவது தெரியுமா?
0: விக்டரி லா சேம்பர்ஸ் LLC.
1: ஆமா, விக்டரி லா சேம்பர்ஸ் LLC.
0: நம்பகமான சட்ட சேவை கொடுக்கறாங்க. வழக்கறிஞர் வித்யா நம்ம தேவையை அறிஞ்சு சிறப்பான சட்ட அறிவுரைய தமிழ்ல தெளிவா கொடுக்கறாங்க. உயிலையும் அவங்கதான் எழுதுனாங்க.
2: விபத்து இழப்பீடு கோரிக்கை, விவாகரத்து, சொத்து பிரச்சனை, உயில் எழுதுதல் போன்ற பல்வேறு சட்ட சேவைகளும் நியாயமான விலையில். இன்றே அழையுங்கள் விக்டரி லா சேம்பர்ஸ் LLC. 8921-5363.
3: எல்லோருக்கும் பிடித்த ஐகோன், பிரபலமான ஐபார், சுவையான ஐஸ்கிரீம் சாண்ட்விச், சேர்ந்து சுவைக்க டப்ஸ் மற்றும் கிட்ஸ் பார். அப்பப்பா, அருண் ஐஸ்கிரீம்ல இருக்கிற எல்லா வகையான ஐஸ்கிரீம்களையும் சொல்றதுக்கு ஒரு வானொலி விளம்பரம் பத்தவே பத்தாது. நீங்க ஒண்ணு பண்ணுங்க, நேரா பக்கத்துல இருக்கிற கடைக்கு போய் அருண் ஐஸ்கிரீம் ஒன்னொன்னா சுவைத்து பாருங்க. அப்புறம் நீங்களே திரும்ப திரும்ப சாப்பிடுவீங்க.
4: அருண் ஐஸ்கிரீம்ஸ்.
5: திங்கட்கிழமையில நம்ம இணைந்திருக்கிறோம்.
6: நாள் நல்லா தொடங்கி இருக்கு. பாக்குறவங்க எல்லாரும் ஊக்கம் அளிக்கிற வார்த்தைகளா சொல்லிக்கிட்டு போறாங்க. ரொம்ப நாளா என் முகத்தை பார்த்து பேசாதவங்க கூட இப்ப திரும்பி பேசுறாங்க. என் மனசு வெள்ளை, ஈ எறும்புக்கு கூட நான் துரோகம் செஞ்சதில்ல. அப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழும் ஒருத்தருக்கு எல்லாமே சிறப்பா தானே அமையணும். சிறப்பா அமைறதுல ஆச்சரியப்படுறதுக்கு எதுவும் இல்ல. எல்லாமே இருந்தும் ஏதோ ஒண்ணு குறையுதுப்பா அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிறவங்க ரொம்ப பேர் இருப்பீங்க. அப்படிப்பட்டவங்களுக்கு ஊக்கத்தையும் கொடுத்து நல்ல அழகான முகத்தையும் கொடுத்து இந்த திங்கக்கிழமையில இருந்து உங்களுக்கு வெற்றி மேல வெற்றி வரும்னு சொல்றாங்க.
7: எல்லா நாளும் நல்ல நாளே. So have a good day.

0: அப்படி பாடக்கூடாது.
1: பாடவா உன் பாடலை.
0: இப்படிலாம் இல்லாம உங்களை நல்லா பாட முடியுமா? வாங்க உங்க திறமையை காட்டுங்க. உலக உண்மைகளை தெரிஞ்சுக்கணுமா? இவற்றோடு சுவாரஸ்யமான பேட்டிகள், தகவல்கள், உங்க மனம் கவர்ந்து பாடுகளும் காத்திருக்குங்க.
2: டீ கடைக்கு போவோமா?
0: மாலை 4 மணி முதல் இரவு 8 மணி வரை உங்க விமான நிகழ்ச்சி டீ கடை.
2: எக்ஸாக்ட்லி.
0: கேட்க தவறாதீங்க.
3: தொந்தரவு என்ன? ஒரு ஸ்ட்ராங் டீ, சுகர் தூக்க.
0: வணக்கம் நேர்களே. சிங்கிள் சிங்கிளாக நிகழ்ச்சி படைக்க வந்து விட்டேன். உங்கள் ரவுடி பேபி நித்யா டீ கடைக்கு வருக வருக என வரவேற்கிறேன். வார இறுதி நாட்கள்லாம் எப்படி போனுச்சு? சிம கோலாகலமாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். பஸ் தான் அப்படிங்கிற பாடலோட ஆரம்பிச்சிருக்கிறதுக்கு முக்கியமான காரணம் சீனா தாங்க. சீனால என்னென்ன அபூர்வமான விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு அப்படின்னு ஒவ்வொரு நாளும் சமூக வலைத்தளத்துல நாம செய்திகளை பார்த்து தெரிஞ்சுக்கிறோம். அதே மாதிரி அபூர்வமான ஒரு பேருந்து பற்றி சமீபத்துல நான் கண்டறிந்தேன். சாலைகள்ல கடந்து போகிற பேருந்துகளை பத்தி நாம கேள்விப்பட்டிருப்போம். ஆனா இந்த பேருந்து இப்படி போகாம நேர வானத்தை நோக்கி போகுது. அது சீனால இப்படி ஒரு பேருந்து அவங்க கட்டி வச்சிருக்காங்க. அதற்கு முக்கியமான காரணம், மலை பிரதேசங்கள்ல பள்ளிக்கூடத்துக்கு போகும் நம்ம மாணவர்கள் ஒவ்வொரு நாளும் 3 மணி நேரங்கள் அவங்க பயணிக்கிறதுனால எங்க சாலைகள்லாம் கடந்து மலைகளை ஏறி இந்த மாணவர்கள் பள்ளிக்கூடத்துக்கு போறாங்க மலை பிரதேசத்துக்கு. ஆக இந்த மாதிரி இருக்கக்கூடாது, பாவம் பிள்ளைங்க அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிருக்காங்கன்னா 228 மீட்டர் உயரத்துக்கு கடந்து போகிற ஒரு பேருந்து. அது பாக்குறதுக்கு மின் தூக்கி மாதிரி இருக்கும், ஆனா பேருந்துன்னு சொல்றதுக்கு முக்கியமான காரணம், இந்த பேருந்து அதான் நேராக போகக்கூடிய பேருந்துல 1200 பேர் இதுல பயணிக்கலாமா? ஆக தரையிலிருந்து அவங்க எங்க இருக்கிறாங்களோ அங்கிருந்து ஆக மலை உச்சிக்கு வெறும் 30 நிமிடங்களுக்குள்ள இந்த பேருந்து கொண்டு போய் சேர்க்கோங்க. இதனால மாணவர்களுக்கு மட்டும் இல்லாம ஆசிரியர்கள், பல புதிய ஆசிரியர்கள்லாம் இந்த பள்ளிக்கூடத்துக்கு வர ஆரம்பிச்சிட்டாங்க வேலைக்கு. அது மட்டும் இல்லாம இந்த மலை பிரதேசத்துல வசித்து வரும் விவசாயிகளுக்கு இது ஒரு மறு வாழ்வு. அவங்க பட்டணத்துக்கு போகிறதுக்கும் திரும்ப வீட்டுக்கு வர்றதுக்கும் இந்த மின்தூக்கி இல்ல பேருந்து தான் அவங்க பயன்படுத்துறாங்க. அதனால இப்ப நான் என்ன யோசிச்சிருக்கேன்னா, நம்ம விமலா பாவம் அவங்க ஜேபியில இருந்து சிங்கப்பூருக்கும், சிங்கப்பூருக்கு ஜேபிக்கும் அவங்க வந்து பயணம் செஞ்சு ஒவ்வொரு நாளும் வேலைக்கு வர்றாங்க இல்லையா? இதே மாதிரி ஒரு மின் தூக்கி நம்ம விமலாக்கு வச்சா என்ன? அவங்க மட்டுமே பயணிக்கிற மாதிரி உடனே ஏறாங்க, 5 நிமிஷத்துக்குள்ள நேரா அவங்கள வந்து இந்த ஒலி கூடத்துக்கு கொண்டு வந்து சேர்க்குது. நல்லா யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம் நினைக்கிறேன். நிச்சயமா நீங்களும் யோசிப்பீங்க. இது ஒரு நல்ல யோசனையான்னு எங்க கிட்ட நீங்க வந்து பகிர்ந்து கொள்ளலாம். விமலா வந்து ஊர்ல இல்லாத வரைக்கும் இந்த மாதிரி நம்ம பேசலாம். வந்த பிறகு நான் அடிதான் வாங்குவேன் நினைக்கிறேன். சரி, அடிலாம் வாங்காம நேரம் நம்ம நிகழ்ச்சிக்கு போயிடலாமா? 8 மணி வரைக்கும் உங்களுக்காக தன்னந்தனியாக சிங்கிள் சிங்கிளாக நிகழ்ச்சி படைக்க வந்து விட்டேன். உங்கள் ரவுடி பேபி நித்யா என்னுடன் மின் தூக்கியிலும் சரி, விமானத்திலையும் சரி, எங்க பயணிக்கிறீங்களோ நிச்சயமா வானொலி பெட்டியை கூடவே நீங்க எடுத்துட்டு போகணும். என்ன

0: அருமையான பாடலை கேட்டோம். மனு சுபா வழங்கிய லவ் டுடே திரையில இருந்து நம்ம சிவா அவருடைய இசையில நல்ல அருமையான ஒரு பாடலை கேட்டோங்க. தொடர்ந்து உங்களுக்காக 60களில் இடம்பெற்ற இந்த பாடல் காத்திருக்கு. அது மட்டும் இல்லாம 80களில் வெளிவந்த பல பாடல்கள் உங்களுக்காக வலம் வந்து கொண்டிருக்கின்றன. அதற்கு முன்பாக சாலையில பயணம் செஞ்சிட்டு இருக்கீங்களா? உங்களுக்கான தகவல் அடுத்துங்க.
1: போக்குவரத்து நிலவரம்.
0: விபத்துகள் நேர்ந்துள்ளன. ஏ வாயை நோக்கி செல்லும் MCE நுழைவாயில் சென்ட்ரல் புலிவாட்டுக்கு முன்பாக 2-3 தடங்கள்ல. அடுத்ததாக சாங்கியை நோக்கி செல்லும் நியூ அப்பர் சாங்கி ரோட் பெடுக் நார்த் அவென்யூ 1 பிறகு 1-2 தடங்கள்ல விபத்து நேர்ந்திருக்குங்க.
2: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு
3: ஊட்டி கோல்ட் பொன்னி அரிசி. தங்க பஸ்பத்தின் தரம், பழைய அரிசியாய் ரகம், உயர்ந்த தரம், சுவை, சத்து. ஊட்டி கோல்ட் பொன்னி அரிசி.
4: வேலை முடிஞ்சு களைப்பா வீட்டுக்கு திரும்பிட்டு இருக்கீங்களா? அல்லது இன்னும் அலுவலகத்துலதான் வேலை செஞ்சுட்டு இருக்கீங்களா? வீட்டுல சமைச்சிட்டு இருக்கீங்களா? அல்லது உடற்பயிற்சியில ஈடுபட்டு இருக்கீங்களா? எங்கேயும் எப்போதும் உங்களுக்கு துணையாக ஒழித்துக் கொண்டிருப்பது உங்க அபிமான நிகழ்ச்சி டீ கடை. ஒரு சிப் நிறைய சிறப்பு.
0: மக்கள் அதிகம் விரும்பியதால் பீட்சா ஹாட்டின் 10 பீட்சா சலுகை மீண்டும் வந்துவிட்டது. சுட சுட ருசியான ஒரு பெரிய அளவு பீட்சா வெறும் 10 தான். 25 நீங்கள் சேமிக்கலாம். நாவூர வைக்கும் பாபக்யூ சங்கி சிக், சிக் ஹேம் அண்ட் ஷ்ரூம், ஊத்தா லக்ஸா என உங்களுக்கு பிடித்த சுவைகளில். இச்சலுகை செவ்வாய்க்கிழமை புதன்கிழமைகளில் மட்டும்தான், குறுகிய காலத்திற்கு மட்டும். தவற விடாதீர்கள். இன்றைய கடையில் இருந்து வாங்கி சென்று சாப்பிடுங்கள். ஒவ்வொரு முறையும் நீங்கள் 2 பீட்சாக்களை மட்டும் வாங்கலாம். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. இத்தகவலை வழங்கியது பீட்சா ஹாட்.

0: என்றோ கேட்ட ஞாபகம் ஆதரவு
1: கூடுதல் மதிப்பும் கூடுதல் சிறைகளும் உங்களுக்காக காத்திருக்கின்றன. வாருங்கள், விதிமுறைகளும் நிபந்தனைகளும் பொருந்தும்.
2: அதிசய உலகம்
3: ஒரு பாட்டு, காதல் பூத்தது அதை கேட்டு
2: எங்க ஒலியில எண்பதுகள்ல வந்த பாடல்களையும் நீங்க கேட்கலாம்.
4: சங்கீத மேகம் தேன் சிந்தும் நேரம்
2: ஒலி ஒன்பதாறு
1: கேட்டாலே பரவசம்.
0: எண்பதுகள்ல உங்களுக்காக இனிமையான பாடல்கள் காத்துக்கொண்டிருக்கின்றன.
5: துப்பாக்கி கையில் எடுத்து ரெண்டு தோட்டாவும் பையில் எடுத்து
6: அழைத்தும் வாராததே.
0: இப்படியாக பாடல்கள் காத்திருப்பதால நீங்க வானொலி பக்கமாகவே இருக்கணும். வாங்க இன்றைக்கான பாடல் ஆராய்ச்சி செய்வோம். ஒரு பாடல் எடுத்து வச்சிருக்கோங்க திங்கட்கிழமை அப்படிங்கறதுனால இப்படிப்பட்ட ஒரு பாடல் தான் ஒரு மாதிரி நம்மளை உலுக்கி வைக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ரொம்ப வேகமா நம்ம ஆட்டம் போடுற பாடல் மட்டும் இல்லாம இது பாடலோட இசை கேளுங்களேன். எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்குமே இருந்ததுன்னா 9678 9688 என்ற எண்ணுக்கு குரல் பதிவு செய்து அனுப்பி வைங்க. முடிந்தால் பாடி அனுப்புனா இன்னும் சிறப்பா இருக்கும் சரிங்களா. உங்களுடைய குரல்ல இந்த பாடல் கேட்கறதுக்கு எப்படி இருக்கு அப்படின்னு நித்யா நான் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறேன். மீண்டும் வந்து இசை வாங்க உங்களுடைய குரல் பதிவுகளை அனுப்புங்க.
7: தோட்டத்துல பாத்தி கட்டி பத்து இருக்கம் பத்து

0: கேட்க தூண்டும் ஆதரவு.
1: உங்கள் குடும்பத்திற்கு சுவையாகவும் ஆரோக்கியமாகவும் சமைக்க நினைக்கிறீர்களா? SPM பருப்பு வகைகள் சுவை, சத்து, தரம் அனைத்தும் நிறைந்தது. இன்றே சமைத்து பாருங்கள்.
0: கோடை மழை வேலைக்காரன் திரைகளில் இருந்து பாடல்களை கேட்டும் ஒன்றன் பின் ஒன்றாக இப்போது TMI ஜுவல்லர்ஸ் வழங்கும் தங்க விலை என்ன நிலவரம்னு தெரிஞ்சுக்கலாங்க. 22 கேரட் தங்கம் கிராமுக்கு கொஞ்சம் இறங்கி இருக்கு. 174 வெள்ளி 70 காசு மீண்டும் சொல்றோம், 174 வெள்ளி 70 காசுங்க.
2: இவ்வங்கத்திற்கு ஆதரவு DMY ஜுவல்லர்ஸ், அழகிய ஆபரணங்களின் அதிசய உலகம், 113 ஸ்ட்ராங்கன் ரோட், சிங்கப்பூர்.
3: ஆரோக்கிய குறிப்பு.
0: யாராவது உங்களை பார்த்து இப்படி பாடணும்னு ஆசை இருக்கா? சிம்ரன் மாதிரி இடுப்பு வேணும் அப்படின்னு ஆசைப்படுறீங்களா? இந்த வயசுல எப்படி அதெல்லாம் முடியும்? த டெலிஷியஸ் கிரீன் அப்படிங்கிற இந்த சமூக வலைத்தள பக்கத்துல ஒரு சில குறிப்புகளை அவங்க பதிவேற்றம் பண்ணிருக்காங்க. அதுல சிலவற்றை நான் குறிப்பிடுறேன். 6 மணிக்கு மேல சர்க்கரை நிறைந்த இனிப்பு பதார்த்தங்களை நீங்க அதிகமா சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. ஒவ்வொரு நாளும் 10-15 நிமிடங்களுக்கு நீங்க நடைப்பயிற்சி மேற்கொள்ள வேண்டும். அப்படி செஞ்சுக்கிட்டு வந்தீங்கன்னா உங்களுடைய வயிற்றை சுத்தி இருக்கிற தண்ணீருடைய அளவு இருக்கு இல்லையா, அது குறைய ஆரம்பிக்குங்க. அடுத்ததாக நீங்க ஒவ்வொரு நாளும் உண்ணும் உணவுல அதிக அளவு புரத சத்து, நார் சத்து இருக்கிறதா அப்படின்னு சரி பார்த்து கொள்ளுங்க. ஒரு வாரத்திற்கு 2-3 முறை நீங்க வயிற்றுக்கான உடற்பயிற்சி, அதாவது ரஷ்யன் ட்விஸ்ட், ரிவர்ஸ் கிரான்ச், பிளாங்க், சிட் அப்ஸ், இந்த மாதிரி வயிற்றுக்கான சில உடற்பயிற்சிகளை அவ்வப்போது செஞ்சுக்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்றாங்க. 5வதாக ரொம்ப முக்கியமானதுங்க, சீக்கிரமா தூங்குறதுக்கு முயற்சி செய்யுங்க. ஒவ்வொரு இரவும் நான் 9:30-10 மணிக்கே நான் தூங்கணும் அப்படின்னு நீங்க முடிவு பண்ணிட்டீங்கன்னா அந்த முடிவுல இருந்து நீங்க பின்வாங்க. 10 மணிக்கே நீங்க தூங்குறதுக்கு முயற்சி செய்யணும். 6வதாக இப்படியாக நீங்க 8 வாரங்களுக்கு தொடர்ச்சியாக செஞ்சுக்கிட்டு வந்தீங்கன்னா சிம்ரனுக்கே நீங்க போட்டி கொடுக்கலாம்னு சொல்றாங்க.

0: சாம்சங் கேலக்ஸி Z கைத்தொலை பேசியை இலவசமாக பெற ஆசையா? ஸ்தா மூலம் வாங்கி மொத்தம் 2200 வெள்ளிக்கும் மேல் மதிப்புடைய சேமிப்புகளையும் சலுகைகளையும் பெற்றுக் கொள்ளுங்கள். பணத்திற்கேற்ற மதிப்பை பெறுங்கள். கைத்தொலைபேசி சாதன கழிவுகளை பெறுங்கள். பழைய கைத்தொலைபேசியை கொடுத்து கூடுதலான 300 வெள்ளியையும் பெறுங்கள். 5G அன்லிமிடெட் பிளாஸ் திட்டத்தின் மூலம் அளவில்லாத இணைய சேவையின் வழி நீங்கள் மகிழ்ச்சியாக வெளிநாட்டு பயணத்தை அனுபவிக்கலாம். இன்னும் நிறைய சலுகைகள் உண்டு. 380 வெள்ளி மதிப்புடைய சந்தாவை இலவசமாக பெற்று பிரீமியர் லீக் காட்பந்து ஆட்டங்களை நேரடியாக காணலாம். உங்கள் வீட்டிற்கு அருகில் இருக்கும் ஸ்டாஹப் கடைகளுக்கு இப்பவே செல்லுங்கள் அல்லது starhub.com/samsung. விதிமுறைகளுக்கும் நிபந்தனைகளுக்கும் உட்பட்டது.
1: StarHub, we got you.
2: அம்மா, இப்பெல்லாம் ஏன் நீங்க அழகு பராமரிப்பு நிலையத்துக்கு போறதே இல்ல?
3: இந்த வயசுக்கு மேல எதுக்குப்பா அதெல்லாம்?
2: அப்படி இல்லம்மா, நம்ம உடல் ஆரோக்கியம் எந்த அளவுக்கு முக்கியமோ அதே அளவுக்கு தான் அழகு பராமரிப்பு முக்கியம். உடனே கிளம்புங்க, குட் டே பியூட்டி பார்லருக்கு போவோம்.
4: ஆண் பெண் இருவருக்கும் தலை சிறந்த அழகு கலை நிபுணர்களை கொண்டு சிறப்பான முறையில் அழகு பராமரிப்பு சேவைகளை வழங்குகிறது குட் டே பியூட்டி பார்லர். தலைமுறைகளின் அடையாளம் குட் டே பியூட்டி பார்லர், சிராங்கூன் சாலை. உடனே அடையுங்கள். 6392212 வாரத்தில் 7 நாட்களும்.
5: நாம் இணையும் இடம், நம் குரல்கள் ஒலிக்கும் நேரம், உங்கள் துணை டீ கட.
6: சற்று முன்பாக ஒரு பாடலுடைய இசைன ஒளிபரப்பிருந்த 80கள் வெளிவந்த நல்ல துடிப்பான ஒரு பாட்டு அப்படின்னு சொல்லலாம். நேர்கள் முயற்சி செய்து எனக்கு செய்திகளை அனுப்பி வச்சிருக்கீங்க. இங்க சுமி சொல்லியிருக்காங்க, இந்த பாடலாக இருக்கலாம் நித்யா மனோ சித்ர கொண்டு வரும் பாடல்.
7: காதல் ராகமும் கனித்தமிழும் ஒன்று சேர்ந்தது.
6: இந்த பாடல குறிப்பிட்டிருக்கீங்க சுமி, ரொம்ப நன்றி. இருந்தாலும் தவறான பதில், நல்ல முயற்சி, மீண்டும் நீங்க முயற்சி செய்யலாம். அடுத்ததாக நியர் ஜேம்ஸ் இந்த பாடல குறிப்பிட்டிருக்கீங்க.
8: இந்த மனசு தவிக்குது, மனசு தவிக்குது.
6: நல்ல முயற்சி நண்பா, ஆனா சரியான பதில் அது இல்ல. மீண்டும் வந்து இசை உங்களுக்காக ஒளிபரப்புறேன், கேட்டு விட்டு சரியான பதில் சொல்லுங்க பாப்போம். கிடைச்சிருச்சு அப்படின்னு நினைக்கிறீங்களா? வாங்க உங்களுடைய பதில்களை தெரிவிங்க. பதில்களை நீங்க தெரிவிக்காம பாடி அனுப்புனீங்கன்னா இன்னும் சிறப்பா இருக்கும். 9678 9689 என்ற எண்ணுக்கு குரல் பதிவு அனுப்பி வைங்க.

0: தங்கத்தை ஏன் இன்னும் நகையாகவே பாக்குறோம்? நீண்ட கால முதலீடா பார்த்தா? அடுத்த தலைமுறை செழிக்க இப்பவே திட்டமிடுங்க. இந்த தீபாவளிக்கு லயன் பூலியன் தங்க கட்டிகள்ல முதலீடு செய்யுங்க. சிங்கப்பூர் நாணயசாலையின் நம்பகமான முதலீட்டு தரத்தங்கம். செய்கூலி இல்லை, அதோட GST விலக்கு பெற்ற வெளிப்படையான விலை. 1 கிராம், 100 கிராம், 1 கிலோ என உங்க வசதிக்கேற்ப முதலீடு செய்யலாம். தகவல்களுக்கு www.lionbullion.com.sg. இந்த தீபாவளிக்கு லயன் பூலியனோட உங்க தங்க முதலீட்டு பயணத்தை தொடங்குங்க.
1: மாலா, இப்ப எல்லாம் செயற்கை நுண்ணறிவை பயன்படுத்தி சுலபமா வேலை செய்யற எப்படி?
2: ASK ட்ரெய்னிங்ல பயிற்சி பெற்றேன்.
1: யார் கற்றுக் கொடுக்கறாங்க?
2: பல வருஷமா நேரடி தொழில்துறை அனுபவம் உள்ள சான்று பெற்ற பயிற்சிப்பாளர்கள்.
1: வாவ், அருமை! இத பத்தி நானும் தெரிந்து கொள்ள வேண்டும் போல இருக்கு.
2: நீங்க உங்க திறனை மேம்படுத்திக் கொள்வதற்கோ உங்க குழுவிற்கோ பொருத்தமான பயிற்சி திட்டங்கள் இருக்கு. தகுதி பெறவங்க ஸ்கில்ஸ் ஃபியூச்சர் உதவித்தொகையை 90 விழுக்காடு வரை பயன்படுத்தலாம். செயற்கை நுண்ணறிவுடன் வேலை செய்யும் உங்கள் எதிர்காலத்தை ASK உடன் கண்டறியுங்கள். People first, learning always. மேலும் தெரிந்து கொள்ள செல்லுங்கள் ASKtraining.com.sg. அழைங்கள் 6484-6723. விதிமுறைகளுக்கும் நிபந்தனைகளுக்கும் உட்பட்டது. டீ கடை, ஒரு சிப் நிறைய சிறப்பு.
3: வந்திருக்காங்க நம்ம நேயர்கள் பலரும், சரியான பதில்களை குறிப்பிட்டிருக்காங்க. அதற்கு முன்பாக மீண்டும் அந்த பாடலின் இசையை லேசா கேட்கலாமா? விக்ரம் பட பாடல் அப்படின்னு சில பேர் குறிப்பிட்டிருந்தீங்க. எல்லா பாடல்களும் சரியான பாடல் அப்படின்னு சொல்றதுக்கு எனக்கு ஆசைதான். ரொம்ப நன்றி உங்களுடைய செய்திக்கு. ஆனா இருந்தாலும் சரியான பதில்களை குறிப்பிட்டிருக்காங்களே. நம்ம வித்யா மெல்பர்ன்ல இருந்து செய்தி அனுப்பி வச்சிருக்காங்க. ராதாகிருஷ்ணன் நாயுடு, ராஜு, ராதாகுமாரி, லக்ஷ்மி, இன்னும் பல பேர் சரியான பதிலை குறிப்பிட்டிருக்காங்க. அதுல நம்ம வித்யா ஆஸ்திரேலியால இருந்து மெல்பர்ன்ல இருந்து செய்தி அனுப்பி வச்சிருக்காங்க. வணக்கம்.
4: ஹலோ, வணக்கம். நான் வித்யா மெல்பர்ன்ல இருந்து பேசுறேன். அந்த பாடல் வந்து உதயம் படத்துல ஆடல்கள் பாடல்களோ ஆசைகள் தீராதோ.
3: பக்கத்துல எஸ் அப்படின்னு சொல்றது உங்களுடைய கணவர் நினைக்கிறேன். அவரே உறுதி கொடுத்துட்டாருன்னா இதுதான் சரியான பதிலா தான் இருக்கணும். சரியான பாடல் இதுதான்.
5: ஆடல்களோ பாடல்களோ
3: பாடல்களுக்கு பஞ்சமே இல்லைங்க. ஆட்டம் போடுறதுக்கு நீங்க தயாரா? வாங்க பாடலை கேட்கலாம். இளையராஜாவின் இசையில் SP பாலசுப்ரமணியம் சித்ரா கொண்டு வராங்க. இது டீ கடை.

மாலை 4 மணி முதல் 8 மணி வரை டீ கடை ஆதரவு. உங்களுக்காக சிங்கிள் சிங்கிளாக தன்னந்தனியாக நிகழ்ச்சி படிச்சிட்டு இருக்கேன். உங்கள் ரவுடி பேபி நித்யா. அடுத்த 1.5 வாரங்கள் இப்படிதான் இருக்க போகுது. விமலா எங்க, விமலா எங்கன்னு கேட்டுட்டு இருக்கீங்களே, என் கூடவே விமலா இருந்தா எங்க? நான் வந்து உங்களுக்கு நிச்சயமா பதில் சொல்லியிருப்பேன். ஆனா அவங்க உலகத்தை சுத்திட்டு இருக்காங்க, சுத்திக்கிட்டு வரட்டும். அவங்க கிட்ட பல கேள்விகள் இருக்கு கேட்கறதுக்கு. இனிமே என்னை விட்டுட்டு போவீங்களா அப்படின்னு நான் கேள்வி கேட்பேன். அது மட்டும் இல்லாம அவங்க வந்த பிறகு நான் விடுவுக்கு போவேனி. அப்ப அவங்க என்ன செய்வாங்கன்னு பாக்குறேன். சரி, நாம வந்து கண்ணாமூச்சி ஆட்டம் விளையாடக்கூடாதுதான், ஆனா அப்ப அவ்வப்போது விளையாடி ஆக வேண்டும், வேற என்ன செய்யறது. சரி, அது மட்டும் இல்லாம நம்மளுடைய டீ கடையில இன்னும் கொஞ்ச நேரத்துல உங்களுக்காக ஒரு தலைப்பை தொட்டு நம்ம பேச போறோம் இன்னும் கொஞ்ச நேரத்துல. அதற்கு முன்பாக உங்களுக்காக காத்திருக்கும் பாடல்களின் முன்னோட்டம் லீசா. இது உங்களுக்காக மென்மையான பாடல் வருகிறது. எஸ் ஏ ராஜ்குமாரின் இசையல், ஏ ரகுமானின் இசையல். அடுத்ததாக இசையமைப்பாளர் சிவாவுடைய இசையில இப்படியாக பாடல்கள் காத்திருப்பதால நீங்க வானொலி பக்கமாகவே இருக்கணும். இந்த வாரம் நாம சின்மயி அவங்கள கொண்டாடிட்டு இருக்கோம். ஏன்னா அவங்களுடைய பிறந்த நாள் செப்டம்பர் 10 இடம்பெறவிருக்கிறது. அதனால அவ்வப்போது ஒலி 9:06 அவங்களுடைய குரல்ல பல பாடல்கள் நீங்க கேட்க போகிறீங்க. அந்த வரிசையில ஒரு கல்லூரியின் கதை, இந்த திரையிலிருந்து யுவன் சங்கர் ராஜாவின் இசையில் மென்மையான சில்லுன்னு ஒரு பாடல் இருக்குங்க. ஹரிஷ் ராகவேந்திர சின்மயி கொண்டு வரும் பாடல். ரொம்ப நாளாச்சு இந்த பாடல் கேட்டு வாங்க கேட்டு மகிழ்வோம். இது டீ கடை.

0: இவ்வார நட்சத்திரம் ஆதரவு
1: ஹட்சன் பன்னீர், பிரபலமான இந்தியன் பன்னீர் இப்பொழுது சிங்கப்பூரில்.
0: வானிலை நிலவரம் ஆதரவு
2: எஸ்பி முத்தையா என்சான்ஸ் நிறுவனத்தின் கோல்ட் பொன்னியரிசி, தரத்தில் உயர்ந்தது, சுவையும் அளவில்லாதது. சமைத்து சுவையுங்கள் எஸ்பிஎம் கோல்ட் பொன்னிராய்.
3: மாலை மணி 5:10 ஆகிறது. வானிலை எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. வானம் தெளிவாக இருக்கு அப்படின்னு முன்னறிச்சிருக்காங்க. வெப்பநிலை 27°C 35°C இடைப்பட்டு இருக்கும். ரொம்ப வெப்பமாக இருக்கிறது. நிறைய தண்ணீர் குடிங்க.
4: அப்பப்பா உன் முகம் எப்படி இவ்வளவு அழகா இருக்கு.
5: நான் அப்பப்பா நீம் ஃபேஸ் வாஷ் மற்றும் நீம் சோப்பை பயன்படுத்துறேன். இதுல வேம்பின் குணங்கள் இருக்கிறதால முகப்பரு குறைய வாய்ப்பு இருக்கு.
4: அப்ப பொலிவான சருமத்திற்கு
5: அப்பப்பா பன்னீரை பயன்படுத்துறதால முகம் பொலிவாகவும், அப்பப்பா பப்பாயா சோப்பை பயன்படுத்துறதால முகம் பளபளப்பாகவும் வாய்ப்பு இருக்கு. அதோட அப்பப்பா பூசு மஞ்சளும் கஸ்தூரி மஞ்சளும் முகத்துல கருப்புள்ளிகளை குறைக்க உதவலாம்.
4: அப்போ நானும் என் முகத்தை பொலிவா வச்சுக்க அப்பப்பாவை பயன்படுத்த போறேன்.
5: அப்பப்பாவை எடு, கவலைய விடு. அப்பப்பானா பியூரிட்டி.
6: மொத்த விநியோகஸ்தர்கள் ஜோதி ஸ்டோர், புஷ்பக்கடை, சிங்கப்பூர்.
7: வந்துருச்சு பீசா ஹட்டின் புத்த புதிய சீசி 7 கொரிய சமைகாலி கோழி பீட்சா இதோ வந்துருச்சு. வெறும் 13.95 காசு மட்டும்தான். சுவையான சோய் கார்லிக் சாஸ், சார நிறைஞ்ச ருசியான கோழி, நான் ஒரு வைக்கும் பாலாடிகளால் சமைக்கப்பட்ட பீட்சாவை ஒரு முறை சாப்பிட்டால் அட அட அட ருசியோ ருசி என்றுதான் சொல்வீங்க. பீட்சா ஹட் செயலி வழி வீட்டிற்கு அனுப்பி வைக்கும் சேவையை பயன்படுத்துங்க, அல்லது கடையில் இருந்து வாங்கி சென்று சாப்பிடுங்க. இந்த சலுகை செப்டம்பர் 16 தேதி வரை மட்டும்தான்.

0: பாட்டு ஆதரவு இந்திய பாரம்பரிய சுவை கொண்ட கோதாஸ் பில்டர் காபி தூள், கோதாஸ் துரித வகை காபி தூள், கோதாஸ் டிகாக்ஷன் இப்போது சிங்கப்பூரில். மொத்த விற்பனையாளர் எஸ் பி முத்தையா அண்ட் சன்ஸ்.
1: COE உயர்ந்த போதிலும் BYD மற்றும் டென்சா வாகனங்களின் விலைகளில் எந்த மாற்றமும் இல்லை. இப்போதே BYD வாகனங்களின் அற்புதமான சிறைகளை கண்டறியுங்கள் அல்லது டென்சா வாகனத்துடன் உங்கள் பயணத்தை அடுத்த நிலைக்கு உயர்த்தி 20,000 வெள்ளி வரையிலான பிரத்யேக சலுகைகளை பெறுங்கள். COE அண்மையில் உயர்ந்த போதிலும் விலையேற்றம் இன்றி கூடுதல் மதிப்பும் கூடுதல் சலுகைகளும் உங்களுக்காக காத்திருக்கின்றன. இன்றே உங்களுக்கு அருகில் உள்ள BYD அல்லது டென்சா காட்சியகத்திற்கு வாருங்கள். விதிமுறைகளும் நிபந்தனைகளும் பொருந்தும்.
2: சன் பிரதர்ஸ் டிராவல் மூலம் இன்னும் சிறப்பான சலுகைகளை பெற்று சீனாவின் சிறந்த அம்சங்களை அனுபவிக்கலாம். 1-for-1 சலுகைகளை பெறுங்கள். ஒவ்வொரு இரண்டாவது பயணிக்கு 50 விழுக்காடு வரையிலான தள்ளுபடி, இலவச 3 பயண பெட்டிக்கான தொகுப்பு, கொடுக்கும் பணத்திற்கு சிறந்த மதிப்பு, சிறந்த விலை உத்தரவாதம். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. உணவு வகைகளின் மூலம் கலாச்சாரத்தை கொண்டாடுங்கள். அழகான ஏரிக்கரை ஓரத்தில் ஹைட்டியை அனுபவித்து மகிழுங்கள். பாலைவன அழகை ரசித்து மகிழுங்கள். இச்சலுகை செப்டம்பர் 27 வரை. பதிவுக்கு செல்லுங்கள் chanbrothers.com. அழையுங்கள் 6212-96-86.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது நித்யா விமலா படைக்கும்
4: டீ கடை நிகழ்ச்சியில உங்களை சின்ன வயது பருவ காலகட்டத்திற்கு நான் கூட்டிட்டு போக போறேன். சின்ன வயசுல உங்களுக்கு பிடிக்காத ஒரு விஷயங்க, அது ஒரு பொருளா இருக்கலாம், ஒரு பழக்கமா இருக்கலாம், ஆனா பெரியவங்களும் ஆன பிறகு எனக்கு இது ரொம்ப பிடிக்குது அப்படின்னு சொல்ற அந்த ஒரு விஷயம் என்ன அப்படிங்கறத வாங்க பகிர்ந்து கொள்ளுங்க. மீண்டும் அந்த கேள்வியை சொல்றேன். சின்ன வயசுல உங்களுக்கு இந்த ஒரு பொருளோ அல்லது பழக்கமோ இல்ல ஏதாவது ஒண்ணு உங்களுக்கு பிடிக்காம இருந்திருக்கும், ஆனா பெரியவங்க ஆன பிறகு அது ஏன் வந்து உங்களுக்கு பிடிக்கணும் அப்படிங்கிற அந்த கருத்து, அந்த ஒரு காரணம் புரிஞ்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு இப்ப அது பிடிக்க ஆரம்பிக்குது அப்படின்னா அது என்ன? சில பேர் காய்கறின்னு சொல்லலாம், சின்ன வயசுல எனக்கு ப்ராக்கலி எல்லாம் சாப்பிடவே பிடிக்காது, ஆனா இப்ப அது எவ்வளவு முக்கியம், என்னுடைய மருத்துவரை சொல்லிட்டாரு எனக்கு வந்து இந்த வைட்டமின்லாம் தேவைப்படுது அப்படிங்கறதுனால இந்த ஒரு உணவை வந்து நான் விரும்பி சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க, அதனால பெரியவரா ஆன பிறகு எனக்கு அது பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு எந்த ஒரு உதாரணமா நீங்க வந்து காட்டலாம். அப்புறம் சின்ன வயசுல நமக்கு வந்து உறங்க போறதுக்கு கொஞ்சம் தாமதமாகும், விளையாடிக்கிட்டே இருப்போம், அப்புறம் தூங்குறேன் அப்படிலாம் சொல்லி நம்ம தள்ளி போடுவோம். ஆனால் இப்போது ஒவ்வொரு மணி நேரத்தையும் நம்ம எண்ணிக்கிட்டே இருக்கிறோம் இல்லையா, 7 மணி நேரமா 6 மணி நேரமா வெளியே போகிறதுக்கே நம்ம யோசிக்கிறோம். ஆக நம்மளுடைய தூக்கத்தை வந்து அதிகமாக நம்ம வந்து பெரியவரை ஆன பிறகு நம்ம நேசிக்க ஆரம்பிக்கிறோம். இந்த மாதிரி சின்ன வயசில் உங்களுக்கு பிடிக்காத ஒரு விஷயம் இப்போ நீங்கள் அதிகமாக நேசிக்கிறீங்க அப்படின்னா அது என்ன அப்படிங்கிறத வாங்க பகிர்ந்து கொள்ளுங்கள். 9678 என்ற எண்ணுக்கு குரல் பதிவு செய்தி அனுப்புவீங்க. இப்போ வாங்க ரச்சகன் திரையிலிருந்து ஏ ராகுமானி சுக்விந்தர் சிங் எஸ்பிபி கொண்டு வரும் பாடல் கேட்டு மகிழுங்கள். இது டீ கடை.

0: இனிமையான 90 இவ்வங்கத்திற்கு ஆதரவு.
1: ஹட்சன் பன்னீர், பிரபலமான இந்தியன் பன்னீர், இப்பொழுது சிங்கப்பூரில்.

0: அழகுக்கு அழகு சேர்க்கும் ஜுவல் பேலஸ்
1: இப்போது தரைத்தளத்திலேயே இன்னும் பெரியதாய் புதுப்பிக்கப்பட்டிருக்கிறது.
0: இதுவரை நீங்கள் பார்த்திராத தங்க நகைகள், எதிர்பார்த்திராத பட்டு சேலைகள், பிரத்யேகமாக வடிவமைக்கப்பட்ட சேலைகள்,
1: ஆண்களுக்கான பிரத்யேக ஆடை ரகங்கள், அத்தனையும் தீபாவளி சிறப்பு விற்பனையில்.
0: தரமான நகைகளும் அழகான ஆடைகளும் இங்குதான் சங்கமிக்கின்றன.
1: ஜுவல் பேலஸ், பஃபலோ சாலை, சிங்கப்பூர்.
2: அனுப்பி வைக்கும் சேவையை பயன்படுத்துங்க.
3: தங்க பஸ்பத்தின் தரம், பழைய அரிசியாய் ரகம், உயர்ந்த தரம், சுவை, சத்து. ஊட்டி கோல்டு பொன்னி அரிசி.
4: மாலை மணி 5:32 ஆகிறது.
5: 9:08 போக்குவரத்து நிலவரம்.
4: வாகனம் பழுதாக இருக்கிறது. சாங்கியை நோக்கி செல்லும் PIEBK பிறகு இரண்டாம் தடத்தில் அடுத்ததாக போக்குவரவு மெதுவடைஞ்சிருக்குங்க. உட்லன்ஸை நோக்கி செல்லும் BKE SLE எக்ஸிட் அருகில்
6: ஆவி பறக்கும் டீக்களை பக்கமா வாங்க. உங்களுக்காக விமலா நித்யா 4 மணியிலிருந்து 8 மணி வரைக்கும் கொஞ்சம் காசு, நிறைய மியூசிக்.
7: ஆவி பறக்கும் டீக்களை.
4: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டீ கடை நிகழ்ச்சி. சின்ன வயசுல உங்களுக்கு பிடிக்காததொன்று பெரியவரா ஆன பிறகு எனக்கு இது ரொம்ப பிடிக்குது அப்படின்னு சொல்றேன், அந்த ஒரு விஷயம் என்ன அப்படின்னு நேர்கள் உங்களிடம் கேட்டிருந்தேன். நம்ம பார்த்திபன் செய்தி அனுப்பி வச்சிருக்காரு. வணக்கம்
8: இனிய மாலை. வணக்கம் நித்யா ஜி, பார்த்திபன் பேசுறேன். சின்ன வயசுல எனக்கு பிடிக்கவே பிடிக்காத ஒரு உணவு பொருள் சொல்லலாம், பாவக்காய். அத நான் பார்த்தாலே ஒரு 1 கிலோமீட்டர் தூரத்துல இருப்பேன்னு வச்சுக்கோமே, வாய்ப்பே இல்ல.
4: சரி,
8: அது டைஜஸ்ட் ஆகும் உடம்புக்குள்ள அப்படி இருந்தேன். ஆனா வளர வளர, அதுவும் 30 வயசுக்கு மேல இருக்கும்னு நினைக்கிறேன், அப்பதான் அந்த பாவக்காய் பொரியல் நான் சாப்பிட ஆரம்பிச்சேன். பாவக்காய் பொரியல் சாப்பிட ஆரம்பிச்சேன். போக போக தெரிய வந்துச்சு அதோட பெனிஃபிட்ஸ் எல்லாம் நிறைய, எஸ்பெஷலி ஃபார் த கட். ஆமா, சோ நம்ம வயிற்றுக்கு ரொம்ப நல்லதுன்னு கேள்விப்பட வந்து இப்போது வாரத்துக்கு கண்டிப்பா ஒவ்வொரு வாரமும் பாவக்காய் இருக்கும் உணவு வகையில. சோ அந்த ஒரு மாற்றம் நல்லதுக்கேன்னு வச்சுக்கோமே, அதுதான் என்னுடைய கதை, குட்டி கதை.
4: நன்றி நன்றி பார்த்திபன். ஆஹா, பாவக்காய் பொரியல், மொறுமொறும் பாவக்காய் பொரியல், நல்லா காரமா இருக்கணுங்க. அதோட சேர்த்து நம்ம சாம்பார் படைஞ்சு சாப்பிட்டோம்னா ஆஹா, இப்ப அந்த மகிமை, அந்த அருமை எனக்கும் தெரியுதுன்னு வைங்களேன். அங்க பார்த்திபன் நான் ஒத்துக்கிறேன். அடுத்ததாக நம்ம இப்போ சந்திரன் செய்தி அனுப்பி வச்சிருக்கிறாரு.
9: மாலை வணக்கம் நித்யாமா. இப்போல இருந்து சந்திரன் பேசுறேன். கேட்டீங்களா சின்ன வயசுல பிடிக்காதது இப்ப பிடிக்கும்ட்டு? சின்ன வயசுல மீன் தலை சாப்பிட மாட்டேன், அழுவேன், அட்டி செர்ரியா வாங்குவேன். எங்க அம்மா மீன் தலை மட்டும் எனக்கு போடக்கூடாது,
4: அதுக்காகவே
9: அந்த மற்ற பார்ட்ஸ் எல்லாம் போடலாம், ஆனா மீன் தலை மட்டும் போடக்கூடாது. ஆனா இப்போ மீன் தலை குழம்பு, மீன் தலை சம்பாலு, அது திங்கிரி ஃபிஷ் சம்பாலு, அந்த தலைய சம்பால் வச்சு அப்படிதான் ரசமும் பருப்பு கறியோட பருப்பு சாம்பாரோட ரசிச்சு சாப்பிடுறேன்.
4: ரொம்ப நன்றி இப்போ சந்திரன் உங்களுடைய செய்திக்கு. சின்ன வயசுல பிடிக்காத உணவு ஆனா இப்ப எனக்கு ரொம்ப பிடிக்கும், ரசிச்சு ருசிச்சு தங்கையும் புத்தகங்கள் படிப்போம், கதை புத்தகங்கள். நீ எத்தனை படிக்கிற, நான் எத்தனை படிக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு கணக்கு வச்சுப்போம். அப்புறம் வளர வளர இந்த சமூக வலைத்தளம், தொலைக்காட்சி இதெல்லாம் வந்த பிறகு புத்தகங்களை கொஞ்ச நாள் மறந்தாச்சு. ஆனா இப்போது என்னுடைய கையில எப்பவுமே ஒரு புத்தகம் இருக்குங்க. புத்தகத்தை படிக்கக்கூடிய அந்த ஒரு அருமை, அந்த ஒரு ரசிக்கும் தன்மை வந்து எனக்கு இப்ப வந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். சின்ன வயதுல படிச்சதை விட இப்ப நான் ரொம்ப விரும்பி படிக்கிறேன். அங்க உங்களுக்கும் இந்த மாதிரி ஏதேனும் ஒன்று இருக்கும், தொடர்ந்து பகிர்ந்து கொள்ளுங்க. 9:06 என்று என்னைக்கு உங்களுடைய

0: அடேங்கப்பா என்ன சிரிப்பு. திருமூர்த்தி வசந்த கால பறவைகள் திரைகளில் இருந்து தேவாவின் இசையில் இரண்டு பாடல்களை கேட்டோம். ஒன்றின் பின்
1: ஒன்றாக நிலவரம்
0: மாலை மணி 5:45 ஆகிறது. விபத்து நேர்ந்திருக்குங்க. ECPI நோக்கி செல்லும் MCE நுழைவாயில் சென்ட்ரல் புலிவடுக்கு பிறகு அங்கு விபத்து. அடுத்ததாக BKE நோக்கி செல்லும் KJE BKE உட்லண்ட்ஸ் எக்ஸிட் அருகிலும், உட்லண்ட்ஸை நோக்கி செல்லும் BKE SLE எக்ஸிட் அருகிலும் போக்குவரவு நெரிசலாக உள்ளது.
2: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு
3: ஊட்டி கோல்ட் பொன்னி அரிசி, தங்க பஸ்பத்தின் தரம், பழைய அரிசியாய் ரகம், உயர்ந்த தரம், சுவை சத்து. ஊட்டி கோல்ட் பொன்னி அரிசி.
4: சுவையாக சமைக்க
5: இந்த போறப்பு தான் நல்லா ருசிச்சு சாப்பிட கிடைச்சது.
4: ஏலக்காய் இத விழா காலங்கள்ல இனிப்பு பதார்த்தங்களை செய்யும் பொழுது நம்ம அதிகமா சேர்த்துக் கொள்வோம். நெய் சக்கரை போலவே இனிப்பு பதார்த்தங்களுக்கு சுவை சேர்ப்பது மனம் கொடுப்பது இந்த ஏலக்காய். இந்த இனிப்பு பதார்த்தங்களை செய்வதற்கு தேவையான ஏலக்காவை பெரும்பாலும் அரைக்கும் பொழுது அது கொர கொரன்னு இருக்கும். அத பலகாரத்துல சேர்த்தா கடிக்கும் போது கஷ்டமா இருக்கும் இல்லையா? அதனால தூள் போன்ற ஏலக்காய் வேணும்னா ஒரு சிட்டிகை அளவு சர்க்கரையோ ஏலக்காவையும் சேர்த்து அரைச்சு பாருங்க. இப்படி அரைக்கப்படும் ஏலக்காய் தோலை நீங்க பலகாரங்களுக்கு மட்டும் இல்லைங்க, காஃபி அல்லது தேநீர் கலக்கும் போது இந்த ஏலக்காய் தூளை சேர்த்தீங்கன்னா உங்க காஃபி அல்லது தேநீர் தூக்கலா இருக்குங்க.
2: அனைவரும் சுலபமாக சமைக்கலாம், சுவைத்து மகிழலாம். ஹவுஸ் பிரெட் ரெடி டு குக், பட்டர் கோழி, இறைச்சி, மீன், கோழி குழம்பு மற்றும் பிரியாணி மசாலை வகைகள்.
6: எப்ப பார் அம்மா சமையல் தான் பிடிக்கும்னு சொன்னவருக்கு ஒரு நாள் ஆர்கி ஜின்னையில சமைச்சு கொடுங்க.
7: ஆஹா, சம்ம வாசனை. அம்மா எங்க?
6: அது நான் சமைச்சதுதான்னு சொன்னதும் அவரு ஆடியே போயிட்டாரு. இந்த வளர்ந்த பிள்ளைங்களோட அம்மா கைப்பக்குவம் எல்லாம் ஆர்கேஜினை உபயோகப்படுத்தினாலே கிடைச்சிருது. இது சுத்தமான பசுனைங்கிறதுனால நம்ம ஆரோக்கியத்தை அம்மா மாதிரி பாத்துக்குவோம். நம்மளே கொஞ்சம் பாராட்டையும் வாங்கி கொடுத்தா வேண்டாம் சொல்லுவோம்.
8: ஆர்கேஜினை சிங்கப்பூரின் விருப்பமான நெய்.
2: இந்த டிசம்பர் விடுமுறையில் சான்ஸ் வேர்ல்ட் ஹாலிடேஸ் வழங்கும் மீடியாகாப் ஒலி 968 படைப்பாளர் ரவிஜியுடன் டோக்கியோ ஃபூஜி மலை சுற்றுலா பயணம். 4 இரவுகளும் டோக்கியோவின் மையத்தில் அமைந்துள்ள அதே 4 நட்சத்திர விடுதியில் தங்கிடுங்கள். ஷிபா பூங்காவில் இருந்து டோக்கியோ கோபுரத்தின் அழகை கண்டு ரசித்திடுங்கள். ஷின்ஜூகு ஒடாய்பா, அங்கே நினைவு பொருட்களையும் அழகு சாதன பொருட்களையும் வாங்கலாம். டோக்கியோ டிஸ்னிலேண்ட், அங்கே ஒரு முழு நாளையும் அன்புக்குரியவர்களுடன் கழித்து அற்புதமான நினைவுகளை உருவாக்குங்கள். அமெரிக்க அர்ப்பணிக்கப்பட்ட பரந்த வன சரணாலயமும் புனித தலமுமான மெய்ஜி ஜிங்குவிற்கு சென்றிடுங்கள். ரோபோங்கி ஹில்ஸ், அங்கே உள்ள கண்ணை கவரும் கிறிஸ்துமஸ் ஒளி அலங்காரங்களை கண்டு வியந்திடுங்கள். சான்ஸ் வேர்ல்ட் ஹாலிடேஸ் வழங்கும் மீடியாகாப் ஒலி 968 படைப்பாளர் ரவிஜியுடன் 7 நாள் டோக்கியோ ஃபூஜி மலை சுற்றுலா பயணம். புறப்பாடு December 5. இப்போதே பதிவு செய்யுங்கள். தம்பதியருக்கு 1000 வெள்ளி கழிவு. மேல் விவரங்களுக்கு chanceworld.com அல்லது அழையுங்கள் 6206-1797.
4: வேலை முடிஞ்சு களைப்பா வீட்டுக்கு திரும்பிட்டு இருக்கீங்களா, அல்லது இன்னும் அலுவலகத்துலதான் வேலை செஞ்சுட்டு இருக்கீங்களா, வீட்டுல சமைச்சிட்டு இருக்கீங்களா, அல்லது உடற்பயிற்சியில ஈடுபட்டு இருக்கீங்களா? எங்கேயும் எப்போதும் உங்களுக்கு துணையாக ஒழித்துக் கொண்டிருப்பது உங்க அபிமான நிகழ்ச்சி டீ கடை. ஒரு சிப் நிறைய சிறப்பு.

0: கடையில இணைஞ்சிருக்கோங்க. உங்களுக்காக நிகழ்ச்சி படிச்சுட்டு இருக்கேன். உங்கள் ரவுடி பேபி நித்யா. நம்மளுடைய டீ கடையில சின்ன வயசுல உங்களுக்கு பிடிக்காத சில விஷயங்களை நாம லேசா ஆசைப்பட்டு இருக்கோம். அந்த வரிசையில சத்திய ஒரு செய்தி அனுப்பி வச்சிருக்காரு பாருங்க. சின்ன வயசுல எனக்கு படிக்க பிடிக்காது நித்யா, ஆனா இப்ப எனக்கு படிக்க பிடிக்குது. அம்மா கிட்ட இருந்து நல்ல அடி வாங்கியிருப்பீங்க போல இருக்கு. மீன் கறியை பத்தி பேசும் போது நேர்கள் பலரும் மீன் கறியை பத்தி நிறைய விஷயங்கள் பகிர்ந்து கொண்டு இருக்கீங்க. நம்ம சரசுடைய குரல் பதிவு கேட்கலாம்.
1: வணக்கம் நித்யா.
0: வணக்கம்மா.
1: நான் வந்து சரஸ் பேசுறேன். எனக்கு சின்ன வயசுல வந்து எங்க அம்மா வந்து மீன் கறி வைப்பாங்க, சூடாப்புடி மீன் தெரியுமா? அந்த சின்ன சின்ன முள்ளு ரொம்ப இருக்கும் அந்த மீன்ல.
0: சரி
1: நித்யா, அந்த மீன்னா எங்க அம்மா கறி வச்சாங்கன்னா எனக்கு பிடிக்கவே பிடிக்காது அது சாப்பிடுறதுக்கு. சின்ன வயசுல மீன் கறி சாப்பிடவே எனக்கு பிடிக்காது. ஆனா இப்ப எனக்கு மீன் கறி வச்சு தவகை புரட்டி சாப்பிட்டா அப்படிதான் இருக்கு. இப்ப சாப்பிட சாப்பிட நல்லா இருக்கு நித்யா.
0: பாருங்க,
1: வணக்கம்.
0: ஆமா, பிள்ளைங்களுக்கு சின்ன வயசுல வந்து அந்த முள்ளு தொண்டையில மாட்டிக்கும் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு வந்து மீன் கறி ரொம்ப பிடிக்காது. ஆனா வளர வளர காரமான மீன் கறி சாப்பிடணும்னா ஆஹா ஓஹோன்னு சொல்லி அதை நம்ம நிறைய சாப்பிட ஆரம்பிக்கிறோம் இல்லையா? இதே மாதிரிதான் விஜயா சொல்லியிருக்காங்க. சின்ன வயசுல அவங்களுக்கும் மீன் கறி பிடிக்காதான், அவங்க அப்பா மீனை வாங்கிட்டு வந்து வீட்டுல மீனை நல்லா சுத்தப்படுத்தி கறி வைப்பாரு. அம்மாவும் அப்பாவும் அழகா மீனெல்லாம் வெட்டி சுத்தப்படுத்தி செய்வாங்க. நம்ம விஜயா அக்காவுக்கு அதை பிடிக்காதான், ஆனா இருந்தாலும் அம்மா அப்பா மீனெல்லாம் எப்படி சுத்தம் பண்ணணும் வெட்டணும் அப்படின்னு சொல்லி கத்து கொடுத்துருந்துருக்காங்க. இப்ப மீன் கறி தான் நித்யா எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது அப்படின்னு சொல்றாங்க விஜயா. மீன் வெட்டுறது இல்ல, அதை சுத்தம் பண்றது இல்ல, நான் இப்ப ஒரு கில்லாடி அப்படின்னு சொல்லிருக்கீங்க பாத்தீங்களா. சின்ன வயசுல நம்மளுடைய பெற்றோர் ஏன் சில விஷயங்களை நமக்கு புகுத்துறாங்க அப்படின்னு நம்ம பெரியவர்கள் ஆன பிறகு நமக்கு புரியுது இல்லையா? இன்னொரு விஷயம் சொல்லுவாங்க, சின்ன வயசுல இருக்கும் போது அம்மா அப்பா தொலைக்காட்சியோ வானொலியில செய்திகள் கேட்கும் போது உடனடியாக சத்தத்தை கூட்டி வைப்பாங்க. அப்படின்னு சொல்லிட்டு பிள்ளைகள் சத்தம் போடும்போது நாட்டு நடப்பு பத்தி தெரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லும் போது நமக்கு அது புரியாது. ஆனா இப்ப பெரியவர்களா ஆன பிறகு இப்ப என்ன நடக்குது, அக்கம் பக்கத்து நாடுகள்ல என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி நாம செய்திகளை அதிகமாக இப்போது கேட்கிறோம், செய்தித்தாள் படிக்கிறோம். இந்த மாதிரி பழக்க வழக்கங்கள் சின்ன வயசுல நமக்கு இருந்திருக்குமா? இதுல இருந்து ஒண்ணு ஒண்ணுதான் தெரியுது, நாம ஏன் இந்த காலகட்டத்துல இப்படி இருக்கோம்னா, நம்மளுடைய பெற்றோர் அந்த மாதிரி இருந்திருக்காங்க, அவங்கள பார்த்துதான் நம்ம வளர்ந்துருக்கோம். அப்ப பெற்றோராகிய நாம எப்படி இருக்கணும் அப்படிங்கறதுக்கான ஒரு சின்ன நினைவூட்டலாக இன்றைய தலைப்பு இருந்தது. இதை பற்றி என்னுடன் கலந்து பேசும் போது சின்ன வயசுல இனிமையான சில ஞாபகங்கள் உங்களுக்கு மீண்டும் வந்திருக்கலாம், வந்ததுன்னா சந்தோஷம் தாங்க. 6 மணி செய்தி இன்னும் கொஞ்ச நேரத்துல இடம்பெற போகிறது. தொடர்ந்து டீ கடை பக்கமாக இருங்க, ஏன்னா 6 மணிக்கு பிறகு நான் இன்றைக்கு உருமாற போகிறேன். அதனால தொடர்ந்து கேளுங்க, இது டீ கடை.

வணக்கம். மாலை மணி 6, மீடியா கப் ஒலி 968. செய்திகள் தொகுத்து வாசிப்பது சதகத்துல்லா. சிங்கப்பூரில் அரசியல் பதவி வகிப்போரின் சம்பள மறு ஆய்வு குறித்து நாடாளுமன்றத்தில் நாளை அமைச்சர் நிலை அறிக்கை சமர்ப்பிக்கப்படும். பிரதமர் லாரன்ஸ் வாங்கும், பொதுச்சேவை ஒருங்கிணைப்பு அமைச்சர் சாஞ்சன் சிங்கும் அறிக்கையை வெளியிடுவர். சம்பள மறு ஆய்வு குறித்த அரசாங்கத்தின் பதில் அதில் இடம்பெறும். வியாழக்கிழமை நாடாளுமன்றத்தில் விவாதம் நடத்தப்படும். நாடாளுமன்ற உறுப்பினர்கள், நாடாளுமன்ற நியமன உறுப்பினர்கள் ஆகியோரின் சம்பள மறு ஆய்வு நிறைவடைந்துவிட்டதாக திரு சான் மே மாதம் கூறியிருந்தார். மத்திய கிழக்கு போரின் நிச்சயமற்ற சூழலால் அது பிறகு பரிசீலிக்கப்படும் என்றும் அப்போது அவர் தெரிவித்திருந்தார். அரசியல் பதவி வகிப்போரின் சம்பளம் 2011 பிறகு மாற்றப்படவில்லை. ஒரு சுயேட்சை குழு அதை மறு ஆய்வு செய்ததாக திரு சான் கூறினார். வழிபாட்டு தலங்களில் பிள்ளைகளின் பாதுகாப்பு குறித்தும் நாடாளுமன்றத்தில் உறுப்பினர்கள் கேள்வி எழுப்பவிருக்கின்றனர். தற்போது வழிபாட்டு தலங்களில் என்னென்ன பாதுகாப்பு நடைமுறைகள் பின்பற்றப்படுகின்றன அல்லது இன்னும் என்னென்ன செய்யலாம் என 10 மேற்பட்ட கேள்விகள் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளன. வெளிநாட்டு கூட்டு நிறுவனங்களின் இழப்பால் சிங்கப்பூர் ஏர்லைன்ஸின் அத்தியாவசிய போக்குவரத்து சேவையில் பாதிப்பு ஏற்படுமா என்றும் நாடாளுமன்றத்தில் கேட்கப்படும். மின்னிலக்க கட்டமைப்பு, நிதிச்சேவைகள் ஆகியவற்றை கையாள்வதன் தொடர்பில் மசோதாக்களும் அறிமுகம் செய்யப்படும். சிங்கப்பூர் செஞ்சிலுவை சங்கம் வெப்பத்தையும் புகைமூட்டத்தையும் சமாளிக்க உதவும் நடவடிக்கையை தீவிரமாக்குகிறது. மூத்தோரையும் எளிதில் பாதிக்கப்படுவோரையும் அது பாதுகாக்க முயல்கிறது. முதற்கட்டமாக 700 பேர் பயனடைவர். அடுத்த சில நாளில் தனியாக வாழும் 200 மூத்தோருக்கு காற்றை தூய்மைப்படுத்தும் ஏர் பியூரிஃபியர் சாதனங்களை சங்கம் வழங்கும். அத்தியாவசிய பொருட்கள் அடங்கிய பைகள், மின்சார கட்டண உதவி ஆகியவையும் வழங்கவிருப்பதாக அது கூறியது. எளிதில் பாதிக்கப்படும் நிலையிலுள்ள சுமார் 500 பேருக்கு இளநீர் உள்ளிட்ட அத்தியாவசிய பொருள் உள்ள பைகள் வழங்கப்படும். வெப்பமும் புகைமூட்டமும் மோசமாவதால் எளிதில் பாதிக்கப்படும் நிலையில் உள்ளோருக்கு சுகாதார அபாயம் அதிகரிப்பதாக சங்கம் கூறியது. சிங்கப்பூரில் காற்றின் தரம் மிதமான வரம்பின் உச்சநிலையில் உள்ளது. மாலை 5 நிலவரப்படி 24 மணி நேர காற்று தூய்மை கேட்டு குறியீடு மத்திய வட்டாரத்தில் 88 இருந்தது. மேற்கு பகுதியில் அந்த குறியீட்டின் அளவு 80. மலேசியாவின் சரவாக் மாநிலத்தின் செரியான் பகுதியில் அவசர நிலை தளர்த்தப்பட்டிருக்கிறது. அங்கு காற்று தூய்மைக்கேடு அபாய கட்டத்தை எட்டியதால் அவசர நிலை அறிவிக்கப்பட்டிருந்தது. இன்று காற்றின் தரம் மேம்பட்டதால் அவசர நிலை தளர்த்தப்பட்டது. நேற்று முன்தினம் அங்கு செயற்கை மழை பொழிய வைக்கப்பட்டது. இன்றும் அதே நடவடிக்கை தொடரும். இந்தோனேசியாவின் சுமத்ரா, கலிமந்தான் பகுதிகளில் பரவலாக காற்று தீ பற்றி எரிகிறது. அதனால் அருகிலுள்ள சரவாக்கில் பாதிப்பு அதிகம். அங்கு 700 மேற்பட்ட பள்ளிகள் மூடப்பட்டுள்ளன. இந்தோனேசியாவில் உள்ள 7 விமான நிலையங்கள் தொடர்ந்து மூடப்பட்டிருக்கின்றன. அனக்ரக்டாவ் எரிமலையிலிருந்து சாம்பல் வெளியேறுவதால் விமான போக்குவரத்துக்கு பெரும் இடையூறு. சுமார் 270,000 பயணிகள் பாதிக்கப்பட்டுள்ளனர். இந்தோனேசிய அரசாங்கம் செமராங், சுரபயா ஆகிய இடங்களில் உள்ள 5 விமான நிலையங்கள் செயல்படும் நேரத்தை நீட்டித்திருக்கிறது. பயணிகள் எளிதில் செல்ல ஏதுவாக அந்த நிலையங்கள் 24 மணி நேரமும் செயல்படும். சுமத்ரா, ஜாவா தீவுகளுக்கிடையே அமைந்துள்ள அனக்ரகடாவ் எரிமலை வெள்ளிக்கிழமை குமரத் தொடங்கியது. சுமார் 200 தூரம் சாம்பல் பரவியிருக்கிறது. எரிமலை மேலும் குமர வாய்ப்பு இருப்பதாக அதிகாரிகள் எச்சரித்திருக்கின்றனர். மை டிஜிட்டல் போட்காம்ப் முகாமில் சுமார் 1,000 பிள்ளைகள் பயனடைந்திருக்கின்றனர். குறைந்த வருமான குடும்பத்து பிள்ளைகள் நவீன தொழில்நுட்பத்தை கற்றுக்கொள்ள முகாம் வழியமைத்தது. 2019 மை டிஜிட்டல் போட்காம்ப் தொடங்கப்பட்டது. இதுவரை 5,000 அதிகமான பிள்ளைகள் பயனடைந்திருக்கின்றனர். மத்திய சிங்கப்பூர் சமூக மேம்பாட்டு மன்றம் யூஓபி வங்கியுடன் இணைந்து பயிற்சி முகாமை நடத்துகிறது. நவீன தொழில்நுட்பம், நிரலாக்கம், செயற்கை நுண்ணறிவு ஆகியவற்றை பிள்ளைகள் நேரடியாக பயன்படுத்தி பார்த்தனர். தொடக்க நிலை 4-5 வகுப்புகளில் பயிலும் சுமார் 100 மாணவர்கள் கவுடெக் அமைப்பின் 2 இயந்திர மனித கருவி பயிற்சி முகாமில் பங்கேற்கின்றனர். யூஓபி வங்கி திட்டத்திற்கு மேலும் 500,000 வெள்ளி நிதியளிக்கவிருக்கிறது.
மரினா ஸ்கொயர் வளாகத்தில் உள்ள சில ஹோட்டல்கள் தங்களை தனித்துவமாக்கிக் கொள்ளும் முயற்சிகளை தீவிரப்படுத்துகின்றன. அடுத்த ஆண்டு மார்ச் மாதம் மறுசீரமைப்பு பணிகளுக்காக மெரினா ஸ்கொயர் கடைத்தொகுதி மூடப்படவிருக்கிறது. அதனால் பக்கத்தில் உள்ள மற்ற கடைத்தொகுதிகளுக்கு வாடிக்கையாளர்கள் அதிகம் செல்ல வாய்ப்பு உண்டு. அங்குள்ள கடைகளின் வாடகை உயரக்கூடும் என்று ஆய்வாளர்கள் கருதுகின்றனர். ஆனால் மெரினா ஸ்கொயர் கடைத்தொகுதியில் கிடைக்கும் அனுபவம் பக்கத்தில் உள்ள மற்ற இடங்களில் கிடைக்காமல் போகவும் வாய்ப்பு உண்டு என்பதை அவர்கள் சுட்டுகின்றனர். நேபாளம் பெருவெள்ளத்தில் மாண்டோருக்காக தேசிய துக்கம் அனுசரிக்கிறது. சென்ற மாதம் இமயமலை பகுதியில் பனிப்பாறை உடைந்ததால் நேபாளத்திலும் திபெத்திலும் பெருவெள்ளம் ஏற்பட்டது. 1400 பேர் மாண்டனர். சுமார் 5500 பேரை இன்னும் காணவில்லை. நீர்மின் திட்டத்தில் வேலை செய்து கொண்டிருந்த நூற்றுக்கணக்கான ஊழியர்களும் அவர்களில் அடங்குவர். சுரங்கத்திற்குள் சிக்கியிருக்கும் அவர்களை மீட்கும் முயற்சி தொடர்கிறது. அண்மையில் ஊழியர்கள் மூவர் மீட்கப்பட்டது நம்பிக்கையை ஏற்படுத்தியிருக்கிறது. நேபாள குழுவுடன் வெளிநாட்டு நிபுணர் குழுவினரும் இணைந்து செயல்படுகின்றனர். பாதிக்கப்பட்ட சுமார் 90,000 பேருக்கு உதவ $50 மில்லியன் நிதி தேவை என்று ஐக்கிய நாட்டு நிறுவனம் தெரிவித்திருக்கிறது. இதனுடன் செய்திகள் முடிவடைந்தன. அடுத்த செய்தி தொகுப்பை 7 மணிக்கு கேட்கலாம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள செய்தி இணைய பக்கம் அல்லது செய்தி செயலியை நாடுங்கள். வணக்கம்.

0: டாரதி திரையிலிருந்து அந்த வேகமான பாடலை நாம கேட்டோம். யுகேந்திரன், ஆந்தனி தாசன், பிரியா ஜெர்சன் அந்த பாடலை வழங்கியிருந்தாங்க. இனி காத்திருக்கும் பாடல்களின் முன்னோட்ட லீசா இது உங்களுக்காக. புதிய பாடல்கள், 2000 காலகட்டத்திற்கு பிறகு வந்த பாடல்களையும் கேட்க போகிறோம். யுவன் சங்கர் ராஜாவுடைய புதிய பாடல் வெளியிடுங்க இது. இந்த பாடல் இன்னும் கொஞ்ச நேரத்துல உங்களுக்காக வருகின்றது. அது மட்டும் இல்லாம உங்களுக்காக பல பாடல்கள் இந்த பாடல், அதாவது ஃப்ரெண்ட்ஸ், நண்பன் திரை, ஃப்ரெண்ட்ஸ் நண்பன் திரையிலிருந்து இந்த பாடல் காத்துட்டு இருக்கு. நண்பன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஒண்ணுதானே. அந்த படத்துல இருந்து உங்களுக்காக பாடல் காத்திருப்பதால நீங்க வானொலி பக்கமாகவே இருக்கணும். இப்ப வானிலை எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாங்க. மேகம் மூட்டமாக இருக்கிறது. வெப்பநிலை 26°C, 34°C இடைப்பட்டு இருக்கும்.
1: வானிலை நிலவரம் ஆதரவு
2: எஸ்பி முத்தையா என்சான்ஸ் நிறுவனத்தின் கோல்ட் பொன்னியரிசி, தரத்தில் உயர்ந்தது, சுவையும் அளவில்லாதது. சமைத்து சுவையுங்கள் எஸ்பிஎம் கோல்ட் பொன்னிராய்ஸ்.
3: புதிய சாம்சங் கேலக்சி ஜி கைத்தொலைபேசியை இலவசமாக பெற ஆசையா? ஸ்டார் மூலம் வாங்கி மொத்தம் 2200 வெள்ளிக்கும் மேல் மதிப்புடைய சேமிப்புகளையும் சலுகைகளையும் பெற்றுக் கொள்ளுங்கள். பணத்திற்கேற்ற மதிப்பை பெறுங்கள். கைத்தொலைபேசி சாதன கழிவுகளை பெறுங்கள். பழைய கைத்தொலைபேசியை கொடுத்து கூடுதலான 300 வெள்ளியையும் பெறுங்கள். 5G அன்லிமிடெட் பிளாஸ் திட்டத்தின் மூலம் அளவில்லாத இணைய சேவையின் வழி நீங்கள் மகிழ்ச்சியாக வெளிநாட்டு பயணத்தை அனுபவிக்கலாம். இன்னும் நிறைய சலுகைகள் உண்டு. 380 வெள்ளி மதிப்புடைய சந்தாவை இலவசமாக பெற்று பிரீமியர் லீக் கால்பந்து ஆட்டங்களை நேரடியாக காணலாம். உங்கள் வீட்டிற்கு அருகில் இருக்கும் ஸ்டார்ஹப் கடைகளுக்கு இப்போவே செல்லுங்கள் அல்லது starhub.com/samsung. விதிமுறைகளுக்கும் நிபந்தனைகளுக்கும் உட்பட்டது.
4: ஸ்டார்ஹப், we got you.
5: சொல்லுங்கள் ராஜமாதா.
6: காலையில் நான் எழுந்தவுடன் கதிரவனின் கதிர்கள் என்னை தட்டி எழுப்ப வேண்டும். அதற்கு ஒரு வழி சொல்.
5: ஹோ, அப்படி என்றால் நீங்கள் கேட்க வேண்டியது வணக்கம் சிங்கே.
6: காலை 7 மேல மாணவர்களை நாங்க கேள்வி கேட்போம்.
5: 7 மேல வேலைக்கு போறவங்களுக்கு ஒரு சவால் கொடுப்போம்.
6: நிகழ்ச்சிக்கு ஆதரவு
5: BYD, சிங்கப்பூரின் முதன்மை வாகனம்.
6: சிறந்த வாழ்க்கைக்கு அதிநவீன தொழில்நுட்பம்.
7: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது நித்யா விமலா படைக்கும்
0: மக்கள் அதிகம் விரும்பியதால் பீட்சா ஹாட்டின் 10 வெள்ளி பீட்சா சலுகை மீண்டும் வந்துவிட்டது. சுட சுட ருசியான ஒரு பெரிய அளவு பீட்சா வெறும் 10 வெள்ளிதான். 25 வெள்ளியை நீங்கள் சேமிக்கலாம். நாவூர வைக்கும் பாபக்யூ சங்கி செக், சிக் ஹேமன்ஷ்ரூம், ஊத்தா லக்ஸா என உங்களுக்கு பிடித்த சுவைகளில். இச்சலுகை செவ்வாய்க்கிழமை புதன்கிழமைகளில் மட்டும்தான், குறுகிய காலத்திற்கு மட்டும். தவற விடாதீர்கள். இன்றைய கடையில் இருந்து வாங்கி சென்று சாப்பிடுங்கள். ஒவ்வொரு முறையும் நீங்கள் 2 பீட்சாக்களை மட்டும் வாங்கலாம். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. இத்தகவலை வழங்கியது பீட்சா ஹாட்.

0: செயல்பாட்டு ஆதரவு.
1: மெய் மறக்க செய்யும் பாரம்பரிய சுவை கொண்ட கோத்தாஸ் பில்டர் காபி தூள், கோத்தாஸ் துரித வகை காபி தூள், கோத்தாஸ் டிகாக்ஷன் இப்போது சிங்கப்பூரில். மொத்த விற்பனையாளர்கள் எஸ்பி முத்தையான் சன்ஸ்.
2: தங்க நகைகளை நீங்க அணியும் போது அது ஒரே அளவுல இருக்க வேண்டிய அவசியம் இல்லைங்க. சங்கிலிகளை நீங்க அடுக்கி அணியும் போது வெவ்வேறு நீளங்களை நீங்க தெரிவு செய்யலாம். முதல்ல ஒரு மெலிதான சங்கிலி, அதற்கு கீழே சற்று நீளமான சங்கிலி, அதன் கீழே அழகான ஒரு பதக்கம் கொண்ட இன்னொரு சங்கிலிய நீங்க லேயர் செய்யலாம். உடனே உங்க தோற்றத்தை பாருங்க, ரொம்ப வித்தியாசமா இருக்கும், அழகா காணப்படும். மஞ்சள் தங்கத்துடன் இளஞ்சிவப்பு நிற தங்கம் அல்லது வெள்ளை தங்கத்தை நீங்க சேர்த்து அணியும் போது அது பார்க்கறதுக்கு ரொம்ப அற்புதமா இருக்குங்க. ஆனா ஒரு விஷயம் இதை நீங்க நினைவில் கொள்ளணும், ஒரே ஒரு நகையை மட்டும் முக்கியமாக காட்டுங்க. அப்படி நீங்க பெரிய காதணி அணியறதா இருந்தீங்கன்னா உங்களுடைய சங்கிலிய எளிமையான ஒரு சங்கிலியா வச்சுக்கோங்க. அப்படி பெரிய ஒரு சங்கிலி நீங்க அணிஞ்சீங்கன்னா உங்க காதணி கொஞ்சம் சிம்பிளா இருக்கணும், பாக்குறதுக்கு எளிமையா இருக்கணும். தங்கத்தின் அழகு அதிகமா அணிவதுல இல்ல, சரியா கோர்வையா நீங்க எப்படி அணிவதுல தான் இருக்குது. இந்த தகவல் உங்களுக்கு வழங்கியது ஜாயல் காஸ் வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவலர்.
3: மாலா, இப்ப எல்லாம் செயற்கை நுண்ணறிவை பயன்படுத்தி சுலபமா வேலை செய்யற எப்படி?
4: நான் ஏஎஸ்கே ட்ரெய்னிங்ல பயிற்சி பெற்றேன்.
3: யார் கற்றுக் கொடுக்கறாங்க?
4: பல வருஷமா நேரடி தொழில்துறை அனுபவம் உள்ள சான்று பெற்ற பயிற்சிப்பாளர்கள்.
3: வாவ், அருமை! இத பத்தி நானும் தெரிந்து கொள்ள வேண்டும் போல இருக்கு.
4: நீங்க உங்க திறனை மேம்படுத்திக் கொள்வதற்கோ உங்க குழுவிற்கோ பொருத்தமான பயிற்சி திட்டங்கள் இருக்கு. தகுதி பெறவங்க ஸ்கில்ஸ் ஃபியூச்சர் உதவி தொகையை 90 விழுக்காடு வரை பயன்படுத்தலாம். செயற்கை நுண்ணறிவுடன் வேலை செய்யும் உங்கள் எதிர்காலத்தை ASK உடன் கண்டறியுங்கள். People first, learning always. மேலும் தெரிந்து கொள்ள செல்லுங்கள் asktraining.com.sg. அழைங்கள் 6484-6723. விதிமுறைகளுக்கும் நிபந்தனைகளுக்கும் உட்பட்டது.
0: நாம் இணையும் இடம், நம் குரல்கள் ஒலிக்கும் நேரம், உங்கள் துணை டீ கடை. மூன்று இரண்டு ஒன்று உரி மாறிவிட்டே. நித்யா, நான் இப்போது ஒரு கதாபாத்திரமா

மாறி இருக்கிறேன். நான் ஒரு பறவை, பறவை இனத்தை சேர்ந்த ஒரு உயிரினம் நான், சரியா? அதுதான் உங்களுக்கு வந்து ஒரு போனஸ் குறிப்பு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அடுத்து வர மூன்று குறிப்புகளை கேட்டு நீங்க குழப்பமாக்குறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. அதனால நான் ஒரு பறவை அப்படிங்கிறத நான் ஆரம்பத்திலே நான் சொல்லிக்கிறேன். முதல் குறிப்பு இதுதாங்க. நான் என்ன நீங்க அதிகமா பார்க்கணும்னா, பசிபிக் கோஸ்ட், இந்த வட்டாரத்தில் பெரு, சிலி அப்படிங்கிற இந்த பகுதியில் நீங்கள் அதிகமாக பார்க்கலாம். பெருவின் பசிபிக் கோஸ்ட், சிலி, இந்த வட்டாரத்தில் நீங்கள் என்ன அதிகமாக பார்க்கலாம். என்னுடைய முகத்தில் ஒரு முக்கியமான அம்சம் அப்படின்னு ஒன்று இருக்குன்னா, அது என்னுடைய வெள்ளை மீசை தான். வெள்ளை நிறத்தில் எனக்கு மீசை இருக்குதுங்க. நான் ஒரு பறவையான, எனக்கு வெள்ளை நிறத்தில் மீசை இருக்கிறது. மூன்றாவது குறிப்பு, பெரும்பாலான பறவைகள் அது எப்படி சத்தம் போடும் அப்படின்னா, சீப் சீப் அப்படின்னு சத்தம் போடும். ஆனா நான் அப்படி கிடையாது, நான் தான் வித்தியாசமான பிறவையாச்ச, மியாவ் அப்படின்னு சத்தம் போடுவேன். சில நேரத்துல நான் கத்தும் போது ஏதோ பூனை குறுக்க ஓடுது அப்படின்னு சில பேர் தப்பு கணக்கு போடலாம். ஆனா கிடையாது, அந்த இடத்துல நான் தான் உட்கார்ந்துருப்பேன், நான் தான் இந்த மாதிரி சத்தம் போடுவேன். நான் யார், அந்த பறவை என்ன அப்படிங்கறத கண்டுபிடிச்சு சொல்லுங்க. 9678 9688 என்று எனக்கு குரல் பதிவு செய்து அனுப்பி வைக்கலாம். மீண்டும் சுருக்கமாக அந்த மூன்று குறிப்புகளை சொல்லிடுறேன். பெருவின் பசிபிக் கோஸ்ட், இந்த பெருங்கடலின் பக்கத்துல நீங்க அதிகமா பார்க்கலாம். சிலி, இந்த மாதிரி இடங்கள்ல அதிகமா நீங்க என்ன பார்க்கலாம். அடுத்ததாக இரண்டாவது குறிப்பு, என்னுடைய முகத்துல இருக்கக்கூடிய வெள்ளை மீசை, அதை பார்த்து பல பேர் மாறியோ அவ்வளவு அழகா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னு வைங்க. அப்புறம் மூன்றாவது குறிப்பு, நான் சத்தம் போடுறது வந்து ஒரு பறவை எப்படி சத்தம் போடுமோ அப்படிலாம் கிடையாது. ஒரு பூனை மியாவ் அப்படின்னு சொல்லணும் இல்லையா, அந்த சத்தம் தான், வாய் திறந்தாலே அந்த சத்தம் தான் வரும். நான் யார், அந்த பறவை என்ன அப்படிங்கறத கண்டுபிடிச்சு சொல்லுங்க.

0: மண்மந்திரையிலிருந்து விஜய் பிரகாஷ், ஜாவேத் அலி, சுனிதி சௌஹான் கொண்டு வந்த பாடல நாம கேட்டோங்க.
1: ஒலி 968 போக்குவரத்து நிலவரம்.
0: விபத்து நேர்ந்திருக்குங்க. ஏவாயை நோக்கி செல்லும் MC நுழைவாயில் சென்ட்ரல் புலிவாட்டுக்கு முன்பாக 5 தடத்தில், அடுத்ததாக TPE நோக்கி செல்லும் KPE நுழைவாயில் ECP பிறகு 3 தடத்தில் வாகனங்கள் பழுதாகி உள்ளன.
2: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு
3: ஊட்டி கோல்ட், பொன்னி அரிசி, தங்க பஸ்பத்தின் தரம், பழைய அரிசியாய் ரகம், உயர்ந்த தரம், சுவை, சத்து, ஊட்டி கோல்ட், பொன்னி அரிசி.
1: வெளிநாட்டு நாணய செலாவணி நிலவரம்.
0: இன்று செப்டம்பர் மாதம் 7 ஒரு அமெரிக்க டாலர் 1.28 ஒரு யூரோ 1.49 ஒரு ஸ்டெர்லிங் பவுண்ட் 1.73 ஒரு ஆஸ்திரேலிய டாலர் 92 100 இந்திய ரூபாய் 1.37 100 இலங்கை ரூபாய் 39 ஒரு சிங்கப்பூர் வெள்ளிக்கு மலேசிய ரிங்கேட் 3.19.
1: ஒவ்வொரு கொண்டாட்டமும் சிறந்த சேமிப்பு திட்டத்தோடு தொடங்குகிறது. ஜாயலுகாஸின் எளிய தங்க திட்டம் வழி புத்திசாலித்தனமாக சேமிக்கலாம். ஜாயலுகாஸ், World's favorite jeweler.

0: காதல்துறையிலிருந்து பாடலை கேட்டோம். சற்று முன்பாக நம்ம நேயர்களும் தொடர்ந்து எனக்கு பதில்களை ஒவ்வொன்றாக அனுப்பி கொண்டே இருக்கிறாங்க. நீங்க இந்த பறவையா அந்த பறவையா அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்டிருக்கீங்க. உங்க கேள்விக்கான பதில் இன்னும் கொஞ்ச நேரத்துல.
1: போக்குவரத்து நிலவரம்
0: மாலை மணி 6:33 ஆயிடுச்சுங்க. டிபிஇ நோக்கி செல்லும் கேபிஇ டிபிஇ எஸ்எல்இக்கு பிறகு வாகனம் ஒன்று பழுதாகி இருக்கிறது. அடுத்ததாக புக்கித்திமாவை நோக்கி செல்லும் கிளம்டி ரோட் ஏவாய்க்கு பிறகு 3rd தடத்தில் வாகனம் பழுதாகி இருக்கிறது. சாங்கியை நோக்கி செல்லும் பிஆர்இ கேபிஇ சிடி எஸ்எல்இக்கும் இடைப்பட்ட பகுதியில் போக்குவரவு மெதுவடைஞ்சிருக்குங்க.
2: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு
3: ஊட்டி கோல்ட் பொன்னி அரிசி தங்க பஸ்பத்தின் தரம் பழைய அரிசியாய் ரகம் உயர்ந்த தரம் சுவை சத்து ஊட்டி கோல்டு பொன்னி அரிசி.
4: COE உயர்ந்த போதிலும் BYD மற்றும் டென்ஸ வாகனங்களின் விலைகளில் எந்த மாற்றமும் இல்லை. இப்போதே BYD வாகனங்களின் அற்புதமான சிறைகளை கண்டறியுங்கள் அல்லது டென்ஸ வாகனத்துடன் உங்கள் பயணத்தை அடுத்த நிலைக்கு உயர்த்தி 20,000 வெள்ளி வரையிலான பிரத்யேக சிறைகைகளை பெறுங்கள். COE அண்மையில் உயர்ந்த போதிலும் விலையேற்றம் இன்றி கூடுதல் மதிப்பும் கூடுதல் சிறைகைகளும் உங்களுக்காக காத்திருக்கின்றன. இன்றே உங்களுக்கு அருகில் உள்ள BYD அல்லது டென்ஸ காட்சியகத்திற்கு வாருங்கள். விதிமுறைகளும் நிபந்தனைகளும் பொருந்தும்.
5: மதுரையோட மனமும் ருசியும் ஆஹா, அதுக்கு மதுரைக்கு தான் போகணுமா? அதான் இப்ப சிங்கப்பூருக்கே வந்துருச்சு குமார் மெஸ். கருவாட்டு குழம்பு வாசம் மூக்க தொலைக்கும், மீன் குழம்பு சும்மா சொக்க வைக்கும், கறி தோசை கோலா உருண்டை சுண்டி இழுக்கும், சுட சுட சீரக சம்பா பிரியாணி கம கமக்கும். ஒரு முறை வந்து பாருங்க, ஒவ்வொரு முறையும் விரும்பி வருவீங்க. இணையம் வாயிலாகவும் வாங்கலாம், வீட்டுக்கும் வாங்கி செல்லலாம்.
6: குமார் மெஸ் இப்போது 9 அப்பர் டிக்சன் சாலை, 321 கிளெமென்டி மால், 6 வேர்டன் சாலை.
7: ஆவி பறக்கும் டீக்கலை பக்கமா வாங்க. உங்களுக்காக விமலா நித்யா 4 to 8 வரைக்கும் கொஞ்சம் காசு நிறைய மியூசிக்.
8: ஆவி பறக்கும் டீக்கடை.
0: இன்றைக்கு நான் உருமாறி இருக்கின்றேன் ஒரு பறவையாக. எப்போது போல வித்தியாசமான ஒரு ஆராய்ச்சியில் ஈடுபட்டிருக்கேன் நித்யா. இந்த மாதிரி பறவைகள் இந்த உலகத்துல இருக்கு அப்படின்னு அவ்வப்போது உங்களுக்கான ஒரு கேள்வி ஆராய்ச்சியில வந்து ஈடுபடும் போதுதான் வா இப்படி கூட இருக்கா அப்படின்னு பிரமிச்சு போயிருக்கேன் பலமுறை. நேர்கள் பலரும் எனக்கு வந்து முயற்சி செஞ்சு செய்திகள் அனுப்பி வச்சிருக்காங்க. முதல்ல நம்ம இஸ்மாயில் அண்ணா, அவரு செய்தி அனுப்பி வச்சிருக்காரு. அவர் என்ன நினைக்கிறாருன்னு கேட்போம்.
9: நித்யா, நீங்க கேட்ட கேள்விக்கு பதில் வந்து பென்குயின்.
0: பெங்குயின் அப்படின்னு சொல்றாரு. இந்த பறவை பாக்குறதுக்கு கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான் இருக்கும்னு வைங்களேன், ஆனா பெங்குயின் கிடையாது. நல்ல முயற்சி. அடுத்ததாக நம்ம நேயர் இங்க வந்து செய்தி அனுப்பி வச்சிருக்காங்க. ரீனு அவங்க என்ன சொல்றாங்கன்னு கேப்போம்.
10: மாலை வணக்கம் நித்யா.
0: வணக்கம்.
10: நீங்க கேட்ட அந்த பறவை பெயர் வந்து கேட்பேர்ட் நினைக்கிறேன். அது வந்து கிரே கேட்பேர்ட்னு சொல்லுவாங்க. அது வந்து கிரே கலர்லயும் இருக்கும், கிரீன் கலர்ல கூட இருக்கும்.
0: ரொம்ப நன்றி ரீனு. அண்ணம்மா உங்களை மாதிரியும் நினைச்சிருக்காங்க கிரே கேட்பேர்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா நான் வந்து பெரும்பாலான பறவைகள் மாதிரி அப்படி கா கா இல்ல சீப் சீப் அப்படின்னு சத்தம் போட மாட்டேன். அது வாயை திறக்கும் போது மியாவ் அப்படின்னு லேசா இந்த பூனை வந்து சத்தம் போடுற மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஒருவேளை கிரேட்டர் ரேக்கட் டெயில் ட்ரோங்கோ அப்படிங்கப்பா இவ்வளோ பெரிய பெயரா இந்த பறவைக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு நம்ம சன். அது வந்து சத்தம் போடும்போது லேசா பூனை இந்த மாதிரி மியாவ் அப்படின்னு சொல்ற மாதிரி தான் கேட்கும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. இங்க இந்த பறவை வந்து நம்ம தேடி பார்ப்போம்னு பார்த்தா ரொம்ப அழகா இருக்கு. இந்த கிரேட்டர் ரேக்கட் டெயில் ட்ரோங்கோ அது நீல நிறத்துல இருக்கிறது, பல பலன்னு இருக்கு, சின்ன குருவியாக இருக்கிறது, ஆனா சத்தம் மட்டும் பூனை மாதிரி வரும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ஆனால் இந்த பறவை கிடையாதுங்க. நான் சொல்லியிருக்கிறது வந்து கடற்கரை பக்கமாக என்ன நீங்க அதிகமா பார்க்கலாம், அதுவும் பெரு சிலி இந்த மாதிரி பகுதிகளில் பசிபிக் கடற்கரை பக்கமாக என்ன நீங்க அதிகமா பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இப்படியாக பதில்கள் வந்திருந்தாலும் நம் நேயர்கள் பலரும் சரியான பதில நீங்க குறிப்பிட்டிருக்கீங்க. அவங்களாம் யாரு அப்படின்னு இன்னும் கொஞ்ச நேரத்தில் தெரிஞ்சுக்க போறோம். அதற்கு முன்பாக நிவாஸ் கே பிரசன்னாவுடைய இசையில தேவராட்டம் திரையிலிருந்து பாடலை கேட்போம் வாங்க.

0: தேவராட்டம் திரையிலிருந்து நிவாஸ் கே பிரசன்னா விஜய் சேதுபதி குழுவினர் கொண்டு வந்த பாடலை நாம கேட்டோம். பாடல் முடிவடைந்த நேரம் 6:44.
1: போக்குவரத்து நிலவரம்
0: சாங்கியை நோக்கி செல்லும் PIEKPக்கும் CTSLEக்கும் இடைப்பட்ட பகுதியில் போக்குவரவு மெதுவடைஞ்சிருக்கு. அடுத்ததாக விபத்து நேர்ந்திருக்குங்க. சாங்கியை நோக்கி செல்லும் PIE ஸ்டீவன்ஸ் ரோட்டுக்கு பிறகு விபத்து நேர்ந்திருப்பதால லானி ரோட் வரையில் போக்குவரவு நெரிசலாக உள்ளது. வாகனம் ஓட்டிகள் இரண்டாம் தடத்தை தவிர்த்துருங்க.
2: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு
3: ஊட்டி கோல்ட் பொன்னி அரிசி, தங்க பஸ்பத்தின் தரம், பழைய அரிசியாய் ரகம், உயர்ந்த தரம், சுவை, சத்து. ஊட்டி கோல்ட் பொன்னி அரிசி.
4: புதிய சாம்சங் கேலக்சி ஜி கைத்தொலைபேசியை இலவசமாக பெற ஆசையா? ஸ்டார் மூலம் வாங்கி மொத்தம் 2200 வெள்ளிக்கும் மேல் மதிப்புடைய சேமிப்புகளையும் சலுகைகளையும் பெற்றுக் கொள்ளுங்கள். பணத்திற்கேற்ற மதிப்பை பெறுங்கள். கைத்தொலைபேசி சாதன கழிவுகளை பெறுங்கள். பழைய கைத்தொலைபேசியை கொடுத்து கூடுதலான 300 வெள்ளியையும் பெறுங்கள். 5G அன்லிமிடெட் பிளாஸ் திட்டத்தின் மூலம் அளவில்லாத இணைய சேவையின் வழி நீங்கள் மகிழ்ச்சியாக வெளிநாட்டு பயணத்தை அனுபவிக்கலாம். இன்னும் நிறைய சலுகைகள் உண்டு. 380 வெள்ளி மதிப்புடைய சந்தாவை இலவசமாக பெற்று நிபந்தனைகளுக்கும் உட்பட்டது.
5: Star Hub, we got you.

0: கமகமமனம் நலம் தரும் தினம் ஆர்கேஜி நெய்.
1: உங்களால் ஒரங் ஊத்தான் போல ஊஞ்சலாட முடியுமா? புலியை விட உறக்க கர்ஜிக்க முடியுமா? பெங்குவினை விட வேகமாக நீந்த முடியுமா? உங்கள் பிள்ளைகள் வகுப்பறைக்கு அப்பாலும் கற்க நம் சொந்த வனவிலங்கு பூங்காவில் காணப்படும் தனித்துவமான விலங்குகளை, நம் மண்டாகிய நட்சத்திரங்களை சந்தியுங்கள். கவர்ச்சிகரமான கதைகள், விறுவிறுப்பான சவால்களின் மூலம் மேலும் தெரிந்து கொள்ளுங்கள். குடும்பத்தோடு பார்க்க தயாரா? ஸ்பாட்லைட் ஸ்டார்ஸ் ஆஃப் மண்டாய் நிகழ்ச்சியை மீ வாட்சிலும் மீரகம் ஆக்டோ யூடியூபிலும் இலவசமாக பாருங்கள்.
2: கேட்டுக்கொண்டிருப்பது டீ கடை. டீ கடை நிகழ்ச்சியில ஒரு பறவையாக மாறி இருக்கேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அந்த மூன்று குறிப்புகளை மீண்டும் நான் வழங்கி யாரெல்லாம் சரியான பதில் சொல்லிருக்கீங்க அப்படிங்கறத சொல்ல போறேன். சரியான பதில் இன்னும் கொஞ்ச நேரத்தில் தெரிஞ்சுக்க போறோம். அதற்கு முன்பாக மூன்று குறிப்புகள். முதல்ல, நான் கடற்கரையில் வாழும் ஒரு பறவை. பெரும்பாலான நேரத்துல நீங்க என்ன பெருவியன் பசிபிக் கடற்கரை பக்கமாக என்ன அதிகமாக நீங்க பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இரண்டாவது குறிப்பு, எனக்கு என்னுடைய முகத்துல வெள்ளை நிறத்துல மீசை இருக்கிறது, ஆனா அது உண்மையாகவே மீசை இல்ல, ரெக்கதான். மூன்றாவது குறிப்பு, நான் சத்தம் போட்டா கூக்கூன்னு சொல்லாம மியாவ் மியாவ் அப்படின்னு சொல்லுவேன். நான் யார் அப்படின்னு கேட்டதுக்கு, நம்ம ஜேம்ஸ் பாண்ட், கேப்ரியல், ஹீரா, குமார், அருண், சாமுவல், சந்திரன், ராஜேஷ், அப்துல் ரஹ்மான், ஜாஸ்மின், மைமூன், ராஜ், எம்எஸ்ஆர், நிஷா, ஹாஜா, கேரலைன், டாக்டர் ஆரு, எல்லாரும் சரியான பதில் சொல்லிருக்கீங்க. நான் உருமாறி இருக்கின்ற அந்த பறவையின் பெயர் என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னா வானொலி பக்கமாகவே இருங்க. இது டீ கடை.

கபடி நுழைவுச்சீட்டுகளை பெற செல்லுங்கள் fitandfun.sg. பதிவு செய்யும் அனைவருக்கும் Fit and Fun T-Shirt வழங்கப்படும். இருப்பு இருக்கும் வரை Fit and Fun 2026 Everybody News நிகழ்ச்சியை முன்னிட்டு மீடியா காப் ஏற்பாடு செய்யும் நிகழ்ச்சி 9

0: இன்றைக்கு நான் ஒரு பறவையாக மாறியிருக்கின்றேன். மூன்று குறிப்புகளை வழங்கி நம்ம நேயர்கள் பல பேரும் சரியான பதில் சொல்லியிருக்காங்க. சான், கேரோலைன், இன்னும் பல பேரு சரியான நேரத்துல வந்து சரியான பதிலையும் நீங்க சொல்லியிருக்கீங்க. வாழ்த்துக்களுங்க. இரண்டு நேயர்கள் குரல் பதிவு அனுப்பி இருக்கிறாங்க. முதல்ல நம்ம சித்ராவுடைய குரல் பதிவு கேட்கலாம்.
1: வணக்கம், என் பேரு சித்ரா. வணக்கம்.
0: ரொம்ப நன்றி சித்ரா. இன்கார்டன் என்பது சரியான பதில். அடுத்ததாக நேரஜ் சுரேஷ்.
2: நித்யா, இந்த பேர்டு பேர் வந்து இன்கார்டன். இது வந்து பெருவுல தான் இருக்கும். இன்கார்டன் அதுக்கு வித்தியாசமா மீச மட்டும் லாங் மீசையா இருக்கும்.
0: ஆமா, சரியான பதில். இன்கார்டன் என்பதுதான். வாழ்த்துகள். இன்கார்டன் அப்படின்னு ஒரு பறவை இந்த உலகத்துல இருக்குன்னு நம்ம கேள்விப்பட்டிருப்போமா? ரொம்ப அழகா இருக்குங்க பாக்குறதுக்கு. அது மட்டும் இல்லாம இந்த இன்கார்டன் இது சத்தம் போடும் போது பூனை மியாவ் சொல்ற மாதிரி இருக்கும்னு சொல்லியிருந்தேன். ஐயோ, உண்மையாகவே இது பூனை கத்துற மாதிரியே இருக்குங்க. ஒரு குட்டி பூனை அடடடா. இன்கார்டனுடைய குரல் மட்டும் இல்லாம அதனுடைய மீசையில அவ்வளவு சுவாரஸ்யமான ஒரு விஷயம் இருக்குங்க. அதாவது இன்கார்டன் அப்படிங்கிற இந்த பறவைக்கு அந்த வெள்ளை மீசை எவ்வளவு அடர்த்தியாகவும் இன்னும் கனமாகவும் நீளமாகவும் வளருதோ அதுதான் ஆரோக்கியமானது அப்படின்னு சொல்றாங்க ஆராய்ச்சியாளர்கள், ஆய்வாளர்கள். அதனுடைய மீசையை பார்த்துதான் இதற்கு வந்து நல்ல உடல்நிலை இருக்கிறது, ஆரோக்கியமா இருக்கு அப்படின்னு கண்ட. அது மட்டும் இல்லாம அதனுடைய இரை எது எப்படி தேடும்னா திருடிக்கும். கடர் சிங்கம், திமிங்கலங்கள் இவையெல்லாம் மீன்களை அது சாப்பிடும் போது இது என்ன செய்யணும், அது வாயை திறக்கும் இல்லையா, இந்த பெரிய உயிரினங்கள் அழகா அப்படி பறந்து போய் சக் அப்படின்னு குட்டி குட்டி மீன் துண்டுகள்லாம் எடுத்துக்கொண்டு அது சாப்பிடும். அப்படிப்பட்ட சுவாரஸ்யமான சாமர்த்தியமான ஒரு பறவையாக தான் மாறியிருக்கின்றேன் நித்யா. நான் இன்றைக்கு இன்கார்டன் அப்படிங்கிற ஒரு பறவையாக மாறியிருக்கேன்.

0: தகவலை வழங்கியோர்.
1: அதிக புரதச்சத்து கொண்ட மில்கி மிஸ் பன்னீர் எளிதாக சமைக்கலாம். அசல் மற்றும் அசத்தலான மில்கி மிஸ் தயிர், கெட்டியானது சுவையானது. மில்கி மிஸ் பன்னீர், மில்கி மிஸ் தயிர்.
2: வணக்கம். இரவு மணி 7, மீடியா போலி 968. செய்திகள் தொகுத்து வாசிப்பது சதகுத்துல்லா. சிங்கப்பூரில் அரசியல் பதவி வகிப்போரின் சம்பள மறு ஆய்வு குறித்து நாடாளுமன்றத்தில் நாளை அமைச்சர் நிலை அறிக்கை சமர்ப்பிக்கப்படும். பிரதமர் லாரன்ஸ் வோங்கும் பொதுச்சேவை ஒருங்கிணைப்பு அமைச்சர் சாஞ்சன் சிங்கும் அறிக்கையை வெளியிடுவர். சம்பள மறு ஆய்வு குறித்த அரசாங்கத்தின் பதில் அதில் இடம்பெறும். வியாழக்கிழமை நாடாளுமன்றத்தில் விவாதம் நடத்தப்படும். நாடாளுமன்ற உறுப்பினர்கள், நாடாளுமன்ற நியமன உறுப்பினர்கள் ஆகியோரின் சம்பள மறு ஆய்வு நிறைவடைந்து விட்டதாக திரு சான் மே மாதம் கூறியிருந்தார். மத்திய கிழக்கு போரின் நிச்சயமற்ற சூழலால் அது பிறகு பரிசீலிக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்திருந்தார். அரசியல் பதவி வகிப்போரின் சம்பளம் 2011 பிறகு மாற்றப்படவில்லை. ஒரு சுயேட்சை குழு அதை மறு ஆய்வு செய்ததாக திரு சான் கூறினார். வழிபாட்டுத் தலங்களில் பிள்ளைகளின் பாதுகாப்பு குறித்தும் நாடாளுமன்றத்தில் உறுப்பினர்கள் கேள்வி எழுப்பவிருக்கின்றனர். தற்போது வழிபாட்டுத் தலங்களில் என்னென்ன பாதுகாப்பு நடைமுறைகள் பின்பற்றப்படுகின்றன அல்லது இன்னும் என்னென்ன செய்யலாம் என 10 கேள்விகள் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளன. வெளிநாட்டு கூட்டு நிறுவனங்களின் இழப்பால் சிங்கப்பூர் ஏர்லைன்ஸின் அத்தியாவசிய போக்குவரத்து சேவையில் பாதிப்பு ஏற்படுமா என்றும் நாடாளுமன்றத்தில் கேட்கப்படும். மின்னிலக்க கட்டமைப்பு, நிதி சேவைகள் ஆகியவற்றை கையாள்வதன் தொடர்பில் மசோதாக்களும் அறிமுகம் செய்யப்படும். இந்தோனேசியாவில் உள்ள சிங்கப்பூரர்கள் வெளியுறவு அமைச்சின் இணையதளத்தில் பதிந்து கொள்ளும்படி அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இந்தோனேசியாவின் அனக்ரக்டாவ் எரிமலை குமரிக்கொண்டிருப்பதால் விமானப் போக்குவரத்து பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளது. இனி என்ன நடக்கும் என்பதை கணித்துச் சொல்ல முடியாத சூழல் நீடிப்பதை ஜகர்த்தாவில் உள்ள சிங்கப்பூர் தூதரகம் சுட்டியது. இந்தோனேசியாவில் உள்ள சிங்கப்பூரர்கள் இயன்றவரை வெளிப்புற நடவடிக்கைகளை குறைத்துக் கொள்ளும்படி அது கேட்டுக்கொண்டது. இந்தோனேசிய அரசாங்க நிறுவனங்களின் அண்மை தகவல்களை அவ்வப்போது தெரிந்து கொள்ளும்படி தூதரகம் வலியுறுத்தியது. இந்தோனேசியாவில் உள்ள 7 விமான நிலையங்கள் தொடர்ந்து மூடப்பட்டிருக்கின்றன. சுமார் 27,000 பயணிகள் பாதிக்கப்பட்டுள்ளனர். இந்தோனேசிய அரசாங்கம் செமராங், சுரபயா ஆகிய இடங்களில் உள்ள வேறு 5 விமான நிலையங்கள் செயல்படும் நேரத்தை நீட்டித்திருக்கிறது. பயணிகள் எளிதில் செல்ல ஏதுவாக அந்த நிலையங்கள் 24 மணி நேரமும் செயல்படும். சுமத்ரா, ஜாவா தீவுகளுக்கிடையே அமைந்துள்ள அனக்ரக்டாவ் எரிமலை வெள்ளிக்கிழமை குமரத் தொடங்கியது. சுமார் 200 கிலோமீட்டர் தூரம் சாம்பல் பரவியிருக்கிறது. எரிமலை மேலும் குமர வாய்ப்பு இருப்பதாக அதிகாரிகள் எச்சரித்தனர். இந்தோனேசியாவில் விமானப் போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளதால் மக்கள் ரயில் பயணத்தை நாடுகின்றனர். சுமார் 2,300 விமான சேவைகள் ரத்து செய்யப்பட்டுள்ளன. சில சேவைகளின் நேரம் தாமதமாக மாற்றப்பட்டுள்ளது அல்லது மாற்றுப்பாதையில் விமானம் இயக்கப்படுகிறது. நிலைமையை சமாளிக்க மக்கள் ரயில், படகு, பேருந்து சேவைகளை நாடுகின்றனர். ஆனால் ரயில் பயணச்சீட்டுகள் விற்று தீர்ந்துவிட்டன. பாலியிலிருந்து ஜகர்த்தாவுக்கு விமானப் பயணம் 2 மணி நேரம், ஆனால் தரைவழி பயணம் சுமார் 27 மணி நேரம் நீடிக்கும். நேபாளம் பெருவெள்ளத்தில் மாண்டோருக்காக தேசிய துக்கம் அனுசரிக்கிறது. சென்ற மாதம் இமயமலை பகுதியில் பனிப்பாறை உடைந்ததால் நேபாளத்திலும் திபெத்திலும் பெருவெள்ளம் ஏற்பட்டது. 1,400 பேர் மாண்டனர். சுமார் 5,500 பேரை இன்னும் காணவில்லை. நீர்மின் திட்டத்தில் வேலை செய்து கொண்டிருந்த நூற்றுக்கணக்கான ஊழியர்களும் அவர்களில் அடங்குவர். சுரங்கத்திற்குள் சிக்கியிருக்கும் அவர்களை மீட்கும் முயற்சி தொடர்கிறது. அண்மையில் ஊழியர்கள் 3 மீட்கப்பட்டது நம்பிக்கையை ஏற்படுத்தியிருக்கிறது. நேபாள குழுவுடன் வெளிநாட்டு நிபுணர் குழுவினரும் இணைந்து செயல்படுகின்றனர். பாதிக்கப்பட்ட சுமார் 90,000 பேருக்கு உதவ $50 மில்லியன் நிதி தேவை என்று ஐக்கிய நாட்டு நிறுவனம் தெரிவித்திருக்கிறது. சிங்கப்பூரில் இன்று காற்றின் தரம் மிதமாகவே உள்ளது. வரும் வாரங்களில் புகைமூட்டம் அதிகரிக்கலாம். பிள்ளை பராமரிப்பு நிலையங்களும் தாதிமை இல்லங்களும் அதை சமாளிக்க தயாராகின்றன. பிள்ளை பராமரிப்பு நிலையங்களில் ஆசிரியர்கள் நாள்தோறும் காற்றின் தரத்தை கண்காணிக்கின்றனர். தேவைப்பட்டால் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்கிறார் மை ஃபர்ஸ்ட் ஸ்கூல் குழும நிர்வாகி திருச்செல்வி.
3: இந்த வாசிப்பை செய்வதன் மூலம் பிறருக்கு
0: பிஎஸ்ஐ இண்டெக்ஸ் வந்து கொஞ்சம் 300 மேலே தாண்டினா எல்லா வெளிப்புற நடவடிக்கையும் நிறுத்தப்படும். ஸோ மாணவர்கள் எல்லாரும் வகுப்புக்குள்ளேயே இருக்கணும். உள்ளேயே நிறைய நடவடிக்கைகள் ஆசிரியர் வந்து தயார்படுத்தி வச்சிருக்காங்க பிள்ளைங்களுக்கு. மாணவர்களுக்கு வந்து மாஸ்க் போடணும்னு தேவையில்லை, ஆனால் பெற்றோர்கள் அவர்களுக்கு அணிந்து பள்ளிக்கு அனுப்புனாங்கன்னா நம்ம அலோவ் பண்ணுவோம்.
2: தாதிமை இல்லங்களும் பல்வேறு சூழலை சமாளிக்க தயாராகின்றன. அதை விவரிக்கிறார் ஸ்ரீ நாராயண மிஷன் தாதிமை இல்ல நிர்வாகி ரம்யா.

தொழில்நுட்ப கோளாற்றுக்கு வருந்துகிறோம். சிங்கப்பூரில் காற்றை சுத்திகரிக்கும் சாதனங்கள் மழமளவென விற்பனையாகின்றன. காற்று தூய்மைக்கேடு மோசமாகலாம் என்பதால் நிலைமையை சமாளிக்க மக்கள் அந்த சாதனங்களை விரும்பி வாங்குகின்றனர். காற்றை சுத்திகரிக்கும் சாதனங்களின் விற்பனை 70 விழுக்காடு வரை உயர்ந்திருப்பதாக ஒரு கடைக்காரர் கூறினார். இளம் பிள்ளைகள் அல்லது முதியோர் இருக்கும் குடும்பங்களில் சாதனம் வாங்க அதிக ஆர்வம் காட்டுவதாக சிஎன்ஏ செய்தித்தளம் தெரிவித்திருக்கிறது. இதனுடன் செய்திகள் முடிவடைந்தன. அடுத்த செய்தி தொகுப்பை 8 மணிக்கு கேட்கலாம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள செய்தி இணைய பக்கம் அல்லது செய்தி செயலியை நாடுங்கள். வணக்கம். 9

0: ஐம் கேம் திரையிலிருந்து பாடலை கேட்டும் துல்கர் சல்மான் காயடு லோஹார் இருவருமே இணைந்து நடித்திருக்கும் புதிய படம் கைது. அர்மான் மாலிக் அந்த பாடலை வழங்கியிருந்தாரு. இனி காத்திருக்கும் பாடல்களின் முன்னோட்டம் லீசா இது உங்களுக்காக. உருகி போகிறதுக்கு தயாரா இருக்கீங்களா? அப்ப இந்த பாடல் இன்னும் கொஞ்ச நேரத்தில் உங்களுக்காக வருது. அழகிய தமிழ் மகன் திரையில இருந்தும் பாடல் காத்துட்டு இருக்கு. 80களில் கர்ஜனை திரையில இருந்து இந்த பாடலும் காத்திருப்பதால நீங்க வானொலி பக்கமாகவே இருக்கணும். இது டீ கடை.
1: ஆதரவு
2: தங்கம் வாங்கணும், அழகா இருக்கணும், அப்போ நம்ம ஆல்கா ஜுவல்லர்ஸ்க்கு போகணும். அழகு, தரம், நம்பிக்கை எல்லாம் ஒரே இடத்தில். ஆல்கா ஜுவல்லர்ஸ், 77 ஸ்ரெங்கன் ரோட், சிங்கப்பூர்.
3: வர வர தினசரி செலவு அதிகரிச்சுக்கிட்டே போகுது.
4: சிங்கப்பூர் ஒரு சிறிய நாடுங்கிறதால உலக நடப்புகள் நம்மள பல விதங்கள்ல பாதிக்கலாம். ஆனா நல்ல வேளையா அதை சமாளிக்க அரசாங்கம் நமக்கு துணையா இருக்கு.
3: பட்ஜெட் 2026 வாழ்க்கை செலவின சிறப்பு தொகை வர இருப்பதா கேள்விப்பட்டேன்.
4: ஆமா, மத்திய கிழக்கு நிலவரத்தை கருத்துல கொண்டு ஆதரவு வழங்கும் வகையில ஏப்ரல் மாதத்துல இது மேம்படுத்தப்பட்டுச்சு. தகுதியுள்ள சிங்கப்பூர்களுக்கு இந்த மாதம் 400 வெள்ளி முதல் 600 வெள்ளி வரை கிடைக்கும். இது முன்பு 200 வெள்ளி முதல் 400 வெள்ளி வரையிலான தொகையை விட அதிகம்.
3: நல்லதுதான், இதுக்கு நாம விண்ணப்பிக்கணுமா?
4: தேவையே இல்ல, நீங்க தகுதி பெறுபவரா இருந்தா உடனே கிடைக்கும். தொகை கிடைப்பதற்கு முன்னாடியோ கிடைச்ச பிறகோ குறுஞ்செய்தி மூலம் நமக்கு தகவல் தெரிவிக்கப்படும்.
5: செப்டம்பர் 9 முதல் 2.4 மில்லியன் சிங்கப்பூரர்களுக்கும் அதிகமானோர் 400 வெள்ளி முதல் 600 வெள்ளி வரை மேம்படுத்தப்பட்ட வாழ்க்கை செலவின சிறப்பு தொகையை பெறுவர். மேல் விவரங்களுக்கு go.gov.sg/special-payment.
6: மதுரையோட மனமும் ருசியும், ஆஹா, அதுக்கு மதுரைக்கு தான் போகணுமா? அதான் இப்ப சிங்கப்பூருக்கே வந்துருச்சு குமார் மெஸ். கருவாட்டு குழம்பு வாசம் மூக்க தொலைக்கும், மீன் குழம்பு சும்மா சொக்க வைக்கும், கறி தோசை கோலா உருண்டை சுண்டி இழுக்கும், சுட சுட சீரக சம்பா பிரியாணி கம கமக்கும். ஒரு முறை வந்து பாருங்க, ஒவ்வொரு முறையும் விரும்பி வருவீங்க. இணையம் வாயிலாகவும் வாங்கலாம், வீட்டுக்கும் வாங்கி செல்லலாம்.
7: குமார் மெஸ் இப்போது 9 அப்பர் டிக்சன் சாலை, 321 கிளெமென்டி மால், 6 வேர்டன் சாலை. மாலை 4 மணியிலிருந்து இரவு 8 மணி வரை டீ கடை. ஒரு சிப் ஒரு சிரிப்பு.

0: இலக்கிய குறிப்பு.
1: யாராவது உங்களை பார்த்து இப்படி பாடணும்னு ஆசை இருக்கா? மாதிரி இடுப்பு வேணும் அப்படின்னு ஆசைப்படுறீங்களா? இந்த வயசுல எப்படி அதெல்லாம் முடியும்? The Delicious Green அப்படிங்கிற இந்த சமூக வலைத்தள பக்கத்துல ஒரு சில குறிப்புகளை அவங்க பதிவேற்றம் பண்ணிருக்காங்க. அதுல சிலவற்றை நான் குறிப்பிடுறேன். 6 மணி, மாலை 6 மணிக்கு மேல சர்க்கரை நிறைந்த இனிப்பு பதார்த்தங்களை நீங்க அதிகமா சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. ஒவ்வொரு நாளும் 10-15 நிமிடங்களுக்கு நீங்க நடைப்பயிற்சி மேற்கொள்ள வேண்டும். அப்படி செஞ்சுக்கிட்டு வந்தீங்கன்னா உங்களுடைய வயிற்றை சுத்தி இருக்கிற தண்ணீருடைய அளவு இருக்கு இல்லையா, அது குறைய ஆரம்பிக்குங்க. அடுத்ததாக நீங்க ஒவ்வொரு நாளும் உண்ணும் உணவுல அதிக அளவு புரதச்சத்து நார்ச்சத்து இருக்கிறதா அப்படின்னு சரிபார்த்துக் கொள்ளுங்க. ஒரு வாரத்திற்கு 2-3 முறை நீங்க வயிற்றுக்கான உடற்பயிற்சி, அதாவது ரஷ்யன் ட்விஸ், ரிவர்ஸ் கிரன்ச், பிளாங்க், சிட்அப்ஸ், இந்த மாதிரி வயிற்றுக்கான சில உடற்பயிற்சிகளை அவ்வப்போது செஞ்சுக்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்றாங்க. 5வதாக ரொம்ப முக்கியமானதுங்க, சீக்கிரமா தூங்குறதுக்கு முயற்சி செய்யுங்க. ஒவ்வொரு இரவும் நான் 9:30-10 மணிக்கே நான் தூங்கணும் அப்படின்னு நீங்க முடிவு பண்ணிட்டீங்கன்னா அந்த முடிவுல இருந்து நீங்க பின்வாங்காதீங்க. 10 மணிக்கே நீங்க தூங்குறதுக்கு முயற்சி செய்யணும். 6வதாக இப்படியாக நீங்க 8 வாரங்களுக்கு தொடர்ச்சியாக செஞ்சுக்கிட்டு வந்தீங்கன்னா சிம்ரனுக்கே நீங்க போட்டி கொடுக்கலாம்னு சொல்றாங்க.

0: சைந்தவி ஸ்ரீராம் பார்த்தசாரதி குழுவினர் வழங்கியிருந்த அழகிய தமிழ் மகன் திரையிலிருந்து பாடலை கேட்டோம்.
1: ஒலி 968 போக்குவரத்து நிலவரம்.
0: 7:26 ஆயிடுச்சு. விபத்து நேர்ந்திருக்குங்க. பிஐ நோக்கி செல்லும் BKESLEக்கு பிறகு 3rd தடத்தில், அடுத்ததாக பிஐ நோக்கி செல்லும் BKESLE எக்ஸிட் அருகிலும், AYE நோக்கி செல்லும் MCE நுழைவாயில் சென்ட்ரல் புலிவடுக்கு முன்பாக 5th தடங்களிலும் விபத்துகள் நேர்ந்துள்ளன.
2: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு
3: ஊட்டி கோல்ட், பொன்னி அரிசி, தங்க பஸ்பத்தின் தரம், பழைய அரிசியாய் ரகம், உயர்ந்த தரம், சுவை, சத்து, ஊட்டி கோல்டு பொன்னி அரிசி.
4: தங்கத்தை ஏன் இன்னும் நகையாகவே பாக்குறோம்? நீண்ட கால முதலீடா பார்த்தா? அடுத்த தலைமுறை செழிக்க இப்பவே திட்டமிடுங்க. இந்த தீபாவளிக்கு லயன் பூலியன் தங்க கட்டிகள்ல முதலீடு செய்யுங்க. சிங்கப்பூர் நாணயசாலையின் நம்பகமான முதலீட்டு தரத்தங்கம், செய்கூலி இல்லை, அதோட GST விலக்கு பெற்ற வெளிப்படையான விலை, 1 கிராம், 100 கிராம், 1 கிலோ என உங்க வசதிக்கேற்ப முதலீடு செய்யலாம். தகவல்களுக்கு www.lionbullion.com.sg. இந்த தீபாவளிக்கு லயன் பூலியனோட உங்க தங்க முதலீட்டு பயணத்தை தொடங்குங்க.
0: மக்கள் அதிகம் விரும்பியதால் பீட்சா ஹாட்டின் 10 வெள்ளி பீட்சா சலுகை மீண்டும் வந்துவிட்டது. சுட சுட ருசியான ஒரு பெரிய அளவு பீட்சா வெறும் 10 வெள்ளி தான். 25 வெள்ளியை நீங்கள் சேமிக்கலாம். நாவூர வைக்கும் பாபக்யூ சங்கி சிக், சிக் ஹேம் அண்ட் ஷ்ரூம், ஊதா லக்ஸா என உங்களுக்கு பிடித்த சுவைகளில். இச்சலுகை செவ்வாய்க்கிழமை புதன்கிழமைகளில் மட்டும்தான், குறுகிய காலத்திற்கு மட்டும். தவறவிடாதீர்கள், இன்றை கடையில் இருந்து வாங்கி சென்று சாப்பிடுங்கள். ஒவ்வொரு முறையும் நீங்கள் 2 பீட்சாக்களை மட்டும் வாங்கலாம். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. இத்தகவலை வழங்கியது பீட்சா ஹாட்.
5: அதிசய உலகம்.
6: ஒரு பாட்டு காதல் பூத்தது, அதை கேட்டு
5: எங்க ஒலியில 80களில் வந்த பாடல்களையும் நீங்க கேட்கலாம்.
6: கொஞ்சம்
5: மீண்டும் கேட்க தூண்டும்.

0: வேண்டும், கேட்க தூண்டும் ஆதரவு.
1: உங்கள் குடும்பத்திற்கு சுவையாகவும் ஆரோக்கியமாகவும் சமைக்க நினைக்கிறீர்களா? SPM பருப்பு வகைகள், சுவை, சத்து, தரம் அனைத்தும் நிறைந்தது. இன்றே சமைத்து பாருங்கள்.
0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஒலி 96.8 டீ கடை நிகழ்ச்சிங்க. தன்னந்தரியாக சிங்கிள் சிங்கிளாக நிகழ்ச்சியை வழி நடத்திக் கொண்டிருக்கின்றேன் உங்கள் ரவுடி பிபி நித்யா. இப்போது DMY ஜுவல்லர்ஸ் வழங்கும் தங்க விலை மீண்டும் தெரிஞ்சுக்கலாம். 174.70 மீண்டும் சொல்றோம், 22 கேரட் தங்கம் கிராமுக்கு 174.70.
2: இவ்வங்கத்திற்கு ஆதரவு DMY ஜுவல்லர்ஸ், அழகிய ஆபரணங்களின் அதிசய உலகம், 113 ஸ்ட்ராங்கன் ரோட், சிங்கப்பூர்.

0: என்னவன் திரையிலிருந்து யுவன் சங்கர் ராஜாவின் இசையில் ஸ்ரீனிவாஸ் மகாலட்சுமி ஐயர் கொண்டு வந்த அந்த இதமான பாடலை கேட்டோம். புகழ்பெற்ற ஒரு பேரங்காடிக்கு இப்போது அந்த இடத்த வந்து இடித்து விட்டு அந்த இடத்துல வேற ஒரு கட்டிடத்தை கொண்டு வர போறாங்க. அந்த புகழ்பெற்ற பேரங்காடிக்கு நீங்க சென்றிருப்பீங்க, 50 ஆண்டு கால வரலாறு இருக்கிறது, என்ன இடம் அப்படின்னு இன்னும் கொஞ்சம் நேரத்தில் தெரிஞ்சுக்க போறோம். அதற்கு முன்பாக சிங்கப்பூர் திரைப்படத்தை பற்றி ஒரு புதியது ஒரு தகவல் உங்களுக்காக காத்திருக்கின்றது, அதுவும் இன்னும் கொஞ்ச நேரத்தில். அதனால வானொலி பக்கமாகவே இருங்க. வாகனம் பழுதாக இருக்கிறது, AY நோக்கி செல்லும் CTE நுழைவாயில் ஹேவ்லாக் ரோட் எக்ஸிட் அருகில்.
1: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு
2: ஊட்டி கோல்ட், பொன்னி அரிசி, தங்க பஸ்பத்தின் தரம், பழைய அரிசியாய் ரகம், உயர்ந்த தரம், சுவை, சத்து, ஊட்டி கோல்ட் பொன்னி அரிசி.
3: Maverick Events and Production வழங்கும் மசாலா காபி லைவ் இன் சிங்கப்பூர் தி ரிட்டர்ன் டூர். இசை ரசிகர்களே, 8 ஆண்டுகளுக்கு பிறகு மசாலா காபி மீண்டும் சிங்கப்பூரில். மசாலா காபி தனித்துவமான ஃபியூஷன் இசை, நீண்ட இடைவெளிக்கு பிறகு ரசிக்க நீங்கள் தயாரா? October 10, 7 PM டிமார்க்கி டவுன்டவுன் ஈஸ்டில் மசாலா காபி லைவ் இன் சிங்கப்பூர் தி ரிட்டர்ன் டூர். நுழைவுச் சீட்டுகளுக்கு bookmyshow.sg.
4: சன் பிரதர்ஸ் டிராவல் மூலம் இன்னும் சிறப்பான சலுகைகளை பெற்று ஜப்பானின் சிறந்த அம்சங்களை அனுபவிக்கலாம். ஹொக்கைடோவுக்கு நீங்கள் நேரடியாக பயணம் செல்லுங்கள். ஒவ்வொரு 2வது பயணிக்கு 7400 வெள்ளி வரையிலான தள்ளுபடி. ஹோச்சிமின் நகரம் அல்லது புக்கிட் ஏர் பயண நுழைவு சீட்டுகள் இலவசம். வரி கட்டணம் 130 வெள்ளியிலிருந்து. கொடுக்கும் பணத்திற்கு சிறந்த மதிப்பு, சிறந்த விலை உத்தரவாதம். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. இலையுதிர்கால வண்ணங்களின் வழியே பயணம் செய்யுங்கள். அடர்ந்த பணியால் மூடப்பட்ட மரங்களை பாருங்கள். முழுமையாக மலர்ந்த குறாவை பாருங்கள். இச்சலுகை September 27 வரை. பதிவுக்கு செல்லுங்கள் chanbrothers.com. அழையுங்கள் 6212-9679.
1: ஒலி 968
0: சினிமா. சிங்கப்பூர் படமான க்ரூக்ஸ். இந்த படத்தை பத்தி நித்யா நான் ஏன் பேசுறேன்னா, இது சிங்கப்பூரின் முதல் செயற்கை நுண்ணறிவு கலப்பினம் கலந்த ஒரு நாடக தொடர் இப்போது தயாரிக்கிறாங்க. இந்த நாடகத்துல விருது பெற்ற புகழ்பெற்ற உள்ளூர் நடிகர் கிறிஸ்டபர் லீ நடிக்கிறாரு. இது ஒரு சுயசரிதைங்க. 18 செஃப்ஸ் அப்படிங்கிற புகழ்பெற்ற சிங்கப்பூர் உணவகத்தின் உரிமையாளர் திரு பெனி சேத்தியோ, இவரை செல்லமா ஆச்சேங் அப்படின்னு அழைப்போம். ஆச்சேங் என்பவர் இவர் ஒரு முன்னாள் கைதி. இருந்த பின்னும் இவரு தன்னுடைய சிறை தண்டனைகளை முடித்துவிட்டு திரும்ப வெளியில வரும்போது தன்னுடைய வாழ்க்கையை நல்ல விதமாக மாற்றி அமைச்சாரு. 18 செஃப்ஸ் அப்படிங்கிற இந்த ஒரு உணவகத்தை அமைத்து இந்த உணவகத்துல பணியாற்ற முன்னாள் கைதிகளுக்கு வேலை வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுத்திருக்காரு திரு ஆச்சேங். அவருடைய வாழ்க்கை படத்தை தான் க்ரூக் அப்படிங்கிற இந்த ஒரு படத்தை சிங்கப்பூர்ல இவங்க எடுத்துட்டு இருக்காங்க. அதுவும் இத AI ஹைபிரிட் அப்படிங்கிற அடிப்படையில எடுத்திருக்காங்க. அந்த படத்தினுடைய இடங்களோ ஒரு சில முக்கியமான நுணுக்கங்களை செயற்கை நுண்ணறிவுகளை வச்சு தத்ரூபமாக எவ்வளவு எடுக்க முடியுமோ எடுத்திருக்காங்க. செயற்கை நுண்ணறிவு வச்சு சில நுணுக்கங்களை கொண்டு வந்திருந்தாலும் அதை கையாளுவது ஒரு பெரிய படப்பிடிப்பு குழுவினருடைய முக்கிய பணியாக இருக்கிறது. க்ரூக் அப்படிங்கிற இந்த திரைப்படம் சிங்கப்பூர்ல வெளியான பின்னர் நிச்சயமா நீங்க போய் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு நித்யா எனக்கு சொல்லணும், சரியா?

0: திரை தகவல உங்களுக்கு வழங்கி இருந்தாங்க. அணி மணி, தரம் குறையாத தங்கம், தலைமுறைகள் தாண்டும் நம்பிக்கை, 73 மற்றும் 87 ஸ்ரங்கன் ரோட், சிங்கப்பூர். தரம், கைராசி, நம்பிக்கை, அணி மணி.
1: ஒலி 9:08 போக்குவரத்து நிலவரம்.
0: வாகனம் பழுதாகி உள்ளது. துவாசை நோக்கி செல்லும் PIEKJக்கு பிறகு அடுத்ததாக PIE நோக்கி செல்லும் BKESLA எக்ஸிட் அருகில் விபத்து நேர்ந்திருக்குங்க.
2: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு
3: ஊட்டி கோல்ட், பொன்னி அரிசி, தங்க பஸ்பத்தின் தரம், பழைய அரிசியாய் ரகம், உயர்ந்த தரம், சுவை, சத்து. ஊட்டி கோல்ட், பொன்னி அரிசி.
0: சுவையாக சமைக்க
4: இந்த போறப்பு தான் நல்லா ருசிச்சு சாப்பிட கிடைச்சது.
0: ஏலக்காய், இத விழா காலங்கள்ல இனிப்பு பதார்த்தங்களை செய்யும் பொழுது நம்ம அதிகமா சேர்த்துக் கொள்வோம். நெய் சக்கரை போலவே இனிப்பு பதார்த்தங்களுக்கு சுவை சேர்ப்பது, மனம் கொடுப்பது இந்த ஏலக்காய். இந்த இனிப்பு பதார்த்தங்களை செய்வதற்கு தேவையான ஏலக்காவை பெரும்பாலும் அரைக்கும் பொழுது அது கொர கொரன்னு இருக்கும். அத பலகாரத்துல சேர்த்தா கடிக்கும் போது கஷ்டமா இருக்கும் இல்லையா? அதனால தூள் போன்ற ஏலக்காய் வேணும்னா ஒரு சிட்டிகை அளவு சர்க்கரையோ ஏலக்காவையும் சேர்த்து அரைச்சு பாருங்க. இப்படி அரைக்கப்படும் ஏலக்காய் தோலை நீங்க பலகாரங்களுக்கு மட்டும் இல்லைங்க, காஃபி அல்லது தேநீர் கலக்கும் போது இந்த ஏலக்காய் தூளை சேர்த்தீங்கன்னா உங்க காஃபி அல்லது தேநீர் தூக்கலா இருக்குங்க.
2: அனைவரும் சுலபமாக சமைக்கலாம், சுவைத்து மகிழலாம். ஹவுஸ் பிரெட் ரெடி டு குக், பட்டர் கோழி, இறைச்சி, மீன், கோழி குழம்பு மற்றும் பிரியாணி மசாலை வகைகள்.
5: வணக்கம், நேர்காணலுக்கு வந்ததற்கு நன்றி. செயற்கை நுண்ணறிவு செயல்முறைகள் நிறைந்த வேலை இடத்திற்கு உங்களை எப்படி தயார்படுத்திக் கொள்றீங்க?
0: நான் ASK ட்ரெய்னிங்ல பயிற்சி பெற்று வரேன். அவங்களுடைய பயிற்சி வகுப்புகள் நடைமுறை செயற்கை நுண்ணறிவு திறன்கள்ல கவனம் செலுத்துது. விற்பனை, விளம்பரம், செயல்பாடுகள், வணிக நுண்ணறிவு.
5: வேலை இடத்துல உங்களுக்கு எப்படி உதவுறது?
0: தினசரி வேலை பணிகளை தானியக்கமாக்குவது எப்படி என்பது நேரடி பயிற்சிகள் மூலம் அறியலாம். வாழ்க்கை தொழில் மாற்றம் மேற்கொள்பவரோ, திறனை மேம்படுத்துபவரோ உங்க குழுவுக்கோ பொருத்தமான பயிற்சி திட்டங்கள் இருக்கு. தகுதி பெறவங்க ஸ்கில்ஸ் ஃபியூச்சர் உதவித்தொகையை 90 விழுக்காடு வரை பயன்படுத்தலாம்.
5: செயற்கை நுண்ணறிவுடன் வேலை செய்யும் உங்கள் எதிர்காலத்தை ASK உடன் கண்டறியுங்கள். பீப்பிள் ஃபர்ஸ்ட், லேர்னிங் ஆல்வேஸ். மேலும் தெரிந்து கொள்ள செல்லுங்கள் ASKTraining.com.sg. அழையுங்கள் 6484-6723. விதிமுறைகளுக்கும் நிபந்தனைகளுக்கும் உட்பட்டது.
6: ஹட்சன் பன்னீரை சுவைத்து பாருங்க. இவ்ளோ மென்மையா இருக்கே. அது மட்டும் இல்ல, இதுல எந்த பதன பொருட்களும் இல்ல, செயற்கை நிறங்களும் இல்ல, செயற்கை சுவையூட்டிகளும் இல்ல.
7: ஹட்சன் பன்னீர். மழையோ வெயிலோ காலங்கள் மாறும், சுவை மாறாத ஹட்சன் தயிர். எந்த பதன பொருட்களும் இல்ல, செயற்கை நிறங்களும் இல்ல, செயற்கை சுவையூட்டிகளும் இல்ல.
0: மாலை 4 மணியிலிருந்து இரவு 8 மணி வரை டீ கடை, ஒரு சிப் ஒரு சிரிப்பு. சிங்கப்பூர்ல பல இடங்கள் மூடப்பட்டு அந்த இடத்தை புதுப்பிச்சு இப்ப புதிய கட்டடங்கள்ல கட்டிக்கிட்டு வராங்க. அந்த வரிசையில தங்லின் மால், தங்லின் ஷாப்பிங் சென்டரை பத்தி நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. 50 ஆண்டு காலமாக அந்த ஒரு கட்டிடம் நல்ல திடமாக நின்று கொண்டிருக்கின்றது. இப்போது அந்த கட்டிடத்துக்கு நம்ம டாடா குட் பை சொல்ல வேண்டிய நேரம் வந்தாச்சு. ஏன்னா 868 மில்லியன் வெள்ளிக்கு விற்றுருக்காங்க. இதற்கு பதிலாக என்ன வரப்போகுது அப்படிங்கிற கேள்விக்கு இன்னும் கொஞ்சம் நேரத்துல பதில் சொல்றேன். அதற்கு முன்பாக இந்த தங்லின் ஷாப்பிங் சென்டர் பேரங்க அடியோட வரலாற்ற லேசா நம்ம வந்து புரட்டி பார்க்கலாம். 50 ஆண்டு கால வரலாறுங்க, சும்மாவா? கிறிஸ்துமஸ் பண்டிகை அப்படின்னு சொன்னாலே பல பேர் தங்லின் மால் பக்கமாக நீங்க செல்வீங்க. ஒவ்வொரு ஆண்டும் பெரிய கிறிஸ்துமஸ் மரங்களுக்கு அழகான அலங்காரங்களை பொருத்தி அவ்வளவு அழகா இருக்கும்ங்க அந்த இடமே பாக்குறதுக்கு. உண்மையாகவே அது சிங்கப்பூர் மாதிரி இருக்காது, ஏதோ ஒரு வெளிநாடு மாதிரி இருக்கும். சின்ன வயசுல அப்பா அம்மா அந்த இடத்துக்கு கூட்டிட்டு போயிருக்காங்க. பல புகைப்படங்கள் அங்க நின்று கொண்டு நான் எடுத்திருக்கேன். ஏன் நீங்களே உங்க பிள்ளைகளை கடந்த ஆண்டுகள் அந்த பக்கமாக நீங்க கூட்டிட்டு போயிருந்திருக்க. அழகான அமைதியான ஒரு பேரங்காடி அப்படின்னு சொல்லலாம். இந்த கட்டிடத்துக்கு ஒரு நிறைவு வருது அப்படின்னு சொல்லும் போது ரொம்ப சோகமா இருக்கு இந்த செய்தியை கேட்கும் போது. ஆனா உங்களை மகிழ்ச்சிப்படுத்துற மாதிரி இன்னொரு செய்தி சொல்றேன். ஒரு பெரிய அரங்கம் வரைகின்றது, அதுவும் 1000 பேர் அமர்வதற்கான ஒரு பெரிய அரங்கத்தை அந்த இடத்துல அமைக்க போறாங்க. அதுவும் இது வந்து ஒரு ஆர்ட்ஸ் தியேட்டர், அதாவது நிறைய மாதிரி மேடை நிகழ்ச்சிகள், நாடகங்கள், இசை நிகழ்ச்சிகள், நடன நிகழ்ச்சிகள் அப்படின்னு மக்கள் பார்த்து ரசிக்கிறதுக்கு ஒரு பெரிய அரங்கத்தை கட்ட போறாங்க. இந்த அரங்கத்தை ஜப்பானை சேர்ந்த கென்கோ குமா அப்படிங்கிற கட்டிட வடிவமைப்பாளர், இவர் தான் இந்த கட்டிடத்தை வடிவமைச்சிருக்காரு. 2030 ஆண்டுல இந்த அரங்கத்தை நீங்க எதிர்பார்க்கலாம்.

0: பியார் பிரேமா காதல் திரையில் இருந்து யுவன் சங்கராஜ் அவன் இசையில் ஸ்ரீ ஸ்ரீராம் கொண்டு வந்த பாடல நாம கேட்டோங்க. மீண்டும் வானிலை எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். மேகமூட்டமாக இருக்கும், வெப்பநிலை 26 டிகிரி செல்சியஸுக்கும் 34 டிகிரி செல்சியஸுக்கும் இடைப்பட்டு இருக்கும்.
1: வானிலை நிலவரம் ஆதரவு
2: SP முத்தையா என்சான்ஸ் நிறுவனத்தின் கோல்ட் பொன்னியரிசி, தரத்தில் உயர்ந்தது, சுவையும் அளவில்லாதது. சமைத்து சுவையுங்கள் SPM கோல்ட் பொன்னிராய்ஸ்.
3: வேலை முடிஞ்சு கலைப்பா வீட்டுக்கு திரும்பிட்டு இருக்கீங்களா, அல்லது இன்னும் அலுவலகத்துலதான் வேலை செஞ்சிட்டு இருக்கீங்களா, வீட்டுல சமைச்சிட்டு இருக்கீங்களா, அல்லது உடற்பயிற்சியில ஈடுபட்டு இருக்கீங்களா? எங்கேயும் எப்போதும் உங்களுக்கு துணையாக ஒழித்துக் கொண்டிருப்பது உங்க அபிமான நிகழ்ச்சி டீ கடை. ஒரு சிப் நிறைய சிறப்பு. மாலை 4 மணி முதல் 28 மணி வரை டீ கடை ஆதரவு.

0: நலம் தரும் தினம் ஆர்கேஜி நெய்.
1: டீ கடை வண்டியை நேரா செலுத்தாம வானத்தை நோக்கில செலுத்திருந்தோம். அதற்குண்டான ஒரு செய்தியோட தான் ஆரம்பிச்சிருந்தோம். சீனால பிள்ளைகள் அவங்க மலையடி வாரத்துல பள்ளிக்கூடத்துக்கு செல்வதற்காக புதியதொரு பேருந்து அமைச்சிருக்காங்க. இந்த பேருந்து 228 மீட்டர் உயரத்துல இது பயணம் செய்யுங்க. 3 மணி நேரம் பயணத்தை 30 நிமிடங்களா ஆக்கிட்டாங்க சீனாவில. அந்த செய்தியோட தான் டீ கடையை திறந்திருந்தோம். 5 மணிக்கு மேல இன்றைக்கே சின்ன வயசுல உங்களுக்கு பிடிக்காத ஒரு விஷயம், ஒரு நடவடிக்கை, ஒரு பொழுதுபோக்கு இல்ல உணவாக இருக்கட்டும், சின்ன வயசுல அது நமக்கு பிடிக்காம இருந்திருக்கலாம். ஆனா பெரியவர்களும் ஆன பிறகு நமக்கு அது ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னா அது எதுவாக இருக்கும் அப்படின்னு கேட்டிருந்தேன். 6 மணிக்கு மேல இன்றைக்கு நான் இன்கார்டர்ன் அப்படிங்கிற ஒரு கியூட்டான பறவையாக மாறி இருந்தேன். இந்த பறவை கூக்கு அப்படின்னு கூவாது, மியாவ் மியாவ் அப்படின்னு சொல்லும் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். 7 மணிக்கு மேல சற்று முன்பாக சிங்கப்பூரின் முதல் AI ஹைபிரிட் செயற்கை நுண்ணறிவு கலப்பினத்தை கொண்ட குரூக் அப்படிங்கிற புதியதொரு திரைப்படத்தை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அது மட்டும் இல்லாம 50 ஆண்டு காலமாக ஆலமரம் போல் நின்று கொண்டிருக்கும் நம்மளுடைய தங்கிலியின் பேர
2: சந்திப்போம். பாய்.

0: வணக்கம். இரவு மணி 8, மீடியா காப் ஒலி 968. செய்திகள் தொகுத்து வாசிப்பது சதகத்துல்லா. நேபாளம் பெருவெள்ளத்தில் மாண்டோருக்காக ஒரு நாள் தேசிய துக்கம் அனுசரிக்கிறது. இமயமலை பகுதியில் பனிப்பாறை வெடித்ததால் சென்ற மாதம் 26ஆம் தேதி சுனாமி போன்ற பெருவெள்ளம் ஏற்பட்டது. நேபாளத்தின் சில கிராமங்களும் திபெத்தின் சில பகுதிகளும் வெள்ளத்தில் மிதந்தன. 1300 பேர் மாண்டனர். சுமார் 5000 பேரை காணவில்லை. இந்து சமய மரபுப்படி மாண்டோருக்கு 13ஆம் நாளில் சடங்கு நடத்தப்படும். அதற்கேற்ப இன்று நினைவஞ்சலி நடத்தப்படுகிறது. இதற்கிடையே நேபாளத்தில் தேடல் மீட்புப் பணியும் தொடர்கிறது. சாலைகள் சேதமடைந்தும் பருவமழை நீடிப்பதும் மீட்புப் பணியை சிரமமாக்குகின்றன. காட்மண்டிலிருந்து 120 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது ரசுவா நகரம். அங்குள்ள 1800 பேருக்கு 120,000 வெள்ளி மதிப்புள்ள நிவாரணப் பொருட்களை அனுப்பவிருக்கிறது சிங்கப்பூரின் மெர்சி ரிலீஃப் தொண்டு அமைப்பு. உணவு, மருந்துப் பொருட்கள், போர்வை, சமையல் பாத்திரங்கள் உள்ளிட்டவை அதில் அடங்கும். ஆனால் நிவாரணப் பொருட்களை உரிய இடத்துக்கு கொண்டு சேர்ப்பதில் சிரமம் நீடிக்கிறது. இந்தோனேசியாவில் உள்ள சிங்கப்பூரர்கள் வெளியுறவு அமைச்சின் இணையதளத்தில் பதிந்து கொள்ளும்படி அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. இந்தோனேசியாவின் அனக்ரகடாவ் எரிமலை குமரிக் கொண்டிருப்பதால் விமானப் போக்குவரத்துக்கு பெரிய பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது. இனி என்ன நடக்கும் என்பதை கணித்துச் சொல்ல முடியாத சூழல் நீடிப்பதை ஜகர்த்தாவில் உள்ள சிங்கப்பூர் தூதரகம் சுட்டியது. இந்தோனேசியாவில் உள்ள சிங்கப்பூரர்கள் இயன்றவரை வெளிப்புற நடவடிக்கைகளை குறைத்துக் கொள்ளும்படி அது கேட்டுக்கொண்டது. இந்தோனேசிய அரசாங்க நிறுவனங்களின் அண்மை தகவல்களை அவ்வப்போது தெரிந்து கொள்ளும்படியும் தூதரகம் வலியுறுத்தியது. இந்தோனேசியாவில் உள்ள 7 விமான நிலையங்கள் தொடர்ந்து மூடப்பட்டிருக்கின்றன. சுமார் 270,000 பயணிகள் பாதிக்கப்பட்டுள்ளனர். இந்தோனேசிய அரசாங்கம் செமராங், சுரபயா ஆகிய இடங்களில் உள்ள வேறு 5 விமான நிலையங்கள் செயல்படும் நேரத்தை நீட்டித்திருக்கிறது. பயணிகள் எளிதில் செல்ல ஏதுவாக அந்த நிலையங்கள் 24 மணி நேரமும் செயல்படும். சுமத்ரா, ஜாவா தீவுகளுக்கிடையே அமைந்துள்ள அனக்ரகடாவ் எரிமலை வெள்ளிக்கிழமை குமரத் தொடங்கியது. சுமார் 200 கிலோமீட்டர் தூரம் சாம்பல் பரவியிருக்கிறது. எரிமலை மேலும் குமர வாய்ப்பு இருப்பதாக அதிகாரிகள் எச்சரித்தனர். ஓர் எரிமலை வெடிக்கும்போது வானத்தில் அதிக சாம்பலை வெளியேற்றுகிறது. சாம்பலில் மிகச்சிறிய துகள்கள், பாறை கற்கள், கரிமங்கள் நிறைந்திருக்கும். அதனால் விமானத்தின் இயந்திரம் சேதமடையலாம். சாம்பல் இயந்திரத்துக்குள் செல்லும்போது அங்கிருக்கும் சூடு துகள்களை உருக்கிவிடும். உருகிய பொருள் இயந்திரத்தின் பாகங்களில் ஒட்டிக்கொண்டு காற்றோட்டத்தை தடுக்கலாம். நிலைமை மோசமானால் இயந்திரத்தின் ஆற்றல் குறைந்து முற்றிலும் செயலிழந்து போகலாம். அது மட்டுமல்ல, சாம்பல் கலந்த மேகங்கள் விமானியின் பார்வையை மறைக்கலாம். காற்றின் வேகத்தை அளவிடும் உணர்கருவிகளை அடைத்து விமானிகள் துல்லியமாக அளவிட முடியாமல் போகலாம். விமானங்கள் எரிமலையிலிருந்து வெகு தூரம் தள்ளி பறந்தாலும் சாம்பல் அங்கும் இருக்கலாம். அதனால்தான் விமானிகள் ஆபத்தை முன்கூட்டியே அறிந்து தவிர்ப்பது முக்கியம். சிங்கப்பூரில் இன்று காற்றின் தரம் மிதமாகவே உள்ளது. வரும் வாரங்களில் புகை மூட்டம் அதிகரிக்கலாம். பிள்ளை பராமரிப்பு நிலையங்களும் தாதிமை இல்லங்களும் அதை சமாளிக்க தயாராகின்றன. பிள்ளை பராமரிப்பு நிலையங்களில் ஆசிரியர்கள் நாள்தோறும் காற்றின் தரத்தை கண்காணிக்கின்றனர். தேவைப்பட்டால் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்கிறார் மைஃபர் ஸ்கூல் கொழும நிர்வாகி திருச்செல்வி.
1: பிஎஸ்ஐ இண்டெக்ஸ் வந்து கொஞ்சம் 300க்கு மேலே தாண்டா எல்லா வெளிப்புற நடவடிக்கையும் நிறுத்தப்படும். ஸோ மாணவர்கள் எல்லாரும் வகுப்புக்குள்ளேயே இருக்கணும். உள்ளேயே நிறைய நடவடிக்கைகள் ஆசிரியர் வந்து தயார்படுத்தி வச்சிருக்காங்க. பிள்ளைங்களுக்கு மாணவர்களுக்கு வந்து மாஸ்க் போடணும்னு தேவையில்லை. ஆனால் பெற்றோர்கள் அவர்களுக்கு அணிந்து பள்ளிக்கு அனுப்புனாங்கன்னா நம்ம எல்லாம் பண்ணுவோம்.
0: தாதிமை இல்லங்களும் பல்வேறு சூழலை சமாளிக்க தயாராகின்றன. அதை பற்றி விவரிக்கிறார் ஸ்ரீ நாராயண மிஷன் தாதிமை இல்ல நிர்வாகி ரம்யா.
2: நம்மள இப்ப வந்து நார்மல் டைம்ல இருக்கும் போதே பாத்தீங்கன்னா எல்லாமே ப்ரிப்பரேஷன்ஸ் இருக்கும். ஆனா 100 வருதுன்னு சொல்லி சொல்லும் போது அப்ப எல்லாமே இன் ஆக்ஷன்ஸ். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நம்மளோட பியூரிஃபயர் வந்து இருக்கும். நம்மளோட ஆக்டிவிட்டிஸ் வந்து ஃப்ரம் அவுட்டோர்ஸ்ல இருந்து இன்டோர்ஸ் கன்வெர்ட் பண்ணிடுவோம். அப்புறம் வந்து அந்த ஹைட்ரேஷன் ரவுண்ட்ஸோட வந்து ஃப்ரீக்வன்சி இன்க்ரீஸ் பண்ணிடுவோம். நம்ம ஸ்டாஃப் ரவுண்ட்ஸ் பண்றாங்கல்ல, அந்த ஃப்ரீக்வன்சி இன்க்ரீஸ் ஆகும். நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸும் எங்கேஜ் பண்ணோம் இல்லையா, அவங்களுக்கு வந்து எல்லா பையனும் கம்யூனிகேட் பண்ணிட்டு இருப்போம். ஸோ இப்போதைக்கு இந்த லெவல்ல இருக்கு, ஸோ வெளியில கூட்டிட்டு போகாதீங்க, நீங்க முடிஞ்ச அளவுக்கு வராதிங்க. அப்புறம் வீடியோ கான்ஃபரன்சிங் மாதிரி அது மூலமா அவங்கள பார்க்க வைப்போம்.
0: சிங்கப்பூரில் காற்றை சுத்திகரிக்கும் சாதனங்கள் மழமளவென விற்பனையாகின்றன. காற்று தூய்மைக்கேடு மோசமாகலாம் என்பதால் நிலைமையை சமாளிக்க மக்கள் அந்த சாதனங்களை விரும்பி வாங்குகின்றனர். காற்றை சுத்திகரிக்கும் சாதனங்களின் விற்பனை 70 விழுக்காடு வரை உயர்ந்திருப்பதாக ஒரு கடைக்காரர் கூறினார். இளம் பிள்ளைகள் அல்லது முதியோர் இருக்கும் குடும்பங்களே சாதனம் வாங்க அதிக ஆர்வம் காட்டுவதாக சிஎன்ஏ செய்தித்தளம் தெரிவித்திருக்கிறது. மை டிஜிட்டல் போட்கேம்ப் முகாமில் சுமார் 1000 பிள்ளைகள் பயனடைந்திருக்கின்றனர். குறைந்த வருமான குடும்பத்து பிள்ளைகள் நவீன தொழில்நுட்பத்தை கற்றுக்கொள்ள முகாம் வழியமைத்தது. 2019 மை டிஜிட்டல் போட்கேம்ப் தொடங்கப்பட்டது. இதுவரை 5000 அதிகமான பிள்ளைகள் பயனடைந்திருக்கின்றனர். மத்திய சிங்கப்பூர் சமூக மேம்பாட்டு மன்றம் யுஓபி வங்கியுடன் இணைந்து பயிற்சி முகாமை நடத்துகிறது. நவீன தொழில்நுட்பம், நிரலாக்கம், செயற்கை நுண்ணறிவு ஆகியவற்றை பிள்ளைகள் நேரடியாக பயன்படுத்தி பார்த்தனர். தொடக்க நிலை 4-5 வகுப்புகளில் பயிலும் சுமார் 100 மாணவர்கள் கவுடெக் அமைப்பின் 2 இயந்திர மனித கருவி பயிற்சி முகாமில் பங்கேற்கின்றனர். யுஓபி திட்டத்திற்கு மேலும் 500,000 வெள்ளி நிதியளிக்கவிருக்கிறது. இதனுடன் செய்திகள் முடிவடைந்தன. அடுத்த செய்தி தொகுப்பை 9 கேட்கலாம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள செய்தி இணையப்பக்கம் அல்லது செய்தி செயலியை நாடுங்கள். வணக்கம்.

வணக்கம். இரவு மணி 9. மீடியாக்கா போலி 9:06. செய்திகள் தொகுத்து வாசிப்பது சதகத்துல்லா. சிங்கப்பூரும் லக்சம்பர்க்கும் இருதரப்பு ஒத்துழைப்பை வலுப்படுத்துகின்றன. குறிப்பாக செயற்கை நுண்ணறிவு, குவாண்டம் தொழில்நுட்பம் உள்ளிட்ட அம்சங்களில் கூடுதலாய் ஒத்துழைக்க திட்டமிடுகின்றன. இரண்டு சிறிய நாடுகளுக்கிடையிலான உறவை வலுப்படுத்தும் முயற்சியின் ஒரு பகுதி அது என்று பிரதமர் லாரன்ஸ் வாங் கூறினார். லக்சம்பர்க் பிரதமர் லுக் ஃப்ரீடன் பொறுப்பேற்ற பிறகு முதன்முறை 3 பயணமாக சிங்கப்பூர் வந்திருக்கிறார். திரு வாங் அவரை சந்தித்து பேசினார். சிங்கப்பூரில் முதலீடு செய்யும் ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளில் லக்சம்பர்க்கே மிகப்பெரியது. இருதரப்பு நெருக்கமான உறவின் அடிப்படையில் ஆசியான், ஐரோப்பிய ஒன்றியம் ஆகியவற்றுடன் தொடர்புகளை வளர்த்துக் கொள்ளலாம் என்று திரு வாங் கூறினார். நேபாளம் பெருவெள்ளத்தில் மாண்டோருக்காக ஒரு நாள் தேசிய துக்கம் அனுசரிக்கிறது. இமயமலை பகுதியில் பனிப்பாறை வெடித்ததால் சென்ற மாதம் 26 சுனாமி போன்ற பெருவெள்ளம் ஏற்பட்டது. நேபாளத்தின் சில கிராமங்களும் திபெத்தின் சில பகுதிகளும் வெள்ளத்தில் மிதந்தன. 1,300 பேர் மாண்டனர். சுமார் 5,000 பேரை காணவில்லை. இந்து சமய மரபுப்படி மாண்டோருக்கு 13 நாளில் சடங்கு நடத்தப்படும். அதற்கேற்ப இன்று நினைவஞ்சலி நடத்தப்படுகிறது. இதற்கிடையே நேபாளத்தில் தேடல் மீட்புப் பணியும் தொடர்கிறது. சாலைகள் சேதமடைந்திருப்பதாலும் பருவமழை நீடிப்பதாலும் மீட்புப் பணி சிரமமாகியிருக்கிறது. காட்மாண்டுவிலிருந்து 120 தொலைவில் உள்ளது ரசுவா நகரம். அங்குள்ள 1,800 பேருக்கு 120,000 வெள்ளி மதிப்புள்ள நிவாரணப் பொருட்களை அனுப்பவிருக்கிறது சிங்கப்பூரின் மெர்சி ரிலீஃப் தொண்டு அமைப்பு. உணவு

பொருட்கள், போர்வை, சமையல் பாத்திரங்கள் உள்ளிட்டவை அதில் அடங்கும். ஆனால் நிவாரணப் பொருட்கள் உரிய இடத்துக்கு கொண்டு சேர்ப்பதில் சிரமம் நீடிக்கிறது. இந்தோனேசியாவின் அனக்ரகடாவ் எரிமலை குமரிக்கொண்டிருப்பதால் விமானப் போக்குவரத்து பெரிதும் தடைபட்டிருக்கிறது. இந்தோனேசியாவில் உள்ள சிங்கப்பூரர்கள் வெளியுறவு அமைச்சின் இணையதளத்தில் பதிந்து கொள்ளும்படி அறிவுறுத்தப்படுகின்றனர். இதற்கிடையே எரிமலை வெடிப்பால் ஏற்பட்ட சாம்பல் ஜகர்த்தாவையும் சுற்றியுள்ள பகுதிகளையும் சூழ்ந்திருக்கிறது. இந்தோனேசியாவின் முக்கிய விமான நிலையம் உட்பட 4 விமான நிலையங்கள் தொடர்ந்து மூடப்பட்டிருக்கின்றன. சுகர்ணோகட்டா அனைத்துலக விமான நிலையம் இந்தோனேசிய நேரப்படி மாலை 6 மணி வரை மூடப்பட்டிருந்தது. வெள்ளிக்கிழமை குமரத் தொடங்கிய அனக்ரகடாவ் எரிமலையின் சீற்றம் தணியவில்லை. 200 கிலோமீட்டர் தொலைவு வரை எரிமலை சாம்பல் பரவியிருக்கிறது. ஜாவா சுமத்ரா தீவுகளுக்கிடையே அமைந்துள்ள எரிமலை மேலும் வெடிக்கலாம். ஜகர்த்தா விமான நிலையத்தில் எரிமலை சாம்பல் கண்டறியப்பட்டதால் விமான சேவைகள் நிறுத்தப்பட்டுள்ளன. 1500க்கும் மேற்பட்ட விமான சேவைகள் ரத்து செய்யப்பட்டன. வானிலையை பொறுத்தே விமான சேவைகள் மீண்டும் தொடங்கும் என்று இந்தோனேசிய போக்குவரத்து அமைச்சர் கூறினார். சிங்கப்பூரில் சில்லறை விற்பனை ஜூலை மாதம் சுமார் 4.5 பில்லியன் வெள்ளி வளர்ச்சியடைந்திருக்கிறது. ஆண்டுக்காண்டு அடிப்படையில் வளர்ச்சி சுமார் 1.5 விழுக்காடு அதிகம். ஆனால் இந்த ஆண்டில் மிக மெதுவான வளர்ச்சி வேகம். பொழுதுபோக்கு பொருட்கள், குறிப்பாக விளையாட்டு சாதனங்களின் விற்பனை சுமார் 14 விழுக்காடு அதிகரித்தது. ஆண்டுக்காண்டு அடிப்படையில் கைக்கடிகாரங்கள், நகைகள் ஆகியவற்றின் விற்பனையில் 11 விழுக்காட்டுக்கு சற்று அதிகமான வளர்ச்சி. இருப்பினும் வேறு சில பிரிவுகளின் வர்த்தகம் ஜூன் மாதத்தை விட மோசமாக இருந்தது. உணவு பானத்துறையில் விற்பனை தொடர்ந்து 2 மாதம் சுருங்கியது. மெரினா ஸ்கொயர் வளாகத்தில் உள்ள சில ஹோட்டல்கள் தங்களை தனித்துவமாக்கிக் கொள்ளும் முயற்சிகளை தீவிரப்படுத்துகின்றன. அடுத்த ஆண்டு மார்ச் மாதம் மறுசீரமைப்பு பணிகளுக்காக மெரினா ஸ்கொயர் கடைத்தொகுதி மூடப்படவிருக்கிறது. அதனால் பக்கத்தில் உள்ள மற்ற கடைத்தொகுதிகளுக்கு வாடிக்கையாளர்கள் அதிகமாக செல்ல வாய்ப்பு உண்டு. அங்குள்ள கடைகளின் வாடகை உயரக்கூடும் என்று ஆய்வாளர்கள் கருதுகின்றனர். ஆனால் மெரினா ஸ்கொயர் கடைத்தொகுதியில் கிடைக்கும் அனுபவம் பக்கத்தில் உள்ள மற்ற இடங்களில் கிடைக்காமல் போகவும் வாய்ப்பு உண்டு என்பதை அவர்கள் சுட்டுகின்றனர். சிங்கப்பூரின் பல்வேறு பகுதிகளிலுள்ள 85 உணவங்காடு நிலையங்கள், ஈரச்சந்தைகள் ஆகியன தற்காலிகமாக மூடப்படவிருக்கின்றன. வடக்கு, வடகிழக்கு, கிழக்கு, மத்திய, மேற்கு வட்டாரங்களில் உள்ள உணவங்காடிகளில் வழக்கமான சுத்தப்படுத்தும் பணிகள் மேற்கொள்ளப்படும். தேக்கா சென்டர், மேக்ஸ்வெல், அமோய் ஸ்ட்ரீட், சோம்சாம், ஓல்ட் ஏர்போர்ட் ரோடு உணவங்காடு நிலையங்கள் உள்ளிட்டவற்றில் அந்த பணி இடம்பெறும். சில இடங்களில் 3 நாளும், வேறு சில இடங்களில் 1 நாளும் சுத்தப்படுத்தும் பணி நடைபெறும். கிம்கெட்பாம் சந்தையும் தோப்பாயோ சந்தை உணவங்காடு நிலையமும் சீரமைப்பு பணிகளுக்காக சுமார் 3 மாதம் மூடப்பட்டிருக்கும். பங்களாதேஷில் டெங்கி பரவல் மோசமாகிறது. கடந்த 24 மணி நேரத்தில் டெங்கி பாதிப்புக்கு ஆளான 4 மாண்டனர் 1500க்கும் அதிகமானோர் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டனர் என்று அங்குள்ள சுகாதார அமைச்சு சொன்னது. இந்த ஆண்டு ஒரே நாளில் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டோரின் ஆக அதிக எண்ணிக்கை அது. நோய்வாய்ப்படுவோர் எண்ணிக்கை அதிகரிப்பதால் மருத்துவமனைகள் நெருக்கடியை சந்திக்கின்றன. ஏற்கனவே நாடு முழுதும் தட்டம்மை பரவலால் சுகாதார பராமரிப்பு அமைப்பு நெருக்கடியில் இருக்கிறது. இந்த ஆண்டு இதுவரை சுமார் 42,500 பேர் டெங்கி காய்ச்சலால் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டுள்ளனர். 117 பேர் மாண்டனர். இதனுடன் செய்திகள் முடிவடைந்தன. அடுத்த செய்தி தொகுப்பை காலை 7 மணிக்கு கேட்கலாம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள செய்தி இணைய பக்கம் அல்லது செய்தி செயலியை நாடுங்கள். வணக்கம்.

0: இரவினில் ஆட்டம் ஒரு நாளை நிறைவு செய்து வைக்கிறதும் ஒரு நாளை தொடங்கி வைக்கிறதும் நம்மளுடைய இரவினில் ஆட்டம் நிகழ்ச்சி தான். இந்த நிகழ்ச்சிக்கு உங்க எல்லாரையும் வருக வருகன்னு வரவேற்பது நான் ரஃபி. நவீன எங்கே அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும்னு எனக்கு தெரியும். நவீன் வருவார், இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்து சேர்ந்து கொள்வார். அவர் வந்து ஒரு காஸ்ல இருக்கிறாரு. ஒவ்வொரு திங்கக்கிழமை பார்த்தீங்கன்னா அவர் கொஞ்ச நேரம் காணாமல் போவார், மறுபடியும் வந்துடுவார். ஆக விருப்ப பாடல் அங்கம் இடம்பெறத்துக்குள்ள நம்ம நவீன எதிர்பார்ப்போம். அதற்கிடையில நாம கொஞ்சம் பேசிட்டு வருவோம். இரவினில் ஆட்டம் நிகழ்ச்சியில் இன்னைக்கு நம்ம இடம் பொருள் ஏவல் இதை பற்றி தான் பேச போறோம். ஒரு விஷயத்தை நம்ம வந்து வாயிலிருந்து விடுறதுக்கு முன்னால அல்லது நம்ம டைப் செய்யறதுக்கு முன்னால நம்ம யோசிச்சு பாக்குறோமா, எந்த இடத்துல இதை நம்ம பேசுறோம், பொருள் அறிந்து நம்ம பேசுறோமா, மற்றவருடைய மனது புண்படாம நம்ம பேசுறோமா, இது மூணையும் நம்ம கருத்துல கொண்டுதான் வாயை மத நம்ம திறக்கிறோமா அப்படிங்கறத நம்ம என்னைக்காவது யோசிச்சு வாய் திறந்திருக்கிறோமா? ஏன் இதை நான் கேக்குறேன்னா, சில வேளைகள்ல யாரு வந்து கருத்து போடுறாங்கன்னு தெரியாது அப்படிங்கிற ஒரு நினைப்பிலேயே நம்ம ஒரு கீபோர்ட் வாரியரா மாறிடுறோம். இணையதளத்துல போய் அப்படி எழுதிடுறோம், ஏதாவது ஒண்ணு நம்ம மனசுல பட்டத்தை எழுதுறோம், அது மத்தவங்களை புண்படுத்துதா இல்லையான்னு நம்ம பாக்குறதே கிடையாது. ஏன்னா நமக்கு அதுக்கு நேரம் கிடையாது. நீங்க ஒரு பொது இடத்துல சரி ஏதோ ஒரு விசேஷத்துக்கு போறீங்க, அங்க நாலு பேரை பாக்குறீங்க, பேசுறீங்க, நாம மற்றவங்க மனசு புண்படாம பேசுறோமா ஒவ்வொரு நேரமும்? வாய் திறக்கிறதுக்கு முன்னால ஒரு தடவைக்கு இரண்டு தடவை, இரண்டு தடவைக்கு மூன்று தடவை யோசிச்சு நம்ம வாய் திறக்கிறோமா? அதை பத்தி நீங்க பேசுவோம். ஒண்ணு நம்ம சொல்லணும்னு நினைக்கிறோம், ஒருத்தரோட மனசு அது புண்படுத்துமா இல்லையா அதெல்லாம் வந்து நம்ம நினைச்சு பாக்குறோமா? கொஞ்ச நேரம் வாய் திறக்கிறதுக்கு முன்னாடி அதை நம்ம வந்து அந்த ஃபில்டர்னு சொல்லுவாங்க, அந்த ஃபில்டர் இருந்ததுன்னா தேவையானதை மட்டும்தான் அது வெளியே விடணும் இல்லையா? அந்த மாதிரி நம்ம நினைச்சு வாய் திறக்கிறோமா? அதை பத்தி பேசுவோம். நீங்க எப்படி ஒரு கருத்தை சொல்றதுக்கு முன்னால கொஞ்சம் யோசிச்சு சொல்வீங்களா, இல்ல யோசிக்காம அவங்க மனசு என்ன பாடுபட்டாலும் பரவாயில்ல நான் சொல்றதை சொல்லியே தீர்வேன் அப்படின்னு நினைக்கிற ஒருத்தரா, அதை பத்தி பேசுவோம். தொடர்ந்து நினைந்திருங்க. இது உங்களுடைய இரவு நிலாட்டம். பாடல்களை கேளுங்கள், மறைந்துவிடும் சோகங்கள்.
1: அழகுக்கு அழகு சேர்க்கும் ஜுவல் பேலஸ்
2: இப்போது தரைத்தளத்திலேயே இன்னும் பெரியதாய் புதுப்பிக்கப்பட்டிருக்கிறது.
1: இதுவரை நீங்கள் பார்த்திராத தங்க நகைகள், எதிர்பார்த்திராத பட்டு சேலைகள், பிரத்யேகமாக வடிவமைக்கப்பட்ட சேலைகள்,
2: ஆண்களுக்கான பிரத்யேக ஆடை ரகங்கள், அத்தனையும் தீபாவளி சிறப்பு விற்பனையில்.
1: தரமான நகைகளும் அழகான ஆடைகளும் இங்குதான் சங்கமிக்கின்றன.
2: ஜுவல் பேலஸ், பஃபலோ சாலை, சிங்கப்பூர்.
3: மதுரையோட மனமும் ருசியும், ஆஹா, அதுக்கு மதுரைக்குதான் போகணுமா? அதான் இப்ப சிங்கப்பூருக்கே வந்துருச்சு குமார் மெஸ். கருவாட்டு குழம்பு வாசம் மூக்க தொலைக்கும், மீன் குழம்பு சும்மா சொக்க வைக்கும், கறி தோசை, கோலா உருண்டை, சுண்டி இழுக்கும், சுட சுட சீரக சம்பா பிரியாணி கம கமக்கும். ஒரு முறை வந்து பாருங்க, ஒவ்வொரு முறையும் விரும்பி வருவீங்க. இணையம் வாயிலாகவும் வாங்கலாம், வீட்டுக்கும் வாங்கி செல்லலாம்.
4: குமார் மெஸ் இப்போது 9 அப்பர் டிக்சன் சாலை, 321 கிளெமென்டி மால், 6 வேர்டன் சாலை.
0: வணக்கம். நேர்காணலுக்கு வந்ததற்கு நன்றி. செயற்கை நுண்ணறிவு செயல்முறைகள் நிறைந்த வேலை இடத்திற்கு உங்களை எப்படி தயார்படுத்திக் கொள்றீங்க?
5: நான் ASK ட்ரெய்னிங்ல பயிற்சி பெற்று வரேன். அவங்களுடைய பயிற்சி வகுப்புகள் நடைமுறை செயற்கை நுண்ணறிவு திறன்கள்ல கவனம் செலுத்துது. விற்பனை, விளம்பரம், செயல்பாடுகள், வணிக நுண்ணறிவு.
0: வேலை இடத்துல உங்களுக்கு எப்படி உதவுறது?
5: தினசரி வேலை பணிகளை தானியக்கமாக்குவது எப்படி என்பது நேரடி பயிற்சிகள் மூலம் அறியலாம். வாழ்க்கை தொழில் மாற்றம் மேற்கொள்பவரோ, திறனை மேம்படுத்துபவரோ உங்க குழுவுக்கோ பொருத்தமான பயிற்சி திட்டங்கள் இருக்கு. தகுதி பெறவங்க ஸ்கில்ஸ் ஃபியூச்சர் உதவித்தொகையை 90 விழுக்காடு வரை பயன்படுத்தலாம்.
0: செயற்கை நுண்ணறிவுடன் வேலை செய்யும் உங்கள் எதிர்காலத்தை ASK-உடன் கண்டறியுங்கள். People first, learning always. மேலும் தெரிந்து கொள்ள செல்லுங்கள் asktraining.com.sg. அழையுங்கள் 6484-6723. விதிமுறைகளுக்கும் நிபந்தனைகளுக்கும் உட்பட்டது.

0: பீட்டு
1: ஆதரவு
2: தங்கம் வாங்கணும், அழகா இருக்கணும், அப்போ நம்ம ஆல்கா ஜுவல்லர்ஸ்க்கு போகணும். அழகு, தரம், நம்பிக்கை எல்லாம் ஒரே இடத்தில். ஆல்கா ஜுவல்லர்ஸ், 77 ஸ்ரங்கன் ரோட், சிங்கப்பூர்.
3: 9 காலாகின்றது. ஒலி 9:30 நேர்கள் இணைந்திருக்கீங்க. ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு நேர் நம்மளோட இன்னைக்கு தொடர்பு கொண்டிருக்கிறாங்க. அந்த தலைப்பை கேட்டுட்டு
4: நேரடியா அவங்க கிட்ட ஒரு சில விஷயங்கள் சொல்லுவேன். சில சமயம் இந்த பாடி லாங்குவேஜ் அவங்கள பாக்குறப்ப எனக்கு சில சமயம் பேச விருப்பம் இருக்காது. ஏன்னா அவங்க செஞ்சது அவருன்னு எனக்கு தோணுது, ஆனா அவங்களுக்கு
3: கோமதி அன்பழகன் கொஞ்ச நேரத்துல பேசுவாங்க, கேட்க மறந்துடாதீங்க. அதுக்குள்ள நம்ம ஒரு பாடலை கேட்டு வரோம். துக்ளக் தர்பார் படத்துல இருந்து கோவிந்த் வசந்தாவோட இசையில அறிவு அறிவு அரவிந்தன் வந்து அறிவு பாடியிருக்கும் பாடல். அண்ணாத்த செய்தி பாடலை கேட்டு வருவோம். அதுக்கப்புறம் ஒரு போக்குவரத்து செய்தி இருக்கு. அதுக்கப்புறம் கோமதியை நம்ம சந்திப்போம்.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஒலி 968.
5: எங்கேயோ இருந்து வந்த ஒருத்தன் நம்மளை ஏமாத்தி நம்ம இடத்த புடிச்சு நம்ம தலை மேல ஏறி உட்கார்ற வரைக்கும் எல்லாமே தன்னால சரியா நினைச்சு நம்ம சும்மாவே இருந்திருக்கோம். துருப்பிடிச்சு போய் நம்மளோட உரிமைங்கிறது இன்னொருத்தங்கிட்ட கேட்டு வாங்குற பிச்சை கிடையாது, அது நம்மளோட இயல்பு. நம்மளோட உரிமையை தடுக்கும்னு நினைச்சா தடுக்கிறவன் மூஞ்சி விட்டுட்டு அவன் மூளை அடிச்சு உடைக்கும். அப்பதான் அடுத்து வர்றவனுக்கு அப்படி யோசிக்கணுங்கிற எண்ணமே வராது. எப்பவுமே மெயின் சுவிட்ச் தான் மஸ்ட்.
6: ஒரு வழி வந்தது சூரிய விதைகளை பயிரிடுவோம். கடுங்காட்டில் வீட்டில் விழிச்சத மச்சா விரித்திடுவோம். மீறி பிழம்பா நின்றுட்டோம். மலை மலை மலை மலை அடிமைகள் கண்ண முடிச்சிட்டோம். கோட்டையில் ஏறிட வேட்டைகள்

0: இரவெனில் ஆட்டம் 9:20 ஆகின்றது நேரம்.
1: ஒலி 9:08 போக்குவரத்து நிலவரம்.
0: பயணத்தை இப்பதான் தொடங்கி இருக்கீங்களா நீங்க? உங்களுடைய பயணம் சுமூகமான ஒன்றாக அமைய எங்களுடைய வாழ்த்துக்கள். நேரிலே கிடைத்திருக்கும் செய்தியை நம்ம பார்ப்போம், என்ன செய்தி வந்திருக்கு அப்படின்னு. சேவை எண் 170 170 எக்ஸ் உட்லண்ட்ஸை நோக்கி வேறு வழியாக இப்பொழுது செல்கிறது. சுங்கச்சாவடியை நோக்கி செல்வதற்கு போக்குவரத்து நெரிசல் இல்லாத இடங்களை அது கடந்து செல்ல வேண்டும். அதனால வந்து வேறு வழியை நாடி அது போகுது. எனவே பார்த்துக்குங்க, பிகேஇ உட்லண்ட்ஸை நோக்கி செல்லும் எஸ்எல்இ எக்ஸிட் அருகே நெரிசல், உட்லண்ட்ஸை நோக்கி செல்லும் பிகேஇ உட்லண்ட்ஸ் ரோடு எக்ஸிட் அருகே அங்கேயும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டிருப்பதாக தகவல்.
2: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு
3: ஊட்டி கோல்டு, பொன்னி அரிசி, தங்க பஸ்பத்தின் தரம், பழைய அரிசியாய் ரகம், உயர்ந்த தரம், சுவை, சத்து, ஊட்டி கோல்டு பொன்னி அரிசி.
2: மக்கள் அதிகம் விரும்பியதால் பிட்சா ஹாட்டின் 10 வெள்ளி பிட்சா சலுகை மீண்டும் வந்துவிட்டது. சுட சுட ருசியான ஒரு பெரிய அளவு பிட்சா வெறும் 10 வெள்ளிதான். 25 வெள்ளியை நீங்கள் சேமிக்கலாம். நான் உறவைக்கும் பாபக்யூ, சங்கி சிக், சிக் ஹேம் அண்ட் ஷ்ரூம், ஓட்டா லக்ஸா என உங்களுக்கு பிடித்த சுவைகளில். இச்சலுகை செவ்வாய்க்கிழமை புதன்கிழமைகளில் மட்டும்தான், குறுகிய காலத்திற்கு மட்டும். தவற விடாதீர்கள், இன்றைய கடையிலிருந்து வாங்கி சென்று சாப்பிடுங்கள். ஒவ்வொரு முறையும் நீங்கள் 2 பீட்சாக்களை மட்டும் வாங்கலாம். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. இத்தகவலை வழங்கியது பிட்சா ஹாட்.
4: தங்கத்தை ஏன் இன்னும் நகையாகவே பாக்குறோம்? நீண்ட கால முதலீடா பார்த்தா? அடுத்த தலைமுறை செழிக்க இப்பவே திட்டமிடுங்க. இந்த தீபாவளிக்கு லயன் பூலியன் தங்க கட்டிகள்ல முதலீடு செய்யுங்க. சிங்கப்பூர் நாணயசாலையின் நம்பகமான முதலீட்டு தரத்தங்கம். செய்கூலி இல்லை, அதோட GST விலக்கு பெற்ற வெளிப்படையான விலை. 1 கிராம் 100 கிராம் 1 கிலோ என உங்க வசதிக்கேற்ப முதலீடு செய்யலாம். தகவல்களுக்கு www.lionbullion.com.sg. இந்த தீபாவளிக்கு லயன் பூலியனோட உங்க தங்க முதலீட்டு பயணத்தை தொடங்குங்க.
0: கருத்து சொல்றதுக்குன்னு ஒரு விதம் இருக்கு. அதை எந்த இடத்துல நம்ம சொல்றோம், எப்படி சொல்றோம், அந்த டோன் அதை செட் பண்ணணும் நம்ம. அதை வைத்து தான் வந்து மக்கள் வந்து புரிந்து கொள்வாங்க. எதிர இருக்கும் ஒருத்தர் வந்து நீங்க அதை எப்படி சொல்றீங்களோ அதை அப்படி அவங்க புரிந்து கொள்றதுக்கு நீங்க வந்து சரியான துணியில அதை சொல்லணும். அது கொஞ்சம் மாறுச்சு, வார்த்தைகளும் மாறுச்சு அப்படின்னு சொன்னா அது வேற மாதிரியா முடியும். நீங்க சொல்ல வந்தது ஒன்னா இருக்கும், அவங்க புரிந்து கொண்டது வேற விதமா இருக்கும். கோமதி அன்பழகன் அழைத்திருக்கிறாங்க, அவங்களை சந்திப்பு.

0: கோமதி வணக்கம்.
1: வணக்கம் ரஃபி, எப்படி இருக்கீங்க?
0: நல்லா இருக்கிறேன் கோமதி. ரொம்ப நாளா ஆச்சு உங்க கிட்ட பேசல.
1: ஆமா ரஃபி, 2-3 வருஷம் இருக்கும் நினைக்கிறேன்.
0: ஆமா பாருங்க, நேரம் ஓடுது. காலையில செய்யும் போது பேசியிருக்கோம் நினைக்கிறேன் இல்ல?
1: ஆமா.
0: சரி சொல்லுங்க கோமதி, நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஒருத்தரை பார்த்தா கருத்து சொல்லுவீங்க, ஆனா சொல்லும் போது இடம் பொருள் ஏவல் அறிந்து நீங்க சொல்லுவீங்களா எப்படி?
1: நான் நினைக்கிறேன், நான் வந்து இந்த தவறை வந்து நான் செஞ்சிருக்கேன் பல ஆண்டுகளுக்கு முன்பு. அதாவது யோசிக்காம நம்ம கருத்தை முன் வைப்போம், அவங்க எப்படி எடுத்துக்கிட்டாலும் எடுத்துக்கிட்டோம். நான் ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட், நான் ரொம்ப உண்மையா சொல்றேன், நேர்மையா சொல்றேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கேன். அது வந்து பல விளைவுகளை வந்து ஏற்படுத்தி இருக்கு. இன்னும் சில பேர் என்கிட்ட பேசாம இருக்காங்க. அதுக்கப்புறம் வயது ஆகாக, வயது ஆயிட்டுன்னு சொல்ல மாட்டேன், வயது ஆகாக நானே அதை வந்து யோசிக்க ஆரம்பிச்சிட்டேன். எதுக்கு நம்ம மற்றவங்களை வந்து புண்படுத்தணும்? இப்போ எப்படி தரமா ஆயிட்டேன்? மற்றவங்க சொன்னாக்கா அது அவங்க சொல்றது தவறே இருந்தாலும் கூட அந்த இடத்துல வந்து நான் அமைதியாகி இன்னும் ஒரு ஃபியூ டேஸ், ஒரு கொஞ்ச நாள் கழிச்சு நீங்க அந்த மாதிரி சொல்லியிருக்க கூடாது, அது சொன்ன விதம் சரியில்லை அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு நான் எடுத்து சொல்லியிருக்கேன். இப்ப என்னுடைய கருத்து சொல்லணும்னு நினைச்சேன்னா போன்ல சொல்றது வந்து அது வந்து சரிபட்டு வராது. ஏன்னா நம்மளோட முக பாவம், நம்மளுடைய ஆட்டிடியூட், நம்மளுடைய பிஹேவியர் அதெல்லாம் எப்படி இருக்குன்னு தெரியாது. ரொம்ப ரொம்ப காரசாரமா, நான் உண்மையிலேயே வந்து ரொம்ப காரசாரமான ஆளு, ரொம்ப கோவம் வரும், ரொம்ப காரசாரம், ரொம்ப கட் அண்ட் ரைட்டா பேசுற ஆளு. இப்ப வந்து போன்ல வந்து அதை நான் சொல்றத வந்து நான் வந்து ரொம்ப குறைச்சிக்கிட்டேன், நிப்பாட்டிட்டேன்னு சொல்ல முடியாது, குறைச்சிக்கிட்டேன். ஏன்னா நம்ம சொல்ற விதம் எப்படி இருக்குன்னு அவங்க எப்படி எடுத்துக்குவாங்க, அவங்க மனநிலை எப்படி இருக்கும்னு நமக்கு தெரியாது. நேரடியா அவங்க கிட்ட ஒரு சில விஷயங்கள் சொல்லுவேன். சில சமயம் இந்த பாடி லாங்குவேஜ் வாங்கலேன், அவங்கள பாக்குறப்ப எனக்கு சில சமயம் பேச விருப்பம் இருக்காது, ஏன்னா அவங்க செஞ்சது தவறுன்னு எனக்கு தோணுது, ஆனா அவங்களுக்கு அது தவறு இல்ல. இப்ப சமீபமா நான் என்ன தெரியுமா யோசிக்க ஆரம்பிச்சுட்டேன், அவங்க அவங்க செய்யற செயல்கள், சிந்தனைகள் எல்லாமே அவங்களுக்கு சரியாப்படுது, அவங்க செய்யறாங்க. அத வந்து நம்ம கமெண்ட் பண்ணவோ, நம்ம ஜட்ஜ் பண்ணவோ இல்ல அப்படிங்கிற ஒரு தீர்மானத்துக்கு இந்த 63 வயசுக்கு நான் வந்து இப்ப நினைக்க ஆரம்பிச்சேன். என் வயசு சொல்றதுக்கு எனக்கு வெக்கமா இல்ல, இருந்தாலும் இந்த வயசுக்கு அவங்க என்ன செய்யறாங்களோ அது அவங்க விருப்பத்துக்கு செய்யறாங்க, நம்ம ஜட்ஜ் பண்ண கூடாது. அவரு நினைச்சா புறப்பாட நம்ம சொல்லிக்கலாம், என்ன அபிப்பிராயம் கேட்டா சொல்லலாம், இல்லன்னா பேசாம இருக்கும்.
0: அதாவது நம்ம இருக்கிற காலகட்டம் மாறிக்கிட்டே இருக்கு கோமதி. நம்ம முன்பு இருந்த மாதிரி இப்ப இல்ல, இப்ப இருக்கிற ஜெனரேஷன் வந்து சந்ததியினர் வேற மாதிரியா இருக்கிறாங்க. அவங்களுடைய மனசையும் நம்ம புண்படுத்த கூடாது, அது வேற மாதிரி எடுத்துக்குவாங்க அவங்க. ரொம்ப நன்றி கோமதி பேசினதுக்கு.
1: ஆமா ரொம்ப நன்றி ரஃபி, ரொம்ப நன்றி. வணக்கம்.
0: வணக்கம்.

ஞாயிற்றுக்கிழமை அக்டோபர் 4 தேதி காலை 7:30 மணிக்கு உடற்பயிற்சி நல்வாழ்வு நடவடிக்கையில் என்னோடு ஈடுபட வாருங்கள். உங்களுக்கு பிடித்த மீடியா கப் கலைஞர்களையும் நீங்கள் சந்திக்கலாம். வார்ம் அப் உடற்பயிற்சி செய்து ஆங்கர்வேல் வில்லேஜில் இருந்து கம்பஸ் 1 வரை ஒரு சமூகமாக நடக்கலாம். எவ்ரிபடி நியூஸ் நிகழ்ச்சியில் உடல்நல நல்வாழ்வு கூடாரங்கள், போட்டிகள், சிறப்பு சலுகைகள் என இன்னும் பல. நிகழ்ச்சிக்கான 10 படி நுழைவுச் சீட்டுகளை பெற செல்லுங்கள் fitandfun.sg. பதிவு செய்யும் அனைவருக்கும் ஃபிட் அண்ட் ஃபன் டி சட்டை வழங்கப்படும். இருப்பு இருக்கும் வரை ஃபிட் அண்ட் ஃபன் 2026. எவ்ரிபடி நியூஸ் நிகழ்ச்சியை முன்னிட்டு மீடியா கப் ஏற்பாடு செய்யும்.

0: வெளிநாட்டு நாணய செலாவணி நிலவரம். செப்டம்பர் 7 இரவு நிலாட்டம் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கீங்க. நாணய மாற்று விகிதத்தை நம்ம தெரிந்து கொள்வோம். நேர்களே, ஒரு அமெரிக்க டாலர் ஒரு வள்ளி 28 காசு, ஒரு யூரோ ஒரு வள்ளி 49 காசு, ஒரு ஸ்டெர்லிங் பவுண்ட் ஒரு வள்ளி 73 காசு, ஒரு ஆஸ்திரேலிய டாலர் 92 காசு, 100 இந்திய ரூபாய் ஒரு வள்ளி 37 காசு, 100 இலங்கை ரூபாய் 39 காசு, ஒரு சிங்கப்பூர் வள்ளிக்கு மலேசிய ரிங்கேட் இன்றைய நிலவரப்படி 3 ரிங்கேட் 19 சென்ட்.
1: ஒவ்வொரு கொண்டாட்டமும் சிறந்த சேமிப்பு திட்டத்தோடு தொடங்குகிறது. எளிய தங்க திட்டம் வழி புத்திசாலித்தனமாக சேமிக்கலாம். ஜாயலுகாஸ், வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவலர்.

0: மற்றவருடைய மனசு புண்படாம நம்ம பேசுறோமா? அதாவது என்றைக்குமே அந்த ஃபில்டர் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மூலமாக தான் நம்ம வார்த்தைகள் வெளிவரணும். சொல்ல கொட்டிட்டோன்னா அள்ள முடியாது, சொன்னால் சொன்னது தான். கௌசல்யா, நீங்கள் என்ன நினைக்கிறீங்க?
1: பேசும்போது நம்ம நம்மளோட கருத்தை வந்து உடனே சொல்லிடக்கூடாது. நம்ம கொஞ்சம் நிதானமா மனசு வச்சுட்டு நல்ல கருத்தான சொல்லணும். ரவி, சப்போஸ் தப்பா இருக்கும் வச்சுக்கோங்களேன், நம்ம அந்த மனசை நம்ம வச்சுக்க நம்மளே வச்சுக்கணும், அவங்கள சொல்லக்கூடாது. ஏன்னா அவங்க மனசு ரொம்ப புண்படும். அது நிறைய இடத்துல நான் பாத்திருக்கேன் ரவி, அது அந்த மாதிரி பாத்திருக்கேன். ஆனா அதே மாதிரி இப்ப சின்னவங்களையும் நம்ம வந்து சின்ன நம்ம விட சின்னவங்க வந்து நம்ம கிட்ட சொன்னா எடுத்துக்க மாட்டேங்கிறாங்க. அப்ப நம்ம சொல்ற விதை சொன்னா அவங்க எடுத்துக்கிறாங்க. மத்த நம்ம தோழிகள்ட்டெல்லாம் நம்ம சொல்லும் போது சொல்லக்கூடாது, ஓ சம்டைம்ஸ் அவங்க என்ன பண்றாங்க, ஏ நீ ரொம்ப குண்டாயிட்ட ஒல்லியாயிட்டன்னா அவங்க தப்பா நினைச்சுக்கிறாங்க. அந்த மாதிரி சில கருத்து எல்லாம் வந்து
0: நல்ல
1: கருத்தா நல்லது, ஆமா பேசாம இருக்கிறது நல்ல கருத்தா சொல்லணும். அதுதான் நம்ம தோழி நம்மளோட இதுக்கெல்லாம் ரொம்ப நாள் நீடிக்கும். அந்த நம்மளோட தோழிகளோட இதெல்லாம் இல்லைன்னா டக்குன்னு அவங்க எதாவது விட்டுருவாங்க. என்னோட தோழி எப்படிதான் பேசாம இருந்துட்டாங்க, ரெண்டு வருஷம் பேச நேர்ல பார்த்து பேசுறாங்க, ஆனா தொலைபேசி பேசுறதே கிடையாது. அது என்ன காரணம் எனக்கே தெரியல, நானும் அதை விட்டுட்டேன் ரவி.
0: என்னோட
1: இல்ல தப்பாலாம் சொல்லல, என்னாச்சுன்னு தெரியல. எனக்கு போன் பண்ணிருக்காங்க, நான் போன் எடுக்கல போல இருக்கேன், என்னோட தொடர்பு கிடைக்கல போல இருக்கு. அது அவங்க நினைச்சிட்டாங்க நான் வேணும் எடுக்கல நினைச்சிட்டு.
0: சில வேளைகள்ல நாம வந்து மனசுல எதுவும் இல்லாம சொல்லிடுவோம், அது வந்து அவங்க வேற மாதிரியா புரிஞ்சுக்கிட்டு பேசாம இருக்கிறதுலாம் இருக்கு. நியூயார்க்ல இருந்து நம்மளோட தொடர்பு கொண்டு இருந்தாங்க கௌசல்யா கிருஷ்ணமூர்த்தி, ஒளியின் உற்ற நேயர். அவங்களுக்கு நம்முடைய நன்றியை தெரிவித்துக் கொள்வோம். அழைத்து பேசின எல்லா நேயர்களுக்குமே நன்றி. இந்த தலைப்பு தொட்டு நிச்சயமா ஏதோ ஒரு வகையில நாமளும் பாதிக்கப்பட்டிருப்போம், நாமளும் தெரியாம பேசியிருப்போம் அது ஒரு வயசுல இல்லையா. அதெல்லாம் நினைச்சு பார்க்கும்போது எப்படி சொல்லாம இருந்திருக்கலாமே அப்படின்லாம் வந்து நம்மளுக்கு நினைக்க சொல்லும். ஆனா முன்பு பேசின மாதிரி இப்பவும் அதே மாதிரி பேசணும்னு நினைச்சீங்கன்னா அதை கொஞ்சம் பாத்துக்கணும் நம்ம. ஏன்னா இப்ப உள்ளவங்க அதை வேற மாதிரியா பாக்குறாங்க இல்லையா. காலத்துக்கு காலம் நம்ம சொல்ற சொல்லும் வேறுபடும்.

0: இரவினில் ஆட்டம் நிகழ்ச்சியில நேர்கள் இணைந்திருக்கீங்க.
1: போக்குவரத்து நிலவரம்
0: பயணத்தை மேற்கொண்டிருக்கீங்களா? பாத்து கவனமா பயணத்தை மேற்கொள்ளுங்க நேர்களே. பி கே உட்லன்ஸ் எனக்கு சொல்லும் உட்லன்ஸ் அவென்யூ 3, அதற்கு பிறகு மூன்றாவது தரத்துல வாகனம் பழுதடைந்திருக்கின்றது. சாலை பணிகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றன. பிஐ சாங்கியை நோக்கி செல்லும் புக்கெட் பாசோக் ஈஸ்ட் அவென்யூ 3 பிறகு எம்சிஇஐ நோக்கி செல்லும் ஏஒய் ஜலான் பூன்லேக்கு பிறகு மூன்றாவது தரத்தில் அங்கும் சாலை பணி மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றது.
2: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு
3: ஊட்டி கோல்ட் பொன்னி அரிசி தங்க பஸ்பத்தின் தரம் பழைய அரிசியாய் ரகம் உயர்ந்த தரம் சுவை சத்து ஊட்டி கோல்டு பொன்னி அரிசி.
4: நான் இப்பதான் என் சட்ட பிரச்சனைக்காக விக்டரி லா சேம்பர்ஸ்க்கு போயிட்டு வந்தேன்.
5: அனுபவம் எப்படி?
4: வழக்கறிஞர் வித்யா என் பிரச்சனையை கவனமா கேட்டு தமிழ்ல எளிமையா விளக்கினாங்க. என்ன செய்யணும்னு படிப்படியாக சொல்லி தெளிவான ஆலோசனையும் கொடுத்தாங்க.
6: கோவன், மரின் பரேட், டெம்பனிஸ்னு 3 கிளைகள் அனைத்தும் எம்ஆர்டிஆருக்குள்ள இருக்கா. நமக்கு வசதியா போச்சு.
4: விபத்து இழப்பீட்டு கோரிக்கை, விவாகரத்து, சொத்து பிரச்சனை, உயில் எழுதுதல் என எல்லா சட்ட சேவையும் நியாயமான விலையில். விக்டரி லா சேம்பர்ஸ், 8921-5363. எப்படி எல்லாருமே பயனடைற மாதிரி ஒரு சலுகையை தர முடியும்?
7: 30 வருஷம் அனுபவம்னா சும்மாவா?
4: எதை பத்தி பேசுறீங்க? நம்ம குட்டி பியூட்டி பார்லர் வழங்குற சிறப்பு சலுகையை பத்தி தான். நீங்க 8 முக பராமரிப்பு சேவைக்கு பணம் கட்டினா போதும், 10 முக பராமரிப்பு சேவைய பெறலாம். ஆனா எல்லாருமே எப்படி பயனடையலாம்? இந்த 10 முக பராமரிப்பு சலுகைய நம்ம குடும்ப உறுப்பினர்களும் நண்பர்களும் பயன்படுத்தலாம். நல்லா இருக்கே. தலைமுறைகளின் அடையாளம் குட்டி பியூட்டி பார்லர், மியூச்சுவல் ரெஸ்டாரன்ட் சாலை, வாரத்தில் 7 நாள்களும்.
8: வணக்கம் அங்கிள் ஆண்டி, எப்படி இருக்கீங்க? ரொம்ப நாள் ஆச்சு உங்களை பார்த்து. எங்க இருக்கீங்க? இத்தனை நாள் எங்க இருந்தீங்க? சரி, உங்க பிள்ளைங்களா எப்படி இருக்காங்க? பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு அவங்களையும். உங்களை பார்த்தா ரொம்ப கஷ்டப்படுற மாதிரி இருக்கே. சரி, கவலைப்படாதீங்க, நான் தான் வந்துட்டேன்ல, உங்களுக்கு நான் உதவி செய்யறேன்.
9: வயதான நேரத்துல இப்படி ஒருத்தர் வந்து சொல்லும் போது உங்களுக்கு கேட்பதற்கு நன்றாக தான் இருக்கும். இந்த வலைப்பதிவை கேட்க இப்போதே மீ லிசன் பாட்காஸ்டுக்கு செல்லுங்கள். என்ன நடந்தது, சிங்கப்பூரில் நடந்த குற்ற செயல்களின் வலைப்பதிவு இப்போது உங்களுக்காக மீ லிசன் பாட்காஸ்டில்.

ஆலாம்பனா படத்துல இருந்து பாடல் கேட்டீங்க. அர்மான் மாலிக் பாடிய பாடல் ஹிப்ஹாப் தமிழோட இசையில அந்த பாடல் இடம்பெற்றது. நேர்களே, நாம பேசிக்கிட்டு இருக்கும் போதே பல நேர்கள் வந்து அனுப்பி வைத்து பாடல்கள் வேணும் அப்படின்னு 8 மணிலேருந்தே அனுப்ப ஆரம்பிச்சிட்டாங்க. என்னென்ன பாட்டு வேணா அவங்களுக்கு தெரியும். ஒவ்வொரு நாளும் இரவு நிலாட்டம் நிகழ்ச்சியில் 10 மணிக்கு மேலே விருப்ப பாடல் அங்கம் இடம்பெறும். அந்த அங்கத்தில் கேட்குற பாட்டு நிச்சயம் கிடைக்கும் அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியும். நிச்சயம் கிடைக்கும்னா நாங்கள் அந்த பாடல் கைவசம் இருக்கிற வசதி அதை எடுத்து போட்டுருவோம். அப்படி அந்த பாடல் கைவசம் இல்லைனா அதை ஞாபகம் வைத்திருந்து அடுத்தடுத்த நிகழ்ச்சியில் ஒளியேற்றத்துக்கு முயற்சி பண்ணுவோம். நீங்களும் ஞாபகம் படுத்துங்க எங்களுக்கு. கடந்த வாரம் நிகழ்ச்சிக்கு எழுதி அனுப்பி பாடல்கள் இடம்பெறாத நேர்கள் இன்றைக்கி உங்கள் பாடல்களை எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிக்கிறேன். இன்னொரு 9:47 ஆகுது நேரம். இன்னொரு 10-12 நிமிஷத்தில் நம்ம நிகழ்ச்சி தொடங்கிறோம். விருப்ப பாடல் அங்கம் முதல் பாடலை யார் வந்து கேட்டிருக்கா அப்படிங்கிறத பிறகு நம்ம தெரிந்து கொள்வோம். இப்போ வாங்க அடுத்த பாடலை கேட்டு வரோம். கோவிந்த் வசந்தாவுடைய குரலில் மால்வி சுந்தரேசன் அவருடைய குரல்லையும் ரெண்டு பேரோட குரல்லையும் பாடல் வருது. முகில் படத்திலிருந்து பாடலை ரேவாவோட இசையில் நம்ம கேட்க போகிறோம். அந்த பாடலை நம்ம கேட்டுட்டு வருவோம். எல்லாமே புது பாடலாக இடம்பெற்றுக்கிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் சீரு படத்திலிருந்து ஒரு பாடல் உங்களுக்காக வந்துக்கிட்டே இருக்குங்க. எங்கேயும் போயிடாதீங்க. இது உங்களுடைய ஒலி 9:68 கேட்டாலே பரவசம்.

0: பாட்டு ஆதரவு இந்திய பாரம்பரிய சுவை கொண்ட கோதாஸ் பில்டர் காபி தூள், கோதாஸ் துரித வகை காபி தூள், கோதாஸ் டிகாக்ஷன் இப்போது சிங்கப்பூரில். மொத்த விற்பனையாளர் எஸ் பி முத்தையா அண்ட் சன்ஸ்.
1: 9:53 ஆகின்றது நேரம்.
2: ஒலி 9:08 போக்குவரத்து நிலவரம்.
1: போக்குவரத்து எப்படி இருக்குங்கிறத இன்னும் ஒரே ஒரு முறை நம்ம பார்த்துருவோம் நேர்களே. கிடைத்திருக்கும் செய்தி என்னென்னு பார்த்துருவோமானமே பயணம் செய்துக்கிட்டு இருந்தீங்கன்னா இது வந்து உங்களுக்கு பயனுள்ள ஒன்றாக இருக்கும். துவாசை நோக்கி செல்லும் பிஐஇ கிளமெண்டிக்கு பிறகு வாகனம் ஒன்று பழுதடைந்திருக்கின்றது. உட்லண்ட்ஸை நோக்கி செல்லும் பிகேஇ உட்லண்ட் 73 பிறகு 3rd தடத்தில் அங்கும் வாகனம் ஒன்று பழுதடைந்து நின்று கொண்டிருக்கின்றது.
3: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு
4: ஊட்டி கோல்டு பொன்னி அரிசி தங்க பஸ்பத்தின் தரம் பழைய அரிசியாய் ரகம் உயர்ந்த தரம் சுவை சத்து ஊட்டி கோல்டு பொன்னி அரிசி.

0: Maverick Events and Production வழங்கும் மசாலா காபி லைவ் இன் சிங்கப்பூர் தி ரிட்டர்ன் டூர். இசை ரசிகர்களே, 8 ஆண்டுகளுக்கு பிறகு மசாலா காபி மீண்டும் சிங்கப்பூரில். மசாலா காபி தனித்துவமான ஃபியூஷன் இசை நீண்ட இடைவெளிக்கு பிறகு ரசிக்க நீங்கள் தயாரா? October 10, 7 PM DMK Downtown Eastdale. Masala Coffee live in Singapore. The Return Tour. நுழைவு சீட்டுகளுக்கு bookmyshow.sg.
1: மதுரையோட மனமும் ருசியும், ஆஹா, அதுக்கு மதுரைக்கு தான் போகணுமா? அதான் இப்ப சிங்கப்பூருக்கே வந்துருச்சு குமார் மெஸ். கருவாட்டு குழம்பு வாசம் மூக்க தொலைக்கும், மீன் குழம்பு சும்மா சொக்க வைக்கும், கறி தோசை கோலா உருண்டை சுண்டி இழுக்கும், சுட சுட சீரக சம்பா பிரியாணி கம கமக்கும். ஒரு முறை வந்து பாருங்க, ஒவ்வொரு முறையும் விரும்பி வருவீங்க. இணையம் வாயிலாகவும் வாங்கலாம், வீட்டுக்கும் வாங்கி செல்லலாம்.
2: குமார் மெஸ் இப்போது 9 அப்பர் டிக்சன் சாலை, 321 கிளெமென்டி மால், 6 வேர்டன் சாலை.
3: அனைவருக்கும் வணக்கம். இன்றைய ராசி பலன் மேஷம். உங்க அப்பா அர்ஜென்ட்க்கு காசு கேட்டா கூட 2 வட்டிக்கு தான் கொடுப்ப. ரிஷபம், வால் இல்ல காத்தாடி போல ஆள் இல்லாம சிங்கிளா சுத்துவ. மிதுனம், பாஸ் சொல்ற மொக்கு ஜோக்குலாம் உயிந்து உயிந்து சிரிப்ப, அப்ப அடுத்த இன்கிரிமெண்ட் உனக்கு தான். சிம்மம், பைக்கு

0: யோசிச்சு சொல்ற அளவுக்கு இன்னைக்கு உனக்கு ஒண்ணு இல்லம்மா. நன்றி, வணக்கம்.
1: இரவு நிலாட்டம் நிகழ்ச்சியில பாடல்களை விரும்பி கேட்கறதுக்கு நீங்க மூன்று வழிகளில் தொடர்பு கொள்ளலாம்.
2: தொலைபேசி மூலமா அழைங்க
3: 669-1198.
1: வாட்ஸ்அப் மூலமாகவும் நீங்க அழைக்கலாம்.
2: வாட்ஸ்அப் மூலமாக
3: குறுஞ்செய்தி அல்லது குரல் பதிவை நீங்க அனுப்பலாம்.
1: 967-88-968.
3: உங்க விருப்ப பாடல்களை
2: இரவு 10 மணியிலிருந்து 11:30 மணி வரைக்கும் நீங்க விரும்பி கேட்கலாம்.
3: இது உங்களுடைய இரவு நிலாட்டம். பாடல்களை கேளுங்கள், மறைந்துவிடும் சோகங்கள்.
1: 11:10 உங்களுடைய விருப்ப பாடலை விரும்பி கேட்கிற நேரத்துக்கு நம்ம வந்திருக்கிறோம். முதல் பாடலை யார் கேட்டிருக்கானா, காவேரி புக்கேட் பஞ்சாங்கல இருந்து கேட்டிருக்கிறாங்க. அவங்க கேட்கிற பாடல் எல்லாமே நீங்க வழக்கமா கேட்காத பாடலாக இருக்கும், படத்துல இடம்பெற்றிருக்கும். சில பாடல்கள் அப்படியே மறைந்து போயிருக்கும், அந்த பாடலை மறுபடியும் தோண்டி எடுத்து நமக்கு ஞாபகப்படுத்தி அவங்க கேட்பாங்க. காதல் வாகனம் படத்துலேருந்து அவங்க கேட்டிருக்கிற பாடல் தான் இன்னைக்கு வெளியேற்ற போறோம். பி பி ஸ்ரீனிவாஸ், பி சுசில, எம்ஜிஆருக்கும் ஜெயலலிதாவுக்கும் பாடியிருக்கும் பாடல் இது. எம்ஜிஆருக்கு பி பி ஸ்ரீனிவாஸ் பல பாடல்களை பாடி இருக்கிறாரு அந்த 50களில் வந்த படங்களில். அதுக்கப்புறம் டி எம் சவுந்தரராஜன் தான் பாடினார் அவருக்கு அதிகமாக இல்லையா. அதுக்கப்புறம் கே ஜி ஜெயஸ்தாஸ், எஸ் பி பாலசுப்ரமணியம்லாம் 70களில் பாடினாங்க. சரி, பி பி ஸ்ரீனிவாஸ் அப்படின்னு சொல்லும்போது அவருடைய குரல் வந்து வழக்கமாக ஜெமினி கணேசனுக்கு பொருத்தமாக இருக்கும் இல்லையா. ஆனால் எம்ஜிஆருக்கு பாடியிருக்கிறாரு. காதல் வாகனம், கே வி மகாதேவன் திரை இசை, திலகம் அவருடைய இசையில வந்த திரைப்படம். அந்த படத்திலிருந்து பாடல காவேரி புக்கெட் பஞ்சாங்கிலிருந்து கேட்டிருக்கிறாங்க. கேளுங்க மகிழுங்க, இது உங்களுடைய பாடல் காவேரி.

0: ஆண் மனம் ஆணோடு பெண் மனம் எண்ணி படருவதும்
1: இங்கே வா இங்கே வா ஒரு ரகசியம்.

0: அவசியம்
1: சொல்லுங்க சொல்லுங்க அதை அவசியம்.
2: அடக்க ஒடுக்கம் எதுவும் இல்ல, நீயும் பெண்ணானா? நானும் அச்சம் நாளையும் நீ உதறிவிட்டாயே.
1: நம்பி வந்த எனக்கு துரோகம் செய்து விட்டாயே.
2: உனக்கு மானம் இருக்குதா?
1: உனக்கு மனசு இருக்குதா?
2: போதும் நடிப்பை காட்டாதே,
1: நாலு பேரை கூட்டாதே,
2: இந்த ஊரே கூடட்டும்.
1: ஐயோ வேண்டாம் ஆட்பாட்டம்,
2: என்னை எதிர்த்து பேசாதே,
1: நான் நிறுத்த வீசாதே.
3: என்றோ கேட்ட ஞாபகம் ஆதரவு.

0: நலம் தரும் தினம் ஆர்கேஜி நெய். அழகுக்கு அழகு சேர்க்கும் ஜுவல் பேலஸ்
1: இப்போது தரைத்தளத்திலேயே இன்னும் பெரியதாய் புதுப்பிக்கப்பட்டிருக்கிறது.
0: இதுவரை நீங்கள் பார்த்திராத தங்க நகைகள், எதிர்பார்த்திராத பட்டு சேலைகள், பிரத்யேகமாக வடிவமைக்கப்பட்ட சேலைகள்,
1: ஆண்களுக்கான பிரத்யேக ஆடை ரகங்கள், அத்தனையும் தீபாவளி சிறப்பு விற்பனையில்.
0: தரமான நகைகளும் அழகான ஆடைகளும் இங்குதான் சங்கமிக்கின்றன.
1: ஜுவல் பேலஸ், பஃபலோ சாலை, சிங்கப்பூர்.
2: பாலாடிகளால் சமைக்கப்பட்ட பீட்சாவை ஒரு முறை சாப்பிட்டால் என்றுதான் சொல்வீங்க. பீட்சா ஹட் செயலி வழி வீட்டிற்கு அனுப்பி வைக்கும் சேவையை பயன்படுத்துங்க.
3: வேதாவோட இசையில கண்ணதாசன் இயற்றிய பாடல் ஒன்று. அடுத்து அந்த பாடல் தான் ஜெல்டா சாந்தியோட விருப்ப பாடலாம் மலரவிருக்கின்றது. அவங்க கேட்டிருப்பது நெஞ்சுக்கு நிம்மதி, ஆண்டவன் சந்நிதி பாடல், பி. சுசிலாவின் குரலில்.

0: இரவனில் ஆட்டம் நிகழ்ச்சியில உங்களுடைய விருப்ப பாடல்கள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன. அதுல அடுத்து யார் பாடலை
1: கேட்கிறான்?
0: சொல்லுங்க.
1: ரஃபி, இன்றைக்கு வந்து எனக்காக காத்திரே திரையில இருந்து அந்த பாடலை விரும்பி கேட்கிறேன். இந்த நேரத்தில் ஒளியை கேட்டுக்கொண்டிருக்க அனைத்து நேர்களுக்கும் உங்களுக்கும் ரஃபி நன்றி வணக்கம். ரஃபி
0: நன்றி வணக்கம். தீபன் சக்கரவர்த்தி, எஸ் ஜானகி பாடியிருக்கும் பாடல் இளையராஜாவின் இசையில் கேட்டுட்டு வருவோம். அதுக்கப்புறம் இன்னொரு பாடல் இளையராஜா பாடல் தான் வேணும்னு ஒருத்தர் ஒத்த காலில் நிற்கிறாரு. யாருன்னு தெரிந்து கொள்ள தொடர்ந்து நினைந்திருங்க.

0: மருது பாண்டி இளையராஜாவுடைய பெரிய விசிறியா நீங்க?
1: என்னங்க விசிறி எல்லாமே நாங்கதான்.
0: சரி, ஆக நீங்க இளையராஜா பாட்டு மட்டும் தான் கேப்பீங்களா, மத்தவங்க பாட்டு எல்லாம் கேட்க மாட்டீங்களா? என்ன
1: எல்லாமே கேப்போம், இளையராஜா பாட்டு வந்து ஃபர்ஸ்ட் கேப்போம், அதெல்லாம் ரெண்டாவது கேப்போம்.
0: எந்த பாட்டுனாலும் பரவாயில்லையா இளையராஜா பாடல்னா? ஏதா இருந்தாலும் ஓகே. உங்களுக்காக ஒரு இளையராஜா பாடல், அருமையான பாடல் சொல்லுங்க. ரொம்ப நன்றி மருது பாண்டி, எங்களை மிஸ் பண்ணி அதை சொல்றீங்களா, அழைத்து ரொம்ப நன்றி. ஓகே, உங்களுக்காக நல்ல பாடல் எடுத்து போடுறேன். இளையராஜாவுடைய பாடல் கேளுங்க, இரவணி நாட்டம் கேட்காம இருந்தாதீங்க, கேளுங்க சரியா?
1: நன்றி,
0: வணக்கம்.
2: அதிசய உலகம். எங்க ஒலியில 80களில் வந்த பாடல்களையும் நீங்க கேட்கலாம்.
3: சங்கீத மேகம் தேன் சிந்தும் நேரம்
2: ஒலி 9:00.

0: வேண்டும், கேட்க தூண்டும் ஆதரவு.
1: உங்கள் குடும்பத்திற்கு சுவையாகவும் ஆரோக்கியமாகவும் சமைக்க நினைக்கிறீர்களா? SPM பருப்பு வகைகள் சுவை, சத்து, தரம் அனைத்தும் நிறைந்தது. இன்றே சமைத்து பாருங்கள்.
2: இந்த திங்கக்கிழமையிலிருந்து உங்களுக்கு வெற்றி மேல வெற்றி வரும்னு சொல்றாங்க.
0: தங்க நகைகளை நீங்க அணியும் போது அது ஒரே அளவுல இருக்க வேண்டிய அவசியம் இல்லைங்க. சங்கிலிகளை நீங்க அடுக்கி அணியும் போது வெவ்வேறு நீளங்களை நீங்க தெரிவு செய்யலாம். முதல்ல ஒரு மெலிதான சங்கிலி, அதற்கு கீழே சற்று நீளமான சங்கிலி, அதன் கீழே அழகான ஒரு பதக்கம் கொண்ட இன்னொரு சங்கிலிய நீங்க லேயர் செய்யலாம். உடனே உங்க தோற்றத்தை பாருங்க, ரொம்ப வித்தியாசமா இருக்கும், அழகா காணப்படும். மஞ்சள் தங்கத்துடன் இளஞ்சிவப்பு நிற தங்கம் அல்லது வெள்ளை தங்கத்தை நீங்க சேர்த்து அணியும் போது அது பார்க்கறதுக்கு ரொம்ப அற்புதமா இருக்குங்க. ஆனா ஒரு விஷயம் இதை நீங்க நினைவில் கொள்ளணும், ஒரே ஒரு நகையை மட்டும் முக்கியமாக காட்டுங்க. அப்படி நீங்க பெரிய காதணி அணியறதா இருந்தீங்கன்னா உங்களுடைய சங்கிலிய எளிமையான ஒரு சங்கிலியா வச்சுக்கோங்க. அப்படி பெரிய ஒரு சங்கிலி நீங்க அணிஞ்சீங்கன்னா உங்க காதணி கொஞ்சம் சிம்பிளா இருக்கணும், பாக்குறதுக்கு எளிமையா இருக்கணும். தங்கத்தின் அழகு அதிகமா அணிவதுல இல்ல, சரியா கோர்வையா நீங்க எப்படி அணிவதுல தான் இருக்குது. இந்த தகவல் உங்களுக்கு வழங்கியது ஜாயல் காஸ் வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவல்லர்.
1: Maverick Events and Production வழங்கும் மசாலா காபி லைவ் இன் சிங்கப்பூர் தி ரிட்டர்ன் டூர். இசை ரசிகர்களே, 8 ஆண்டுகளுக்கு பிறகு மசாலா காபி மீண்டும் சிங்கப்பூரில். மசாலா காபி தனித்துவமான ஃபியூஷன் இசை நீண்ட இடைவெளிக்கு பிறகு ரசிக்க நீங்கள் தயாரா? October 10, 7 PM D-Marquee, Downtown Eastdale. Masala Coffee, live in Singapore. The Return Tour. நுழைவு சீட்டுகளுக்கு bookmyshow.sg.
3: யாரங்கே?
4: சொல்லுங்கள் ராஜமாதா.

0: காலையில் நான் எழுந்தவுடன் கதிரவனின் கதிர்கள் என்னை தட்டி எழுப்ப வேண்டும். அதற்கு ஒரு வழி சொல்.
1: ஹோ, அப்படி என்றால் நீங்கள் கேட்க வேண்டியது வணக்கம் சிங்கே.
0: காலை 7 மணிக்கு மேல மாணவர்களை நாங்க கேள்வி கேட்போம்.
1: 7:30 மணிக்கு மேல வேலைக்கு போறவங்களுக்கு ஒரு சவால் கொடுப்போம்.
0: நிகழ்ச்சிக்கு ஆதரவு
1: BYD, சிங்கப்பூரின் முதன்மை வாகனம்.
0: சிறந்த வாழ்க்கைக்கு அதிநவீன தொழில்நுட்பம்.

இரவுநிலாட்டம் நிகழ்ச்சியில உங்களுடைய விருப்ப பாடல்கள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன. ராஜன் சம்பவங்கள்லேருந்து ஒரு பாடலை கேட்டு அனுப்பியிருக்கிறாரு. நான் பாடிக்கொண்டே இருப்பேன். இது வந்து ஒரு அருமையான பாடல். 1984 வெளிவந்த சிறைப்படத்தில் இடம்பெற்ற பாடல். மெல்லிசை மன்னர் எம் எஸ் விஸ்வநாதனுடைய இசையில வாணிஜராம் பாடியிருக்கும் பாடல். திரைப்படத்தில் லக்ஷ்மி பாடுவாங்க. அந்த பாடலை ஒளியேற்ற முடியுமான்னு கேட்டிருக்கீங்க. ராஜன், உங்களுடைய பாடலை எடுத்து வச்சிருக்கிறேன், கேளுங்க மகிழுங்க. ஒளியோட தொடர்ந்து இணைந்திருங்க.

0: இரவு நிலாட்டம் நிகழ்ச்சியில பாடல்களை விரும்பி கேட்கறதுக்கு நீங்க மூன்று வழிகளில் தொடர்பு கொள்ளலாம்.
1: தொலைபேசி மூலமா அழைங்க
2: 669-1198,
0: வாட்ஸ்அப் மூலமாகவும் நீங்க அழைக்கலாம்,
1: வாட்ஸ்அப் மூலமாக
2: குறுஞ்செய்தி அல்லது குரல் பதிவை நீங்க அனுப்பலாம்,
0: 9678-9968.
2: உங்க விருப்ப பாடல்களை
1: இரவு 10 மணியிலிருந்து 11:30 மணி வரைக்கும் நீங்க விரும்பி கேட்கலாம்.
2: இது உங்களுடைய இரவு நிலாட்டம். பாடல்களை கேளுங்கள், மறைந்துவிடும் சோகங்கள்.
3: 10:29 ஆகின்றது. இவரு மலையரசு பாண்டியன் நினைக்கிறேன், இன்னும் அந்த நாள்லேயே இருக்கிறாரு அவரு, அதாவது ஒலி களஞ்சியத்திலே இருக்கிறாரு. சிங்கப்பூர் ஒலி களஞ்சியம் 968 பண்பலைக்கு எனது இனிய இரவு வணக்கங்கள், வாழ்த்துக்கள். இரவணி நாட்டம் நிகழ்ச்சியில் எனக்கு மிகவும் பிடித்த பாடல் இதே கனி திரைப்படத்தில் இடம்பெற்ற அழகை வளர்ப்பும் நிலவில் மயங்கி எங்கேயோ பார்த்த ஞாபகம் என்ற பாடலை ஒளியேற்றுங்கள். அன்புடன் மாதங்கோவில்பட்டி ஏ மலையரசு பாண்டியன். உங்களுக்காகவே அந்த பாடலை எடுத்து வச்சிருக்கிறேன். எம்ஜிஆரும் ராதா சலூஜா நடித்த திரைப்படம் தான் அது. பிரதான பாகத்தில் நிர்மலாவும் இந்த திரைப்படத்தில் இந்த பாடலில் இருப்பாங்க. நீங்கள் கேட்ட பாடலில் அந்த பாடலை ஒளியேற்றேன். ஞாபகப்படுத்தினதுக்கு ரொம்ப நன்றிங்க. தொடர்ந்து இணைந்திருங்க. நான் காமராசன் இயற்றிய பாடல் MSVயோட இசையில் பாடலை கேட்போம். TM சௌந்தரராஜன், பி சுசீலா.

தளிர்மேனியில் விரல் பட்டதும் குளிர் போனதே, குளிர் போனதும் மழை கூந்தலின் புகை பாடினே, புகை பாடியே.

0: புதிய சாம்சங் கேலக்ஸி Z கை தொலைபேசியை இலவசமாக பெற ஆசையா? ஸ்டார் மூலம் வாங்கி மொத்தம் 2200 வெள்ளிக்கும் மேல் மதிப்புடைய சேமிப்புகளையும் சலுகைகளையும் பெற்றுக் கொள்ளுங்கள். பணத்திற்கேற்ற மதிப்பை பெறுங்கள். கை தொலைபேசி சாதன கழிவுகளை பெறுங்கள். பழைய கை தொலைபேசியை கொடுத்து கூடுதலான 300 வெள்ளியையும் பெறுங்கள். 5G அன்லிமிடெட் பிளாஸ் திட்டத்தின் மூலம் அளவில்லாத இணைய சேவையின் வழி நீங்கள் மகிழ்ச்சியாக வெளிநாட்டு பயணத்தை அனுபவிக்கலாம். இன்னும் நிறைய சலுகைகள் உண்டு. 380 வெள்ளி மதிப்புடைய சந்தாவை இலவசமாக பெற்று பிரீமியர் லீக் காட்பந்து ஆட்டங்களை நேரடியாக காணலாம். உங்கள் வீட்டிற்கு அருகில் இருக்கும் ஸ்டார்ஹப் கடைகளுக்கு இப்போவே செல்லுங்கள் அல்லது starhub.com/samsung. விதிமுறைகளுக்கும் நிபந்தனைகளுக்கும் உட்பட்டது.
1: ஸ்டார்ஹப், we got you.
2: மதுரையோட மனமும் ருசியும், ஆஹா, அதுக்கு மதுரைக்கு தான் போகணுமா? அதான் இப்ப சிங்கப்பூருக்கே வந்துருச்சு குமார் மெஸ். கருவாட்டு குழம்பு வாசம் மூக்க தொலைக்கும், மீன் குழம்பு சும்மா சொக்க வைக்கும், கறி தோசை கோலா உருண்டை சுண்டி இழுக்கும், சுட சுட சீரக சம்பா பிரியாணி கம கமக்கும். ஒரு முறை வந்து பாருங்க, ஒவ்வொரு முறையும் விரும்பி வருவீங்க. இணையம் வாயிலாகவும் வாங்கலாம், வீட்டுக்கும் வாங்கி செல்லலாம்.
3: குமார் மெஸ் இப்போது 9 அப்பர் டிக்சன் சாலை, 321 கிளெமென்டி மால், 6 வேர்டன் சாலை.
4: பத்திரி படத்துல இருந்து பாடல் ஒண்ணு வேணும் அப்படின்னு ஒத்த கால ரசாக் நிக்கிறாரு. அவருக்காக என்னோட லைலா பாடல் எடுத்து வச்சிருக்கிறேன். அந்த பாடலை நம்ம கேட்டு வருவோம். 90களில் வந்த ஒரு பாடலை கேட்கிற நேரம் இது. ரமணா கோகுலாவோட இசையில நடிகர் விஜய் பாடிய பாடல்.

0: 90ஆம் ஆண்டு காலகட்டத்தில் வந்த பாடல்.
1: இவ்வங்கத்திற்கு ஆதரவு
2: பிரபலமான இந்தியன் டயர் இப்பொழுது சிங்கப்பூரில் அனைத்து முன்னணி கடைகளிலும் கிடைக்கும். ஹாட்சன் டயர்.
0: அடுத்து நம்ம கேட்க போறது எஸ்பி பாலசுப்ரமணியம், ஆஷா போஸ்லி இருவரும் இணைந்து பாடிய நான் சொன்னதே சட்டம் படத்திலிருந்து பாடல். வாலி ஏற்றியது இளையராஜா அடைசியில இந்த பாடல் வேணும், ஒரு தேவதை வந்தது பாடல். ரவிக்குமார் குருசாமி கோயம்புத்தூர்ல இருந்து கேட்டிருக்கிறாரு, அந்த பாடல் அவருக்காக எடுத்து வச்சிருக்கிறேன். தொடர்ந்து நீங்க பாடல்களை கேட்கலாம், அடுத்தடுத்து உங்களுடைய பாடல்கள் வரவிருக்கின்றன. இது உங்களுடைய விருப்ப பாடல் நிகழ்ச்சி. இன்னைக்கு உங்களுடைய பாடல் வரலன்னாலும் நாளை மறுநாள் இந்த வாரம் முழுக்க இருக்குங்க நிகழ்ச்சி, அதுல நீங்க வந்து பங்கெடுத்து பாடல்களை விரும்பி கேட்கலாம்.

0: இரவு நிலாட்டம் நிகழ்ச்சியில பாடல்களை விரும்பி கேட்கறதுக்கு நீங்க மூன்று வழிகளில் தொடர்பு கொள்ளலாம்.
1: தொலைபேசி மூலமா அழைங்க
2: 669-1198,
0: வாட்ஸ்அப் மூலமாகவும் நீங்க அழைக்கலாம்,
1: வாட்ஸ்அப் மூலமாக
2: குறுஞ்செய்தி அல்லது குரல் பதிவு நீங்க அனுப்பலாம்,
0: 9678-8968.
2: உங்க விருப்ப பாடல்களை
1: இரவு 10 மணியிலிருந்து 11:30 வரைக்கும் நீங்க விரும்பி கேட்கலாம்.
2: இது உங்களுடைய இரவு நிலாட்டம். பாடல்களை கேளுங்கள், மறைந்துவிடும் சோகங்கள்.
0: நவீன் வந்துட்டாரு.
3: வணக்கம் நேர்களே, வணக்கம். கொஞ்சம் தாமதமா வந்துட்டேன், என்ன மன்னிச்சிருங்க. இன்றைக்கும் அதே கோஸ் தான். ஆனா ஒரு நல்ல செய்தி என்னன்னா, இன்றையோட அந்த கோஸ் முடிவடைந்தது.
0: என்ன கோஸ் அப்படின்னு நம்ம நேர்கள் எல்லாம் கேட்கணும்னு ஆசைப்படுறாங்க, சொல்லுங்க நவீன்.
3: அதாவது ரஃபி, நான் வந்து இந்த வேலைக்கு புதுசா சேரும் போது எப்படி காணொலிகளை எடுக்கணும், எப்படி வந்து சமூக ஊடகத்தை வந்து நல்லபடியா பயன்படுத்தணும் அப்படிங்கறது எனக்கு தெரியாம இருந்துச்சு. அதனால நானே சுயமா போய் இந்த கோஸ்ல நான் வந்து சேர்ந்துகிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா, இப்போ சமூக ஊடகங்களை வந்து நம்ம காணொலி செய்கிறோம், பாஸ் பயணம் நம்ம செய்கிறோம். ஆனால் அது எப்படி செய்யறதுன்னு எனக்கு தெரியாதுல்ல. நீங்கள் வந்து வழிகாட்டுனீங்க எனக்கு.
0: சரி,
3: அதே மாதிரி சுயமாக நான் செய்கிறதுக்கு என்ன வந்து இந்த கோர்ஸ் வழிகாட்டுது.
0: சரி,
3: இதுக்கு வந்து முடிஞ்சிட்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கப்புறம் இரும்பு நாட்டத்துக்கும் எந்த ஒரு தடையும் இருக்காதுன்னு நினைக்கிறேன்.
0: சரி, கஸ்தூரி ராஜா அவர் இங்கே இருக்கிறாரு.
3: ஆமாம்,
0: அவங்களுக்கு இயக்குனர் அனுப்பி வைக்கவா, எப்படி வந்து ஒரு படத்தை எடுக்கிறது.
3: காணொலின்னு சொன்னேன், நீங்க என்ன படத்தை சொல்றீங்க.
0: சரி, அடுத்து நம்ம ஒரே படத்துல இருந்து முதல் முறையாக நம்மளுடைய விருப்ப பாடல் அங்கத்துல, வழக்கமா ஒரு படத்துல இருந்து பாடலை போட்டோம்னா அதே படத்துல இருந்து ஒரு பாடல் போடுறதுக்கு ரொம்ப தயங்கம் காட்டுவோம்.
3: காரணம்
0: என்னன்னா, ஒரே படத்துல இருந்து ரெண்டு பாட்டு வருது அப்படின்னு.
3: இரண்டுமே நல்ல பாடல்கள் தான், தவிர்க்க முடியாது ரஃபி.
0: ஆமா,
3: இரண்டுமே அருமையான பாடல்கள். அந்த திரைப்படம் என்னன்னா, ரெட்டை வாழ்க்குருவி.
0: சரி, முதல்ல யார் கேட்டானா, மோகனேஷ் வந்து கேட்டு.
3: ஆமா, அவங்க கேட்டிருக்கோம் பாடல் தான். எஸ் ஜானகி பாடிய கண்ணன் வந்து பாடுகின்றான், ரொம்ப அழகான ஒரு பாடல். அதற்கு பிறகு யார் கேட்டுக்க ரஃபி,
0: லவ் லக்ஷ்மணனா, அவங்க அப்பா அம்மா அப்படியா பேர் வச்சிருப்பாங்க, இந்த லவ் அவரே சேர்த்துக்கிட்டாருன்னு நினைக்கிறேன். லவ் லக்ஷ்மண. ஒரு பாட்டு ஓடிக்கிட்டு இருக்குது, அதை குறைச்சு வைக்கணும்னு கொஞ்சமும் உங்களுக்கு தெரியலையே.
3: ஆமா, தயவு செஞ்சு அடுத்து போறீங்க குறிஞ்சிதான் இல்ல, குரல் பதிவு அனுப்பும் போது கொஞ்சம் அமைதியான ஒரு இடத்துல இருந்து அனுப்புங்க.
0: ஆமா, சிறப்பா இருக்கும். வாங்க, இப்ப இந்த ரெண்டு பாடலையும் கேட்டு வருவோம். ரெட்டை வால் குருவி படத்துல இருந்து இளையராஜாவோட இசையில, முதல் படல வந்து நான் காமராசன், இவர் வந்து அரசவை கவிஞர், அவர் வந்து ஜானகி பாடிய பாடலை வந்து இயற்றியிருக்கிறாரு. மு மேத்தா வந்து ராஜராஜ சோழன் பாடலை இயற்றியிருக்கிறாரு. இது உங்களுடைய இரவு நிலாட்டம்.
3: பாடல்களை கேளுங்கள், மறைந்து விடும் சோகங்கள்.

0: மீனா, எனக்கு ஒரு வழக்கறிஞரின் உதவி தேவை. உனக்கு நல்ல சட்ட நிறுவனம் ஏதாவது தெரியுமா?
1: விக்டரி லா சேம்பர்ஸ் LLC.
0: ஆமா, விக்டரி லா சேம்பர்ஸ் LLC.
1: நம்பகமான சட்ட சேவை கொடுக்கறாங்க. வழக்கறிஞர் வித்யா நம்ம தேவைய அறிஞ்சு சிறப்பான சட்ட அறிவுரைய தமிழ்ல தெளிவா கொடுக்கறாங்க. உயிலையும் அவங்கதான் எழுதுனாங்க.
2: விபத்து இழப்பீடு கோரிக்கை, விவாகரத்து, சொத்து பிரச்சனை, உயில் எழுதுதல் போன்ற பல்வேறு சட்ட சேவைகளும் நியாயமான விலையில். இன்றை அழையுங்கள் விக்டரி லா சேம்பர்ஸ் LLC. 8921-5363.
3: வந்துருச்சு. பீசா ஹாட்டின் புத்தம் புதிய சீசி 7 கொரிய சுவை காலி கோடி பீட்சா இதோ வந்துருச்சு. வெறும் 13.95 காசு மட்டும்தான். சுவையான சோய் கார்லிக் சாஸ், சாறு நிறைந்த ருசியான கோழி, நான் உறவைக்கு பாலாடிகளால் சமைக்கப்பட்ட பீட்சாவை ஒரு முறை சாப்பிட்டால் அட அட அட ருசியோ ருசி என்றுதான் சொல்வீங்க. பீட்சா ஹாட் செயலி வழி வீட்டிற்கு அனுப்பி வைக்கும் சேவையை பயன்படுத்துங்க, அல்லது கடையில் இருந்து வாங்கி சென்று சாப்பிடுங்க. இந்த சலுகை செப்டம்பர் 16 வரை மட்டும்தான்.
4: ரஃபி, ஒரு காலகட்டத்துல ஒவ்வொரு ஹீரோக்கும் ஒரு இன்ட்ரோ சாங் இருக்கும் ரஃபி.
5: ஆமா,
4: படத்தின் ஆரம்பத்துல.
5: ஆமா,
4: அதெல்லாம் இப்ப கிடையாது. ஏன்னு தெரியல,
5: சுறா படத்துல தெரியும்ல என்ன படம், அவர் உள்ள வருவாரு அது ஒரு இன்ட்ரோ சாங் இருக்கு.
4: இல்ல, அவர் வர்றதுக்காக தான் பாடலே. இந்த மாதிரி ஒவ்வொரு படத்துக்கும் ஒவ்வொரு ஹீரோக்கும் ஒரு பாடலை இசமைத்திருப்பாங்க. அதே மாதிரி அயன் திரைப்படத்திலயும் ஒரு பாடல்,
5: சூர்யா உள்ள வரதுக்கு.
4: சூர்யா, ஆமா, சூர்யா வந்து காட்டுறதுக்கு அவருடைய கதாபாத்திரம் என்ன, அவருடைய குணாதிசயங்கள் என்ன அப்படின்னு காட்டுறதுக்கு ஒரு பாடல். அதான் பல அப்படிங்கிற பாடல். ஹரிஹரன் இந்த பாடல பாடியிருப்பாரு. நான் முத்துக்குமாரின் வரிகளில் யார் கேட்டிருக்காரு?
5: ஃபாரிஸ் கேட்டிருக்கிறாரு. ஃபாரிஸ் வந்து இந்த நேரத்தை பொருட்படுத்தாம அவருடைய என்ன இரவ வந்து பகலாக்குறது தான் அவரோட ஒரே எண்ணம்.
4: இல்ல, இருந்தாலுமே நம்மளுடைய பேர் என்ன, இரவனில் ஆட்டம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கேத்த மாதிரி பாடல் கேட்கிறாரு.
5: ஆமா, வேகமான பாடல் வாங்க கேட்டு வருவோம்.

0: உங்களுக்கு தெரியுமா,
1: இன்று செப்டம்பர் மாதம் 7ஆம் தேதியில நம்ம இருக்கோம், திங்கட்கிழமை. இன்றைய நாள்ல என்னென்ன அனுசரிக்கப்படுது உலகத்துல அப்படி நம்ம பார்க்க போறோம்.
2: நவீன், இந்த நாள்ல இன்னைக்கு, அதாவது செப்டம்பர் 7ஆம் தேதி, அவ்வளவா சொல்லிக்கிற மாதிரி எதுவும் இல்ல அப்படின்னு சொல்லணும். ஏதோ பொறுக்கி நம்ம ரெண்டு எடுத்து வச்சிருக்கிறோம்.
1: இருந்தாலுமே சொல்லுங்க ரஃபி.
2: அதுல ஒண்ணு வந்து தேசிய 401K Day.
1: புரியவே இல்லையே.
2: 401K Day.
1: என்ன 401?
2: சரி, அதாவது உங்களுடைய ரிட்டையர்மெண்ட் சேவிங்ஸ், அதாவது வாழ்க்கை வந்து வேலைக்கெல்லாம் பிறகு, வயதானதுக்கு அப்புறம் நம்ம வந்து எப்படி ரிட்டையர் பண்ணோம், எந்தெந்த வகையில் நம்ம தயாரா இருக்கணும், அதை வந்து ஸ்பாட் லைட் வைத்து காட்டுற ஒரு நிகழ்ச்சியா இருக்கு, நாளா இருக்கு இன்னைக்கு.
1: அப்படின்னா நீங்க வந்து சேமித்து வைக்கும் போது இந்த தொகை உங்ககிட்ட இருக்கணும் அப்படின்னு சொல்றது.
2: ஆமா, அதாவது தயாரா இருங்க. இந்த நாளை வந்து மேற்கத்திய நாடுகள்ல கொஞ்சம் அதிகமா கொண்டாடுவாங்க போல இருக்கு.
1: சரி,
2: ஆமா, அதுதான் வந்து நம்மளுடைய ஃபியூச்சர், அதாவது வருங்காலத்துக்கு நம்ம தயாரா இருக்கணும்ங்கறத சொல்ற ஒரு நாள். அது ஏன் 401?
1: அது எனக்கு தெரியல ரஃபி. இன்னைக்கு தான் என்னுடைய ஃபைனான்சியல் அட்வைசர்கள் ஆலோசகர பார்த்தேன்.
2: சரி,
1: அவர் கேட்ட கேள்வி என்னன்னா, சரி உங்க ஓய்வுக்கு எவ்வளவு காசு தேவை அப்படின்னு கேட்டாரு.
2: எனக்கு எல்லாம் கொடுத்தாலும் லட்ச லட்சமா கொடுத்தாலும் பத்தாதுன்னு சொல்லுங்க.
1: அதுதான் உண்மை. நான் என்ன சொன்னேன், நீங்க தொகைன்னு ஒன்னும் இல்ல, எவ்வளவு சேமிக்க முடியுமோ அவ்வளவு சேமிப்போம் அப்படின்னு சொன்னேன். அவர் என்ன சொன்னார்னா, நம்ம எப்போதுமே ஒரு தொகையில தொகையை ஒரு மனசுல நம்ம வச்சுக்கணும், அதை நோக்கி நம்ம வந்து ஒரு இலக்கா நம்ம நோக்கி எப்போதுமே நம்ம வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு சொன்னாரு.
2: சரி,
1: மேற்கத்திய நாடுகள்ல 401 அப்படின்னு ஒரு தொகையை அவங்க
2: வைத்திருக்கிறாங்க
1: நினைக்கிறேன்.
2: 401, அது 500,000 குறைவா வந்து வைத்திருக்கிறாங்க.
1: சிங்கப்பூர்ல பத்துமா?
2: ஆமா, இல்ல ஒன்னு சொல்லணும்
1: சொல்லுங்க.
2: இப்ப அவர் யாராவது வந்து கேட்டாங்கன்னா, உங்களுக்கு எவ்வளவுதான் வேணும் ஓய்வு பெற்றதுக்கு அப்புறம் அப்படின்னு, அந்த ஓய்வு
1: வாழ்க்கை எப்படி இருக்கும், வாழ்வாதாரம் எப்படி இருக்கும் அப்படின்னு நமக்கு தெரியாது. ஆக நீங்க சொன்ன மாதிரி எவ்வளவுதான் நம்ம சேமித்து வைக்க முடியுமோ அவ்வளவு நம்ம சேமிச்சு.
2: ஆமா, ஏன்னா நம்ம திடகாத்திரமா நல்ல உடல் நலத்தோட இருந்தோம்னா குறைவாதான் இருக்கும். நோய்வாய் பட்டுட்டோம் அப்படின்னு சொன்னா அதோட செலவு வந்து இன்னும் அதிகமா இருக்கும்.
1: நிச்சயமா, நிச்சயமா. சரி, இன்னொரு நாள் வந்து ரொம்ப பெருசா சொல்லிக்கிற ஒரு நாள் கிடையாது, மவுத் காட் டே இன்றைக்கு அனுசரிக்கப்படுது.
2: எனது வாயை கட்டு போடணுமா என்ன?
1: அதாவது தூங்கும் போது ஒரு சிலருக்கு அந்த கடிக்கிற தன்மை இருக்கும், டீத் கிரைண்டிங் அப்படிலாம் சொல்லுவாங்களே.
2: ஆமா,
1: எனக்கே ஒரு சிலர் தெரியும். அதாவது அவங்க தூங்கும் போது குரட்டை விடுறது ஒரு பக்கம் இருக்க, இந்த டீ திராணியா வந்து ரொம்ப சத்தமா இருக்கு. அதாவது அவங்க ரூம்ல இருந்து என் ரூம்க்கு கேட்டோம், எனக்கு பயமா இருக்கும், இன்னமும் இன்னமும் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அது வந்து அவங்க தூக்கத்திலேயே அது நடக்கும். ஆக மாஃப்கார்ட் நீங்க போடும் போது, நீங்க அணியும் போது அது குறைக்கும், அவங்க பற்களுக்கு வந்து அது சேதம் ஏற்படாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
2: ஒளியில ஒருத்தர் கூட வந்து நான் வெளியூர் பயணம் மேற்கொள்ளும் போது கொஞ்ச நேரம் அவரு படுத்து தூங்கினாரு. நான் பேர் சொல்ல விரும்பல. அவருக்கு இந்த பிரச்சனை இருக்குங்கிறது.
1: சரி, இருக்கிறதே 10 பேர் தான்.
2: இல்ல இல்ல, நான் சொல்ல மாட்டேன்
1: யாருன்னு, அது கண்டுபிடிக்க போறேன்,
3: நான் சொல்ல மாட்டேன். இத்தகவலை வழங்கியோர்
4: அதிக தூய்மை, அதிக சுவை, சுத்தமான பசும்பாலில் இருந்தும் புத்தம் புது சுவைகளில் தயாரிக்கப்பட்ட மில்கி மிஸ்ட் ஐஸ்கிரீம், சுவையான குளிர்ச்சி, அளவற்ற மகிழ்ச்சி.
5: குட் டே பியூட்டி பார்லரில் இப்போது புத்தம் புதிய சிறப்பு அழகு பராமரிப்பு சலுகை. 10 முக பராமரிப்பு சேவைகள் அடங்கிய சலுகைகளை பெற்றுக் கொள்ளுங்கள். ஆனால் நீங்கள் வெறும் 8 சலுகைகளுக்கு மட்டும் கட்டணம் செலுத்தினால் போதும். இந்த 10 முக பராமரிப்பு சலுகைகளையும் உங்கள் குடும்ப உறுப்பினர்கள், நண்பர்கள்னு யார் வேண்டுமானாலும் பயன்படுத்திக் கொள்ளலாம். இச்சலுகை மூலம் எல்லோரும் பயன்பெற நல்ல வாய்ப்பு. குட் டே பியூட்டி பார்லர், 6392212122, 101 சுரங்கன் சாலை, வாரத்தில் 7 நாட்களும்.
6: மதுரையோட மனமும் ருசியும், ஆஹா, அதுக்கு மதுரைக்குதான் போகணுமா? அதான் இப்ப சிங்கப்பூருக்கே வந்துருச்சு குமார் மெஸ். கருவாட்டு குழம்பு வாசம் மூக்க தொலைக்கும், மீன் குழம்பு சும்மா சொக்க வைக்கும், கறி தோசை, கோலா உருண்டை, சுண்டி இழுக்கும், சுட சுட சீரக சம்பா பிரியாணி கம கமக்கும். ஒரு முறை வந்து பாருங்க, ஒவ்வொரு முறையும் விரும்பி வருவீங்க. இணையம் வாயிலாகவும் வாங்கலாம், வீட்டுக்கும் வாங்கி செல்லலாம்.
7: குமார் மெஸ், இப்போது 9 அப்பர் டிக்சன் சாலை, 321 கிளெமென்டி மால், 6 வேர்டன் சாலை.
1: ஒரே பாடல் 2 பாடகர்கள் பாடியிருப்பாங்க,
2: தனித்தனியா.
1: ஒண்ணு வந்து ஒரு ஆண் பாடகர், பெண் பாடகி பாடியிருப்பாங்க. ஆனா நம்ம வந்து ஹரிஹரன் பாடிய பாடல் தான் நம்ம வெளியேற்ற போறோம். அவர் பாடும் போது ஏதோ ஒரு வித்தியாசமா இருக்கிற, ஏதோ ஒரு இருப்பு இருக்கு. அது என்ன பாடல் சொல்லிருங்க ரஃபி?
2: நிலா காய்கிறது, இந்த பாடலை பாடாதவங்களே இல்ல அப்படின்னு சொல்லலாம். பாடல் போட்டிக்கு போறவங்க எல்லாரும் இந்த பாடலை பாடிதான் உள்ளே தேர்வு சுற்றுக்கு தயாராகிறாங்க. அதுல நிறைய நுணுக்கங்கள் இருக்கு, ஒரு பாடகரா அவங்களுக்கு தான் தெரியும், நுணுக்கங்கள் நிறைய இருக்கு. எந்தெந்த இடத்துல ஏற்று இறக்கணும் தெரியணும்.
1: கேக்குறது ரொம்ப சுலபமா இருக்கும், ஆனா பாடும் போது அது கொஞ்சம் உணர்ச்சியோட பாடினாதான் அது வெளிவரும்.
2: ஆமா, இங்க நம்ம சிங்கப்பூரை பொறுத்த வரைக்கும் முரளிகிருஷ்ணன் பாடினதான் எனக்கு தெரியும்.
1: ஏன்னா அவருக்கு வந்து அந்த ரொம்ப இதமான ஒரு குரல் இருக்கு. ஏன் ஹரிணி தானே அந்த பாடகி அப்படின்னு சொல்லும்போது ஹரிணி தான் பாடினாங்க. அவருடைய குரலே ரொம்ப இனிமை இருக்கும், பெண்மை இருக்கும்.
2: சரி, இந்த பாடலை தான் யார் கேட்டிருக்காங்கன்னா புக்கெட் பஞ்சாங் பானுன்னு நினைக்கிற நிலவை பாத்துட்டாங்களோ அவங்க.
1: இல்ல ரஃபி, அவங்க கதையை சொல்லியிருக்காங்க. அதாவது இந்த பாடல் தான் அவங்க முதல் முறையா அவங்க பிரைமரி 2 தொடக்க நிலை 2 இருக்கும் போது அவங்க பாடினாங்க. நம்ம
2: சொன்னோம்ல
1: அதே கதை தான் அவங்களுக்கும். அவங்க வந்து ஏதோ ஒரு பாடல் போட்டியிலயோ அவங்க பள்ளியிலயோ அவங்க பாடியிருக்காங்க. அந்த நினைவு அவங்களுக்கு இருக்கு, அதனால இந்த பாடலை இந்த நேரத்தில் கேட்டிருக்காங்க.
2: சரி வாங்க பாடலை கேட்போம் நம்ம.

0: அன்பரசி அன்பா ஒரு பாட்டு கேட்டிருக்கிறாங்க. ஆனா நமக்கு கொஞ்சம் வேலையை வச்சிருக்கிறாங்க அவங்க. அதாவது வழக்கமா நம்ம கிட்ட வந்து ஒரு ஆண் பாடிய பாடல் பெண் பாடிய பாடல் ஏதாவது ஒண்ணு நம்ம எடுத்து வச்சிருப்போம், இன்னொரு வெர்ஷனை எடுத்து வைக்காம போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா இவங்க வந்து நம்மளுக்கு சவாலா கேஜி ஜெயதாஸ், பி சுசிலா, சித்ரா இவங்க மூணு பேரும் பாடின ஒரு பாடலை கேட்டிருக்கிறேன்.
1: சேர்ந்து பாடின ஒரு பாடல்,
0: சேர்ந்து பாடினது. ஆனா நம்ம கிட்ட வந்து ஆண் பாடல் பெண் பாடல் தனியா இருக்கு. ஆனா இதான்
1: நாமளே வெட்டி ஒட்டி வைக்கணும்னு நினைக்கிறேன். சரி, மூணு பேர் இருக்காங்க தெரியல, ஆனா ரெண்டு பேர் கண்டிப்பா இருக்காங்க. கேஜி யேசுதாசும் பி சுசிலான்னு நினைக்கிறேன். இப்ப வந்து இல்ல, இப்ப நம்ம கேட்க போறதுல
0: ரெண்டு பேர் பாடிருக்காங்க,
1: ரெண்டு பேர் பாடிருக்காங்க, அதுதான் கேக்குறாங்கன்னு நினைக்கிறேன். நீங்களே சொல்லிருக்கீங்களா ரஃபி, ஒரு முறை வந்து ஒலியில இரண்டு பாடல்களை நீங்க வந்து ஒட்டி வச்சிங்க அப்படின்னு
0: சொல்லிட்டு. செவன் ஜி ரெயின்போ காலனில
1: கேக்கையும் ஸ்ரேயா கோஷல் பாடினது.
0: ஆமா ஆமா, அது நான் பட்ட பாடு. யுவன் சங்கர் ராஜா கூட அப்படி பட்டிருக்க பாட்டாரு நினைக்கிறேன்.
1: ஏதோ ஒரு காரணத்துக்காக அவரே செய்யல, செஞ்சிக்க. அதுக்கு பிறகு இன்றைக்கு தான் நம்ம மறுபடியும் செஞ்சிருப்போம் நினைக்கிறேன். இந்த பாடல் நம்ம கிட்ட இருக்கு, அதனால இதுக்கு நம்ம கேட்போம். பூங்காவியம் பேசும் ஓவியம், இது வந்து எந்த திரைப்படம் ரஃபி?
0: கற்பூர முல்லை படத்துல இருந்து பாடல் வருதுங்க, கேளுங்க.

0: தங்கத்தை ஏன் இன்னும் நகையாகவே பாக்குறோம்? நீண்ட கால முதலீடா பார்த்தா? அடுத்த தலைமுறை செழிக்க இப்பவே திட்டமிடுங்க. இந்த தீபாவளிக்கு லயன் பூலியன் தங்க கட்டிகள்ல முதலீடு செய்யுங்க. சிங்கப்பூர் நாணயசாலையின் நம்பகமான முதலீட்டு தரத்தங்கம். செய்கூலி இல்லை, அதோட GST விலக்கு பெற்ற வெளிப்படையான விலை. 1 கிராம், 100 கிராம், 1 கிலோ என உங்க வசதிக்கேற்ப முதலீடு செய்யலாம். தகவல்களுக்கு www.lionbullion.com.sg. இந்த தீபாவளிக்கு லயன் பூலியனோட உங்க தங்க முதலீட்டு பயணத்தை தொடங்குங்க.
1: பாலாடிகளால் சமைக்கப்பட்ட பீட்சாவை ஒரு முறை சாப்பிட்டால் ருசியோ ருசி என்றுதான் சொல்வீங்க. பீட்சா ஹட் செயலி வழி வீட்டிற்கு அனுப்பி வைக்கும் சேவையை பயன்படுத்துங்க, கடையில் இருந்து வாங்கி சென்று சாப்பிடுங்க. இந்த சலுகை செப்டம்பர் 16 தேதி வரை மட்டும்தான்.

0: நவீன், இப்ப நேர்கள் வந்து பாட்டை விரும்பி கேக்குறது மட்டும் இல்ல, நமக்கு கொஞ்சம் சவாலாவும் இருக்கிறாங்க. போட்டி குடுக்கறாங்க. இவரை பாருங்க, வேலாயுதம் என்ன கேட்டிருக்கிறாருன்னா, வேதம் புதிது படத்திலிருந்து கைக்குட்டை காதல் கடிதம் பாடலை ஒளிபரப்ப முடியுமா? அப்படி ஒரு பாட்டு இருக்கா?
1: தலைப்பு கிடையாது, அது வந்து ஒரு வரி
0: வரி நடுவுல வர வரி.
1: இந்த பாட்டு வந்து கண்ணுக்குள் அப்படிதானே.
0: ஆமா,
1: அதை கேட்காம கைக்குட்டை அப்படி சொல்லிருக்காரு.
0: அதோட பாரதி ராஜா படத்தில் எனக்கு மிகவும் பிடித்த பாடல் படம் இது அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதெல்லாம் சொல்ற நீங்க பாட்டோட தலைப்பு ஒழுங்கா சொல்லியிருந்தீங்கன்னா டக்குன்னு எடுத்துருப்போம்ல.
1: சரி ரஃபி, வேலாயுதம் அந்த பாடலை கேட்டிருந்தாரு, நம்ம கேட்டோம் அந்த பாடல. அடுத்து வந்து நிறைவு பாடல், இந்த அங்கத்தின் நிறைவு பாடல் வேலு கேட்டிருக்காரு.
0: சரி,
1: குழப்பமாக அந்த வேலாயுதம் இது
0: வேலு.
1: இது கடைசி பாடல் வந்து மகனே நீ வாழ்க திரைப்படத்திலிருந்து ஒத்தக்கல் மூக்குத்தி பாடல கேட்டிருக்காரு. ரொம்ப அருமையான ஒரு பாடல், வானொலியில கேட்டு கொஞ்சம் மாதங்கள் ஆயிட்டு அப்படின்னு
0: சொல்லியிருக்காரு.
1: அவருக்காக இந்த பாடல், இந்த அங்கத்தின் நிறைவு பாடல்.
0: அதாவது அந்த காலத்து பட தலைப்புலாம் பாத்தீங்களா, மகனே நீ வாழ்க, மகளே உன் சமத்து, தாய் மகளுக்கு கட்டிய தாலி, இப்படி எல்லாம்
1: வாழ்த்தாவே இருக்குல்ல.
0: ஆமா,

0: ஒலி 9:08 சினிமா
1: நவீன், இப்ப ஒரு பாட்டு பட்டி தொட்டி எல்லாம் கலக்கிட்டு இருக்குன்னு சொன்னா என்ன பாட்டுன்னு உங்களுக்கு தெரியுமா?
2: கண்டிப்பா யாராச்சும் இளையர் இசைமைச்சிருப்பாங்க, அனிருத்தா இருக்கும் இல்லடி சாயா பயங்கரா இருக்கும்
1: அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க. அதுதான் இல்ல,
2: வேற யாரு
1: அங்கதான் வர்றாரு, நம்ம ராசையா.
3: கல்யாண விருந்தே பந்தியில முந்தி கடா
2: முத்துராசு. ஆமா ரஃபி, நானும் கேட்டேன் இந்த பாடலை. எனக்கு வந்து நம்பவே முடியல, ஏன்னா அதாவது 80களை எப்படி இருந்துச்சோ 90களை எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி அந்த ஓசை இருக்கு. ஆனா இந்த காலகட்டத்துக்கும் இன்னும் பொருத்தமாவே இருக்கு.
1: ஆமா, அதாவது இந்த பாடல் ஆரம்ப வரி எதை ஞாபகப்படுத்துதுன்னா, மாமா உன் பொண்ணு கூட பாடல் இருக்கு இல்லையா, அதோடைய அந்த ஆரம்ப வரியை ஞாபகப்படுத்துது. அந்த காலகட்டத்துல ஒரு பாடல் புகழ் பெறணும்னா நீங்க அப்படிதான் இசையமைச்சிருக்கணும். இளையராஜா வந்து அப்படி ஒரு இதை சொல்லுவாங்க, அது ஒரு டெம்ப்ளேட் மாதிரி ஆமா வச்சிருந்தாங்க. ஆனா இப்ப வந்து இந்த பாடல் புகழ் பெறத்துக்கு காரணம் என்னவா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க? அதாவது இந்த காலகட்டத்துல இது எடுபடுமா அப்படின்னு கேக்குற உங்களுக்கு இளையராஜா வந்து படுண்டா அப்படின்னு சொல்லிட்டாரு.
2: இந்த பாடலா தெரியல, எந்தனி தாசனா இருக்கும் அல்லது யுகேந்திரன் பாடியா
1: விதமா இருக்கும் அப்படின்னு சொல்றீங்க.
2: என்ன நீங்க ஏதாச்சும் மனசு வச்சிருக்கீங்க நினைக்கிறேன்.
1: எனக்கு வந்து என்னன்னா, அந்த பீட் வந்து
2: சரி,
1: அது இப்பவும் வந்து சரியா இருக்கு,
2: அதான்
1: முடியல.
2: அதான்
1: நல்ல எடுத்துக்காட்டு,
2: ஏன்னா இந்த கேட்கும் போது பாடலை கேட்கும் போது குடும்பம் அந்த நேரத்துக்கே கொண்டு போற மாதிரி இருக்கு. அதான் மொழி கிடையாது. அவருடைய பாணியில இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்குமோ அப்படின்னு தோணுது.
1: நிச்சயமா
4: இந்த திரை தகவல உங்களுக்கு வழங்கி இருந்தாங்க அணி மணி, தரம் குறையாத தங்கம், தலைமுறைகள் தாண்டும் நம்பிக்கை, 73 மற்றும் 87 ஸ்ட்ராங்கன் ரோட், சிங்கப்பூர். தரம் கைராசி நம்பிக்கை அணி மணி.
3: இரவின் இல்லாட்டம் கொண்டாட்டம்.
2: இந்த வாரம் முழுவதுமே நம்ம ஒலியில சின்மை ஸ்ரீபதா அவங்களுடைய பாடல்கள் தான் நம்ம கேட்க போறோம். அவங்க இந்த வாரத்தின் கலைஞர்.
1: ஆமா, அவங்களுடைய பிறந்த நாள் வந்து 10ஆம் தேதி, அதனாலேயே வந்து அவங்களை தேர்ந்தெடுத்திருக்கிறோம். அவங்களுடைய பாடல்கள்னு சொல்லும் போது புகழ்பெற்ற பாடல்கள் எத்தனையோ இருக்கு. இன்னைக்கு நம்ம கேட்க போறது, நீங்க என்ன சொன்னீங்க இந்த பாடலை கேட்டு?
2: இல்ல, நல்ல பாடல் தான், ஆனா இந்த பாடல் இருக்கா அப்படிங்கறதே பல பேர் மறந்துருப்பாங்க.
1: இந்த பாடல் எனக்கு ரொம்ப பிடித்த பாடல், அதுவும் நம்ம நேயர்களுக்கும் பிடிக்கும் நான் நினைக்கிறேன். சொட்ட சொட்ட நனைய வைத்தாய். நீங்க இந்த படத்தை பாத்தீங்களான்னு தெரியல, எங்கேயும் இப்போ
2: ஜெய் நடிச்சிருப்பாரு, அஞ்சலி நடிச்சிருப்பாங்க.
1: ஆமா, அதுவும் இந்த பாடல் காட்சி எனக்கு பிடித்திருக்கும். அஞ்சலி அந்த திரைப்படத்துல நல்லா நடித்தாங்கன்னு எனக்கு.
2: ஆமா ஆமா ஆமா, அதட்டுவாங்கல்ல ஜெய், புலி பண்ணுவாங்க, ரொம்ப கியூட்டா இருக்கும் அவங்களை பார்க்கும்போது. அந்த திரைப்படத்தினாலேயே இந்த பாடல்கள் ஹிட் ஆனிச்சா அல்லது இந்த பாடல்களான அந்த திரைப்படம் நல்லா கொஞ்சம் புகழ் பெற்றுச்சான்னு தெரியல, ஆனா இரண்டுமே நல்ல தரமான, அதாவது படமும் நல்லா இருந்துச்சு பாடலும் நல்லா இருந்துச்சு. நம்ம கேட்க போகிறது சொட்ட சொட்ட நினைவு தாய், சத்யா சியுடைய இசையில நா முத்துக்குமாரின் வரிகளில்.

0: இவ்வார நட்சத்திரம் ஆதரவு
1: ஹட்சன் டயர். பிரபலமான இந்தியன் டயர் இப்பொழுது சிங்கப்பூரில் அனைத்து முன்னணி கடைகளிலும் கிடைக்கும். ஹட்சன் டயர்.
2: புதிய சாம்சங் கேலக்ஸி ஜி கைத்தொலைபேசியை இலவசமாக பெற ஆசையா? ஸ்டார் மூலம் வாங்கி மொத்தம் 2200 வெள்ளிக்கும் மேல் மதிப்புடைய சேமிப்புகளையும் சலுகைகளையும் பெற்றுக் கொள்ளுங்கள். பணத்திற்கேற்ற மதிப்பை பெறுங்கள். கைத்தொலைபேசி சாதன கழிவுகளை பெறுங்கள். பழைய கைத்தொலைபேசியை கொடுத்து கூடுதலான 300 வெள்ளியையும் பெறுங்கள். 5G அன்லிமிடெட் பிளாஸ் திட்டத்தின் மூலம் அளவில்லாத இணைய சேவையின் வழி நீங்கள் மகிழ்ச்சியாக வெளிநாட்டு பயணத்தை அனுபவிக்கலாம். இன்னும் நிறைய சலுகைகள் உண்டு. 380 வெள்ளி மதிப்புடைய சந்தாவை இலவசமாக பெற்று பிரீமியர் லீக் கால்பந்து ஆட்டங்களை நேரடியாக காணலாம். உங்கள் வீட்டிற்கு அருகில் இருக்கும் ஸ்டார்ஹப் கடைகளுக்கு இப்போவே செல்லுங்கள் அல்லது starhub.com/samsung. விதிமுறைகளுக்கும் நிபந்தனைகளுக்கும் உட்பட்டது.
3: ஸ்டார்ஹப், we got you.
4: அம்மா, இப்பெல்லாம் ஏன் நீங்க அழகு பராமரிப்பு நிலையத்துக்கு போறதே இல்ல?
5: இந்த வயசுக்கு மேல எதுக்குப்பா அதெல்லாம்?
4: அப்படி இல்லம்மா, நம்ம உடல் ஆரோக்கியம் எந்த அளவுக்கு முக்கியமோ அதே அளவுக்கு தான் அழகு பராமரிப்பு முக்கியம். உடனே கிளம்புங்க, குட் டே பியூட்டி பார்லருக்கு போவோம்.
6: ஆண் பெண் இருவருக்கும் தலை சிறந்த அழகு கலை நிபுணர்களை கொண்டு சிறப்பான முறையில் அழகு பராமரிப்பு சேவைகளை வழங்குகிறது குட் டே பியூட்டி பார்லர். தலைமுறைகளின் அடையாளம் குட் டே பியூட்டி பார்லர், சிராங்கூன் சாலை. உடனே அடையுங்கள். 6392212122. வாரத்தில் 7 நாட்களும்.
7: கேட்டதில் கேட்காதது அங்கத்திற்கு நம்ம வந்திருக்கின்றோம்.
8: கேட்டதில் கேட்காத அங்கத்துல ரொம்ப நாளுக்கு பிறகு இரண்டு பாடல்கள் நம்ம கேட்க போறோம். ஒன்னு வந்து என் பாடல், இன்னொன்று ரஃபியோட பாடல். இன்றைக்கு நான் எடுத்து வைத்திருக்கும் பாடல் ரஃபி, திருட்டு பயலை 2. திருட்டு பயலை 1 நல்லா இருந்துச்சான்னு கேட்காதீங்க, ஏன்னா இப்ப 2 வந்திருக்கு.
7: இதுல எனக்கு பிடிச்சிருந்து அந்த பாடல்
8: பிடிச்சிருந்துச்சு. கொஞ்ச நாள் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். இருந்தாலுமே 2 அப்படின்னு உருவாக்குறதுக்கு அளவுக்கு ஒரு பாடமா அப்படின்னு தெரியல. ஆனா வித்யாசாகரோட இசை இந்த 2, சரியா? இந்த திரைப்படத்துல இந்த ஒரு பாடல் கார்த்திக் ஸ்வேதா மோகன் பாடியிருப்பாங்க. அதாவது இப்ப வித்யாசாகரை கிங் ஆஃப் மெலடி அப்படின்னு அழைப்பாங்க, ரஃபி மெலடிக்கு ராஜா அப்படின்னு அழைப்பாங்க. ஏன்னா அந்த ஒரு காலகட்டத்துல பல இதமான பாடல்களை, மென்மையான பாடல்களை அவர் வழங்கி
7: மலரை மௌனமா வழங்கினதுக்கு அப்புறம் அவருக்கு வந்து கிடைத்த இதே வேற.
8: அதான் எத்தனையோ பாடல்களை வந்து அதே சாயல்ல அவர் வழங்கியிருக்காரு. கேட்கும் போதே ரொம்ப இதமா இருக்கும். அதே சாயல்ல இந்த ஒரு பாடல இசையமைச்சிருக்காரு. 2017 ஆண்டுல இது வெளிவந்திருக்கு.
7: சரி,
8: 90s அப்புறம் அவர் மறைஞ்சிட்டாரு, அதாவது அவருடைய பாடல்கள் ரொம்ப பிரபலமா இல்ல அப்படின்னு நினைக்கும் போது அதே ஃபீல ஒரு பாடல் கொண்டு வந்திருக்காரு அந்த காலகட்டத்துல. அதாவது 2017 ஆண்டுல கார்த்திக் ஸ்வேதா மோகன் இவங்க இரண்டு பேரோட கூட்டணியே சொல்லவே தேவையில்லை. ஆக ரொம்ப இதமான ஒரு பாடல், நல்ல ஒரு பாடல். பா விஜயின் வரிகள்ல வித்யாசாகர் இசையமைத்த ஒரு பாடல கேட்போம்.

0: கேட்டதில் கேட்காத தங்கத்துல என்னுடைய பாடல் நம்ம கேட்டுட்டோம். ரஃபியுடைய பாடல் அடுத்து.
1: அதாவது இந்த படம் வந்திருந்த போது நடிகர் அப்பாஸுக்கு மறு வாழ்வு கொடுத்த ஒரு படம் அப்படின்னு கூட சொல்லலாம். கார்த்திக் வந்து அவருடைய நடிப்பு இந்த படத்துல பேசப்பட்ட ஒன்று.
0: சரி,
1: ஆனா இந்த படத்தை பார்க்கும்போது கௌசல்யாவுடைய நடிப்புமே எனக்கு பிடிச்சிருந்துச்சு. எல்லாருமே நல்லா சிறப்பா நடிச்சிருந்தாங்கன்னு நான் சொல்லுவேன். என்ன படம் அப்படின்னு கேட்டீங்கன்னா பூவேலி.
0: பூவேலி
1: பரத்வாஜோட இசையில வந்த படம்.
0: சரி,
1: வைரமுத்து இயற்றிய பாட்டு இது. இந்த பாட்டு குடும்பமா எல்லாரும் வந்து பாடுற ஒரு பாட்டா அமையும். இதுல பல நடிகர்களுடைய குரலும் இருக்கு. நீங்க பாத்தீங்கன்னா நடிகர் சாலி நடிச்சிருப்பாரு, அவருடைய குரல் இருக்கு, பேசியிருப்பாரு. நிலகர் ரவி நடித்திருப்பாரு திரைப்படத்துல, அவரும் பேசியிருப்பாரு. அவரு வந்து பல நடிகர்களுக்கு குரல் கொடுத்தாரு. ராதா ரவி நடிச்சிருப்பாரு, அவரு கடைசியில கொஞ்சம் பேசுவாரு. மனோரமா பாட்டியா இருப்பாங்க, அவங்க பாடி இருப்பாங்க. கார்த்திக் நடிப்பாரு, அவரு வந்து பாடியிருப்பாரு. அதோட நீங்க பாத்தீங்கன்னா அந்த அந்த படத்துடைய நாயகி வந்து கௌசல்யா, அவங்களுக்கு வந்து சுனந்தா பாடுவாங்க.
0: ஆமா, சரி,
1: நல்ல ஒரு பாடல்.
0: ஆமா, ஆக வந்து நீங்க சொல்ற மாதிரி பல குரல்கள் இருக்கு இந்த ஒரு இந்த பாடல்ல. இந்த பாடலை கேட்டாலே அந்த திரைப்படத்தின் காட்சி கண்டிப்பா பலருக்கும்
1: நிச்சயமா.

0: சுவையாக சமைக்க
1: இந்த போறப்பு தான் நல்லா ருசிச்சு சாப்பிட கிடைச்சது.
0: ஏலக்காய் இத விழா காலங்கள்ல இனிப்பு பதார்த்தங்களை செய்யும் பொழுது நம்ம அதிகமா சேர்த்து கொள்வோம். நெய் சக்கரை போலவே இனிப்பு பதார்த்தங்களுக்கு சுவை சேர்ப்பது மனம் கொடுப்பது இந்த ஏலக்காய். இந்த இனிப்பு பதார்த்தங்களை செய்வதற்கு தேவையான ஏலக்காவை பெரும்பாலும் அரைக்கும் பொழுது அது கொர கொரன்னு இருக்கும். அத பலகாரத்துல சேர்த்தா கடிக்கும் போது கஷ்டமா இருக்கும் இல்லையா? அதனால தூள் போன்ற ஏலக்காய் வேணும்னா ஒரு சிட்டிகை அளவு சக்கரையும் ஏலக்காவையும் சேர்த்து அரைச்சு பாருங்க. இப்படி அரைக்கப்படும் ஏலக்காய் தோலை நீங்க பலகாரங்களுக்கு மட்டும் இல்லைங்க, காஃபி அல்லது தேநீர் கலக்கும் போது இந்த ஏலக்காய் தூளை சேர்த்தீங்கன்னா உங்க காஃபி அல்லது தேநீர் தூக்கலா இருக்குங்க.
2: அனைவரும் சுலபமாக சமைக்கலாம், சுவைத்து மகிழலாம். ஹவுஸ் பிரெட் ரெடி டு குக், பட்டர் கோழி, இறைச்சி, மீன், கோழி குழம்பு மற்றும் பிரியாணி மசாலை வகைகள்.

0: புத்தம் புதிய ஒரு நாள் நம்ம இருக்கோம். செப்டம்பர் மாதம் 8ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை.
1: இன்னைக்கு நாள் வந்து எல்லாருக்கும் சிறப்பா இருக்கு, எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்றோம். இரவணி நாட்டம் வந்து முதல் தொடங்கும் போது தான் சொன்னேன் நவீன், ஒரு நாளை முடிச்சு வைக்கிறது நாம தான், ஒரு நாளை தொடங்குறதும் நாம தான்,
0: அதுதான் சிறப்பே. ஆக இன்றைய நாள் நல்ல காதல் பாடல்களோட நம்ம ஆரம்பிக்க போறோம். அதே சமயத்துல ஒரு சில பொருட்களை பத்தி நம்ம பேச போறோம்.
1: ஆமா, அதுவும் இந்த பொருட்கள் பாத்தீங்கன்னா அன்றாடம் பயன்படுத்துறோம், அது நமக்கு பாதகம் விளைவிக்கும் ஒன்றுன்னு தெரியாமலேயே நம்ம பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறோம்.
0: அதாவது 10 பொருட்கள் நம்ம எடுத்து வச்சிருக்கோம், பட்டியலிட்டு இருக்கோம். அது என்னென்ன பொருட்கள், ஏன் நம்ம பயன்படுத்த கூடாது அப்படிங்கறத இன்னும் கொஞ்சம் நேரத்தில் தெரிஞ்சுக்க போறோம். காதல் பாடல்களை கேளுங்க. இது உங்கள் ஒலி 968.
1: கேட்டாலே பரவசம்.
2: லவ் முடிச்சாட்டாயிருச்சு.

0: பாலரில் இப்போது புத்தம் புதிய சிறப்பு அழகு பராமரிப்பு சலுகை. 10 முக பராமரிப்பு சேவைகள் அடங்கிய சலுகைகளை பெற்றுக் கொள்ளுங்கள். ஆனால் நீங்கள் வெறும் 8 சலுகைகளுக்கு மட்டும் கட்டணம் செலுத்தினால் போதும். இந்த 10 முக பராமரிப்பு சலுகைகளையும் உங்கள் குடும்ப உறுப்பினர்கள், நண்பர்கள், யாரு வேண்டுமானாலும் பயன்படுத்திக் கொள்ளலாம். இச்சலுகை மூலம் எல்லோரும் பயன்பெற நல்ல வாய்ப்பு. குட் டே பியூட்டி பார்லர், 6392212 101 சுரங்கன் சாலை, வாரத்தில் 7 நாட்களும்.
1: சொல்லுங்கள் ராஜமாதா.
2: காலையில் நான் எழுந்தவுடன் கதிரவனின் கதிர்கள் என்னை தட்டி எழுப்ப வேண்டும், அதற்கு ஒரு வழி சொல்.
1: ஹோ, அப்படி என்றால் நீங்கள் கேட்க வேண்டியது வணக்கம் சிங்கே.
2: காலை 7 மணிக்கு மேல மாணவர்களை நாங்க கேள்வி கேட்போம்.
1: 7:30 மணிக்கு மேல வேலைக்கு போறவங்களுக்கு ஒரு சவால் கொடுப்போம்.
2: நிகழ்ச்சிக்கு ஆதரவு
1: BYD, சிங்கப்பூரின் முதன்மை வாகனம்.
2: சிறந்த வாழ்க்கைக்கு அதிநவீன தொழில்நுட்பம்.

0: நவீன், ஒவ்வொரு நாளும் சில பொருளை நம்ம பயன்படுத்துறோம், ஆனா அந்த பொருள் வந்து நமக்கும் சரி சுற்றுச்சூழலுக்கும் அது கெடுதல் விளைவிக்க கூடியது. இத பத்தி யாருமே வந்து அது சொன்னாலும் கேக்குறது கிடையாது.
1: இருந்தாலும் என்னன்னா அத்தியாவசியமா இருக்கேன் இந்த பொருட்கள்.
0: ஆமா,
1: அது முதல்ல என்ன பொருள் ரவி?
0: முதல்ல பாத்தீங்கன்னா, வீட்டை சுத்தப்படுத்துறதுக்கு நீங்க என்னென்னலாமோ வாங்குறீங்க, அது வந்து ஸ்ப்ரேயா இருக்கட்டும், அது என்னதான் நம்ம சொன்னாலும் ஓசோன் லேயர் அது பாதிப்பை ஏற்படுத்தும் சொன்னாலும் யாரும் கேக்குறது இல்ல. அவங்க தலைமுடியை ஒழுங்காக்கிட்டா பரவாயில்ல அப்படின்னு நினைக்கிறாங்க, ஆனா சுற்றுச்சூழலுக்கு அது பாதகமா இருக்கே, அதுக்கு வந்து நம்ம என்ன செய்யலாம்னு சொல்லி கேட்டா அப்ப எதுக்கு விக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நம்மகிட்டே விதண்டாவாதம் பண்றாங்க.
1: உண்மைதான். சரி, அதாவது கிளீனிங் ப்ராடக்ட்ஸ் அண்ட் ஏர் ஃப்ரெஷ்னஸ் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதாவது இந்த ஏர் ஃப்ரெஷ்னஸ் தான் ரொம்ப பாதிப்பு தரக்கூடியது, நானும் கேள்விப்பட்டிருக்கேன்.
0: அடிச்சு விடுறாங்க
1: அன்னைக்கு, அதான் என்ன செய்யுது ரஃபி? அது வந்து நம்ம பயன்படுத்தினாதான் கொஞ்சம் நல்லா இருக்கு, நறுமணம் நல்லா இருக்கு,
0: நல்லா இருக்கு. அதுக்கு ஊதுபத்தி இருக்கு இல்லையா, அதையுமே சில பேர் சொல்றாங்க. நீங்க வந்து ஏர்கான், அதாவது குளிர் சாதனத்தை வந்து பயன்படுத்தினீங்கன்னா அந்த வீட்டுக்குள்ளேயே வந்து அதை நீங்க வந்து வைக்கக்கூடாது அப்படிங்கிறாங்க. ஆனா அது எந்த அளவுக்கு உண்மைன்னு,
1: அது பாதகம் யாருக்கு? இந்த குளிர் சாதனத்துக்கு நமக்கு
0: நமக்கு நமக்கு தான், ஏன்னா நம்ம தான சுவாசிக்கிறோம் உள்ள இல்ல. சில பேரு இது வாங்கி வைக்கிறாங்க, ஏர் பியூரிஃபை வீட்டுக்குள்ள வாங்கி வைக்கிறாங்க, அது நல்லதுதான்.
1: ஆனா
0: அது இருக்குங்கிறதுனால நீங்க மத்த எல்லாத்தையும் பயன்படுத்த தொடங்கலாம்னு அர்த்தம் ஆயிடாது இல்லையா.

0: மனிதர் உணர்ந்து கொள்ள இது மனித காதல் அல்ல.
1: வார நாட்களில் இரவு நாட்டத்தில் நள்ளிரவு 12 மணியிலிருந்து 1 மணி வரை காதல் பாடல்கள்.

0: பொருட்களை பத்தி நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். அதாவது குறிப்பாக நமக்கு வந்து பாதிப்பு ஏற்படுத்தும் ஒரு சில பொருட்கள்.
1: ஆமா, சுற்றுச்சூழலோட நமக்கும் சேர்த்து.
0: ஆக சற்று முன்பாக நம்ம ஏர் ஃப்ரெஷ்னஸ், கிளீனிங் ப்ரொடக்ட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். அடுத்தது என்ன ரஃபி?
1: அடுத்தது வந்து மைக்ரோவேவ் அவன்.
0: இது நான் கேள்விப்பட்டிருக்கேன் ரஃபி. மைக்ரோவேவ் அவன் அப்படிங்கிறது அது எப்படி வேலை செய்யுதுன்னா சில பேருக்கு தெரிய மாட்டேங்குது. ஓ, உள்ள நம்ம வந்து உணவு போட்டாலே அது சூடாகுது,
1: சூடாகுது
0: மேஜிக் அப்படி நினைக்கிறாங்க. ஆனா இது என்ன நடக்குதுன்னா, அந்த உணவுக்குள்ளார இருக்கிற அந்த வாட்டர் மாலிகுல்ஸ் இருக்குல்ல, தண்ணீர் இருக்கும், அந்த தண்ணீர் வந்து அது சூடாக்குது. அந்த தண்ணீர் மூலமாக தான் அந்த உணவு சூடாகுது அப்படிங்கறத புரிய மாட்டேங்குது. அந்த கதிரியக்க முறையில இது நடக்குது.
1: அதோட அவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஃபால்ட்டி மைக்ரோவேவ், அதாவது கெட்டு போன ஒரு மைக்ரோவேவ் நீங்க

0: பயன்படுத்தும் போது அது வேலை செய்யற மாதிரி இருக்கும். ஆனா அதுல வந்து அந்த ரேடியேஷன் லீக் இருந்ததுன்னா கதிரியக்கம் வந்து வெளியாச்சு அப்படின்னு சொன்னா அது உணவுக்கு கசிவு இருந்ததுன்னா உங்களோட உணவுக்கு தாவும். அது அப்படி தாவும் போது என்ன ஆகுது, அது அந்த உணவை நீங்க சாப்பிடுறீங்க, அப்ப உங்களுக்கு அது பாதகத்தை ஏற்படுத்தும், கெடுதலை ஏற்படுத்தும்.
1: இது நான் கேள்விப்பட்டிருக்கேன், நான் என்ன அளவுக்கு உண்மைன்னு தெரியல. அதாவது மைக்ரோவேவ் அவன் வந்து நீங்க பயன்படுத்தும் போது அது கிட்டே நீங்க நின்னீங்கன்னா உங்களுக்கும் பாதிப்பு ஏற்படுத்தும்னு கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா கொஞ்சம் ரொம்ப அந்த மைக்ரோ லெவல்ல நடக்கும்னு கேள்விப்பட்டிருக்கேன். இருந்தாலுமே அந்த ஒரு வாய்ப்பை நம்ம எடுக்க வேணாம். நீங்க மைக்ரோவேவ்ல நீங்க சாப்பாடு போடும்போது கொஞ்சம் தள்ளி இருங்க, ஹாலுக்கு போங்க, அதுக்கு பிறகு உங்க உணவை நீங்க உட்கொள்ளுங்க.
0: அதோட ரேடியேஷன் இருக்கிற இடத்துல நீங்க பாத்தீங்கன்னா நமக்கு எக்ஸ்ரே எடுக்கிற இடத்துல என்ன சொல்லுவாங்க, நீங்க வந்து கரு விட்டு இருந்தீங்கன்னா சொல்லிருங்க, அது உள்ள இருக்கிற பிள்ளைக்கும் வந்து கெடுதல் இல்லையா பாதிப்பை ஏற்படுத்தும். ஆக இந்த ரேடியேஷன்ங்கிறது இப்ப பல இடங்கள்ல இருக்கு, சிறிய அளவுல இருந்தாலும் பாதிப்பு பாதிப்பு.
1: அது என்னன்னா ரஃபி, நம்ம கண்ணுக்கு தெரியுது இல்ல, அதுதான் பிரச்சனையே. இருந்தாலுமே எப்போதுமே நம்ம வந்து பாதுகாப்பா இருக்கணும், நம்மளுடைய சொந்த ஆரோக்கியத்தை நம்ம பாதுகாக்கணும்.

0: பொருட்களை பத்தி நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். குறிப்பாக நம்ம சுற்றுச்சூழலுக்கும் நம்முடைய உடல் ஆரோக்கியத்துக்கும் கெடுதிய ஏற்படுத்தும் ஒரு சில பொருட்களை பத்தி நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம்.
1: ஆமா, அதுல த லெட் பெயிண்ட்னு ஒன்று சொல்றாங்க, ஈயம் கலந்த சாயம்.
0: சரி,
1: இதை சாலைகளுக்கு அல்லது நடைபாதைகளுக்கு முன்பு பயன்படுத்திக்கிட்டு இருந்தாங்க, இப்ப அந்த பயன்பாடு இல்லை. அமெரிக்காவில் இதை ரொம்ப காலத்துக்கு முன்னாடியே வந்து தடை செய்துட்டாங்களாம், பிள்ளைகளுக்கு இது வந்து கெடுதலை ஏற்படுத்தக்கூடிய ஒன்று அப்படின்னு.
0: அதாவது அந்த ஈயத்திலிருந்து ஒரு வாயு வெளியாகும், அதை நம்ம சுவாசிக்கும் போது நமக்கு கெடுதி.
1: ஆமா, அதை வந்து எப்படி அவங்க பயன்படுத்துவாங்கன்னா, அவங்க அது மெல்ட் பண்றதே, இழக்கிறதே வந்து இழக்க வைக்கிறதே சூடு ஆக்கிதான், சூடாக்கி அதை இழகினதுக்கு அப்புறம் அவங்க எடுத்து பூசுவாங்க. அது நல்லா திக்கா இருக்கும், அது அந்த வாசனை வந்து நம்ம முகத்துல படக்கூடாது, நுகரக்கூடாது. நம்ம அப்படி நுகர்ந்தோம்னா கெடுதல், நம்மளுடைய உள்ள இருக்கிற பாகங்களுக்கு கெடுதல் அது ஏற்படுத்தும். அது தடை செய்யப்பட்ட ஒன்று. அதோட அது காய்ந்ததுக்கு அப்புறம் சில பேர் சாண்ட் பேப்பரை வைத்து தேய்ச்சிட்டு அதுல இருந்து வெளியாகக்கூடிய அந்த மனமும் வந்து பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்றாங்க.
0: சரி, இப்ப வந்து மொத்தமா பயன்படுத்துறதே கிடையாதா, இல்ல ஒரு சில நாடுகளை இன்னும் பயன்படுத்துறாங்களா?
1: இருக்கு, ஆனா வந்து அது வேற விதமா பயன்படுத்துறாங்க. ஆனா இப்ப இங்க சிங்கப்பூரை பொறுத்த வரைக்கும் நான் பார்த்ததில்லை, நடைபாதைகள்ல அவங்க அதை பயன்படுத்துறது கிடையாது.

0: எப்படி எல்லாருமே பயனடைற மாதிரி ஒரு சலுகையை தர முடியும்?
1: 30 வருஷம் அனுபவம்னா சும்மாவா?
0: எதை பத்தி பேசுறீங்க? நம்ம குட்டி பியூட்டி பார்லர் வழங்குற சிறப்பு சலுகையை பத்தி தான். நீங்க 8 முக பராமரிப்பு சேவைக்கு பணம் கட்டினா போதும், 10 முக பராமரிப்பு சேவைய பெறலாம். ஆனா எல்லாருமே எப்படி பயனடையலாம்? இந்த 10 முக பராமரிப்பு சலுகைய நம்ம குடும்ப உறுப்பினர்களும் நண்பர்களும் பயன்படுத்தலாம். நல்லா இருக்கே. தலைமுறைகளின் அடையாளம் குட்டி பியூட்டி பார்லர், மியூச்சுவல் ரெஸ்டாரன்ட் சாலை, வாரத்தில் 7 நாள்களும்.

0: நவீன், இதெல்லாம் நம்ம வந்து பயன்படுத்தலாம் பயன்படுத்தாம போகலாம், இப்ப நம்ம சொன்ன பொருட்கள் எல்லாம். ஆனா இத வந்து யாராலையும் தவிர்க்கவே முடியாது.
1: ஏன் அப்படி?
0: வீட்டுல
1: அத்தியாவசியமான ஒரு பொருள்.
0: ஆமா ஆமா ஆமா. இப்ப நீங்களும் சரி நானும் சரி எங்க போனாலும் எல்லா இடத்துலயும் இது இல்லாத இடமே இல்ல.
1: கேஸ் பண்ணலாமா? என்ன
0: சொல்லுங்க சொல்லுங்க. என்னன்னு
1: இப்படி சொல்லும் போது, ஒண்ணு நம்ம சுவாசிக்கிற ஒன்றா இருக்கணும், அதாவது வாயுவா இருக்கணும். இன்னொன்னு வந்து இப்ப அலைக்கற்று ரொம்ப அத்தியாவசியமா இருக்கு, அது அதை சொல்றீங்களா?
0: ஆமா. அதாவது இப்ப நம்ம வந்து தொலைபேசியை பயன்படுத்துறோம், தொலைபேசியில ரேடியேஷன் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அந்த தொலைபேசி வந்து ரொம்ப வந்து நீங்க முகத்தை கிட்ட வைத்து பேசாதீங்க. சில பேர்
1: தூங்கும்போது கூட நீங்க கிட்ட வைக்க கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க.
0: ஆமா, அந்த பக்க வாட்டில நீங்க பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து அந்த டெம்பிள் ஏரியான்னு ஆங்கிலத்தில் சொல்றாங்க இல்லையா, அந்த இடத்துல நெத்தி கிட்ட அந்த இதெல்லாம் இருக்கு இல்லையா, இந்த இடம்லாம் வந்து ரொம்ப வலி ஏற்படுத்திடும். அவங்களுக்கு காது கிட்ட எல்லாம் வலி ஏற்படுத்திடும், தலைவலி அடிக்கடி வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு. ஆக அவங்க வந்து என்ன சொல்றாங்க, தொலைபேசியை காதுல வச்சு பேசுறதை தவிர்த்துருங்க. அதனாலதான் சில பேர் என்ன பயன்படுத்துறாங்கன்னா அந்த இயர்பீஸ் பயன்படுத்துறாங்க. ஆனா அது கேபிள் உள்ளது, அந்த ஒயர் உள்ளதான் பயன்படுத்துறாங்க. சில பேர் என்ன நினைச்சுக்கிறாங்க, அந்த ப்ளூடூத்துமே நல்லது அப்படின்னு. ப்ளூடூத் ஆகட்டும், வைஃபை ஆகட்டும், இது எல்லாமே ஏதோ ஒரு வகையில வந்து ஒரு வகையான அந்த ஒளிக்கற்றை அது வந்து வெளியாக்குது, ஒரு வகையான ரேஸ் வெளியாக்குது அப்படின்னு சொல்றாங்க.
1: இது நமக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்றீங்க.
0: ஆமா, நிச்சயமா சுற்றுச்சூழலுக்கு அது பாதிப்பை ஏற்படுத்தும். சில பேர் வீட்டுல நான் பாத்துருக்கிறேன், அவங்க இரவு நேரத்துல இந்த வைஃபை வந்து அடைச்சு வச்சிருவாங்க.
1: ஓ சரி, தூங்கும்போது
0: அடைச்சிருவாங்க, காலையில தான் தருவாங்க மறுபடியும்.
1: அதுவும் நல்லதுதான். அதாவது ஒண்ணு நம்ம நம்மளோட உடல் நலத்துக்கு பாதிப்பை ஏற்படுத்தாம இருக்கும், இன்னொன்னு வந்து மின்சாரத்தை கொஞ்சம் சேமிக்கும்.
0: அவ்வளவுதான்.

0: சரி நேர்களே, இரவு நிலை ஆட்டம் நிகழ்ச்சியின் இறுதி கட்டத்துக்கு நம்ம வந்துட்டோம். கடந்த 4 மணி நேரமா என்ன நடந்தது அப்படிங்கறத ரஃபிதா சொல்ல போறாரு. ஏன்னா நான் பாதி வேலை தான் நான் நுழைஞ்சேன், அதனால என்ன நடந்தது அப்படிங்கறது எனக்கும் கொஞ்சம் சொல்லுங்க ரஃபி. என்ன நடந்தது?
1: அதாவது 9 மணிக்கு தொடங்கும் போது நேர்கள்ட்ட நான் கேட்டேன், இந்த பில்டர் இல்லாம பேசுறாங்க சில பேர். சில பேர் வந்து நினைச்சதெல்லாம் எழுதிடுறாங்க, கமெண்ட் போட்டாங்க. இப்ப கூட நம்மளுடைய அமைச்சர்கள் எல்லாம் சொல்லியிருந்தாங்க இல்லையா, நீங்க வந்து இஷ்டத்துக்கு ஒரு கஷ்டமா இருக்கிற ஒரு நேரத்துல உங்க இஷ்டத்துக்கு உங்களுக்கு மனசப்படுறதுதான் சரின்னு சொல்லிட்டு எழுதிடாதீங்க, அது தப்பு. சில பேரு மனசுல நினைக்கிறதெல்லாம் எழுதிடுறாங்க, அதுக்கு சரியான முகவரியும் இல்ல, அவங்களுக்கு சரியான முகமும் இல்ல, யாரோட இதையோ வந்து வைத்து எழுதுறாங்க. பேர் இல்லாம இல்ல இப்ப யாரோட பேரையோ பயன்படுத்தி எழுதுறாங்க, அதெல்லாம் இருக்கக்கூடாது. இது ஒரு கஷ்ட காலம் சில பேருக்கு. அந்த நேரத்துல உங்களால ஆறுதல் சொல்ல முடியாம இருந்தாலும் கூட பரவாயில்ல, நீங்க அவங்களோட மனசை புண்படுத்தாம இருங்க.
0: சொன்ன வார்த்தையை நம்ம திரும்பி எடுத்துக்க முடியாது ரஃபி.
1: ஆமா, அதான் சொல்லுவாங்க பெரியவங்க, நெல்ல கொட்டுனா அள்ளியறலாம், சொல்ல கொட்டுனா அள்ள முடியாது.
0: ஆமா, ஆக எப்போதுமே நம்ம ஒரு வார்த்தையை விடும்போது 100 தடவை யோசிக்கிட்டோம், புண்படுத்துமா, நம்ம சொல்றது சரியா அப்படிங்கறத நம்ம கொஞ்சம் யோசிச்சு நம்ம எப்போதுமே பேசணும். அத முதல் 1 மணி நேரத்துல நம்ம வந்து பேசணும், அதாவது ரஃபியோ நேர்களோ நீங்களோ பேசினீங்க. ஆக கடைசி 1 மணி நேரத்துல ஒரு சில பொருட்களை பத்தி நம்ம பகிர்ந்துகிட்டோம். இந்தந்த பொருட்களை நம்ம பயன்படுத்தினா நம்மளுடைய உடல் நலத்துக்கு அது பாதிப்பு ஏற்படுத்தும், அதே சமயத்துல சுற்றுச்சூழலுக்கும் அது வந்து கெடுதி அப்படி நம்ம சொல்லியிருந்தோம். அதெல்லாம் நீங்க கேட்டிருப்பீங்க நம்புறோம். இடையில கண்டிப்பா நல்ல நல்ல பாடல்களும் நீங்க கேட்டிருப்பீங்க.
1: சரி, நாங்களும் பொட்டியை கட்டிட்டு வீட்டுக்கு போற நேரம் வந்துடுச்சு, ரொம்ப நேரம்
0: மறுபடியும் சந்திப்போம். இது உங்கள் இரவினில் ஆட்டம்,
1: பாடல்களை கேளுங்கள்,
0: மறைந்துவிடும் சோகங்கள்.

இறுதியில குறிப்பா சனிக்கிழமை காலையில 10 மணிக்கு சாட்டர்டே சிங்கக்குட்டி அப்படிங்கிற நிகழ்ச்சியை நான் உங்களுக்காக வழங்கிறேன். இனி வார வாரம் சனிக்கிழமைகள்ல மாணவர்கள் ஒலி நறிப்பறைக்கு வந்து எங்க கூட பக்கத்திலே உட்கார்ந்து நிகழ்ச்சிகளை வழங்க போறாங்க. இந்த நிகழ்ச்சி சிறப்பா இருக்கணும், மாணவர்களுக்கு உற்சாகம் கிடைக்கணும் அப்படின்னு சொன்னா அதுக்கு அன்பான வார்த்தைகளை நீங்க தாங்க வாரி வழங்கணும். இப்போ போன வாரம் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஹிஸ்கில் என் கூட நிகழ்ச்சியை வழங்கியிருந்தாரு. உண்மையிலே நம்ப மாட்டீங்க, அந்த பையன் ரொம்ப தைரியமா சந்தோஷமா கலகலப்பா அதே நேரத்துல தன்னம்பிக்கையோட தமிழ்ல பேசி நிகழ்ச்சிகளை வழங்கியிருந்தாரு. அந்த பையனுக்கு நீங்க வாழ்த்துக்கள் சொல்லணும், உற்சாகத்தை வழங்கணும், தொடர்ந்து இந்த மாதிரி இன்னும் பல மாணவர்கள் வரணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா இப்பவே எங்களுடைய இன்ஸ்டாகிராம் பக்கமா போங்க. ஹிஸ்கில் கூட நான் எடுத்த படம் ஒன்று இருக்கு, அதுக்கு கீழே நீங்க வாழ்த்துக்களை வாரி வழங்கினீங்கன்னா அதை படிக்கிற ஹிஸ்கில் மகிழ்ச்சி அடைவாரு, அவருடைய பெற்றோர் பெருமைப்படுவாங்க இல்லையா. எங்க போறது, எப்படி பாக்குறது, ஹிஸ்கில்க்கு எப்படி வாழ்த்து சொல்றதுன்னு தெரியலையா, வாட்ஸ்அப் அனுப்புங்க, நான் உங்களுக்கு லிங்கை கொடுக்குறேன். கண்டிப்பா நம்ம அடுத்த தலைமுறையினருக்கு தட்டி கொடுக்கணும், அது நம்முடைய கடமை, மறக்காம செஞ்சிருங்க.

0: அம்மா, இப்பெல்லாம் ஏன் நீங்க அழகு பராமரிப்பு நிலையத்துக்கு போறதே இல்ல?
1: இந்த வயசுக்கு மேல எதுக்குப்பா அதெல்லாம்?
0: அப்படி இல்லம்மா, நம்ம உடல் ஆரோக்கியம் எந்த அளவுக்கு முக்கியமோ அதே அளவுக்கு தான் அழகு பராமரிப்பு முக்கியம். உடனே கிளம்புங்க, குட் டே பியூட்டி பார்லருக்கு போவோம்.
2: ஆண் பெண் இருவருக்கும் தலை சிறந்த அழகு கலை நிபுணர்களை கொண்டு சிறப்பான முறையில் அழகு பராமரிப்பு சேவைகளை வழங்குகிறது குட் டே பியூட்டி பார்லர். தலைமுறைகளின் அடையாளம் குட் டே பியூட்டி பார்லர், சிறங்கூன் சாலை. உடனே அடையுங்கள். 6392212212. வாரத்தில் 7 நாட்களும்.

0: அப்படி பாடக்கூடாது.
1: பாடவா உன் பாடலை.
0: இப்படிலாம் இல்லாம உங்களால நல்லா பாட முடியுமா? வாங்க உங்க திறமையை காட்டுங்க. உலக உண்மைகளை தெரிஞ்சுக்கணுமா?
2: இவற்றோடு சுவாரஸ்யமான பேட்டிகள், தகவல்கள்,
0: உங்க மனம் கவர்ந்த பாடல்களோ காத்திருக்குங்க.
3: டீ கடைக்கு போவோமா?
2: மாலை 4 மணி முதல் இரவு 8 மணி வரை
0: உங்க விமான நிகழ்ச்சி டீ கடை.
3: எக்ஸாக்ட்லி.
0: கேக்க தவறாதீங்க.
4: தொண்டுகள் என்ன ஒரு ஸ்ட்ராங் டீ, சுகர் தூக்கல.
5: We gonna blow the speakers baby.
6: ஒலி எங்கேயும் எப்போதும்.
7: ஏரோப்ளேன் பறக்கது பரமேல.
6: உங்க மனசுக்கு பிடித்த
0: பாடல்களோட
8: தகவல் பக்கமா போயிடலாமா? முதல் தகவல், இன்று அனைத்துலக காவல்துறை ஒத்துழைப்பு தினம் அனுசரிக்கப்படுகின்றது. இரண்டாவது தகவல், ஹங்கேரி இந்த நாட்டின் தலைநகரம் புடாபெஸ்ட். மூன்றாவது தகவல், செல்சி கார்பந்து அணியின் கேப்டன் கோல் பாமர். இந்த மூணுல எது தவறான தகவல்? சரியா சொல்ற முதல் இருக்கு பரிசு இருக்கு. இப்பவே வாட்ஸ்அப் பண்ணுங்க 9678 8968.

0: மர்மங்கள் நிறைந்த இந்த பூமியில பயங்கரமான சம்பவங்கள் ஒவ்வொரு நாளும் நடக்குது.
1: யாரது? யாரது?
0: உங்க அனுபவங்களை கதைகளை எங்களோட பகிர்ந்து கொள்ள வாட்ஸ்அப் அனுப்புங்க. 9678 8 9 6 8 ஹேஷ்டேக் திகில் டேல்ஸ். அதையும் கட்டாயம் பதிவிடுங்க. இப்பவே நீ லிசன் எங்களுடைய செயலிக்கு போங்க. அங்க திகில் டேல்ஸ் அப்படிங்கறத தேடி எல்லா பாகங்களையும் முழுமையா நீங்க கேட்கலாம். ஸ்பாட்டிஃபை செயலி மூலமாகவோ திகில் டேல்ஸ் நீங்க எங்கேயும் எப்போதும் கேட்கலாம். அதோட திகில் டேல்ஸ் நிகழ்ச்சியை நீங்க யூடியூப் மூலமாகவும் பார்க்கலாம்.

ஆர்கானிக். இத அடிக்கடி கேள்விப்படுறோம். பல கடைகள்ல இத பொருட்கள் மேல ஒட்டி வச்சிருவாங்க. அதை பார்த்த உடனே இது ஆரோக்கியமான பொருளாதான் இருக்கும், நல்லா சாப்பிடலாம் அப்படின்னு கண்ணு முன்னு தெரியாம வாங்குறவங்க பல பேர் இருக்கலாம். அப்படிப்பட்டவங்களுக்காக தான் இந்த முக்கிய அறிவிப்பு. இந்த பாருங்க, எந்த பொருளா இருந்தாலும் பின்னாடி திருப்பி அல்லது முன்னாடி கூட சில நேரத்தில் போட்டிருக்கோம் அந்த பொருளுடைய அந்த பேக்கேஜில், அதில் என்ன இருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. அதை சாப்பிட்றதுனால உங்களுக்கு என்னென்ன ஊட்டச்சத்து கிடைக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்குங்க. ஆர்கானிக் அப்படிங்கிற வார்த்தை இன்றைய உலகத்தில் ஏனோ தானோன்னு சில நேரங்களில் பயன்படுத்தப்படலாம். ஏன், அது இயற்கையான முறையில் தயாரிக்கப்பட்டிருக்கலாம், ஆனால் ஆரோக்கியமான பொருளா இல்லையா, அதுவும் உங்களுக்கு அது பொருத்தமான பொருளா இல்லையா அப்படிங்கிறத நீங்க பார்த்து பார்த்து தாங்க வாங்கணும். தயவு செஞ்சு பார்த்து சாப்பிடுங்க, உங்களுடைய ஆரோக்கியத்தை பாதுகாத்துடுங்க.

நண்பர்களே, நான் சொல்லியிருந்தேன் மூணுல எது தவறான தகவல் அப்படிங்கறதா என்னுடைய கேள்வி. முதல் தகவல், இன்று அனைத்துலக காவல்துறை ஒத்துழைப்பு தினம் அனுசரிக்கப்படுகின்றது. இரண்டாவது தகவல், ஹங்கரி இந்த நாட்டின் தலைநகரத்தின் பெயர் புடாபெஸ்ட். செல்சி கார்பந்து அணியின் கேப்டன் கோல் பாமர், இதுதான் மூன்றாவது தகவல். இந்த மூணுல தவறான தகவல் மூன்றாவது தகவல். இத சரியா மின்னல் வேகத்துல கண்டுபிடிச்சு

செல்சி கால்பந்து அணியின் கேப்டன் பேரு கோல் பாமல்ல, ரீஸ் ஜேம்ஸ். இந்த கை தட்டு நம்ம ராணிக்கு. காரணம், ஜோதி ஸ்டோபர்ஸ் பகடை வழங்கும் லெவிஸ்டா காஃபி, அவங்களுக்கு பரிசா கிடைச்சிருச்சு.

0: எனக்குள் ஒருவன் படத்துல இருந்த எஸ் பி பாலசுப்ரமணியம் கொண்டு வந்த பாடல் ஒலிபரப்பானது மேகம் கொட்டட்டும். ஆமா, பல இடங்கள்ல நேற்று மழை பெய்திருக்கலாம். ஏன்னா இரவு நேரத்துல ரொம்ப குளிரா இருந்துச்சு, காற்றோட்டமா இருந்துச்சு. அது கண்டிப்பா நமக்கு தேவை, ஏன்னா ரொம்ப வெயிலா இருக்குதுங்க, ரொம்ப சூடா இருக்குது. முடியல அப்படியே முட்டை புரிகிற அளவுக்கு இருக்கைகள்லாம் ரொம்ப வெப்பமா இருக்கு, சூடா இருக்குன்னு பல பேரும் சொல்லிட்டு இருக்காங்க. அதே நேரத்துல புகை மூட்டமாகவும் இருக்குது இல்லையா, அதனால வெளிப்புற நடவடிக்கைகளை நீங்க கொஞ்சம் குறைச்சிக்கணும். வெளிப்புற நடவடிக்கைகள் இருந்துச்சுன்னா அதை நீங்க எப்ப செய்ய போறீங்க அப்படின்னு திட்டமிட்டு செயல்படுங்க. சரி, ஒரு கேள்வி சற்று முன்பு நான்
1: வணக்கம்,
2: வெப்பம் வந்து அனல்.
0: வெப்பம் வந்து அனல் தான், அதற்கான எதிர்ச்சொல் என்னன்னு கேட்டிருந்தேன். ஆனா பல நேர்கள் சரியான பதில நீங்க கண்டுபிடிச்சு சொல்லிட்டீங்க, குளிர் என்பதுதான் சரியான பதில். ஆனா உனக்கு கவனிச்சிங்களா, ஒரு கேள்விதான் நான் உங்ககிட்ட கேட்டேன், அந்த பதில நான் உங்ககிட்ட சொல்ல இல்லையா. நீங்களே தான் யோசிச்சு குரல் பதிவை எடுத்து அந்த பதில அனுப்பி வைத்திருந்தீங்க. நீங்களே கண்டுபிடித்ததுதான் அந்த பதில். இதுதான் உளவியல் ரீதியா ஜெனரேஷன் இஃபெக்ட் அப்படின்னு சொல்றாங்க. ஒரு தகவலை வெறுமனை நம்ம வாசிக்கிறத விட அந்த கேள்விக்கான பதில நம்ம தேடும் போது அந்த ஒரு தகவல் நம்ம மனசுல நீங்க இடம் பிடிச்சிருக்கும், பல நாட்கள் நினைவில் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா பதிலை தேடி கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம முயற்சி செஞ்சோம் இல்லையா, நம்ம மூளைக்கு வேலை கொடுத்துருக்கோம். 86 ஆய்வுகள்ல கிடைத்த 445 முடிவுகள்ல ஆராய்ந்த பெரிய ஆய்விலும் வெறுமனை வாசித்த தகவலை விட அவங்களே சொந்தமா உருவாக்கிய தகவல் இல்ல அவங்களே கண்டுபிடிச்ச ஒரு பதில் அவங்களுடைய மனசுல போய் பதிஞ்சிருக்கு, நன்றாக நிற்குது அப்படின்னு சொல்லப்படுது. எளிமையா சொல்ல போனா, புத்தகத்தை நம்ம 10 முறை வாசித்தாலும் அதை வாசிக்கிறத விட இப்ப நான் என்ன படிச்சேன் அப்படின்னு உங்களை நீங்க சோதிச்சு பார்க்கும்போது அந்த ஒரு தகவல் உங்களுடைய மனசுல இன்னும் பல நாட்கள் பல மாதங்கள் இருக்குமா. சரி, உங்ககிட்ட இன்னொரு கேள்வி. ஒரு விஷயத்த நீங்க கண்டிப்பா உங்க மனசுல நிறுத்தணும், அதை ஞாபகம் வச்சுக்கணும்னா என்ன செய்வீங்க, எந்த ஒரு உத்திய நீங்க கையாள்வீங்க, பாருங்க கொள்ளுங்களேன்.

0: அதிசய உலகம்
1: ஒரு பாட்டு காதல் பூத்தது அதை கேட்டு
0: எங்க ஒலியில 80களில் வந்த பாடல்களையும் நீங்க கேட்கலாம்.
2: சங்கீத மேகம் தேன் சிந்தும் நேரம்
0: ஒலி 9

0: வணக்கம் அலிமா.
1: வணக்கம். சொல்லுங்க.
0: இங்க வாசிக்கமா பொங்கல் வந்து பேசுறேன்.
1: சொல்லுங்கம்மா.
0: நாளைக்கு ஏதாச்சும் நான் செய்யணும், அது என்ன இது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும்னா, நான் அம்மா என்ன செய்வேன்னா, ஹெட்போன்ல இருக்கிற கிளாண்டரை ஸோ அதை எடுத்து பாப்பேன். நாளைக்கு நான் என்னைக்கே போட்டு வச்சிருவேன், நாளைக்கு இத்தனை மணிக்கு இது, இத்தனை மணிக்கு இதை நான் செய்யணும் அப்படின்னு போட்டு வச்சிருவேன். காலையில் எழுந்திருக்கிறேன்னா என்னோட ஹெட்போனை திறக்கிறேன்னா, ஒரு வழியாக திறக்க மாட்டேன், தூங்கி அடிச்சுட்டு ஒரு 1 hour சென்று தான் ஹெட்போனையும் பார்ப்பேன். அப்போ பார்க்குறப்போ, சார் இன்னைக்கு என்ன இருக்கு, என்ன செய்யணும், இத்தனை மணிலேருந்து இத்தனையா, இத்தனை மணிலேருந்து இத்தனை, முக்கியமானதை போட்டு வைப்பேன். எல்லாத்தையும் போட்டு வைக்க மாட்டேன், முக்கியமாக ஏதாச்சும் ஒன்று, ஒரு அப்பாயின்மெண்ட் இல்லை ஏதாச்சும் நான் என் வீட்டில் செய்கிறதுக்கு யாராச்சும் வராங்க அப்படின்னா அதை முக்கியமாக போட்டு வச்சிருப்பேன்.
1: அது ரொம்ப முக்கியமான ஒரு பழக்கம் இல்லையா? ஏன்னா எல்லாமே நம்மளால ஞாபகம் வச்சுக்க முடியாது, அதை எழுதணும், தட்டச்சு செய்யணும். அப்படி செஞ்சா மட்டுமே நம்மளால அதை ஞாபகப்படுத்தி பார்க்க முடியும். யாருக்குமே சூப்பர் பவர் இல்லை. அந்த ஞாபக சக்தி கூர்மையா இருக்கணும்னா அதற்கு முக்கியமா நம்ம எழுதி வைக்கணும். ஏன்னா சில பேருக்கு நிறைய பொறுப்புகள் ஒரு நாள்ல இருக்கும், அந்த பொறுப்புகளை எப்படி நம்ம நினைவு கூர்ந்து பார்க்கறது இல்லையா? அதனால வாட்ஸ்அப் செய்யலாம், உங்களுக்கே நீங்க வாட்ஸ்அப் செய்யலாம், உங்களுக்குன்னு தனிப்பட்ட ஒரு சேட் குரூப் தொடர்ந்து அதுல நீங்க மட்டுமே இருக்கலாம். சில பேர் நோட்ஸ்ல வந்து அவங்க எழுதி வைப்பாங்க, சில பேர் இந்த நோட்டிபிகேஷன்ஸ் வைப்பாங்க அலாரம் மாதிரி. இப்ப இந்த வேலையை நான் 3:30 செய்யணும்னா 3:30 என்னுடைய அலாரம் அடிக்கும், எனக்கு தெரியும் இதை நான் செஞ்சு முடிக்கணும் அப்படின்னு. ஏன்னா அந்த அலாரத்தின் தலைப்பே அந்த செயலாக தான் இருக்கும், அதனால பார்த்துட்டோன்னே அவங்களுக்கு தெரியும் என்ன செய்யணும் அப்படிங்கறத. அமுதா என்ன சொல்றாங்கன்னா, அவங்களுக்கு போஸ்ட்இட் பேட் இருக்குதா, அந்த போஸ்ட்இட் பேட்டை அவங்க ஒட்டி வச்சிருவாங்க, எங்க பாக்குற மாதிரி இருக்குமோ அங்க ஒட்டி வச்சிருவாங்க. அல்லது ஒரு செயலை நான் செய்யணும் ஆனா நான் மறந்துடுவேனா, அதை ஒரு பாடலோடு அவங்க இணைத்து ஞாபகம் வச்சுப்பாங்களாம். இந்த மாதிரி அவங்க செய்யும் போது அது ரொம்ப சுலபமா என்னுடைய மனசுல போய் உட்காரும், மனசுல போய் பதியும்னு அமுதா பகிர்ந்து கொண்டிருக்காங்க. ரொம்ப அழகா சொல்லியிருக்கீங்க. கண்டிப்பா நீர்களே, எழுதி வைக்கிறது ஒரு நல்ல பழக்கம். அப்படி அதிகமா உங்களுக்கு மறதி இருக்கு, மறந்து மறந்து போகுதுன்னா தயவு செய்து எழுதி வைங்க, ரொம்ப முக்கியமான ஒரு பழக்கம்.

0: வீட்டுல தாத்தா சாய்வு நாக்காளிக்கு பின்னால நின்றுகிட்டு இருக்காரு. தாத்தா ஏன் சாய்வு நாக்காளிக்கு பின்னால நின்றுகிட்டு இருக்காரு? கொஞ்சம் கேமராவுக்கு கீழே பார்க்கும்போது பாட்டி வரவேற்பு அறையில ரத்த வெள்ளத்துல கிடந்தாங்க. பேரனுக்கு என்ன செய்யணும்னே தெரியல. இந்த மாதிரி ஒரு காட்சிய சிசிடிவில அவர் பாப்பாருன்னு அவர் எதிர்பார்க்கவே இல்லை. பாட்டி ரத்த வெள்ளத்துல மிதந்துகிட்டு கிடக்குறாங்க. அடுத்து என்ன செய்யணும்னு யோசிக்கிறாரு. உடனே ஆம்புலன்ஸ்க்கு அழைக்கிறாரு. நடந்ததை சொல்றாரு அவங்க கிட்ட. இந்த மாதிரி வீட்டுல என் பாட்டி வந்து ரத்த வெள்ளத்துல கிடக்குறாங்க.
1: இந்த வலைப்பதிவை தொடர்ந்து கேட்க எங்களுடைய மீலிசனுக்கு செல்லுங்கள்.

ஆமாங்க, இது வரைக்கும் நான் கொடுத்த குறிப்புகள் ஃபார்மர் செயின்ட் ஜேம்ஸ் பவர் ஸ்டேஷன் பற்றினது தான். கேப் செயின்ட் ஜேம்ஸ் பகுதியின் ஒரு பகுதி சதுப்பு நிலமா இருந்தது. அதனால கட்டுமானத்திற்கு முன்பு அந்த நிலம் நிரப்பப்பட்டு சமப்படுத்தப்பட்டது. இதன் அடித்தள பணிகள் எப்ப தொடங்கின? 1924 தொடங்கின. முதல்ல மின் உற்பத்தி இயந்திரம் செப்டம்பர் 30 1926 தான் செயல்பட தொடங்கியது. அதன் பிறகு 27 ஜூன் மாதத்துக்குள்ள முழு மின் உற்பத்தி அமைப்பும் செயல்பாட்டுக்கு வந்ததா. அதே ஆண்டுல நவம்பர் 7 அன்று இந்த மின் நிலையம் அதிகாரப்பூர்வமாக திறக்கப்பட்டது. இது சிங்கப்பூர் தீவின் முதல் நிலக்கரி மின் நிலையமாக கருதப்பட்டது. முழு வீச்சில் அது செயல்படும் போது சுமார் 22,000 கிலோவாட் மின்சாரம் உற்பத்தி செய்யும் திறன் இதற்கு இருந்தது. அதன் பிறகு புதிய மின் நிலையங்கள் கட்டப்பட்டதனால 1970 செயின்ட் ஜேம்ஸ் பவர் ஸ்டேஷன் படிப்படியாக பயன்பாட்டிலிருந்து நீக்கப்பட்டது. அதன் கடைசி எரிவாயு விசையாழிகள் 1976 செயல்பாட்டை நிறுத்தின. சரி, இந்த மின் நிலையத்துக்கு கடல் நீர் ஏன் அவ்வளவு முக்கியமா இருந்துச்சு? அதாவது சி வாட்டர் ஏன் ரொம்ப முக்கியமா தேவைப்பட்டது? மின் நிலையத்தின் இயந்திரங்கள் தொடர்ந்து செயல்பட அதன் நீர் சுழற்சி அமைப்புக்கு பெரிய அளவுல நீர் தேவைப்பட்டதா. ஆங்கிலத்துல இத சர்க்குலேட்டிங் வாட்டர் சிஸ்டம்னு சொல்றாங்க. அதனால கடல் நீரை ரொம்ப சுலபமா எளிதா பெற முடிந்ததுனால கேப் செயின்ட் ஜேம்ஸ் இந்த மின் நிலையத்திற்கான இடமாக தேர்ந்தெடுக்கப்பட்டது. அப்ப அங்க பணியாற்றிய தொழிலாளர்கள் நிலக்கரிய தூக்கி சென்று கொதிக்கலன்களுக்கு தேவையான எரிபொருளை தொடர்ந்து வழங்கினாங்களாம். பொறியாளர்களும் தொழில்நுட்ப பணியாளர்களும் அங்க இருக்கிற இயந்திரங்களை பராமரித்து அதுல ஏதாவது கோளாறு ஏற்பட்டுச்சுன்னா அதை உடனடியா சரி செய்ய வேண்டி இருந்தது. அப்படிப்பட்ட திறன்களும் அந்த தொழிலாளர்களுக்கு இருந்தன. ஒரு காலத்துல சிங்கப்பூர்ல இருக்கிற வீடுகளிலும் தொழிற்சாலைகளிலும் விளக்குகள் இருந்ததற்கு பின்னால இந்த கட்டடமும் இங்க உழைத்த மனிதர்களும் தான் ஒரு பெரிய முக்கிய காரணமா இருந்திருக்காங்க. ஃபார்மர் செயின்ட் ஜேம்ஸ் பவர் ஸ்டேஷன் இருந்த இடத்துல இப்ப என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா விவோ சிட்டி பக்கத்துல தாங்க, கண்டிப்பா நீங்க பார்த்திருப்பீங்க. இந்த வரலாற்று கட்டடம் இப்ப டைசனின் உலகளாவிய தலைமை இருக்குது. புதிய தலைமுறை பொறியாளர்கள் இங்க இருக்கிறாங்க. தொழில்நுட்ப வல்லுநர்களும் இங்க பணியாற்றி வராங்க. ஒரு காலத்துல மின்சாரம் உருவாக்கிய இடம் இன்று புதிய தொழில்நுட்பங்களும் புதிய யோசனைகளும் உருவாகும் இடமாக மாறியிருக்குதான் சொல்லணும்.

0: நிகழ்ச்சியில அப்படி என்ன இருக்கு?
1: மட்டன் சுக்கா
0: அது இல்லைங்க,
2: கொஞ்சம்
0: அப்பாட காணும் இந்த அங்க இருக்குது
2: அது மட்டுமா.
0: இன்று நாம சிவில் சர்வன் என்கிற ஆங்கில வார்த்தையின் தமிழாக்கம் கேட்டிருந்தோம்.
3: சிவில் சர்வன் தமிழ்ல அரச ஊழியர்.
0: இப்படி ஒவ்வொரு நாளும் எங்க நிகழ்ச்சியில புதிய வார்த்தைகளை கற்றுக்கொள்வீங்க, அதனால எங்க நிகழ்ச்சியை நீங்க தவறாம கேட்கணும். திங்கள் முதல் வெள்ளி வரை
2: காலை 10 மணி முதல் பிற்பகல் 2 மணி வரை காத
0: ஹலீமா
2: நாகப்படைக்கும் ஆனந்தம் ஆரம்பம். கேட்க தவறாதீங்க.

0: நான் வந்தாய் 100 வயது
1: கேட்டால் தருவோ
2: சுட சுட விருந்தே
0: போடப்பா
2: போட்டுருவோ
0: தம்டி கும்டி தம்டி கும்டி தம்டி.
1: அப்படி பாடக்கூடாது.
3: பாடவா உன் பாடலை
1: இப்படிலாம் இல்லாம உங்களை நல்லா பாட முடியுமா? வாங்க உங்க திறமையை காட்டுங்க. உலக உண்மைகளை தெரிஞ்சுக்கணுமா? இவற்றோடு சுவாரஸ்யமான பேட்டிகள் தகவல்கள் உங்க மனம் கவர்ந்த பாடல்களும் காத்திருக்குங்க.
0: டீ கடைக்கு போமா?
1: மாலை 4 மணி முதல் இரவு 8 மணி வரை உங்க விமான நிகழ்ச்சி டீ கடை.
0: எக்ஸாக்ட்லி
1: கேட்க தவறாதீங்க.
4: தொந்தரவு என்ன வருது? ஸ்ட்ராங் டீ சுகர் தூக்கல.
1: வணக்கம் நேர்களே, சிங்கிள் சிங்கிளாக நிகழ்ச்சி படைக்க வந்து விட்டேன். உங்கள் ரவுடி பேபி நித்யா டீ கடைக்கு வருக வருக என வரவேற்கிறேன். வார இறுதி நாட்கள்லாம் எப்படி போனுச்சு? சிம கோலாகலமாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். பஸ் தான் அப்படிங்கிற பாடலோட ஆரம்பிச்சிருக்கிறதுக்கு முக்கியமான காரணம் சீனா தாங்க. சீனால என்னென்ன அபூர்வமான விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு அப்படின்னு ஒவ்வொரு நாளும் சமூக வலைதளத்துல நாம செய்திகளை பார்த்து தெரிஞ்சுக்கிறோம். அதே மாதிரி அபூர்வமான ஒரு பேருந்து பற்றி சமீபத்துல நான் கண்டறிந்தேன். சாலைகள்ல கடந்து போகிற பேருந்துகளை பத்தி நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஆனா இந்த பேருந்து இப்படி போகாம நேர வானத்தை நோக்கி போகுது. அது சீனால இப்படி ஒரு பேருந்து அவங்க கட்டி வச்சிருக்காங்க. அதற்கு முக்கியமான காரணம், மலை பிரதேசங்கள்ல பள்ளிக்கூடத்துக்கு போகும் நம்ம மாணவர்கள் ஒவ்வொரு நாளும் 3 மணி நேரங்கள் அவங்க பயணிக்கிறதுனால எங்க சாலைகள்லாம் கடந்து மலைகளை ஏறி இந்த மாணவர்கள் பள்ளிக்கூடத்துக்கு போறாங்க மலை பிரதேசத்துக்கு. ஆக இந்த மாதிரி இருக்கக்கூடாது பாவம் பிள்ளைங்க அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிருக்காங்கன்னா, 228 மீட்டர் உயரத்துக்கு கடந்து போகிற ஒரு பேருந்து. அது பாக்குறதுக்கு மின் தூக்கி மாதிரி இருக்கும். ஆனா பேருந்துன்னு சொல்றதுக்கு முக்கியமான காரணம், இந்த பேருந்து அதான் நேராக போகக்கூடிய பேருந்துல 1200 பேர் இதுல பயணிக்கலாமா? ஆக தரையிலிருந்து அவங்க எங்க இருக்கிறாங்களோ அங்கிருந்து ஆக மலை உச்சிக்கு வெறும் 30 நிமிடங்களுக்குள்ள இந்த பேருந்து கொண்டு போய் சேர்க்கோங்க. இதனால மாணவர்களுக்கு மட்டும் இல்லாம ஆசிரியர்கள் பல புதிய ஆசிரியர்கள்லாம் இந்த பள்ளிக்கூடத்துக்கு வர ஆரம்பிச்சிட்டாங்க வேலைக்கு. அது மட்டும் இல்லாம இந்த மலை பிரதேசத்துல வசித்து வரும் விவசாயிகளுக்கு இது ஒரு மறு வாழ்வு. அவங்க பட்டணத்துக்கு போகிறதுக்கும் திரும்ப வீட்டுக்கு வர்றதுக்கும் இந்த மின்தூக்கி இல்ல மின்தூக்கி இல்ல பேருந்து தான் அவங்க பயன்படுத்துறாங்க. இதே மாதிரி ஒரு மின்தூக்கி நம்ம விமலாக்கு வச்சா என்ன, அவங்க மட்டுமே பயணிக்கிற மாதிரி உடனே ஏறாங்க. 5 நிமிஷத்துக்குள்ள நேரம் அவங்களை வந்து இந்த ஒலி கூடத்துக்கு கொண்டு வந்து சேர்க்குது. விமலா வந்து ஊர்ல இல்லாத வரைக்கும் இந்த மாதிரி நம்ம பேசலாம். வந்த பிறகு நான் அடிதான் வாங்குவேன்னு நினைக்கிறேன். 8 மணி வரைக்கும் உங்களுக்காக தன்னந்தனியாக சிங்கிள் சிங்கிளாக நிகழ்ச்சி படைக்க வந்து விட்டேன். உங்கள் ரவுடி பிபி நித்யா. மின்தூக்கியிலும் சரி விமானத்திலயும் சரி எங்க பயணிக்கிறீங்களோ நிச்சயமா வானொலி பெட்டிய கூடவே நீங்க எடுத்துட்டு போகணும். என்ன
5: 70 கேட்க கேட்க ஆனந்தம்.

யாராவது உங்களை பார்த்து இப்படி பாடணும்னு ஆசை இருக்கா? மாதிரி இடுப்பு வேணும் அப்படின்னு ஆசைப்படுறீங்களா? இந்த வயசுல எப்படி அதெல்லாம் முடியும்? The Delicious Green அப்படிங்கிற இந்த சமூக வலைத்தள பக்கத்துல ஒரு சில குறிப்புகளை அவங்க பதிவேற்றம் பண்ணிருக்காங்க. அதுல சிலவற்றை நான் குறிப்பிடுறேன். 6 மணி, மாலை 6 மணிக்கு மேல சர்க்கரை நிறைந்த இனிப்பு பதார்த்தங்களை நீங்க அதிகமா சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. ஒவ்வொரு நாளும் 10-15 நிமிடங்களுக்கு நீங்க நடைப்பயிற்சி மேற்கொள்ள வேண்டும். அப்படி செஞ்சுக்கிட்டு வந்தீங்கன்னா உங்களுடைய வயிற்றை சுத்தி இருக்கிற தண்ணீருடைய அளவு இருக்கு இல்லையா, அது குறைய ஆரம்பிக்குங்க. அடுத்ததாக நீங்க ஒவ்வொரு நாளும் உண்ணும் உணவுல அதிக அளவு புரத சத்து நார்ச்சத்து இருக்கிறதா அப்படின்னு சரி பார்த்துக் கொள்ளுங்க. ஒரு வாரத்திற்கு 2-3 முறை நீங்க வயிற்றுக்கான உடற்பயிற்சி, அதாவது ரஷ்யன் ட்விஸ்ட், ரிவர்ஸ் கிரன்ச், பிளாங்க், சிட் அப்ஸ், இந்த மாதிரி வயிற்றுக்கான சில உடற்பயிற்சிகளை அவ்வப்போது செஞ்சுக்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்றாங்க. 5வதாக ரொம்ப முக்கியமானதுங்க, சீக்கிரமா தூங்குறதுக்கு முயற்சி செய்யுங்க. ஒவ்வொரு இரவு

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டீ கடை நிகழ்ச்சி. சின்ன வயசுல உங்களுக்கு பிடிக்காததொன்று பெரியவரா ஆன பிறகு எனக்கு இது ரொம்ப பிடிக்குது அப்படின்னு சொல்றேன், அந்த ஒரு விஷயம் என்ன அப்படின்னு நேர்கள் உங்களிடம் கேட்டிருந்தேன். நம்ம பார்த்திபன் செய்தி அனுப்பி வச்சிருக்கார். வணக்கம்
1: இனிய மாலை, வணக்கம் நித்யாஜி, பார்த்திபன் பேசுறேன். சின்ன வயசுல எனக்கு பிடிக்கவே பிடிக்காத ஒரு உணவு பொருள் சொல்லலாம், பாவக்காய். அதெல்லாம் பார்த்தாலே ஒரு ஒரு கிலோமீட்டர் தூரத்துல இருப்பேன்னு வச்சுக்கோமே, வாய்ப்பே இல்லை. அது டைஜஸ்ட் ஆகும் என் உடம்புக்குள்ள அப்படி இருந்தேன். ஆனா வளர வளர, அதுவும் 30 வயசுக்கு மேல இருக்கும் நினைக்கிறேன், அப்பதான் அந்த பாவக்காய் பொரியல் நான் சாப்பிட ஆரம்பிச்சேன். பாவக்காய் பொரியல் சாப்பிட ஆரம்பிச்சேன். போக போக தெரிய வந்துச்சு அதோட பெனிஃபிட்ஸ்லாம் நிறைய, ஸ்பெஷலி ஃபார் த கட். ஆமா, சோ நம்ம வயிற்றுக்கு ரொம்ப நல்லதுன்னு கேள்விப்பட வந்து இப்போது வாரத்துக்கு கண்டிப்பா ஒவ்வொரு வாரமும் பாவக்காய் இருக்கும் உணவு வகையில. சோ அந்த ஒரு மாற்றம் நல்லதுக்கேன்னு வச்சுக்கோமே, அதுதான் என்னுடைய கதை, குட்டி கதை.
0: நன்றி நன்றி பார்த்திபன். ஆஹா, பாவக்காய் பொரியல், மொறுமொறும் பாவக்காய் பொரியல், நல்லா காரமா இருக்கணுங்க. அதோட சேர்த்து நான் சாம்பார் படைஞ்சு சாப்பிட்டோம்னா இப்ப அந்த மகிமை, அந்த அருமை எனக்கும் தெரியுதுன்னு வைங்களேன். அங்க பார்த்திபன் நான் ஒத்துக்கிறேன். அடுத்ததாக நம்ம இப்போ சந்திரன் செய்தி அனுப்பி வச்சிருக்கிறாரு.
2: மாலை வணக்கம் நித்யாமா. இப்போல இருந்து சந்திரன் பேசுறேன். கேட்டீங்களா சின்ன வயசுல பிடிக்காதது இப்ப பிடிக்கும்ட்டு? சின்ன வயசுல மீன் தலை சாப்பிட மாட்டேன், அழுவேன், அட்டி செர்ரியா வாங்குவேன் எங்க அம்மாக்கு. மீன் தலை மட்டும் எனக்கு போடக்கூடாது,
0: அதுக்காகவே
2: அந்த மற்ற பார்ட்ஸ் எல்லாம் போடலாம், ஆனா மீன் தலை மட்டும் போடக்கூடாது. ஆனா இப்போ மீன் தலை குழம்பு, மீன் தலை சம்பால், அதுவும் திங்கிரி ஃபிஷ் சம்பால், அந்த தலைய சம்பால் வச்சு அப்படிதான் ரசமும் பருப்பு கறியோட பருப்பு சாம்பாரோட ரசிச்சு சாப்பிடுறேன்.
0: ரொம்ப நன்றி இப்போ சந்திரன் உங்களுடைய செய்திக்கு. சின்ன வயசுல பிடிக்காத உணவு, ஆனா இப்ப எனக்கு ரொம்ப பிடிக்க முடித்தியா, ரசிச்சு ருசிச்சு நானும் போட்டி போட்டு புத்தகங்கள் படிப்போம், கதை புத்தகங்கள். நீ எத்தனை படிக்கிற, நான் எத்தனை படிக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு கணக்கு வச்சுப்போம். அப்புறம் வளர வளர இந்த சமூக வலைத்தளம், தொலைக்காட்சி இதெல்லாம் வந்த பிறகு புத்தகங்களை கொஞ்ச நாள் மறந்தாச்சு. ஆனா இப்போது என்னுடைய கையில எப்பவுமே ஒரு புத்தகம் இருக்குங்க. புத்தகத்தை படிக்கக்கூடிய அந்த ஒரு அருமை, அந்த ஒரு ரசிக்கும் தன்மை வந்து எனக்கு இப்ப வந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். சின்ன வயதுல படிச்சதை விட இப்ப நான் ரொம்ப விரும்பி படிக்கிறேன். அங்க உங்களுக்கும் இந்த மாதிரி ஏதேனும் ஒன்று இருக்கும் தொடர்ந்து பகிர்ந்து கொள்ளுங்க. 9678 9688 எனக்கு உங்களுடைய செய்திகளை குரல் பதிவு அனுப்பி வைக்க.
3: இன்றும் இளமையான 70 எப்போது கேட்டாலும் இனிமையாக இருக்கும்.
4: உன்னை கொஞ்சம் உள்ளம் கொண்ட கண்ணமிங்கே.
3: உங்கள் ஒலியில் 70களில் வந்த பாடல்களும் இடம்பெறும்.
4: நடக்கும்
3: கேட்டால் கேட்டுக்கொண்டே இருக்க சொல்லும் 70 உங்கள் ஒலியில்.

0: நீங்க ரெண்டு பேரும் படிக்கிற இந்த நிகழ்ச்சி அற்புதமா இருக்குது, ரொம்ப கலகலன்னு இருக்கு.
1: அதுக்கு காரணம் கலகலப்பான நிகழ்ச்சி மட்டும் இல்லைங்க, கருத்தான நிகழ்ச்சிகளையும் நாங்க உங்களுக்காக கொண்டு வருவோம். உங்களுக்காக நிகழ்ச்சி படிச்சுட்டு இருக்கேன், உங்கள் ரவுடி பேபி நித்யா. நம்மளுடைய டீ கடையில சின்ன வயசுல உங்களுக்கு பிடிக்காத சில விஷயங்களை நம்ம லேசா ஆசைப்பட்டு இருக்கோம். அந்த வரிசையில சத்திய ஒரு செய்தி அனுப்பி வச்சிருக்காரு பாருங்க. சின்ன வயசுல எனக்கு படிக்க பிடிக்காது நித்யா, ஆனா இப்ப எனக்கு படிக்க பிடிக்குது. அம்மா கிட்ட இருந்து நல்ல அடி வாங்கியிருப்பீங்க போல இருக்கு. மீன் கறியை பத்தி பேசும் போது நேர்கள் பலரும் மீன் கறியை பத்தி நிறைய விஷயங்கள் பகிர்ந்து கொண்டு இருக்கீங்க. நம்ம சரஸுடைய குரல் பதிவு கேட்கலாம்.
2: வணக்கம் நித்யா.
1: வணக்கம்மா.
2: நான் வந்து சரஸ் பேசுறேன்.
1: சொல்லுங்க.
2: எனக்கு சின்ன வயசுல வந்து எங்க அம்மா வந்து மீன் கறி வைப்பாங்க, சூடாப்புடி மீன் தெரியுமா, அந்த சின்ன சின்ன முள்ளு ரொம்ப இருக்கும் அந்த மீன்ல.
1: சரி
2: நித்யா, அந்த மீன்னா எங்க அம்மா கறி வச்சாங்கன்னா எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. சின்ன வயசுல மீன் கறி சாப்பிடவே எனக்கு பிடிக்காது. ஆனா இப்ப எனக்கு மீன் கறி வச்சு தவகை புரட்டி சாப்பிட்டா அப்படிதான் இருக்கு. இப்ப சாப்பிட சாப்பிட நல்லா இருக்கு நித்யா.
1: பாருங்க,
2: வணக்கம்.
1: ஆமா, பிள்ளைங்களுக்கு சின்ன வயசுல வந்து அந்த முள்ளு தொண்டையில மாட்டிக்கும் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு வந்து மீன் கறி ரொம்ப பிடிக்காது. ஆனா வளர வளர காரமான மீன் கறி சாப்பிடணும்னா ஆஹா ஓஹோன்னு சொல்லி அதை நம்ம நிறைய சாப்பிட ஆரம்பிக்கிறோம் இல்லையா. இதே மாதிரிதான் விஜயா சொல்லியிருக்காங்க, சின்ன வயசுல அவங்களுக்கும் மீன் கறி பிடிக்காதா, அவங்க அப்பா மீனை வாங்கிட்டு வந்து வீட்டுல மீனை நல்லா சுத்தப்படுத்தி கறி வைப்பாரு. அம்மாவும் அப்பாவும் அழகா மீனெல்லாம் வெட்டி சுத்தப்படுத்தி செய்வாங்க. நம்ம விஜயா அக்காவுக்கு அதை பிடிக்காதான், ஆனா இருந்தாலும் அம்மா அப்பா மீனெல்லாம் எப்படி சுத்தம் பண்ணணும் வெட்டணும் அப்படின்னு சொல்லி கத்து கொடுத்துருந்துருக்காங்க. இப்ப மீன் கறி தான் நித்யா எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது அப்படின்னு சொல்றாங்க விஜயா. மீன் வெட்டுறது இல்ல, அதை சுத்தம் பண்றது இல்ல, நான் இப்ப ஒரு கில்லாடி அப்படின்னு சொல்லிருக்கீங்க பாத்தீங்களா. சின்ன வயசுல நம்மளுடைய பெற்றோர் ஏன் சில விஷயங்களை நமக்கு புகுத்துறாங்க அப்படின்னு நம்ம பெரியவர்கள் ஆன பிறகு நமக்கு புரியுது இல்லையா. இன்னொரு விஷயம் சொல்லுவாங்க, சின்ன வயசுல இருக்கும் போது அம்மா அப்பா தொலைக்காட்சியோ வானொலியில செய்திகள் கேட்கும் போது உடனடியாக சத்தத்தை கூட்டி வைப்பாங்க. ஆ அப்படின்னு சொல்லிட்டு பிள்ளைகள் சத்தம் போடும்போது நாட்டு நடப்பு பத்தி தெரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லும் போது நமக்கு அது புரியாது. ஆனா இப்ப பெரியவர்களா ஆன பிறகு இப்ப என்ன நடக்குது அக்கம் பக்கத்து நாடுகள்ல என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி நாம செய்திகளை அதிகமாக இப்போது கேட்கிறோம், செய்தித்தாள் படிக்கிறோம். இந்த மாதிரி பழக்க வழக்கங்கள் சின்ன வயசுல நமக்கு இருந்திருக்குமா? இதுல இருந்து ஒண்ணு ஒண்ணுதான் தெரியுது, நாம ஏன் இந்த காலகட்டத்துல இப்படி இருக்கோம்னா, நம்மளுடைய பெற்றோர் அந்த மாதிரி இருந்திருக்காங்க, அவங்கள பார்த்துதான் நம்ம வளர்ந்துருக்கோம். அப்ப பெற்றோராகிய நாம எப்படி இருக்கணும் அப்படிங்கறதுக்கான ஒரு சின்ன நினைவூட்டலாக இன்றைய தலைப்பு இருந்தது. இதை பற்றி என்னுடன் கலந்து பேசும் போது சின்ன வயசுல இனிமையான சில ஞாபகங்கள் உங்களுக்கு மீண்டும் வந்திருக்கலாம், வந்ததுன்னா சந்தோஷம் தாங்க. 6 மணி செய்தி இன்னும் கொஞ்ச நேரத்துல இடம்பெற போகிறது, தொடர்ந்து டீ கடை பக்கமாக இருங்க, ஏன்னா 6 மணிக்கு பிறகு நான் இன்றைக்கு உருமாற போகிறேன். அதனால தொடர்ந்து கேளுங்க, இது டீ கடை.
3: இனிய பழைய பாடல்களை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள் மீடியா கா போலி 968 இல்.

0: சிங்கப்பூர்ல பல இடங்கள் மூடப்பட்டு அந்த இடத்தை புதுப்பிச்சு இப்ப புதிய கட்டடங்களை கட்டிக்கிட்டு வராங்க. அந்த வரிசையில தங்லின் மால், தங்லின் ஷாப்பிங் சென்டரை பத்தி நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. 50 ஆண்டு காலமாக அந்த ஒரு கட்டிடம் நல்ல திடமாக நின்று கொண்டிருக்கின்றது. இப்போது அந்த கட்டிடத்துக்கு நம்ம டாடா குட் பை சொல்ல வேண்டிய நேரம் வந்தாச்சு. ஏன்னா 868 மில்லியன் வெள்ளிக்கு விற்றிருக்காங்க. இதற்கு பதிலாக என்ன வரப்போகுது அப்படிங்கிற கேள்விக்கு இன்னும் கொஞ்சம் நேரத்துல பதில் சொல்றேன். அதற்கு முன்பாக இந்த தங்லின் ஷாப்பிங் சென்டர் பேரங்க அடியுடைய வரலாற்றை லேசா நம்ம வந்து புரட்டி பார்க்கலாம். 50 ஆண்டு கால வரலாறுங்க, சும்மாவா? கிறிஸ்மஸ் பண்டிகை அப்படின்னு சொன்னாலே பல பேர் தங்லின் மால் பக்கமாக நீங்க செல்வீங்க. ஒவ்வொரு ஆண்டும் பெரிய கிறிஸ்மஸ் மரங்களுக்கு அழகான அலங்காரங்களை பொருத்தி அவ்வளவு அழகா இருக்கும்ங்க அந்த இடமே பாக்குறதுக்கு. உண்மையாகவே சிங்கப்பூர் மாதிரி இருக்காது, ஏதோ ஒரு வெளிநாடு மாதிரி இருக்கும். சின்ன வயசுல அப்பா அம்மா அந்த இடத்துக்கு கூட்டிட்டு போயிருக்காங்க. பல புகைப்படங்கள் அங்க நின்று கொண்டு நான் எடுத்திருக்கேன். ஏன் நீங்களே உங்க பிள்ளைகளை கடந்த ஆண்டுகள் அந்த பக்கமாக நீங்க கூட்டிட்டு போயிருந்திருக்க. அழகான அமைதியான ஒரு பேரங்காடி அப்படின்னு சொல்லலாம். இந்த கட்டிடத்துக்கு ஒரு நிறைவு வருது அப்படின்னு சொல்லும் போது ரொம்ப சோகமா இருக்கு இந்த செய்தியை கேட்கும் போது. ஆனா உங்களை மகிழ்ச்சி படுத்துற மாதிரி இன்னொரு செய்தி சொல்றேன். ஒரு பெரிய அரங்கம் வரைகின்றது, அதுவும் 1000 பேர் அமர்வதற்கான ஒரு பெரிய அரங்கத்தை அந்த இடத்துல அமைக்க போறாங்க. அதுவும் இது வந்து ஒரு ஆர்ட்ஸ் தியேட்டர், அதாவது நிறைய இந்த மாதிரி மேடை நிகழ்ச்சிகள், நாடகங்கள், இசை நிகழ்ச்சிகள், நடன நிகழ்ச்சிகள் அப்படின்னு மக்கள் பார்த்து ரசிக்கிறதுக்கு ஒரு பெரிய அரங்கத்தை கட்ட போறாங்க. இந்த அரங்கத்தை ஜப்பானை சேர்ந்த கென்கோ குமா அப்படிங்கிற கட்டிட வடிவமைப்பாளர், இவர் தான் இந்த கட்டிடத்தை வடிவமைச்சிருக்காரு. 2030 ஆண்டுல இந்த அரங்கத்தை நீங்க எதிர்பார்க்கலாங்க.
1: இனிய பழைய பாடல்களை கேட்டுக் கொண்டிருக்கின்றீர்கள் மீடியா கா போலி 968 இல்.

0: அன்பான வாடிக்கையாளர்களே, ஏபிசி முதலீட்டு நிறுவனத்திடமிருந்து அன்பான வணக்கங்கள். நீங்கள் 100,000 வெள்ளி போட்டால் 200,000 வெள்ளியாக உங்களுக்கு கிடைக்கும் என்பதை தான் நாங்கள் சொல்ல வருகிறோம்.
1: 100,000 வெள்ளி போட்டா ஆண்டு இறுதியில இன்னொரு 100,000? இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு. ஏதாவது ஏமாத்துக்கார கம்பெனியா இருக்க போகுது.
0: நீங்கள் நினைக்கலாம், 100,000 வெள்ளி போட்டால் எப்படி 100,000 வெள்ளி உங்களுக்கு கிடைக்கும், இதனால் எங்களுக்கு என்ன லாபம், எப்படி குறுகிய காலத்தில் 100,000 வெள்ளியை உங்களுக்கு நாங்கள் செய்து கொடுக்கின்றோம், அவை யாவும் நாங்கள் கவலைப்பட வேண்டிய ஒன்று. ஆனால் இந்த முதலீட்டில் கவலையே தேவையில்லை.
2: இந்த வலைப்பதிவை தொடர்ந்து கேட்க எங்களுடைய மீலிசனுக்கு செல்லுங்கள்.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஒலி 968.

0: நீங்கள் முதல் வெள்ளி வரை காலை 6 மணிக்கு
1: நான் உங்களை தட்டி எழுப்ப வந்துருவோம்.
0: ரவிஜி
1: சஜினி
2: வணக்கம் சிங்கை,
1: கொஞ்சம் சிந்தனை
0: நிறைந்த புன்னகை.

0: நீங்க இரவினில் ஆட்டம் நிகழ்ச்சியை கேட்க மறந்துட்டீங்களா?
1: அதிலிருந்து ஒரு பகுதி
2: இரவினில் ஆட்டம் இரவினில்லா கொண்டாட்டம்.
0: இன்று செப்டம்பர் மாதம் 7ஆம் தேதியில நம்ம இருக்கோம், திங்கட்கிழமை. இன்றைய நாள்ல என்னென்ன அனுசரிக்கப்படுது உலகத்துல அப்படி நம்ம பார்க்க போறோம்.
3: நவீன், இந்த நாள்ல இன்னைக்கு அதாவது செப்டம்பர் 7ஆம் தேதி அவ்வளவா சொல்லிக்கிற மாதிரி எதுவும் இல்ல அப்படின்னு சொல்லணும். ஏதோ பொறுக்கி நம்ம ரெண்டு எடுத்து வச்சிருக்கிறோம்.
0: இருந்தாலுமே சொல்லுங்க ரஃபி.
3: அதுல ஒண்ணு வந்து தேசிய 401K Day.
0: புரியவே இல்லையே.
3: 401K Day.
0: என்ன 401?
3: சரி, அதாவது உங்களுடைய ரிட்டையர்மெண்ட் சேவிங்ஸ், அதாவது வாழ்க்கை வந்து வேலைக்கெல்லாம் பிறகு வயதானதுக்கு அப்புறம் நம்ம வந்து எப்படி ரிட்டையர் பண்ணோம், எந்தெந்த வகையில் நம்ம தயாரா இருக்கணும், அதை வந்து ஸ்பாட் லைட் வைத்து காட்டுற ஒரு நிகழ்ச்சியா இருக்கு, நாளா இருக்கு இன்னைக்கு.
0: அப்படின்னா நீங்க வந்து சேமித்து வைக்கும் போது இந்த தொகை உங்ககிட்ட இருக்கணும் அப்படின்னு
3: சொல்றது. ஆமா, அதாவது தயாரா இருங்க. இந்த நாளை வந்து மேற்கத்திய நாடுகள்ல கொஞ்சம் அதிகமா கொண்டாடுவாங்க போல இருக்கு.
0: சரி,
3: ஆமா, அதுதான் வந்து அதாவது நம்மளுடைய ஃபியூச்சர், அதாவது வருங்காலத்துக்கு நம்ம தயாரா இருக்கணும்ங்கறத சொல்ற ஒரு நாள். அது ஏன் 401?
0: அது எனக்கு தெரியல ரஃபி. இன்னைக்கு தான் என்னுடைய ஃபைனான்சியல் அட்வைசர்கள் ஆலோசகர் பார்த்தேன்.
3: சரி,
0: அவர் கேட்ட கேள்வி என்னன்னா, சரி உங்க ஓய்வுக்கு எவ்வளவு காசு தேவை அப்படின்னு கேட்டாரு.
3: எனக்கு எல்லாம் கொடுத்தாலும் லட்ச லட்சமா கொடுத்தாலும் பத்தாதுன்னு சொல்லுங்க.
0: அதுதான் உண்மை. நான் என்ன சொன்னேன், நீங்க தொகைன்னு ஒன்னும் இல்ல, எவ்வளவு சேமிக்க முடியுமோ அவ்வளவு சேமிப்போம் அப்படின்னு சொன்னேன். அவர் என்ன சொன்னார்னா, நம்ம எப்போதுமே ஒரு தொகையில தொகை ஒரு மனசுல நம்ம வச்சுக்கணும், அதை நோக்கி நம்ம வந்து ஒரு இலக்கா நம்ம நோக்கி எப்போதுமே நம்ம வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு சொன்னாரு.
3: சரி
0: சரி, மேற்கத்திய நாடுகள்ல 401 அப்படின்னு ஒரு தொகை அவங்க
3: வைத்திருக்கிறாங்க
0: நினைக்கிறேன்.
3: 401, அதாவது 500,000 குறைவா வந்து வைத்திருக்கிறாங்க.
0: பத்தோம் சிங்கப்பூர்ல பத்துமா?
3: ஆமா, இல்ல ஒன்னு சொல்லணும்.
0: சொல்லுங்க.
3: இப்ப யாராவது வந்து கேட்டாங்கன்னா, உங்களுக்கு எவ்வளவுதான் வேணும் ஓய்வு பெற்றதுக்கு அப்புறம் அப்படின்னு, அந்த ஓய்வு
0: வாழ்க்கை எப்படி இருக்கும், வாழ்வாதாரம் எப்படி இருக்கும் அப்படின்னு நமக்கு தெரியாது. ஆக நீங்க சொன்ன மாதிரி எவ்வளவுதான் நம்ம சேமித்து வைக்க முடியுமோ அவ்வளவு நம்ம சேமிச்சு.
3: ஆமா, ஏன்னா நம்ம திடகாத்திரமா நல்ல உடல் நலத்தோட இருந்தோம்னா குறைவாதான் இருக்கும். நோய்வாய் பட்டுட்டோம் அப்படின்னு சொன்னா அதோட செலவு வந்து இன்னும் அதிகமா இருக்கும்.
0: நிச்சயமா, நிச்சயமா. சரி, இன்னொரு நாள் வந்து ரொம்ப பெருசா சொல்லிக்கிற ஒரு நாள் கிடையாது, மவுத் காட் டே இன்றைக்கு அனுசரிக்கப்படுது.
3: எனது வாயை கட்டு போடணுமா என்ன?
0: அதாவது தூங்கும் போது ஒரு சிலருக்கு அந்த கடிக்கிற தன்மை இருக்கும், டீத் கிரைண்டிங் அப்படிலாம் சொல்லுவாங்களே.
3: ஆமா,
0: எனக்கே ஒரு சிலர் தெரியும். அதாவது அவங்க தூங்கும் போது குரட்டை விடுறது ஒரு பக்கம் இருக்க, இந்த டீத் கிரைண்டிங் வந்து ரொம்ப சத்தமா இருக்கு. அதாவது அவங்க ரூம்ல இருந்து என் ரூம்க்கு கேட்டோம்,
3: எனக்கு
0: பயமா இருக்கும்.

வழங்கப்படும் Everybody knows நிகழ்ச்சியை முன்னிட்டு மீடியா காப் ஏற்பாடு செய்யும் நிகழ்ச்சி.

0: நீங்க இரவினில் ஆட்டம் நிகழ்ச்சியை கேட்க மறந்துட்டீங்களா?
1: அதுல இருந்து ஒரு பகுதி
2: இரவினில் ஆட்டம் இடைநிலா கொண்டாட்டம்.
3: நவீன், இப்ப ஒரு பாட்டு
0: சரி
3: பட்டி தொட்டி எல்லாம் கலக்கிக்கிட்டு இருக்குன்னு சொன்னா என்ன பாட்டுன்னு உங்களுக்கு தெரியுமா?
0: கண்டிப்பா யாராச்சும் இளையர் இசமைச்சிருப்பாங்க, அனிருத்தா இருக்கும் இல்லடி சாயாபயங்கரா இருக்கும்
3: அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க. அதுதான் இல்ல,
0: வேற யாரு
3: அங்கதான் வர்றாரு, நம்ம ராசையா.
4: கல்யாண விருந்தே வந்தியில முந்தி கடா முத்து
0: ஆமா ரஃபி, நானும் கேட்டேன் இந்த பாடலை. எனக்கு வந்து நம்பவே முடியல, ஏன்னா அதாவது 80களை எப்படி இருந்துச்சோ 90களை எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி அந்த ஓசை இருக்கு. ஆனா இந்த காலகட்டத்துக்கும் இன்னும் பொருத்தமாவே இருக்கு.
3: ஆமா, அதாவது இந்த பாடல் ஆரம்ப வரி எதை ஞாபகப்படுத்துதுன்னா, மாமா உன் பொண்ணு கூட பாடல் இருக்கு இல்லையா, அதோடைய அந்த ஆரம்ப வரியை ஞாபகப்படுத்துது. அந்த காலகட்டத்துல ஒரு பாடல் புகழ் பெறணும்னா நீங்க அப்படிதான் இசையமைச்சிருக்கணும். இளையராஜா வந்து அப்படி ஒரு இதை சொல்லுவாங்க, அது ஒரு டெம்ப்ளேட் மாதிரி ஆமா வச்சிருந்தாங்க. ஆனா இப்ப வந்து இந்த பாடல் புகழ் பெறத்துக்கு காரணம் என்னவா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க? அதாவது இந்த காலகட்டத்துல இது எடுபடுமா அப்படின்னு கேக்குற உங்களுக்கு இளையராஜா வந்து படுண்டா அப்படின்னு சொல்லிட்டாரு.
0: இந்த பாடலா தெரியல, எந்ததி தாசனா இருக்கும் அல்லது யுகேந்திரன் பாடியா
3: விதமா இருக்கும் அப்படின்னு சொல்றீங்க.
0: என்ன என்ன நீங்க ஏதாச்சும் மனசுல வச்சிருக்கீங்கன்னு
3: நினைக்கிறேன். இல்ல, எனக்கு வந்து என்னன்னா அந்த
0: பீட்
3: வந்து இப்பவும் வந்து சரியா இருக்கு,
0: அதோட
3: முடியல.
0: அதான்
3: நல்ல எடுத்துக்காட்டு,
0: ஏன்னா இந்த கேட்க போது பாடலை கேட்கும் போது குடும்பம் அந்த நேரத்துக்கே கொண்டு போற மாதிரி இருக்கு.
3: எனக்கு தெரிந்த ஒரு பையன் 23 வயது இந்த பாடலை வந்து ரிப்பீட் மோட்ல போட்டு கேக்குறாரு அவரு.
0: ஆஹா, அப்ப அதுதான் இளையராஜனா, அதான் இசை ஞானி அப்படின்னு சொல்லும் போது யாருக்கு வேணாலும் இந்த பாடல் வந்து பிடிச்சிருக்கலாம். அவருடைய இசைக்கு மொழி கிடையாது, அதே சமயத்துல வயது கிடையாது. இன்னொரு விஷயம் ரஃபி, இந்த பாடல பொறுத்த வரைக்கும் யுகேந்திரன் வாசுதேவன் பாடியிருக்காரு, அருமையா பாடியிருக்காரு. இருந்தாலுமே மலேசிய வாசுதேவன் அவர் வந்து ரொம்ப மிஸ் பண்றாரு, ஏன்னா அவரே பாடியிருந்தா அவரும் பாடினார் பாடல.
3: ஆமா,
0: அவருடைய பாணியில இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்குமோ அப்படின்னு தோணுது.
3: நிச்சயமா.

0: அடிப்படை நுழைவுச் சீட்டுகளை பெற செல்லுங்கள் fitandfun.sg. பதிவு செய்யும் அனைவருக்கும் Fit and Fun T-Shirt வழங்கப்படும். இருப்பு இருக்கும் வரை Fit and Fun 2026 Everybody Knows நிகழ்ச்சியை முன்னிட்டு மீடியா காப் ஏற்பாடு செய்யும் நிகழ்ச்சி. இனிய பழைய பாடல்களை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள் மீடியா காப் ஒலி 968.
1: கிடைத்து விட்டான்.

வணக்கம். காலை மணி 5, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மீடகாப் ஒலி 968. இன்றைய செவிசியல் தொடக்கமாக ஒலிக்கின்றது சிக்கில் மாலா சந்திரசேகர் அவர்கள் வாசித்திருக்கும் புல்லாங்குழல் இசையில் பைரவி ராகத்தில் ஸ்வரஜதி. கேட்டு மகிழுங்கள்.

பாமணம் தொகுப்பில் அடுத்து தமிழ் கீர்த்தனைகள் ஒலியறவிருக்கின்றன, கேட்டு மகிழுங்கள். பாமணம் தொகுப்பில் தொடக்கமாக ஒலியறவிருக்கும் பாடல் சிக்கல் குருச்சரன் அவர்கள் பாடியிருக்கும் சாரங்கா ராகத்தில் கணநாதனே.

அடுத்து ஒலிக்கின்றது சண்முகப்பிரியா மற்றும் ஹரிப்பிரியா அவர்கள் பாடியிருக்கும் ஆனந்தா மிருதா கர்ஷினி அமிர்த வர்ஷினி. ராகம் அமிர்த வர்ஷினி, தாளம் ஆதி.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மீரகாப் ஒலி 968. பாமணம் தொகுப்பில் இதுவரை இடம்பெற்ற பாடல்கள் உங்களை மகிழ்வித்திருக்கும் என்று நாங்கள் நம்புகின்றோம். அடுத்து ஒலிக்கின்றது நித்யஸ்ரீ மகாதேவன் அவர்கள் பாடியிருக்கும் மயில் வாகனா. ராகம் மோகனம், தாளம் ஆதி.

வகுப்பில் இதுவரை இடம்பெற்ற பாடல்கள் உங்களை மிகவும் மகிழ்வித்திருக்கும் என்று நாங்கள் நம்புகின்றோம். மீண்டும் மற்றொரு தொகுப்பில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் தர்ஷ்னா. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மீனகாப்பொலி 968 கேட்டாலே பரவசம்.

0: நீங்கள் இணைந்திருப்பது மீடியா கால் வானொலி ஒலி 968 கேட்டாலே பரவசம். இன்று 2026 ஆண்டு செப்டம்பர் மாதம் 8 தேதி செவ்வாய்க்கிழமை. இவ்வருடத்தின் 251 நாள். ஆண்டு நிறைவு பெற 114 நாள்கள் எஞ்சியிருக்கின்றன. பராபவ ஆண்டு ஆவணி மாதம் 22 தேதி. திருவள்ளுவர் ஆண்டு 2057. ஹிஜ்ரி 1448. ரபியுல் அல்வல் மாதம் பிறை 25. ஒலி 968 24 மணி நேர ஒலிபரப்பை
1: FM அலைவரிசை 96.8 MHz, மீ லிசன் செயலி மற்றும் மீ listen.sg/ஒலி968 வழியாகவும் கேட்கலாம்.
0: Facebook, Instagram, X, TikTok, Telegram, Threads ஆகிய சமூக ஊடகங்களின் வழியே ஒலி 968 தொடர்ந்து இணைந்திருங்கள்.
1: எங்கள் வாட்ஸ்அப் எண் 9678 8 அழைக்க வேண்டிய எண் 6691 1968.
0: எங்கள் நிகழ்ச்சிகள் தொடர்பாக மின்னஞ்சல் அனுப்ப oli@mediacorp.com.sg.
1: இந்நிகழ்ச்சிக்கு ஆதரவு வழங்குவோர்
0: லவிஸ்டா காஃபியின் மொத்த விநியோகஸ்தர்
1: ஜோதி ஸ்டோர், புஷ்ப கடை.

வில்லு படத்துல இருந்து பாடலை கேட்டீங்க. அமல்ராஜ் கோவை சரளா சேர்ந்து பாடினாங்க பாடல. தேவிஸ்ரீ பிரசாத்தோட சில பாடல் வந்துச்சு. வணக்கம் சிங்க நிகழ்ச்சி இந்த பாடலோட தொடங்கிடுச்சு. உங்களுக்காக நிகழ்ச்சியில வழங்க வந்துட்டேன் நான் ரவி ஜி. இன்று ஒரு அற்புதமான நாள் அனுசரிக்கப்படுது. அதனை பத்தின தகவலோட நிகழ்ச்சியை தொடங்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன். அதாவது அனைத்துலக எழுத்தறிவு தினம், இன்டர்நேஷனல் லிட்ரஸி டே இன்று அனுசரிக்கப்படுகின்றது. ஏன் அற்புதமான ஒரு நாள் அப்படின்னு கேக்குறீங்களா? எழுத படிக்கும் போது இந்த உலகத்தில் இருக்கிற புதைந்து கிடக்கிற பல பொக்கிஷங்களை பத்தி நாம பல தகவல்களை தெரிந்து கொள்ளலாம் அப்படின்னு பல பேர் சொல்ல நான் கேட்டிருக்கேன். ஆனா கவலைக்குரிய தகவல் என்னன்னா, இன்னைக்கும் இந்த உலகத்துல கிட்டத்தட்ட 800 மில்லியனுக்கும் மேற்பட்ட பெரியவர்கள் எழுத படிக்க தெரியாம இருக்காங்க. அடிப்படை எழுத்தறிவு கூட இல்லாம இருக்காங்க அப்படின்னு தகவல் சொல்லுது. இதுல இன்னொரு கவலைக்குரிய ஒரு தகவல் என்னன்னா, தமிழை எழுதவும் படிக்கவும் தெரியாத சில பேர் ஏன் நம்ம சிங்கப்பூர்ல கூட இருக்காங்க. அதை கேட்கும் போது எனக்கு ஒரு மாதிரியா இருக்கும். என்ன சொல்றீங்க நீங்க? சில பேருக்கு உண்மையிலே தெரியாது, சில பேருக்கு பரவாயில்ல தானே நமக்குதான் பேச தெரியுமே அப்படிங்கிற அலட்சியம். இந்த பாருங்க, ஒரு மொழி நல்லா சிறப்பா செழுத்தோங்கி சிறப்பா வாழணும் அப்படின்னு சொன்னா, அதுக்கு நாம் அதை பேசுறது மட்டும் பத்தாது, எழுதுறது படிக்கிறதுன்னு அதை வாழும் மொழியா வைத்துக் கொள்வது நம்முடைய கையில தானே இருக்கு. ஆக ஆங்கிலத்துக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்குறோமோ அதே மாதிரி நம்ம தமிழையும் தூக்கி நல்லா கொண்டாடலாம் அப்படிங்கிறது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். சரி வாங்க, இன்றைய செவ்வாய்க்கிழமையா இருக்கிறதுனால இதமான பாடல்களா நம்ம கேட்க போறோம். முதல்ல வருது கல்வனின் கணவன், கல்யாணியின் கணவன் படத்திலிருந்து பாட்டு பாத்தீங்களா, எனக்கே ஸ்லிப் ஆயிடுச்சு. பரவாயில்ல, பாட்டை கேட்போம். இதோ டி எம் சௌந்தரராஜன் பி சுசிலாவுடைய குரல்ல இந்த பாடல் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொன்னாங்க ராஜேஸ்வரி. அவங்க கிட்ட பாடல் இதோ.

0: கமகம மனம் நலம் தரும் தினம் ஆர்கேஜி நெய்.
1: வணக்கம் சிங்கே,
2: கொஞ்சம் சிந்தனை
3: நிறைந்த புன்னகை.

0: இந்த டிசம்பர் விடுமுறையில் சான்ஸ் வேர்ல்ட் ஹாலிடேஸ் வழங்கும் மீடியாகோ போலி 968 படைப்பாளர் ரவிஜியுடன் டோக்கியோ ஃபூஜி மலை சுற்றுலா பயணம். ஃபூஜி மலை வெந்நீர் ஊற்று விடுதியில் தங்கி நேரடி விற்பனை அங்காடியில் பொருட்களை வாங்கி பிரமிக்க வைக்கும் காட்சிகளை கண்டு மகிழுங்கள். பருவகால பழங்களை பறித்து சுவைத்திடுங்கள். அசக்சாவின் புகழ் பெற்ற சிவப்பு லேண்டன் விளக்கு அருகே பாரம்பரிய கிமோனோவை அணிந்து படங்கள் எடுக்கலாம். அருகில் உள்ள வசீகர கடை வீதிகளை சுற்றி பார்க்கலாம். சுஷியை உங்கள் கையால் செய்து சுவைத்து மகிழுங்கள். சான்ஸ் வேர்ல்ட் ஹாலிடேஸ் வழங்கும் மீடியாகோப் ஒலி 968 படைப்பாளர் ரவிஜியுடன் 7 நாள் டோக்கியோ ஃபூஜி மலை சுற்றுலா பயணம். புறப்பாடு டிசம்பர் 5. இப்போதே பதிவு செய்யுங்கள். தம்பதியருக்கு 1000 வெள்ளி கழிவு. மேல் விவரங்களுக்கு chanceworld.com அல்லது அழையுங்கள் 6206-1797. கொஞ்சம் சிந்தனை
1: நிறைந்த புன்னகை.
0: வணக்கம் சிங்கே.

0: விரும்பி கேட்டாங்க நம்ம கீதா, அவங்களுக்காகவே பாடல் இடம்பெற்றது. பாடல் காட்சி ரொம்ப பிரமாதமா இருக்கும், அதுல எம்ஜிஆர் பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருப்பாரு. அற்புதமான பாடலோட என் நாள் தொடங்கியிருக்கு அப்படின்னு சொன்னாங்க கீதா. அது கேட்கும் போது மகிழ்ச்சியா இருக்கு. ரொம்ப நன்றிமா தொடர்ந்து பர்த்ல இருந்து எங்க நிகழ்ச்சியை கேட்டு வர்றதுக்கு. அதுக்கு முன்னால, அதாவது இந்த பாட்டுக்கு முன்னால, பி வி ஸ்ரீனிவாஸ் ஜமுனா ராணி அவங்க பாடிய பலே பாண்டியா பட பாடல் இடம்பெற்றது. இந்த பாடல் ரொம்ப பிடிக்கும்னு சிவா சொன்னாரு, அவருக்கான பாடலாக அது இடம்பெற்றது. வணக்கம் சிங்கை நிகழ்ச்சியில இணைந்திருக்கீங்க. கண்ணால் காண்பதும் பொய், காதால் கேட்பதும் பொய், தீர விசாரிப்பதே மெய் அப்படின்னு பல முறை நம்ம சொல்ல கேட்டிருப்போம். அதுக்கு ஏத்த மாதிரிதான் அண்மையில் ஒரு சம்பவம் நடந்திருக்கு. என்னாச்சுன்னா, இந்த கார்பந்து உலகத்தை நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா, சில பேருக்கு தெரியும், சில பேருக்கு தெரியாம இருக்கலாம், லயனல் மெஸ்ஸி, கிறிஸ்டியானோ ரொனால்டோ இவங்க ரெண்டு பேரும் ஆக சிறந்த ஆட்டக்காரர்கள் அடிக்கடி வர்ணிக்கப்படுது. கேள்விப்பட்டிருப்பீங்களா இந்த பேரை. ஆக இவங்க இருவரும் ஒரே அணியில விளையாட போறதா அண்மையில தகவல் வெளிவந்துச்சு. அதை படிச்சோடனே கார்பந்து உலகமே ஸ்தம்பிச்சு போயிடுச்சு. என்ன சொல்றீங்க நீங்க, ரெண்டு பேரும் ஒரே அணியிலையா, எப்படி அது சாத்தியப்படாத அப்படின்னு. ஆக தீர விசாரிச்சதுல என்ன தெரிய வந்திருக்குன்னா, கார்லோஸ் டெவேஸ் இவரு ஓய்வு பெற்ற ஒரு ஆட்டக்காரர், நிறைவா ஒரு ஆட்டத்தை அவர் ஆட போறாரு பொக்கா ஜூனியர்ஸ்க்காக அப்படின்னு. அந்த ஆட்டத்துல அவரோட சேர்ந்து ஒரே அணியில லயனல் மெஸ்ஸி, கிறிஸ்டியானோ ரொனால்டோ விளையாட போறாங்க, அதுக்கு சம்மதமும் சொல்லிட்டாங்க அப்படின்னு அண்மையில தகவல் வெளிவந்துச்சு. ஆனா அதை தொடர்ந்து வெளிவந்த தகவல் என்ன சொல்றதுன்னா, லயனல் மெஸ்ஸி கிறிஸ்டியானோ ரொனால்டோ கிட்ட போய் கார்லோஸ் டெவேஸ் கேட்டாராம், ஆனா அவங்க ஒத்துக்கிட்டாங்க அப்படின்னு வந்திருக்கல தகவல், அது பொய் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்னும் உறுதிப்படுத்தப்படல இருவரும் விளையாடுவாங்களா அப்படின்னு. அப்படியே விளையாண்டாலும் ஒரே அணியில விளையாடுவாங்களா அப்படிங்கறதையும் அவங்க உறுதிப்படுத்தலன்னு தகவல் சொல்லுது. இதுல என்ன தெரியுது, இணையத்துல நம்ம பார்க்கறதும் பொய்யா இருக்கலாம், கேட்கறதும் பொய்யா இருக்கலாம், நம்ம தீர விசாரிப்பது மட்டும்தான் மெய்யா இருக்கும். தோ வாட்ஸ்அப்ல வந்துருச்சு, தோ அவங்க சொல்லிட்டாங்க, தோ இவங்க சொல்லிட்டாங்க அப்படின்னு எல்லாத்தையும் நம்பிடாதீங்க. தீர விசாரிச்சுட்டு அதுக்கப்புறம் மத்தவங்களுக்கு தெரியப்படுத்துங்க, சரியா?
1: 96.8 போக்குவரத்து நிலவரம்.
0: 6:25 ஆகிவிட்டது. போக்குவரத்து அதிகமாக இருக்கின்றது. துவாசி நோக்கி செல்லும் VIE தோப்பாயோ அந்த பகுதிக்கு பிறகு காரணம் அங்கே வாகனம் பழுதாகியுள்ளது. போக்குவரத்து நிலவரம் ஆதரவு
2: ஊட்டி பருப்பு, பார்த்து பார்த்து தேர்ந்தெடுக்கப்பட்டது.
3: இந்தியாவிலிருந்து தயாரிக்கப்பட்ட முதல் தரமான ஊட்டி பருப்பு வகைகள்.
2: ஊட்டி பருப்பு எப்போதும் டேஸ்டி பருப்பு.
4: மொத்த விற்பனையாளர் ஸ்ரீ அம்பிகாஸ்.
5: கொஞ்சம் சிந்தனை
6: நிறைந்த புன்னகை.
7: வணக்கம் சிங்கே.

0: COE உயர்ந்த போதிலும் BYD மற்றும் டென்ஸ வாகனங்களின் விலைகளில் எந்த மாற்றமும் இல்லை. இப்போதே BYD வாகனங்களின் அற்புதமான சிறைகளை கண்டறியுங்கள் அல்லது டென்ஸ வாகனத்துடன் உங்கள் பயணத்தை அடுத்த நிலைக்கு உயர்த்தி 20,000 வெள்ளி வரையிலான பிரத்யேக சலுகைகளை பெறுங்கள். COE அண்மையில் உயர்ந்த போதிலும் விலையேற்றம் இன்றி கூடுதல் மதிப்பும் கூடுதல் சலுகைகளும் உங்களுக்காக காத்திருக்கின்றன. இன்றே உங்களுக்கு அருகில் உள்ள BYD அல்லது டென்ஸ காட்சியகத்திற்கு வாருங்கள். விதிமுறைகளும் நிபந்தனைகளும் பொருந்தும். அனுப்பி வைக்கும் சேவையை பயன்படுத்துங்க.
1: கொஞ்சம் சிந்தனை நிறைந்த புன்னகை. வணக்கம் சிங்கே.

0: ஜீவித்து வாழ வேண்டும் படத்திலிருந்து பாடல் கேட்டீங்க. என் அண்ணன் படத்திலிருந்து பாட்டு வந்துச்சு. டிஎம் சவுந்தரராஜன் ஜானகி குரல்ல இரண்டு பாடல்கள் நிச்சயம் உங்களுக்கு பிடித்த மாதிரி அமைஞ்சிருக்கும் அப்படிங்கறதுல சந்தேகமே இல்ல. இதமான பாடல்கள் வரிசையில அடுத்து பவர் பாண்டி படத்திலிருந்து பாட்டு வரப்போகுது. ஆதி படத்திலிருந்து உங்களுக்காக பாடல் இடம்பெற போகுது. இன்னும் கொஞ்ச நேரத்துல இணைந்திருக்க என்னோட இது வணக்கம் சிங்கை.
1: 968 போக்குவரத்து நிலவரம்.
0: வாகனம் பழுதாகியுள்ளது. PIE துவாஸ் செல்லும் வழியில் பாய்லேபா சாலைக்கு பிறகு போக்குவரத்து நிலவரம் ஆதரவு.
2: ஊட்டி பருப்பு பார்த்து பார்த்து தேர்ந்தெடுக்கப்பட்டது.
3: இந்தியாவிலிருந்து தயாரிக்கப்பட்ட முதல் தரமான ஊட்டி பருப்பு வகைகள்.
2: ஊட்டி பருப்பு எப்போதும் டேஸ்டி பருப்பு.
4: மொத்த விற்பனையாளர்கள் ஸ்ரீ அம்பிகாஸ்.
0: வணக்கம் சிங்கை நிகழ்ச்சியில நீங்க இணைந்திருக்கீங்க. அண்மையில ஒரு பதிவை நான் பார்த்தேன். அந்த பதிவுல என்ன போட்டிருந்துச்சுன்னா, வாழ்க்கையில எப்பப்பெல்லாம் எனக்கு நல்லது நடக்குதோ அப்பப்போ நான் முதல் ஆளா உடனடியா போய் சொல்றதே என்னுடைய அம்மா கிட்ட தான். அம்மாவின் உண்மையான ஆசீர்வாதமோ மகிழ்ச்சியும் தான் உண்மையான வரப்பிரசாதம் அப்படின்னு அந்த பதிவுல குறிப்பிடப்பட்டிருந்துச்சு. அதை படிச்ச உடனே ஒரு கணம் நின்னுட்டேன். அட ஆமால, சின்ன வயசுல இருந்து இப்ப வரைக்கும் எப்பெல்லாம் நமக்கு நல்லது நடக்குதோ அப்பெல்லாம் அம்மாட்ட உடனடியா போய் சொல்லுவோம், அவங்களும் தட்டி கொடுத்து பாராட்டுவாங்க. அப்படி தோல்வி அடைஞ்சா கவலைப்படாத, அடுத்த முறை பாத்துக்கலாம் அப்படின்னு தன்னம்பிக்கை கொடுப்பாங்க. அப்படிப்பட்ட அம்மா உங்க பக்கத்துல இருக்காங்க, இன்னும் உங்க கூட இருக்காங்க அப்படின்னு சொன்னா நீங்க ரொம்ப கொடுத்து வச்சவங்க. அந்த பாக்கியம் என்ன மாதிரி சில பேருக்கு இல்லாம இருக்கலாம். ஆக உங்க அம்மா கிட்ட இன்னைக்கு நீங்க பேசிட்டீங்களா, வாழ்த்தெல்லாம் சொல்லிட்டீங்களா, இன்னும் இல்லையா, எது காத்துட்டு இருக்கீங்க? இந்த வாய்ப்பை பயன்படுத்தி முதல்ல போய் உங்க அம்மா கிட்ட பேசுங்க. அதுக்கப்புறம் பாருங்க உங்க மனசு லேசாகும், வாழ்க்கை மகிழ்ச்சியா மாறும்.

உடனடி நுழைவு சீட்டுகளை பெற செல்லுங்கள் fitandfun.sg. பதிவு செய்யும் அனைவருக்கும் Fit and Fun T-Shirt வழங்கப்படும். Fit and Fun 2026 Everybody Knows நிகழ்ச்சியை முன்னிட்டு மீடியா காப் ஏற்பாடு செய்யும்.

0: விஷால் பாண்டி பர்த்டே இந்த பாடலை கேட்டீங்க. ஷான் ரோடன் ஸ்வேதா மோகன் பாடிய பாடல் பெற்றது ஷான் ரோடன் இசையில. அதுக்கு முன்னால விஸ்வாசம் பர்த்டே இந்த பாடலை கேட்டீங்க, சித் ஸ்ரீராம் பாடியிருந்தாரு டி இமானுடைய இசையில. அடுத்ததா கே கே சுஜாதா பாடிய பாடல் வரப்போகுது ஆதி பர்த்டே இருந்து கொஞ்ச நேரத்தில் வித்யாசாகருடைய இசையில. அதுக்கு முன்னால ஆரோக்கிய குறிப்பை நம்ம தெரிஞ்சுக்க போறோம். இப்போ சிங்கப்பூரின் வானிலை நிலவரம், இன்று மேகமூட்டமா இருக்கும், பார்த்து பாதுகாப்பா உங்க பயணத்தை மேற்கொள்ளுங்க அப்படின்றாங்க வானிலை ஆய்வகத்தார். வானிலை நிலவரம் ஆதரவு
1: எஸ்பி முத்தையா அண்ட் சன்ஸ் நிறுவனத்தின் கோல்ட் பொன்னியரிசி, தரத்தில் உயர்ந்தது, சுவையும் அளவில்லாதது. சமைத்து சுவையுங்கள் எஸ்பிஎம் கோல்ட் பொன்னிராய்ஸ்.
2: ஆரோக்கிய குறிப்பு.
0: காலங்காத்தில எழுந்து சாப்பிட நேரம் இல்லை, அதனால நேரடியாக வேலைக்கு போயிடுவேன். அதுக்கப்புறம் மதிய வரைக்கும் காத்திருந்து அதுக்கப்புறம் தான் சாப்பிடுவேன். இதனாலேயே பல நாள் எனக்கு உடம்பு சரியில்லாம போயிடுது அப்படின்றீங்களா? பாருங்க, உங்களுடைய ஆரோக்கியம் உங்க கையில தான் இருக்குது. ஆக காலங்காத்தாலே டக்குன்னு சுலபமா ஆரோக்கியமா நீங்க சாப்பிட்றதுக்கு ஒரு வழி சொல்றேன். குறிச்சு வச்சுக்கோங்க, ஒரு குலை எடுத்துக்கோங்க, அதுக்குள்ள 2 மேஜை கரண்டி கிரீக் யோகர்ட் வகையான தயிரை போட்டுக்குங்க. அதுக்கப்புறம் அதுக்குள்ள கொஞ்சோண்டு இந்த ப்ளூபெர்ரிஸ், வாழைப்பழம், ஸ்ட்ராபெரிஸ், ஆப்பிள் இதெல்லாம் சேர்த்துக்கிட்டு கொஞ்சோண்டு தேன் அதை உள்ள போடுங்க. இது ஒரு நல்ல கலவையா டக்குன்னு 2 நிமிஷத்துல கலக்கி எடுத்து சாப்பிட்டு பாருங்க. நல்லா இருக்கும், ஆரோக்கியமா இருக்கும், விழிப்பை கொடுக்கும். ரொம்ப முக்கியமா புரதச்சத்து, நார் சத்து இவற்றை உங்க உடலுக்கு கொண்டு போய் சேர்க்கும். அது சுறுசுறுப்பா உங்களை வச்சுக்க உதவும். இந்த பாருங்க, வேலைக்கு போறது, காசு சம்பாதிக்கிறது எல்லாமே முக்கியம் தான். ஆனா அந்த காசை சம்பாதிச்சு அனுபவிக்க போறீங்களா இல்ல மருத்துவத்தை கொடுக்க போறீங்களா? சிந்திச்சு பார்த்து செயல்படுங்க, சரியா?
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் நிகழ்ச்சி
4: வணக்கம் சிங்கை.

0: அப்படி பாடக்கூடாது.
1: பாடவா உன் பாடலை.
0: இப்படிலாம் இல்லாம உங்களால நல்லா பாட முடியுமா? வாங்க உங்க திறமையை காட்டுங்க. உலக உண்மைகளை தெரிஞ்சுக்கணுமா? இவற்றோடு சுவாரஸ்யமான பேட்டிகள், தகவல்கள், உங்க மனம் கவர்ந்த பாடல்கள் காத்திருக்குங்க.
2: டீ கடைக்கு போவோமா?
0: மாலை 4 மணி முதல் இரவு 8 மணி வரை உங்க விமான நிகழ்ச்சி டீ கடை.
3: எக்ஸாக்ட்லி.
0: கேட்க தவறாதீங்க.
4: சொந்தபுலன்னா ஒரு ஸ்ட்ராங் டீ, சுகர் தூக்கல.
5: இது இன்னொரு செழிப்பான செவ்வாய் கிழமை.
6: சூரிய வெப்பத்துல இருந்து நம்மளை பாதுகாத்துக்கிறதுக்கு தான் இந்த SPF 50, SPF 20 இது போன்ற அந்த கிரீம்களை அவங்க விக்கிறாங்க. எவ்வளவு நேரம் சூரிய வெப்பத்துல இருந்து உங்களை நீங்க பாதுகாத்துக் கொள்ள முடியுமோ அவ்வளவு நேரம் நீங்க பாதுகாத்துக் கொள்ளணும். ஒரு முறை நீங்க அதை அப்ளை பண்ணிட்டீங்கன்னா, அதாவது முகத்துல பூசிட்டீங்கன்னா, மறுபடியும் அதை நீங்க பூச கூடாது அப்படின்னு இல்ல, ஒவ்வொரு 2 அல்லது 3 மணி நேரத்துக்கும் நீங்க அதை பயன்படுத்திக்கிட்டே இருக்கணும். அது வெப்பத்தின் அளவை பொறுத்து இருக்கு. அதிகமா நீங்க சூரிய வெப்பத்துல வேலை செய்யற ஒருத்தரா இருந்தீங்கன்னா இத கருத்துல கொள்ளுங்க. அது மட்டும் இல்ல, சன்ஸ்கிரீனை மட்டுமே நீங்க பயன்படுத்தும் ஒருத்தரா, சன்ஸ்கிரீனை மட்டுமே பயன்படுத்தாம முகத்துல மொத மாய்ஸ்சரைசரை போட்டுட்டு அதுக்கு மேல உங்க சன்ஸ்கிரீனை போடுங்கன்னு சொல்றாங்க.
7: கட்டி பியூரிஃபாலர். இனி எல்லா நாளும் நல்ல நாளே.
8: எல்லா நாளும் நல்ல நாளே. So have a good day.
9: சகியே சகியே சகித்தால் என்ன?
0: உங்க விருப்ப பாடல்களோ இடம்பெறும்.
10: இல்லை என்றால் வாழ்க்கையில் இல்லை, வாழவில்லை.
0: அதனால எங்களோட தொடர்ந்து இணைந்திருங்க.
11: பரவசம்.

0: போக்குவரத்து அதிகமாக இருக்கின்றது பல இடங்கள்ல, குறிப்பா PIE துவாஸ் செல்லும் வழியில் பயலேபா சாலைக்கு பிறகு. போக்குவரத்து நிலவரம் ஆதரவு
1: ஊட்டி பருப்பு பார்த்து பார்த்து தேர்ந்தெடுக்கப்பட்டது.
2: இந்தியாவிலிருந்து தயாரிக்கப்பட்ட முதல் தரமான ஊட்டி பருப்பு வகைகள்.
1: ஊட்டி பருப்பு எப்போதும் டேஸ்டி பருப்பு.
3: மொத்த விற்பனையாளர்கள் ஸ்ரீ அம்பிகா

0: வணக்கம். காலை மணி 7, மீடியா காபூலி 9:08. செய்திகள் தொகுத்து வாசிப்பது கீர்த்திகா பெருமாள். சிங்கப்பூரில் அரசியல் பதவி வகிப்பவர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஆகியோரின் சம்பள மறு ஆய்வு இன்றைய நாடாளுமன்ற கூட்டத்தில் முக்கிய இடம் வகிக்கவிருக்கிறது. அதன் தொடர்பில் பிரதமர் லாரன்ஸ் வாங்கும், பொதுச் சேவைகளுக்கான ஒருங்கிணைப்பு அமைச்சர் சான்ஜுன் சிங்கும் அமைச்சர் நிலை அறிக்கைகளை வழங்கவுள்ளனர். ஒரு சுயேட்சை குழு நடத்திய மறு ஆய்விற்கு அவர்கள் பதில் அளிக்கின்றனர். அந்த குழு அரசியல் பதவி வகிப்போரின் சம்பளங்களை ஆராய அமைக்கப்பட்டது. அமைச்சர் நிலை அறிக்கைகளை பற்றி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் வியாழக்கிழமை விவாதம் செய்யவிருக்கின்றனர். திருத்தங்கள் அனுமதிக்கப்பட மாட்டா. அந்த விவகாரம் குறித்து வாக்கெடுப்பும் நடைபெறாது. நாடாளுமன்றம் இந்த வாரம் கூடும்போது வழிபாட்டு தலங்களில் பிள்ளைகளின் பாதுகாப்பு குறித்து பேசப்படவிருக்கிறது. தற்போது எத்தகைய பாதுகாப்பு நடைமுறைகள் உள்ளன அல்லது அதிகாரிகள் வேறென்ன முயற்சிகளை எடுக்கலாம் என்பன குறித்து நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கேள்விகளை தாக்கல் செய்துள்ளனர். வெளிநாட்டு கூட்டு நிறுவனங்களின் இழப்பால் அத்தியாவசிய போக்குவரத்து சேவைகளை வழங்கும் சிங்கப்பூர் ஏர்லைன்ஸின் ஆற்றல் பாதிக்கப்படுமா என்பது பற்றியும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கேள்வி எழுப்பவிருக்கின்றனர். மின்னிலக்க கட்டமைப்பு, நிதி சேவைகள் ஆகியவற்றின் தொடர்பில் சில மசோதாக்களும் தாக்கல் செய்யப்படும். சுகாதார அமைச்சர் ஆங் யி காங் செயற்கை நுண்ணறிவு ஒட்டுமொத்த வேலைகளுக்கு மாற்றாக வரவில்லை என்று கூறியிருக்கிறார். சில பணிகளுக்கு பதிலாக அந்த தொழில்நுட்பம் செயல்பட்டாலும் பெரும்பாலான நேரங்களில் அது முழு வேலைகளுக்கு பதிலாக வரவில்லை என்றார் அவர். செயற்கை நுண்ணறிவால் பெரும் அளவில் வேலைகள் இழக்கப்படவில்லை என்று திரு ஆங் கூறினார். மாறாக வேலைகள் மறுவடிவமைக்கப்படுவதற்கு அது கருவியாய் பயன்படுவதாக அவர் சொன்னார். வருடாந்திர கேன்ரிட்ஜ் அமைச்சர் நிலை கருத்தரங்கில் திரு ஆங் பேசினார். நிகழ்ச்சியில் வெவ்வேறு உயர்கல்விக் கழகங்களைச் சேர்ந்த 250 மாணவர்களும் கல்வித்துறையினரும் கலந்து கொண்டனர். சிங்கப்பூர் தொடர்ந்து போட்டித்தன்மையுடன் இருப்பதாக திரு ஆங் மாணவர்களுக்கு உறுதியளித்தார். வேலைகள் தொடர்ந்து உருவாக்கப்படுவதாகவும் அவர் சொன்னார். சிங்கப்பூரில் சில்லறை விற்பனை ஜூலை மாதம் சுமார் 4.5 பில்லியன் வெள்ளி வளர்ச்சியடைந்துள்ளது. ஆண்டுக்கு ஆண்டு அடிப்படையில் வளர்ச்சி சுமார் 1.5 விழுக்காடு அதிகம். ஆனால் இந்த ஆண்டில் மிக மெதுவான வளர்ச்சி வேகம். பொழுதுபோக்கு பொருள்கள், குறிப்பாக விளையாட்டு சாதனங்களின் விற்பனை சுமார் 14 விழுக்காடு அதிகரித்தது. ஆண்டுக்கு ஆண்டு அடிப்படையில் கை கடிகாரங்கள், நகைகள் ஆகியவற்றின் விற்பனையில் 11 விழுக்காட்டு சற்று அதிகமான வளர்ச்சி. இருப்பினும் வேறு சில பிரிவுகளின் வர்த்தகம் ஜூன் மாதத்தை விட மோசமாக இருந்தது. உணவு பானத்துறையில் விற்பனை தொடர்ந்து 2 மாதம் சுருங்கியது. சிங்கப்பூரும் லக்சம்பர்கும் இருதரப்பு ஒத்துழைப்பை வலுப்படுத்துகின்றன. குறிப்பாக செயற்கை நுண்ணறிவு, குவாண்டம் தொழில்நுட்பம் உள்ளிட்ட அம்சங்களில் கூடுதலாய் ஒத்துழைக்க திட்டமிடுகின்றன. இரண்டு சிறிய நாடுகளுக்கிடையிலான உறவை வலுப்படுத்தும் முயற்சியின் ஒரு பகுதி அது என்று பிரதமர் லாரன்ஸ் வாங் கூறினார். லக்சம்பர்க் பிரதமர் லூக் ஃப்ரீடன் பொறுப்பேற்ற பிறகு முதன்முறை 3 நாள் பயணமாக சிங்கப்பூர் வந்திருக்கிறார். திரு வாங் அவரை சந்தித்து பேசினார். சிங்கப்பூரில் முதலீடு செய்யும் ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளில் லக்சம்பர்கே மிகப்பெரியது. இருதரப்பு நெருக்கமான உறவின் அடிப்படையில் ஆசியான், ஐரோப்பிய ஒன்றியம் ஆகியவற்றுடன் தொடர்புகளை வளர்த்துக் கொள்ளலாம் என்று திரு வாங் கூறினார். இந்தோனேசியாவின் முக்கிய சுகார்னோ ஹட்டா அனைத்துலக விமான நிலையம் மீண்டும் செயல்பட தொடங்கியிருக்கிறது. அத்துடன் சேர்த்து மேலும் 4 விமான நிலையங்களும் மீண்டும் திறந்துள்ளன. அவை தலைநகர் ஜகார்த்தா அருகே அல்லது ஜாவா தீவை சுற்றி அமைந்துள்ளன. அனாக்ரகட்டாவ் எரிமலை சாம்பலால் ஏற்படக்கூடிய ஆபத்து குறைந்திருப்பதாக போக்குவரத்து அமைச்சு சொன்னது. சாம்பலால் கிட்டத்தட்ட 3000 விமான சேவைகள் பாதிக்கப்பட்டன. அதனால் சுமார் 340,000 பயணிகள் சிக்கிக்கொண்டனர். விமான நிலைய அதிகாரிகள் அரை மணி நேரத்திற்கு ஒருமுறை பாதுகாப்பு சோதனைகளை நடத்தினர். அனாக்ரகட்டாவ் எரிமலை வெள்ளிக்கிழமையிலிருந்து பல முறை வெடித்தது. இனியும் அது குமுறும் சாத்தியம் அதிகம் என்று இந்தோனேசிய புவியியல் அமைப்பு சொன்னது. நேபாள திபெத் பேரிடரில் தேடல் மீட்பு பணியாளர்கள் சுரங்கங்களில் கவனம் செலுத்துகின்றனர். அவற்றில் சுமார் 100 ஊழியர்கள் சிக்கியிருக்கலாம் என்று நம்பப்படுகிறது. பேரிடரில் சுமார் 1,300 பேர் மாண்டனர். ஆயிரக்கணக்கானோரை காணவில்லை. அவர்களில் 900 பேர் நீர்விசை மின்சார பணிகளில் ஈடுபட்டிருந்தனர். அந்த பணிகளுக்கான சுரங்கங்களில் 120 பேர் மாட்டிக்கொண்டிருக்கலாம் என்று ராணுவ அதிகாரிகள் நம்புகின்றனர். சுரங்கங்களில் உள்ள இடைவெளிகளால் உயிர் பிழைக்கும் சாத்தியம் அதிகம் என்று கூறப்பட்டது.
1: சொல்லும் பொருளும் பேட்டரி மின்கலன். மின்கலனை மிதமிஞ்சி மின்னூட்டம் செய்தால் அது வெடிக்கும் அபாயம் ஏற்படலாம். பேட்டரி மின்கலன்.
0: இதனுடன் செய்திகள் முடிவடைந்தன. அடுத்த செய்தி தொகுப்பை 8 மணிக்கு கேட்கலாம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள செய்தி இணைய பக்கம் அல்லது செய்தி செயலியை நாடுங்கள். வணக்கம்.
2: வணக்கம் சிங்கை. ஆதரவு BYD. அன்றாட பயன்பாட்டிற்கு புதிய BYD ஆட்டோ 1 வாகனம், அதிநவீன தொழில்நுட்பத்திற்கு புதிய BYD ஆட்டோ 3 EVO வாகனம் சலுகை விலையில். அனைவருடைய தேவைகளுக்கு ஏற்ப BYD வாகனம் உண்டு. இன்றே BYD காட்சியகத்திற்கு செல்லுங்கள்.
3: எப்ப பார் அம்மா சமையல் தான் பிடிக்கும்னு சொன்னவருக்கு ஒரு நாள் ஆர்கே ஜெனில சமைச்சு கொடுங்க.
4: ஆஹா, சம்ம வாசனை. அம்மா எங்க?
3: அது நான் சமைச்சதுதான் சொன்னதும் அவரு ஆடியே போயிட்டாரு. இந்த வளர்ந்த பிள்ளைங்களோட அம்மா கைப்பக்கம் எல்லாம் ஆர்கேஜி நெய் உபயோகப்படுத்தினாலே கிடைச்சிருது. இது சுத்தமான பசு நெய்ங்கிறதுனால நம்ம ஆரோக்கியத்தை அம்மா மாதிரி பாத்துக்கும். அதே கொஞ்சம் பாராட்டையும் வாங்கி கொடுத்தா வேண்டாம் நான் சொல்லுவோம்.
5: ஆர்கேஜி நெய் சிங்கப்பூரின் திருப்பமான நெய்.
6: இந்நிகழ்ச்சிக்கு ஆதரவு வழங்குவோர்
7: லவிஸ்டா காஃபியின் மொத்த விநியோகஸ்தர் ஜோதி ஸ்டோர் புஷ்பக்கடை.

0: ஊட்டி பருப்பு பார்த்து பார்த்து தேர்ந்தெடுக்கப்பட்டது.
1: இந்தியாவிலிருந்து தயாரிக்கப்பட்ட முதல் தரமான ஊட்டி பருப்பு வகைகள்.
0: ஊட்டி பருப்பு எப்போதும் டேஸ்டி பருப்பு.
2: மொத்த விற்பனையாளர் ஸ்ரீ அம்பிகாஸ்.
3: 7:12 ஆகிவிட்டது. வணக்கம் சிங்க நிகழ்ச்சியில் இருந்திருக்கீங்க. இவ்வாறு நட்சத்திரம் சின்மை அவங்க பாடிய பாடல் வந்தது சிறைவரத்துல இருந்து ஜஸ்தின் பிரபாகரனுடைய இசையில சுராஜ் சந்தோஷ் கூட சேர்ந்து சின்மை பாடிந்தாங்க. இந்த வாரம் முழுவதும் அவங்க பாடிய பாடல்கள் தான் உங்களுக்காக வெவ்வேறு நிகழ்ச்சியில இடம்பெறும். எதிர்பார்த்து காத்துருங்க. அடுத்து வரப்போகுது இந்த பாட்டு. இன்னும் கொஞ்ச நேரத்துல உங்களுக்காக ஒலி 9:00

0: கருப்பன் பட பாடல் உங்களுக்காக இன்னும் கொஞ்ச நேரத்துல இடம்பெற போகுது. இந்த பாடல் நம்ம கேட்க போறோம். அதுக்கு முன்னால ஒலி ஒன்பதாறு எட்டுல போக்குவரத்து நிலவரம்.
1: ஒலி ஒன்பதாறு எட்டில் போக்குவரத்து நிலவரம்.
0: வாசை நோக்கி செல்லும் PIE பாய்லேபா சாலைக்கு பிறகு வாகனம் பழுதாகி உள்ளது. அங்கே செல்லும் வாகன ஓட்டிகளுக்கு கவனம் தேவை. போக்குவரத்து நிலவரம் ஆதரவு
2: ஊட்டி பருப்பு பார்த்து பார்த்து தேர்ந்தெடுக்கப்பட்டது.
3: இந்தியாவிலிருந்து தயாரிக்கப்பட்ட முதல் தரமான ஊட்டி பருப்பு வகைகள்.
2: ஊட்டி பருப்பு எப்போதும் டேஸ்டி பருப்பு.
4: மொத்த விற்பனையாளர் ஸ்ரீ அம்பிகா.
5: கொஞ்சம் சிந்தனை
0: நிறைந்த புன்னகை.
6: வணக்கம் சிங்கே.

0: வர வர தினசரி செலவு அதிகரிச்சுக்கிட்டே போகுது.
1: சிங்கப்பூர் ஒரு சிறிய நாடுங்கிறதால உலக நடப்புகள் நம்மள பல விதங்கள்ல பாதிக்கலாம். ஆனா நல்ல வேளையா அதை சமாளிக்க அரசாங்கம் நமக்கு துணையா இருக்கு.
0: பட்ஜெட் 2026 வாழ்க்கை செலவின சிறப்பு தொகை வர இருப்பதா கேள்விப்பட்டேன்.
1: ஆமா, மத்திய கிழக்கு நிலவரத்தை கருத்துல கொண்டு ஆதரவு வழங்கும் வகையில ஏப்ரல் மாதத்துல இது மேம்படுத்தப்பட்டுச்சு. தகுதியுள்ள சிங்கப்பூர்களுக்கு இந்த மாதம் 400 வெள்ளி முதல் 600 வெள்ளி வரை கிடைக்கும். இது முன்பு இருந்த 200 வெள்ளி முதல் 400 வெள்ளி வரையிலான தொகையை விட அதிகம்.
0: நல்லதுதான், இதுக்கு நாம விண்ணப்பிக்கணுமா?
1: தேவையே இல்ல, நீங்க தகுதி பெறுபவரா இருந்தா உடனே கிடைக்கும். தொகை கிடைப்பதற்கு முன்னாடியோ கிடைச்ச பிறகோ குறுஞ்செய்தி மூலம் நமக்கு தகவல் தெரிவிக்கப்படும்.
2: செப்டம்பர் 9 முதல் 2.4 மில்லியன் சிங்கப்பூரர்களுக்கும் அதிகமானோர் 400 வெள்ளி முதல் 600 வெள்ளி வரை மேம்படுத்தப்பட்ட வாழ்க்கை செலவின சிறப்பு தொகையை பெறுவர். மேல் விவரங்களுக்கு go.gov.sg/specialpayment.
0: மஞ்சள் தங்கத்துடன் யாராவது மஞ்சள் தங்கத்தை தான் அணியணும்னு யார் சொன்னது? இப்ப மஞ்சள் தங்கம், ரோஸ் கோல், வெள்ளை தங்கம்னு நிறைய தெரிவுகள் வந்திருக்குங்க. இத நீங்க சேர்த்து அணிவதிலும் ஒரு அழகு இருக்குது. மஞ்சள் தங்கம் கொஞ்சம் பாரம்பரியமான தோற்றம் தரும், ரோஸ் கோல் மென்மையான தோற்றம் உங்களுக்கு தரும், வெள்ளை தங்கம் நீங்க அணிஞ்சீங்கன்னா நவீனமான அழகையும் அது சேர்க்கும். ஆனா மூன்றையும் அதிகமா நீங்க கலக்காம 2 நிறங்களை மட்டும் முதல்ல நீங்க முயற்சி செஞ்சு பாருங்க. அது உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு முதல்ல நீங்க பாருங்க. நிறங்கள் மாறினாலும் தங்கத்தின் அழகு குறையாது. சரியா நீங்க இணைத்தீங்கன்னா இன்னும் தனித்துவமாக தெரியும். ஆஹா, பாக்குறதுக்கு வித்தியாசமா இருக்குதேன்னு தோற்றும். முக்கியமான குறிப்பு, எல்லா தங்க நகைகளும் ஒரே நீளத்துல இருக்க கூடாது. ஒவ்வொன்றுக்கும் கொஞ்சம் இடைவெளி இருந்தா ஒவ்வொரு வடிவமும் தனியாக தெரியும், பார்க்கறதுக்கும் அழகா இருக்கோங்க. இந்த தகவல் உங்களுக்கு வழங்கினது ஜோயலுக்காஸ், வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவல.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் நிகழ்ச்சி
0: வணக்கம் சிங்கே.

0: இவ்வார நட்சத்திரம் ஆதரவு
1: ஹட்சன் பன்னீர், பிரபலமான இந்தியன் பன்னீர் இப்பொழுது சிங்கப்பூரில்.
0: 7:24 ஆகிவிட்டது. ஒளி ஒன்பதாரேட்டில் அடுத்து வருது.
2: ஜெர்மனியின் செந்தேன் மலரே, தமிழ் மகனின் பொன்னே சிலை.
0: உல்லாச பறவைகள் வரிசையில் இந்த பாடல் எஸ்பி பாலசுப்ரமணியம் ஜானகி பாடிய பாடலோட நாம 80கள் பக்கமா இன்னும் கொஞ்சம் நேரத்தில் போக போறோம். இதுக்கிடையில உங்களுக்கு ஜோதி ஸ்டாபஸ் பகடை வழங்கும் லெவஸ்டா காஃபி பரிசாவினுமா? ஒரே கேள்விதான். இந்த கேள்விக்கு நீங்க டக்குன்னு பதில் சொன்னா உங்களுக்கு காத்துட்டு இருக்கு பரிசு. கேள்வி இதுதான், உலகத்திலேயே ஆக பழமையான ஹோட்டல் விடுதி எங்கே இருக்கின்றது? இது கின்னஸ் உலக சாதனையால அங்கீகரிக்கப்பட்ட ஒரு விடுதி. அது எப்ப கட்டாங்க நான் சொன்னேன், நீங்களாம் ஆடி போடுவீங்க. ஆக அந்த பதிலோட வாங்க, உங்களுக்கு பரிசு காத்துட்டு இருக்கு. வாட்ஸ்அப் அனுப்பலாம், 9678899688. மீண்டும் சொல்றேன், உலகத்திலேயே ஆக பழமையான விடுதி ஹோட்டல் எங்கே கட்டப்பட்டது? எந்த நாடு அப்படின்னு சொன்னாலே போதும், பரிசு உங்களுக்கு தாங்க. இணைந்திருக்க என்னோட இது ஒலி 9:68, கேட்டாலே பரவசம்.

0: நான் இப்பதான் என் சட்ட பிரச்சனைக்காக விக்டரி லா சேம்பர்ஸ்க்கு போயிட்டு வந்தேன்.
1: அனுபவம் எப்படி?
0: வழக்கறிஞர் வித்யா என் பிரச்சனையை கவனமா கேட்டு தமிழ்ல எளிமையா விளக்கினாங்க. என்ன செய்யணும்னு படிப்படியாக சொல்லி தெளிவான ஆலோசனையும் கொடுத்தாங்க.
2: கோவன், மரின் பரே, டெம்பனிஸ்னு மூன்று கிளைகள் அனைத்தும் MRTR-ல இருக்கா, நமக்கு வசதியா போச்சு.
3: விபத்து இழப்பீட்டு கோரிக்கை, விவாகரத்து, சொத்து பிரச்சனை, உயில் எழுதுதல் என எல்லா சட்ட சேவையும் நியாயமான விலையில். விக்டரி லா சேம்பர்ஸ், 8921-5363.
4: மதுரையோட மனம் ருசியும் ஆஹா, அதுக்கு மதுரைக்கு தான் போகணுமா? அதான் இப்ப சிங்கப்பூருக்கே வந்துருச்சு குமார் மெஸ். கருவாட்டு குழம்பு வாசம் மூக்க தொலைக்கும், மீன் குழம்பு சும்மா சொக்க வைக்கும், கறி தோசை கோலா உருண்டை சுண்டி இழுக்கும், சுட சுட சீரக சம்பா பிரியாணி கம கமக்கும். ஒரு முறை வந்து பாருங்க, ஒவ்வொரு முறையும் விரும்பி வருவீங்க. இணையம் வாயிலாகவும் வாங்கலாம், வீட்டுக்கும் வாங்கி செல்லலாம்.
5: குமார் மெஸ், இப்போது 9 அப்பர் டிக்சன் சாலை, 321 கிளெமென்டி மால், 6 வேர்டன் சாலை.
6: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது
7: வணக்கம் சிங்கே.

0: கதையது ஒரு பாகம், என்ன நடந்தது அவ்வளவுதான். டன்னுக்கு கோபம் வந்தது. அந்த வாகனத்தை மீண்டும் முந்த வேண்டும் என்ற ஆத்திரத்தில் தனது காரின் வேகத்தை மணிக்கு குறைந்தது 122 கிலோமீட்டர் வரை அதிகரித்தார். பிடக் ரசவா சாலையில் வாகனங்களுக்கு இடையே மாறி மாறி வேகமாக சென்றார். ஒரு மோட்டார் சைக்கிள் ஓட்டுநர் மீதும் மோத போனார். அதன் பிறகு என்ன நடந்தது? மீ லிசன் செயலிக்கு செல்லுங்கள். என்ன நடந்தது கோப்பை தேர்ந்தெடுங்கள். பதிவிடப்பட்ட அனைத்து குற்ற வழக்குகளையும் நீங்கள் அங்கே சென்று கேட்கலாம். மீடியா காப் ஒலி 968 பிரத்யேக வலையொலிதான் என்ன நடந்தது.
1: கொஞ்சம் சிந்தனை
2: நிறைந்த புன்னகை.

0: கேட்க தூண்டும் ஆதரவு.
1: உங்கள் குடும்பத்திற்கு சுவையாகவும் ஆரோக்கியமாகவும் சமைக்க நினைக்கிறீர்களா? SPM பருப்பு வகைகள் சுவை சத்து தரம் அனைத்தும் நிறைந்தது. இன்றே சமைத்து பாருங்கள். அண்ணா நகர் முதல் திருப்பத்திலிருந்து பாடலை கேட்டீங்க. சந்திரபோஸ் இசையில SP பாலசுப்ரமணியம் சித்ரா அந்த பாடலை வழங்கியிருந்தாங்க. அதுக்கு முன்னால இசை ஞானி இளையராஜாவோட இசையில ஒரு கைதி டைரி பட்டில இருந்து பாட்டு வந்துச்சு, ABC நீவாசி. தொடர்ந்து உங்களுக்காக இதமான பாடல்கள்லாம் காத்துட்டு இருக்குதுங்க. இந்த பாட்டை நம்ம கேட்டோம். அடுத்து வரப்போற பாடல் வரிசையில இது காத்துட்டு இருக்கு.
2: தென்றல் வந்து என்னை தொடும், ஆஹா சத்தம் இன்றி முத்தமிடும்.
1: தென்றலே என்னை தொடு படத்துல இந்த பாடல் கேட்க போறீங்க. அதுக்கு
3: முன்னால
1: அன்பே ஓடிவா படத்துல இருந்து உங்களுக்காக பாடல் காத்துட்டு இருக்கு. சரி, பரிசு வெல்ல நீங்க தயாரா? உங்களுக்கு பரிசா காத்துட்டு இருக்கு. நான் சொல்லியிருந்தேன், கேட்ட கேள்வி என்னவென்றால், உலகத்திலேயே ஆக பழமையான விடுதி ஹோட்டல் எங்க இருக்கு அப்படின்னு நான் கேட்டிருந்தேன். உங்கள 99.999 வழிகாட்டினர் சரியான பதில சொல்லிட்டீங்க. வாழ்த்துகள். இத்தனை பேர் சரியான பதில சொன்னதுனால ஒருத்தர் இல்ல, இருவருக்கு பரிசு கொடுக்கலாம் அப்படின்னு முடிவெடுத்துட்டேன். ஆக அந்த இருவர் யார் அப்படிங்கறதான் இங்க கேள்வியே. சரியா சொன்னவங்க பதில மல்லிகா, வாழ்த்துகள். பாட்டோட உங்க வாழ்த்து ஆசைப்பட்டேன், அவ்வளவுதான். இரண்டாவதா பதில் சொன்ன நபர் லாரன்ஸ், அவருக்கு வாழ்த்துகள். ஜப்பான்ல நிஷியாமா ஆன்சென் கே உன்கன் அப்படிங்கிற தலைப்புல ஒரு விடுதி இருக்கு. இது அக்காய்ஷி மலைகளின் அடிவாரத்துல கட்டப்பட்ட ஒரு விடுதி. சரியா, இந்த விடுதி 1321 ஆண்டுகளுக்கு முன்னால கட்டப்பட்டது. அதுவும் பரம்பரை பரம்பரையா அந்த விடுதியை பயன்படுத்திக்கிட்டு வராங்க குறிப்பிட்ட ஒரு சிலர் அப்படிங்கிற தகவலை வாசித்த உடனே நான் அசந்து போயிட்டேன். ஒன்றும் இல்லை, ரெண்டு இல்லை, 1321 ஆண்டுகளுக்கு முன்னால, 1321 years அதுக்கு முன்னால கட்டப்பட்ட இந்த பழமையான விடுதி இன்னைக்கு வரைக்கும் பயன்படுத்தப்படுது அப்படின்னு சொன்னால் அது ஒரு பெரிய ஆச்சரியம் தானே. ஜப்பான் பத்தி சொன்ன உடனே போய் பார்க்கணும், அனுபவிக்கணும், நல்லா சந்தோஷமா இருக்கணும் அப்படிங்கிற ஆசை உங்களுக்கு மட்டும் இல்ல, எனக்குமே இருக்கு. அதனாலதான் நம்ம எல்லாம் ஒன்னா சேர்ந்து December 5 ஜப்பானுக்கு போக போறோம். எங்கெங்க போக போறோம், என்னென்ன பார்க்க போறோம், எதை எதை சாப்பிட போறோம், இப்படி பல கேள்விகள் உங்க மனசுல இருக்கலாம். எவ்வளவு செலவாகும், அதுக்கும் எல்லாத்துக்கும் பதிலா நான் லிங்கை கொடுக்குறேன், போய் படிச்சு பாருங்க. முடிஞ்சா என் கூட கிளம்பி வாங்க, ஜப்பான ஒரு கலக்கு கலக்குவோம். சரியா,
4: 9:06 போக்குவரத்து நிலவரம்.
1: வாகனங்கள் பழுதாகியுள்ளன. BKEPIE நோக்கி செல்லும் வழியில் மண்டாய் சாலைக்கு பிறகு போக்குவரத்து நிலவரம். ஆதரவு
5: ஊட்டி பருப்பு, பார்த்து பார்த்து தேர்ந்தெடுக்கப்பட்டது.
6: இந்தியாவிலிருந்து தயாரிக்கப்பட்ட முதல் தரமான ஊட்டி பருப்பு வகைகள்.
5: ஊட்டி பருப்பு எப்போதும் டேஸ்டி பருப்பு.
7: மொத்த விற்பனையாளர்கள் ஸ்ரீ அம்பிகாஸ்.
1: கொஞ்சம் சிந்தனை
8: நிறைந்த புன்னகை.
9: வணக்கம் சிங்கே.

0: சுவையாக சமைக்க
1: இந்த போறப்பு தான் நல்லா ருசிச்சு சாப்பிட கிடைச்சது.
0: நல்ல கத்திரிக்காவை எப்படி பார்த்து வாங்குறதுன்ற ரகசியம் உங்களுக்கு தெரியுமா? இருதயம் ஆரோக்கியமா இருக்கிறதுக்கோ செரிமானத்துக்கோ ரொம்பவே உதவி செய்யும் கத்திரிக்காய். அதுவும் பிரியாணில தொட்டுக்க என்ன கத்திரிக்காய் வச்சாங்கன்னா ரொம்ப சுவையா இருக்கும். ஆனா சில நேரங்கள்ல நாம வாங்கக்கூடிய கத்திரிக்காய் கசப்பு தன்மை கொண்டதாக இருக்கிறத உணர்ந்திருக்கீங்களா? அதுக்கு முக்கியமான காரணம் கத்திரிக்காயில இருக்கக்கூடிய விதையின் அளவு. அதிக விதைகள் இருக்கக்கூடிய கத்திரிக்காய் கசக்குங்க, குறைவான விதைகள் இருக்கிற கத்திரிக்காய் சுவைக்கும். அதனால அடுத்த தடவை சந்தையில கத்திரிக்காய் வாங்கும் போது சும்மா தட்டி பாருங்க, லேசா காலியா நல்ல கத்திரிக்காய்னு அர்த்தங்க.
2: அனைவரும் சுலபமாக சமைக்கலாம், சுவைத்து மகிழலாம். ஹவுஸ் பிரெட் ரெடி டு குக், பட்டர் கோழி, இறைச்சி, மீன், கோழி குழம்பு மற்றும் பிரியாணி மசாலை வகைகள்.
3: கொஞ்சம் சிந்தனை
2: நிறைந்த புன்னகை.
3: வணக்கம் சிங்கே.

0: நேரம் இப்பொழுது 7:54 ஆகிவிட்டது. வணக்கம் சிங்க நிகழ்ச்சியில இதமான பாடல்களை கேட்டுட்டு வருங்க. அடுத்ததா வருது கரகாட்டக்காரன் படத்தில் இடம்பெற்ற அந்த பாடலை கேட்க போறோம். சித்ரா இசைஞானி இளையராஜா அவங்களுடைய கூட்டணியில பாடல் உங்களுக்காக இடம்பெறும். 8 மணிக்கு மேல இன்று டிக்டாக் லைவ் பக்கமா நான் வரப்போறேன். யா அந்த பக்கமா நீங்க வந்தீங்கன்னா சுட சுட தலைப்பை பத்தி நம்ம உரையாட போறோம். அந்த தலைப்பை ஒட்டி யாரு சிறப்பான கருத்தை முன் வைக்கிறீங்களோ அவங்களுக்கு ஜோதி ஸ்டா புஷ்ப கடை வழங்கும் லெவிஸ்டா காஃபிய பரிசா கொடுக்க போறேன். வெல்லனோ கருத்துக்களை சொல்லணும், கருத்துக்களை சொல்லணும், பரிசுகளை வெல்லணும் அப்படின்னு சொன்னா டிக்டாக் லைவ் பக்கமா நீங்க வரணும். மீடியா காபோலி 96 FM அந்த பக்கமா வாங்க. சந்திப்போம் 8 மணிக்கு பிறகு. சரியா
1: ஒலி 968 போக்குவரத்து நிலவரம்.
0: விபத்துகள் நேர்ந்துள்ளன. சாங்கி விமான நிலையத்தை நோக்கி செல்லும் BIE லானி சாலைக்கு பிறகும், வுட்லண்ட்ஸை நோக்கி செல்லும் BKE KJE பகுதிக்கு பிறகும், BKE நோக்கி செல்லும் SLE வுட்லண்ட்ஸ் அவென்யூ 2 அந்த பகுதிக்கு பிறகும் விபத்துகள் நேர்ந்துள்ளன. போக்குவரத்து நிலவரம் ஆதரவு
2: ஊட்டி பருப்பு பார்த்து பார்த்து தேர்ந்தெடுக்கப்பட்டது.
3: இந்தியாவிலிருந்து தயாரிக்கப்பட்ட முதல் தரமான ஊட்டி பருப்பு வகைகள்.
2: ஊட்டி பருப்பு எப்போதும் டேஸ்டி பருப்பு.
4: மொத்த விற்பனையாளர்கள் ஸ்ரீ அம்பிகாஸ்.

0: விக்ரம் சிங்கை ஆதரவு பிஒய்டி. அன்றாட பயன்பாட்டிற்கு புதிய பிஒய்டி ஆட்டோ 1 வாகனம், அதிநவீன தொழில்நுட்பத்திற்கு புதிய பிஒய்டி ஆட்டோ 3 ஈவோ வாகனம், சலுகை விலையில் அனைவருடைய தேவைகளுக்கு ஏற்ப பிஒய்டி வாகனம் உண்டு. இன்றே பிஒய்டி காட்சியகத்திற்கு செல்லுங்கள்.
1: வணக்கம். காலைமணி 8, மீடியா ஒலி 968. செய்திகள் தொகுத்து வாசிப்பது கீர்த்திகா பெருமாள். சிங்கப்பூரில் அரசியல் பதவி வகிப்பவர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஆகியோரின் சம்பள மறு ஆய்வு இன்றைய நாடாளுமன்ற கூட்டத்தில் முக்கிய இடம் வகிக்கவிருக்கிறது. அதன் தொடர்பில் பிரதமர் லாரன்ஸ் வாங்கும், பொது சேவைகளுக்கான ஒருங்கிணைப்பு அமைச்சர் சான்ஜுன் சிங்கும் அமைச்சர் நிலை அறிக்கைகளை வழங்கவுள்ளனர். ஒரு சுயேச்சை குழு நடத்திய மறு ஆய்விற்கு அவர்கள் பதிலளிக்கின்றனர். அந்த குழு அரசியல் பதவி வகிப்போரின் சம்பளங்களை ஆராய அமைக்கப்பட்டது. அமைச்சர் நிலை அறிக்கைகளை பற்றி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் வியாழக்கிழமை விவாதம் செய்யவிருக்கின்றனர். திருத்தங்கள் அனுமதிக்கப்படமாட்டா. அந்த விவகாரம் குறித்து வாக்கெடுப்பும் நடைபெறாது. நாடாளுமன்றம் இந்த வாரம் கூடும்போது வழிபாட்டு தலங்களில் பிள்ளைகளின் பாதுகாப்பு குறித்து பேசப்படவிருக்கிறது. தற்போது எத்தகைய பாதுகாப்பு நடைமுறைகள் உள்ளன அல்லது அதிகாரிகள் வேறென்ன முயற்சிகளை எடுக்கலாம் என்பன குறித்து நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கேள்விகளை தாக்கல் செய்துள்ளனர். வெளிநாட்டு கூட்டு நிறுவனங்களின் இழப்பால் அத்தியாவசிய போக்குவரத்து சேவைகளை வழங்கும் சிங்கப்பூர் ஏர்லைன்ஸின் ஆற்றல் பாதிக்கப்படுமா என்பது பற்றியும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கேள்வி எழுப்பவிருக்கின்றனர். மின்னிலக்க கட்டமைப்பு, நிதி சேவைகள் ஆகியவற்றின் தொடர்பில் சில மசோதாக்களும் தாக்கல் செய்யப்படும். சுகாதார அமைச்சர் ஆங் யி காங் செயற்கை நுண்ணறிவு ஒட்டுமொத்த வேலைகளுக்கு மாற்றாக வரவில்லை என்று கூறியிருக்கிறார். சில பணிகளுக்கு பதிலாக அந்த தொழில்நுட்பம் செயல்பட்டாலும் பெரும்பாலான நேரங்களில் அது முழு வேலைகளுக்கு பதிலாக வரவில்லை என்றார் அவர். செயற்கை நுண்ணறிவால் பெரும் அளவில் வேலைகள் இழக்கப்படவில்லை என்று திரு ஆங் கூறினார். மாறாக வேலைகள் மறுவடிவமைக்கப்படுவதற்கு அது கருவியாய் பயன்படுவதாக அவர் சொன்னார். வருடாந்திர கேன்ரிட்ஜ் அமைச்சர் நிலை கருத்தரங்கில் திரு ஆங் பேசினார். நிகழ்ச்சியில் வெவ்வேறு உயர்கல்விக் கழகங்களைச் சேர்ந்த 250 மாணவர்களும் கல்வித்துறையினரும் கலந்து கொண்டனர். சிங்கப்பூர் தொடர்ந்து போட்டித்தன்மையுடன் இருப்பதாக திரு ஆங் மாணவர்களுக்கு உறுதியளித்தார். வேலைகள் தொடர்ந்து உருவாக்கப்படுவதாகவும் அவர் சொன்னார். சிங்கப்பூரில் சில்லறை விற்பனை ஜூலை மாதம் சுமார் 4.5 பில்லியன் வெள்ளி வளர்ச்சியடைந்துள்ளது. ஆண்டுக்கு ஆண்டு அடிப்படையில் வளர்ச்சி சுமார் 1.5 விழுக்காடு அதிகம். ஆனால் இந்த ஆண்டில் மிக மெதுவான வளர்ச்சி வேகம். பொழுதுபோக்கு பொருள்கள், குறிப்பாக விளையாட்டு சாதனங்களின் விற்பனை சுமார் 14 விழுக்காடு அதிகரித்தது. ஆண்டுக்கு ஆண்டு அடிப்படையில் கை கடிகாரங்கள், நகைகள் ஆகியவற்றின் விற்பனையில் 11 விழுக்காட்டுக்கு சற்று அதிகமான வளர்ச்சி. இருப்பினும் வேறு சில பிரிவுகளின் வர்த்தகம் ஜூன் மாதத்தை விட மோசமாக இருந்தது. உணவு பானத்துறையில் விற்பனை தொடர்ந்து 2 மாதம் சுருங்கியது. இந்தோனேசியாவின் முக்கிய சுகார்னோ ஹாட்டா அனைத்துலக விமான நிலையம் மீண்டும் செயல்பட தொடங்கியிருக்கிறது. அத்துடன் சேர்த்து மேலும்